எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தெரிக்கிறது தெரிக்கிறது தெரிக்கிறது தெரிக்கிறது தெரிக்கிறது தெரிக்கிறது தெரிக்கிறது தெரிக்கிறது தெரிக்கிறது தெரிக்கிறது தெரிக்கிறது தெரிக்கிறது தெரிக்கிறது.

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: ஒரு நாள் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: I'm Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் எம்ஓபி வைணவ கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி வெற்றி நிச்சயம் எனும் தலைப்பில் உங்களிடம் பேச ஆவல் கொண்டுள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் என்றுதான் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆனால் நமது முயற்சி திருவினை ஆவதற்கான திறமைகள் நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் கவலைப்படுவதே இல்லை. நமது செயல்பாடுகளில் முன்னேற்றம் காண நம்மிடம் என்னென்ன திறமைகள் இருக்க வேண்டும்? மனித வாழ்க்கையை 5 வகையாக பிரித்து பார்ப்போம். சிறு வயதில் முன்னேற்றம் என்பது தனிப்பட்ட சாதனை இல்லை, அது பெற்றோரை சார்ந்தது. ஆனால் இளைஞன் என்ற பருவம் தாண்டி அவன் கரடு முரடுகளை கடந்து உயரம் தொடுவது இப்போது சுலபம் அல்ல. சுலபமாவது அவரவர் கைகளில்தான் உள்ளது. ஒரு பதவிக்கு 10 பேர் போட்டி என்ற நிலை மாறி இன்று 100 பேர் முட்டுகிறார்கள். 10 பேர் இருக்கும் போது மனிதன் ஒய்யாரமாக கைகளை கட்டி கொண்டிருப்பதில் தவறில்லை. ஆனால் 100 பேர் மோதும் போது அது சரியல்ல. மூளையையும் கைகளையும் கால்களையும் வைத்து முன்னேற்றம் எனும் திசை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டிருப்பவனால் தான் ஜெயிக்க முடியும், நின்று கொண்டிருப்பவன் தோல்வி அடைவான். பசிக்கான போட்டி, வயிற்றுக்கான போராட்டம், வாழ்க்கைக்கான சவால்களுடன் மக்கள் கூட்டம். போட்டிகள் கடுமையானவை, சவால்கள் மலையாக நிற்கின்றன. ஆனால் ஆறுதலாய் வாய்ப்புகளும் வந்து கொண்டுதான் உள்ளன. வாய்ப்புகள் கதவை திறக்கும் போது காற்றாய் புக வேண்டும். சந்தர்ப்ப கதவு திறக்க காத்திருக்க வேண்டும். கதவு திறக்கும் போது உள்ளே நுழைய நாம் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நொடி தாமதித்தால் உள்ளே நுழைய 1000 பேர் நிற்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. கதவு திறந்தவுடன் நுழைய முடியும். ஆனால் சில சமயம் மூக்கு உடைபடலாம், ரத்தம் வரலாம். ஆனால் கதவு மீண்டும் திறக்கும். காத்திருப்பது அவசியம். காத்திருப்பவன் தான் ஜெயிக்கிறான், ஓடி ஒளிபவன் தோற்கிறான். உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 80% ஒரே மாதிரியானவர்கள். உங்களையும் மற்றவர்களையும் வேறுபடுத்தி காட்டுவது உயரமோ தோலின் நிறமோ அல்ல, மாறாக உள்ளுக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. நமது மூளையின் சிந்தனை திறன், நமது இதயத்தில் பொங்கும் உணர்வுகள், நமது மதிப்பீடுகள், நம்பிக்கைகள், சிந்தனைகள், இவைதாம் நம்மை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி இன்னார் என்று அடையாளம் காட்டுகின்றன. எல்கா என்று ஒரு சிறுமி இருந்தாள். எல்கா சிறுமியாக இருந்தபோது 2 உலக யுத்தம் நடந்தது. அவரது வசதியான குடும்பம் யுத்தத்தில் அனைத்தையும் இழந்து உணவுக்கே திண்டாடியது. தற்போது 80 வயதை எட்டிவிட்ட எல்கா ஒரு செல்வ சீமாட்டி. அவர் எதை நினைத்தாலும் எப்போதும் விலைக்கு வாங்கலாம். ஆனால் அவர் மழைக்காலத்துக்காக உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறார். உணவகத்துக்கு சென்றால் மீதமாகும் ரொட்டி துண்டுகளை அவர் கைப்பையில் போட்டு எடுத்து செல்கிறார். அவர் சாக்லேட்டுகளை சாப்பிடுவதில்லை என்றபோதும் உணவகங்களில் வைக்கப்பட்டுள்ள இலவச சாக்லேட்டுகளை அள்ளி எடுத்து தனது பாக்கெட்டுகளை நிரப்பிக் கொள்கிறார். ஏராளமாக பணம் இருந்த போதும் எல்கா ஒரு ஏழை போன்று நடந்து கொள்வது ஏன்? காரணம், அவர் இன்னமும் தன்னை ஏழையாகவே கருதி கொள்வதுதான். இந்த எண்ணம் அவரது வாழ்க்கையையும் தொடர்பு கொள்ளுதலையும் பாதிக்கிறது. இதுபோல்தான் மனிதன் தான் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்புகிறானோ பெரும்பாலும் அப்படியே மாறிவிடுகிறான். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று எனக்கு நானே தொடர்ந்து கூறி வந்தால் உண்மையிலேயே என்னால் செய்ய முடியாது, அந்த நிலை நிச்சயமாக உருவாகும். மாறாக என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நம்பிக்கை என்னிடம் இருந்தால், துவக்கத்தில் அதற்கான சக்தி என்னிடம் இல்லாவிட்டாலும் இந்த நம்பிக்கையே அதற்கான சக்தியை நிச்சயம் எனக்கு அளிக்கும். சிந்தனைகளில் கவனம் வேண்டும், அவை வார்த்தைகளாக மாறுகின்றன. வார்த்தைகளில் கவனம் வேண்டும், அவை செயல்களாக மாறுகின்றன. செயல்களில் கவனம் வேண்டும், அவை பழக்கங்களாக மாறுகின்றன. பழக்கங்களில் கவனம் வேண்டும், அவை குணங்களாக மாறுகின்றன. குணங்களில் கவனம் வேண்டும், அவை உங்கள் வெற்றி தோல்விக்கு காரணமாகின்றன என்கிறார் பிராங்க் அவுட்லா எனும் பேரறிஞர். நீங்கள் செய்ய வேண்டியது. இப்போது நடைமுறை திறன் மற்றும் நடைமுறை அறிவு பற்றிய முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பீர்கள். கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவலும் வந்திருக்கும். உடனே செய்ய ஆரம்பியுங்கள். என்னென்ன நடைமுறை திறன்கள் தெரியும் என ஒரு காகிதத்தில் எழுதுங்கள்.
எது எல்லாம் தெரியாது என்று பட்டியலிடுங்கள். நடைமுறை திறனை கற்றுக்கொள்ள எவையெல்லாம் தடையாக இருக்கிறது என குறிப்பிடுங்கள். நடைமுறை திறன் கற்றுக்கொள்ளாததனால் ஏற்பட்ட பிரச்சனைகளை எழுதுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் நடைமுறை திறன் அறிவு திறன் கொண்டதனால் ஏற்பட்ட முன்னேற்றத்தை குறித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு குறிக்கும் போது எதையெல்லாம் கற்க வேண்டும், எதையெல்லாம் விட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிய வரும். மாணவ பருவத்தில் ஏற்படும் அனுபவங்கள் பசுமரத்தில் ஆணி அடித்தார் போல் அப்படியே பதிந்துவிடும். இந்த பருவத்தில் தான் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் துணிவுடன் எதிர்த்து நிற்க வேண்டும். மாணவ பருவத்தில் தேர்வுதான் அவர்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கின்றது. பலர் தேர்வில் தோல்வி அடைந்தவுடன் படிப்பை நிறுத்தி விடுகின்றனர். பெற்றோர் எவ்வளவு சொன்னாலும் மீண்டும் கல்வி கற்கச் செல்வதில்லை. சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் தேர்வில் தோல்வி அடைந்துவிட்டால் அவனுக்கு இனிமேல் படிப்பு வராது என முடிவு செய்து விடுகின்றனர். தேர்வில் தோல்வி அடைந்த காரணத்துக்காக மாணவன் பள்ளிக்கூடம் செல்ல மறுத்தாலும் அல்லது பெற்றோர்கள் நிறுத்தினாலும் பாதிக்கப்படுவது அந்த மாணவன்தான். தேர்வில் மாணவன் தோல்வி அடைந்தால் அதிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர் வாய்ப்பளிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் முன்னேற்றம் உற்சாகம் தரும். இன்னும் இன்னும் முன்னேறு என உள்ளம் ஓகையால் துள்ளும். தடைகளை தகர்த்து முன்னேற கற்றுக்கொண்டு விட்டீர்களானால் வானமும் கைத்தொடும் தூரமே. இவ்வளவு நேரம் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக அமைவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் அவர்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். இன்னொரு ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.

0: 97.8.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் திருவள்ளுவன் ஹிப்ஹாப், ஒரு சென்னை பேஸ்ட் ஹிப்ஹாப் க்ரூ. வணக்கம், நான் தான் எம்சி கேனி ஃப்ரம் த பேண்ட் திருவள்ளுவன் ஹிப்ஹாப். யூஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இளம் வட்டாரம்னு சொல்லலாம். அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க, தப்புன்னு சொல்லலை, தமிழில் பேச வந்து தயக்கப்படுறாங்க. ஹிப்ஹாப் தமிழ் அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர், அவரும் இதே தான் சொல்லிட்டுருக்காரு. நாங்களும் திருவள்ளுவர் ஹிப்ஹாப் தான் சொல்லிட்டுருக்கோம், தமிழ் பேச பெருமைப்படு, அது வேறு ஒன்றும் இல்லை. திருவள்ளுவர்னு எதுக்கு நாங்கள் பேர் வச்சோன்னா, கொஞ்சம் அவர் எல்லா சோஷியல் மெசேஜ் தான் சொல்லியிருக்காரு, நம்மளும் ரெண்டு மூணு சொல்லலாம் அப்படின்னு தான்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங். நிறைய விஷயங்களுக்கு டூ எ பிட். ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ். தேங்க்யூ.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடனே.
4: Hi listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

இப்போ நம்மளோட ரொம்ப ஃபேமஸான விஜே மற்றும் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் மிஸ் பூஜா கிரேக் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஃபிட்னஸை பற்றியும், அவங்களோட மீடியாவில் கடந்து வந்த பயணம் மற்றும் நமக்கு நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாகவும் நிறையா பேசினாங்க. நீங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம், என்ஜாயும் பண்ணிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.

0: விடாதே விடாதே வரி கட்டுறத விடாதே.
1: இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things now, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா will definitely you know, not spoil the air. வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8.
2: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றது.

0: வணக்கம். நீங்கள் யாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCR 107.8 வித் மீ ஆஜே நந்தினி. இது உங்களுக்கு பிடிச்ச ஷோ பாரம்பரிய கட்டிடக்கலை. பாரம்பரிய கட்டிடக்கலை அப்படின்னா என்ன? நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல கட்டின பில்டிங்ஸ் இப்பவும் நமக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு, அதாவது ஹெரிடேஜ் தர அளவுக்கு இருக்கிறது தாங்க பாரம்பரியம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும், இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் கோபுரம் அது ஒரே கருங்கல்லால பல பேரால செதுக்குனது நமக்கு தெரியும். அது பாரம்பரியம், ஏன்னா இன்னும் நமக்கு அது பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கு. சோ இது வந்து சும்மா இன்னைக்கு இதை பத்தி தான் பேச போறோம். சும்மா ஹிண்ட் கொடுத்ததுக்கே அங்கிருந்து மேகா நமக்கு வந்து உன்னை கண்ண கண்ண உருட்டி ஒட்டி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சொல்லிட்டியா இனி அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதனால வந்து நான் இப்போ இதோட கிளம்பிக்கிறேன். சோ ஓவர் டு மேகா.
1: தேங்க்யூ நந்தினி for giving the intro to our show, and I wasn't rolling my eyes at you, I was just admiring your beauty. Now, as Nandini was saying, we are going to be talking today about how traditional architecture has survived through the ages and is present in today's world. We're going to start with the traditional Nallaketta houses from Kerala. Now, we all know just by looking at these marvelous structures how they stand out compared to other styles of houses. But did you know that the architectural style evolved because of Kerala's long-time maritime trading partners like the Chinese? Before we move on, I'm going to play you a little piece of Kerala music that you would oftentimes hear all throughout these beautiful houses. Stay tuned to Parambriyam Kattida Kalai with me, RJ Mega, only on MOPCRS 107.8.

0: Welcome back to the program, ladies and gentlemen. You're here with me, RJ Mega, on Paramriyam Kattida Kalai, only on MOP CRS 107.8. Didn't that song just transport you all back to ancient Kerala? I could almost smell the banana leaves. But anyway, getting back to the program, we're now going to have a small discussion about traditional architecture and how it has essentially battled through the centuries and still considered popular today. So I have with me in the studio 5 girls from our very own MOP Vaishnav College. Let's see what they have to say.
1: Hi, welcome. Ningalara Gated together, MOP CRS 107.8 with me, RJ Nandini, and with RJ Mega வந்தவங்க காஃபி பிரேக்குக்காக போயிருக்காங்க. ஸோ அதனால இந்த லிங்கை நான் தான் லீட் எடுத்துக்க போறேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பத்தி எல்லாத்த பத்தி பேசணும். அந்த தமிழ்நாடு இது வீடுகள் பத்தி பேசணும், ஏதாவது கேரளா ஹவுசஸ் பத்திலாம் பேசணும். இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபேட் செஷனுக்காக வந்திருக்கோம். எஸ் இங்கே வந்து 4 இளம் பெண்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து இல்லை அந்த ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபேட். இன்னைக்கு வந்து டிபேட் செஷன்ல யார் வந்திருக்காங்க, என்ன டாபிக் பேச போறோம்ன்றத இப்ப வந்து சீக்கிரம் சொல்லிடுறேன். என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்து கட்டின ட்ரெடிஷனல் ஹவுசஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது அதை பத்தியும், இப்ப மாடர்னா கட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, ரூஃப் வச்சது, அப்புறம் வந்து அதை என்ன சொல்றது சர்ச் மாதிரி எல்லாம் கட்டுறாங்க, அப்புறம் வந்து ஏதாவது என்ன சொல்றது அப்படியே ஒரு பார்த்தாலே அது வீடா இல்ல பேலஸான்ற மாதிரி எல்லாம் தோணும், அந்த மாதிரி எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கு வந்து அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து டிபேட் செஷன் போகுது. ட்ரெடிஷனல் ஹவுசஸ் தான் பெஸ்ட் எப்பவுமே, அது பார்த்தாலே அந்த ட்ரெடிஷனல் ஃபீல் வரும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேச வந்திருக்காங்க. இல்லப்பா இல்லப்பா, மாடர்ன் ஹவுஸ் தான்ப்பா பெஸ்ட், அதுதான்ப்பா அப்பதான் அப்பதான் எல்லாரும் எங்க வீட்டை பாப்பாங்கன்னு சொல்றதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க எல்லாருக்கும் வணக்கம், இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க உங்களை நீங்களே.
2: ஹலோ, என் பேர் பூஜா.
1: ஹாய் பூஜா, சொல்லுங்க என்ன பண்றீங்க நீங்க?
2: எலக்ட்ரானிக் மீடியா செகண்ட் இயர்.
1: சூப்பர். நீங்க வந்து எதை பத்தி, ட்ரெடிஷனல் ஹவுஸ் பத்தி பேச வந்திருக்கீங்களா இல்ல மாடர்ன் ஹவுஸ் பத்தி பேச வந்தீங்க?
2: ட்ரெடிஷனல் ஹவுஸ். ஆக்சுவலா இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரம்பரியம்னாலே ட்ரெடிஷன். ட்ரெடிஷனல் ஹவுசஸ் வந்து அந்த காலத்துல இருந்தே பயங்கரமா எல்லாரும் கடம் பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அண்ட் அப்போ இருந்த பெரியவங்களுக்கு எல்லாம் ஒரு பிலீஃப் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி வீடு ஃபாலோ பண்ணா அவங்க பரம்பரை பரம்பரையா அங்கதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அங்கதான் வந்து எல்லா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும், சின்ன சின்ன நல்ல விஷயம், சின்ன காது குத்தியா இருந்தாலும், கல்யாணமா இருந்தாலும், அங்க நடந்தா அது வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க ஃபேமிலிலயே ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும். சோ இப்போ என்னன்னா டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி பயங்கரமா மாறிடலாம், ஷெல் மாதிரி கட்டி.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷன் அண்ட் மாடல் பத்தி, மாடர்ன் பத்தி பேசுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய இளம் பெண்கள் வந்திருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் முதல்ல பேசுவேன் அப்படின்னு மைக்கோடு மைக்கும் கையுமா உட்காந்துருக்காங்க. சொல்லுங்க உங்க பேர்.
2: அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பிலீஃப். அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், அவங்க சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் அந்த வீட்லயே நடந்தா வந்து ஒரு நல்லது நடக்கும் குடும்பத்துல அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுனால எல்லாரும் சர்ச் மாதிரி கட்டுறாங்க, நீங்க சொன்ன மாதிரி பேலஸ் மாதிரி கட்டுறாங்க. சோ அதெல்லாம் வந்து நல்லது இல்ல, பாரம்பரியமானது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே ஓகே பூஜா, பூஜா அவங்களோட கருத்தை வந்து நம்ம கிட்ட பதிவு பண்ணிட்டாங்க. ட்ரெடிஷனல் ஹவுஸ் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு இப்ப வந்து அடுத்த ஆப்போசிட் சீம்ல இல்லப்பா இல்லப்பா மாடர்ன் தான் பெஸ்ட்னு சொல்றதுக்காக ஒரு கியூட் லேடி வந்திருக்காங்க. சொல்லுங்க உங்க பேர் என்ன?
3: நான் அமிர்தா பேசுறேன், செகண்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா.
1: சூப்பர் அமிர்தா.
3: எனக்கு பாயிண்ட்ல ஒத்துக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹவுசஸ் தான் பெஸ்ட், ஏன்னா கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். என்னதான் அந்த பாரம்பரியம் அந்த அழகான இந்த இதெல்லாம் பில்லர் அதெல்லாம் வச்சு வீடு கட்டினாலும் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒரு ஜிம்மு
4: எனக்கும் வந்து ட்ரெடிஷனல் ஹவுசஸ் தான் பெஸ்ட் தோணுது. காரணம் அவங்க கட்டும் போதே வாஸ்துப்படி இங்க இதை வச்சா நல்லா இருக்கும், பரம்பரை பரம்பரையா நல்லா இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு பிலீஃப் வச்சு கட்டிட்டு இருப்பாங்க. சில பேர் ஊஞ்சல் கூட இங்கதான் வைக்கணும், இங்கதான் பிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்னு அது நம்மளுக்கு ஒரு வார்ம் ஃபீலிங்கும் கொடுக்கும். சோ ட்ரெடிஷனல் ஹவுசஸ் தான் பெஸ்ட் அப்படி.
1: என்ன பண்றீங்க? நீங்களும் அப்படியே தானே. நீங்க ஆப்வியஸா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ நீங்க மாடர்ன் தான் பெஸ்ட் சொல்ல வந்திருக்கீங்க. எதுனால மாடர்ன் பெஸ்ட்?
2: மாடர்ன் ஏன் பெஸ்ட்னா நம்ம வந்து உள்ள என்ட்ரு ஆகும்போது நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வந்து மாடர்ன் ஹவுசஸ் தருது. என்னதான் வந்து வாஸ்து அதெல்லாம் சொன்னாலும் வீட்டுக்கு போனா நீ அங்கதான் உட்காரணும், ஒரு சைட்லதான் உட்காரணும், இடத்துலதான் அந்த மாதிரி எதுவும் பார்க்க தேவையில்லையே. நம்ம மாடர்ன் ஹவுஸ் இருந்தா எங்க நம்மளுக்கு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கோ அங்க உட்காரலாம். பிளஸ் அது வந்து ஒரு இன்டோர் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் தருது நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எதுக்கும் வெளில போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு.
1: அதாவது எல்லாமே கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு என்ன நெய் கழுகிறீங்கன்னு எல்லாரும் கரெக்டான பாயிண்ட். இப்ப வந்து கிருத்திகா வந்து அவங்க கருத்தை பதிவு பண்ணணும்னு சொல்றாங்க, சொல்லுங்க கிருத்திகா.
4: ஓகே ஸ்ருதி, நீங்க வந்து சொன்னீங்க வாஸ்துப்படி இங்கதான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு, அவங்க வாஸ்துப்படி வீட்டை கட்டிருக்காங்க, இங்கதான் உட்காரணும்னு சொல்லல. ட்ரெடிஷனல் ஹவுஸ்ல வாஸ்துப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டிருக்காங்க, உட்காரணும்ன்றதெல்லாம் யாரும் சொல்லல.
1: அமிர்தா ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல அவ என்ன சொன்னாலும் ஒரு பாயிண்ட்ல அது கரெக்டா கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா இது கம்ஃபர்ட் தான். சோ அது என்ன, இப்போ அவங்க வீட்டு பக்கத்துல வீட்டுக்குள்ளே ஸ்விமிங் பூல் இருக்குமான்னு டவுட் தான். இல்ல வீட்டுக்குள்ளே நிறைய இப்போ செக்யூரிட்டி ஆக்சஸ் எல்லாம் இப்போ இந்த மாதிரி வீட்டு மாடர்ன் ஹவுஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ திருடர்கள் அது கொலை அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதே அந்த காலத்துலன்னா அவங்க வந்து அந்த இதுல இந்த ஓட்டையில இருந்து அப்படியே குதிச்சு வெளில வந்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாம்
5: அந்த முத்து வாய்த்து சொல்றீங்க
1: இருக்கலாம். சோ அதனால நான் சொல்றேன் மாடர்ன் ஹவுஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே பூஜா ஏதோ சொல்லணும்னு அப்பல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லுங்க பூஜா.
2: அமிர்தா சொன்னாங்க ஸ்விம்மிங் இருக்கு, ஏசி இருக்கு, அதெல்லாம் சொன்னாங்க. ஸ்விம்மிங் எல்லாம் வந்து சும்மா ஒரு லீஷர் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்த காத்து, முத்தத்துல வந்து மழை பெய்யும் போது தண்ணி கொட்டும். சோ அது வந்து ஒரு இயற்கையான விஷயம், நிறையவே எல்லாருமே ரசிக்கலாம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க திருடர்கள் அதெல்லாம் சொல்றாங்க. திருடர்கள் எல்லாம் வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கிடையாது. இப்படி நேச்சுரலா இருக்கிறது தான் நல்லது. செக்யூரிட்டி ஆக்சஸ் எல்லாம் இருந்தாலும் பட் நம்ம அது டோட்டலா வேற என்விரான்மெண்ட். சோ ட்ரெடிஷனல்
1: சோ வந்து இப்போ இந்த டிபேட் செஷன்னால உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு மைண்ட் செட் கிளியர் கட் வந்திருக்கும். அதாவது இப்போ ஒரு சில பேர் எல்லாம் ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்ல பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடு கட்டினாதான்ப்பா பிடிக்குது, இந்த மாதிரி வீடு கட்டினாதான் வீட்டுக்குள்ளேயே வராங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அது கிடையவே கிடையாது. ஒரு சில பசங்க ஒரு சில யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ட்ரெடிஷனல் ஹவுசஸும் பிடிக்கும் மாடர்ன் ஹவுசஸும் பிடிக்கும். என்ன பத்தி என்ன பர்சனா கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரெடிஷனல் ஹவுசஸ் தாங்க பிடிக்கும். ஏன்னா அது பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள் ஃபீல் கிடைக்கும். கிருத்திகா சொன்ன மாதிரி அந்த டெம்பிள் ஃபீல் கிடைக்கும். உள்ள போனாலே வந்து லைக் ஏதோ அதாவது சாந்தி, நீங்க சொன்ன மாதிரி சாந்தி கிடைக்கும். அதாவது அமைதியா ஒரு ஃபீல் போனாலே ஓகே. எந்த டென்ஷனா இருந்தாலும் அது பாத்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷனலோட அமைப்பு அந்த கட்டு அந்த பில்டிங் கட்டின விதமே உங்களுக்கு வந்து அழகா இருக்கும். அதுவும் நீங்க வந்து அதுவும் அந்த காலத்துல சொல்லுவாங்க, அதாவது என்னெல்லாம் எவ்வளவு பிரிக்ஸ் வச்சு கட்டிருக்காங்கன்னு என்னெல்லாம். பட் அது வந்து உண்மைதான், இந்த காலத்துல வந்து எதை வச்சு கட்டுறாங்க உண்மையான இதெல்லாம் சொல்றாங்க. சரி அதை வச்சு போவே போவேண்டாம். சோ இந்த மாதிரி வேற ஒரு டிபேட் செஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி தான் பாய் பை ஃப்ரம் நந்தினி. நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி.
0: We'll be right back after this public service announcement. You're here with me, RJ Mega, on Parambriyam Kattida Kalai, only on MOPCRS 107.8.
6: This is a public service announcement brought to you by the students of MOP.
7: Where is the youth of a nation heading? Why is this drug addiction spreading?
8: Marijuana,
9: heroin,
8: dope, cocaine.
6: The rush for them is totally insane.
10: Drugs have always ruined life, causing plenty of pain and strife.
11: Stand up and be who you are.
12: Please say no to drugs, it'll get you far.
0: Welcome back to Parambriyam Kattida Kalai. You're here with me, RJ Mega, only on MOPCRS 107.8. We're talking about the strikingly beautiful architecture of Kerala houses. Now, the main point of this program is to bring to light that how, even after centuries, the style of these houses has but changed only a little. Whereas most things in life would change drastically after years. These wonderful houses have withstood the sands of time itself and are even now quite the same. Kerala's style of architecture is quite unique as they differ from other styles of architecture found in South India. Now in the studio, we have an amazing lady who most of you may not have heard of. Being from Kerala herself, I see no better person to give their first-hand experience in living in one of these amazing houses and to give insight as to her own thoughts about the fact that these houses have not changed their style of architecture in over 100 years. Please welcome to the studio. Welcome to the studio, ma'am. So before we start on with the actual interview that is for this program, I'd just like to hear your thoughts about our very own MOPCRS station.
13: Thank you, Megha, for having me for this show. And I think this is a great effort by the college. And, you know, it's an absolutely personalized

0: Yes, ningalara ketittukiradhu MOPCRS 107.8 with me RJ Nandini.
1: Wait. Hini, this is my show. Why are you trying to steal my spotlight?
0: Sorry. Okay, edhukaga enna kooptirukinga Mega?
1: Well, I have called you here today because you have lived in Tamil Nadu for a lot longer than I have, obviously.
0: Yes.
1: So I wanted to know if you could educate our listeners about traditional Tamil Nadu houses.
0: Yeah, of course, I can, definitely. So can I start?
1: Yes, definitely.
0: Hey, you can ask my point. Okay, fine. I go to the point. என்ன அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தின்ன வச்சுதான் வீடு கட்டுவாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் தின்ன இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த காலத்துல ஹால்னு சொல்லுவோம், பட் அங்க வந்து முத்தம் சொல்லுவாங்க அந்த காலத்துல. விச் மீன்ஸ் அதாவது ஓப்பனா இருக்கும், ரூஃப் இருக்காது, அத கிரில் மாதிரி போட்டிருப்பாங்க, கம்பியதான் வச்சு கட்டிருப்பாங்க. சோ தட் மழை பெஞ்சு அந்த தண்ணி அந்த அந்த இதெல்லாம் வந்து உள்ள வந்து அந்த வீட்டுக்குள்ள அந்த தேங்கிட்டு இருக்கும். சோ அப்படியே பின்னாடி அப்படியே அந்த ஹால் வழியா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு நீங்க நடந்து வாக்கிங் மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி வந்து துளசி மாடம்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்பாங்க. அதாவது நடுவுல துளசி இருக்கும் பின்னாடி, அதாவது இந்த வாசல் இருக்குல்ல, அந்த வாசலுக்கு டைரக்ட் ஆப்போசிட் இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அங்க துளசி மாடம் இருக்கும். துளசி மாடம் சுத்தி அந்த சிமெண்ட், அந்த சிமெண்ட்ல தான் இருக்கும், அந்த சுத்தபத்தமா இருக்கும் அந்த இது. அண்ட் ஒன் மோர் ஃபேக்ட் ரிகார்டிங் திஸ் தின்ன, என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஹைட்ல இருக்காது. ஒன்னு வந்து லெஃப்ட் சைட் தின்ன வந்து கம்மியா இருக்கும் ஹைட்டு, ரைட் சைடு வந்து அதிகமா இருக்கும். இதுக்கு ஒரு காரணம் வச்சுதான் கட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த காலத்துல டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் வந்து எந்த வசதியுமே கிடையாது, நடந்துதான் போவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா as usual யாரோ யார் வீட்டுக்காவது போய் அந்த திண்ணையில போய் உட்காருவாங்க. இன்கேஸ் லெப்ட் திண்ணை, அதாவது கம்மியா இருக்கிற திண்ண, ஹைட் கம்மியா இருக்கிற திண்ணையில போய் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு மோரோ இல்ல தண்ணியோ வேணும்ன்றது உள்ள அந்த வீட்டுக்காரவங்களுக்கு தெரியுமா? அதாவது உட்கார அந்த எந்த திண்ணையில உட்காராங்கன்றத வச்சு அவங்களுக்கு எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியுமா? இந்த சின்ன திண்ணையில உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற பாட்டியோ இல்ல அம்மாவோ யாராவது வந்து அந்த தண்ணியோ இல்ல மோரோ கொடுத்துட்டு போயிருவாங்க. இதே ரைட் சைட் பெரிய ஹைட்டா இருக்கிற திண்ணையில உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு பசிக்குது, சோ ஏதாவது சாப்பிடறதுக்காக வேணும் அப்படின்றதுக்காக உள்ள இருக்கிறவங்க அந்த பார்த்து உட்கார்ந்துருக்கிற திண்ணை எந்த திண்ணையில உட்காந்துருக்காங்கன்றத வச்சு அவங்க சாப்பாடோ இல்ல மோர் தண்ணியோ கொண்டு வந்துருவாங்க. இதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஆர்கிடெக்சர்.
1: Okay, sari sari Hini, you have done very well and it was very inspiring and educational, and I'm sure you have done a better job than I could have ever done explaining about these Tamil Nadu houses. Now we're going to go for a short break, but when we get back I'm going to play you a recording I had taken of an interview with an architect I had done previously, and hopefully that will bring to light a little bit more on the technicalities of how these houses were built. So you're here with me RJ Mega on Parambriyam Kattida Kalai only on MOPCRS 107.8. Good morning, sir. How are you today?
2: I'm good, Mega. Thank you so much for having me on the program today.
1: It's absolutely, the pleasure is all mine, sir. So as you know, today's program is about how traditional architecture or anything traditional have survived through the ages and is still present today in the world. So to start off, how many years have you been in this profession? And by this profession, I mean architecture.
2: I've been working in this field for over 25 years now, and it's been

0: இதனால மகா ஜனங்களுக்கு என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னா, செரில் வந்து மெனு லிஸ்ட் நல்லா கவனிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நல்லா தெரியுது. ஓகே செரில், இதெல்லாம் விட்டுருங்க. பாரம்பரிய உணவுகள் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்?
1: பாரம்பரியமா
0: பாரம்பரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே சமையல் முறை, அதாவது பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு நல்ல விஷயங்கள், நல்லா அரைச்சு நல்ல மசாலாவெல்லாம் கையால அரைச்சு பண்ற அந்த ஒரு உணவு தான் பாரம்பரிய உணவுகள். இப்ப உங்களுக்கு பாரம்பரிய உணவுனா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப சொல்லுங்க, அதுல உங்களுக்கு என்னென்ன
1: சரி பாரம்பரியம் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது இட்லியும் ஆட்டுக்கால் பாயும் தான். ஐயோ அது செம்மையா இருக்கும். இனி
0: சாப்பிடும்போது
1: இல்ல இப்ப எத்தனை வகை வந்திருக்கு தெரியுமா? மிடி இட்லி, மசாலா இட்லி, இட்லி உப்மா, அப்புறம் குஷ்பு இட்லி, பொடி இட்லி, அப்படின்னு இவ்வளவு இருக்கு தெரியுமா?
0: டம்ளர் இட்லி விட்டீங்களே,
1: டம்ளர் இட்லி அதையும் இருக்கு.
0: ஆமா ஆமா, டம்ளர் இட்லி. அதாவது என்ன அப்படின்னா, எத்தனை இதானாலும், எத்தனை வருஷம் ஆனாலும், அந்த காலத்துல இருந்து இட்லி போட்டுட்டு தான் இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த இட்லி டேஸ்டும் அந்த அந்த சுவை அப்படியேதான் இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்களே தவிர அந்த அப்படியேதான் இருக்கு. அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு, அதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் நம்ம இட்லி தான்.
1: சரி சரி, இட்லி ஓல்ட் இஸ் கோல்டு தான் ஒத்துக்கிறேன், ஆனா டைம் இஸ் ஆல்சோ கோல்டு. இந்த லிங்க வந்து நம்ம முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. யூஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 வித் மீ அஜய் ஷெரில்
0: அண்ட் வித் மீ அஜய் நந்தினி. இது உங்க ஃபேவரட் ஷோ பாரம்பரிய உணவுகள்.

0: Yes, നിങ്ങളാണോ കേട്ടിട്ട് കരുതിയ MOPCR 7.8 with me RJ Nanthini and RJ Sharan. ഇത് നമ്മുടെ ഫേവറേറ്റ് ഷോ പാരമ്പര്യ ഉണവുകൾ.
1: ஈத் ரம்ஜான் அதுக்கெல்லாம் அந்த சுட சுட பிரியாணி போடுவாங்களே, அந்த பிரியாணியும் ரைத்தாவும் ஐயோ. இனி
0: அத விடுங்கஜி, நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கல்யாணத்துல ஒரு பக்கம் கிச்சன் ஆச்சு சிக்கன் பிரியாணியும் ஒரு பக்கம் மட்டன் பிரியாணியும் போட்டுட்டு
1: பழைய காலத்துல இருந்து அவங்க பார்த்து பார்த்து மசாலாவெல்லாம் எடுத்து அம்மியில அரைச்சு அதனாலதான் அந்த டேஸ்ட் இன்னும் நம்மளுக்கு இருக்கு. பாட்டி காலத்துல இருந்து பண்றது
0: இப்ப நீங்க வந்து சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இட்லியும் அப்படிதான் பண்றாங்க, இந்த பிரியாணியும் அப்படிதான் பண்றாங்க. சொல்லுவாங்க நீங்க சொல்லும் போதே எனக்கு செமையா பசிக்க ஆரம்பிச்சு. சொன்ன போய் ஒரு சாப்பிட்டு வந்து நீங்களும் போய் சாப்பிட்டு வந்தாங்க. We are going for a short PSA break. இது நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCR 7.8 with me RJ Nandini and RJ Sharan. இது உங்க ஃபேவரட் ஷோ பாரம்பரிய உணவுகள்.
2: Are you depressed? Are you stressed? Or are you feeling restless? Go for yoga. Don't smoke. Smoking kills. Yoga builds.

0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: என்ன சாப்பிடுறது? காஃபி. காஃபி பத்தி இன்னும் பேசலையானா?
2: எக்ஸாக்ட்லி ப்ரோ, நான் இப்ப அதை பத்தி எல்லாம் பேசணும்னு வந்துட்டே இருந்தேன். உங்களுக்கு காஃபினால எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? கும்பகோணம் டிகிரி காஃபி இல்லனா மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி, இது ரெண்டு மட்டும்தான் ஞாபகம் வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த காஃபி பீன், காஃபி கொட்டன் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எடுக்க போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த எடுக்கிறவங்களுக்கு தெரியுமா, இந்த காஃபி பீன்ல இவ்வளவு டேஸ்ட் இருக்கு, இந்த காஃபி பீன்ல கொஞ்சம் தாங்க இருக்கும் டேஸ்ட், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியுமா. சோ அந்த மாதிரி பெஸ்ட் டேஸ்டிங் பீன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அரைச்சு உண்மையா அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம ரெண்டு நமக்கு வந்து இந்த ரெண்டு இதுவும் சூப்பரா வந்துகிட்டு இருக்கு.
1: சரி சரி, நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இது ரொம்ப சீக்ரெட், சரியா? சென்னையிலேயே பெஸ்ட் காஃபி எங்க தெரியுமா கிடைக்கும்? ஈசிஆர் அந்த மாயஜால் இருக்குல்ல, அதை தாண்டி போனா அவங்க அவங்க கடையிலதான் காஃபி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களும் நீ சொன்ன மாதிரியே காஃபி கொட்டைகள்லாம் எடுத்து நம்ம முன்னாடியே பெஸ்ட் கொட்டைகள்லாம் எடுத்து நம்ம முன்னாடியே அரைச்சு நம்மளுக்கு காஃபி கொடுக்குறாங்க. போதுமா?
2: சூப்பர் சூப்பர். அது மட்டும் இல்ல ஜி, அந்த காலத்துல தான் இந்த மாதிரிதான், யாராவது வீட்டை கதவை தட்டி காஃபி வேணும் அப்படின்னாங்களா, அவங்களை உட்கார வச்சு அவங்க கண்ணுடாடியே கொட்டையை எடுத்து அரைச்சு அப்பயே பில்டர் பண்ணி கொடுப்பாங்களா?
1: சரி சரி, அது இருக்கட்டும், கவுண்டர்லாம் நல்லாதான் இருக்கு, பட் ஆனா காஃபி மட்டும் தனியா குடிச்சா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இல்ல?
2: கூட என்ன பண்ணலாம்,
1: என்ன பண்ணலாம், பணியாரம் சாப்பிட்டா செம்மையா இருக்கும்ல?
2: சூப்பரா இருக்கும் பணியாரம் சமையல். அது மட்டும் இல்லாம ஜி, இப்பதான் எனக்கு வந்து நான் சர்வ் பண்ணும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, அந்த பணியாரம் வந்து அந்த காலத்துல காலையில டிஃபனுக்கும் தான் சாப்பிடுவாங்களா, லஞ்சுக்கும் பணியாரம் தானா, டின்னருக்கும் பணியாரம் தானா?
1: பணியாரத்துல எத்தனை வகை இருக்கு தெரியுமா? குழி பணியாரம் இருக்கு, இனிப்பு பணியாரம் இருக்கு, கார பணியாரம் இருக்கு, இவ்வளவு வகைகள் இருக்கு. அதுவும் இந்த கார பணியாரத்தோட அந்த பிளேட்ல தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கார சட்னி அப்படியே கலர் கலரா இந்தியன் பிளாக் அளவுக்கு வச்சு கொடுப்பாங்களா, சாப்பிடும்
2: சூப்பரா
1: இருக்கும். உணவுகள்

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டிருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. இது உங்களோட ஃபேவரட் ஷோ பாரம்பரிய உணவுகள் வித் மீ ஆர்ஜே ஷரத்
1: அண்ட் வித் மீ ஆர்ஜே நந்தினி. சம்ம சாப்பாடு போறோம். என்ன ஸ்வீட் தான் அந்த மிஸ்ஸிங்.
0: அடடா, நான் ஸ்வீட் பத்தி தான் பேச போறேன். நம்ம டெலிபதி எப்படி போகுது பாரு.
1: சூப்பர். இல்ல இல்ல, ஸ்வீட் என்ன ஸ்வீட்?
0: அல்வா பத்தி பேச போறோம்.
1: அல்வா சம்ம சம்ம.
0: இந்த இப்ப நம்ம அல்வானாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து திருநெல்வேலி அல்வா தாங்க. அந்த ஊர்ல கிடைக்கிற அந்த அல்வா வேற எங்கேயுமே கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சி, அது அப்படியே அந்த பாக்ஸ் மாதிரி வரும், அப்படியே அந்த நெய் ஊத்துமா, ஐயோ பேசும் போதே சாப்பிடும் போல இருக்கீனே.
1: எனக்கு எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா சரர்? அவங்க வந்து அந்த பாரம்பரியத்தோட அந்த வந்து இப்படி பண்ணாதான் வந்து இந்த அளவுலதான் நெய் ஊத்தணும், இந்த அளவுலதான் முந்திரிய வறுக்கணும், இந்த அளவுலதான் அந்த இந்த அளவுல இப்படி இப்படின்னு ஒரு கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த பாக்ஸ் மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதுதான் காரணம். இதுதான் அவங்களோட ஃபேமஸுக்கும் காரணம்னு சொல்றாங்க.
0: ஆஹா, இதுக்கு இவ்வளவு பெரிய ஃபேக்டர் இருந்தது எனக்கு இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. சரி, நம்ம இன்னைக்கு காலையில இட்லி பத்தி ஆரம்பிச்சோம், அப்புறம் வந்து பிரியாணி போனோம், அப்புறம் காஃபி வந்தோம், அப்புறம் பண்ணியாரம் வந்தோம், இப்ப அல்வாவோட முடிக்கிறோம்.
1: வேற ஒரு நல்ல எபிசோட வேற ஒரு கண்டென்ட்டோட நாங்க வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம்.
0: பாரம்பரிய உணவுகள்.

0: 97.8.
1: I am Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

It's MOP 107.8. It's enriching.

0: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: ஏலே, ஹெல்மெட் லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்.
4: மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
3: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இன்னைக்கு
1: நாம பேச போறோம் பிரச்சனை என்னங்க, தலையான விஷயம், தலையில ஓடிட்டு இருக்க விஷயம், ஹெல்மெட், ஹெட் கியர், கிராஷ் அப், பிரெயின் பக்கெட், எப்படி வேணா சொல்லலாம். அது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, 900 BC அஸ்திரன் சோல்ஜர்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமாங்க, மகாபாரதம், ஏன் நம்ம வார்ஸ்ல கூட இங்கிலீஷ் படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்களே, நம்ம வார்ஸ்ல எல்லாம் கூட ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அதாவது தலைக்கவசம் போட்டிருப்பாங்க.
1: அத கூட விடுனிஷா, இப்ப போயிட்டு இருக்கு கிரிக்கெட். கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஹெல்மெட் போடாம யாராவது இறங்கி பாத்திருக்கியா?
0: ஹெல்மெட் போட்டே நிறைய பேருக்கு தலை உடஞ்சிருக்கு, போடாம என்ன ஆக போதோ.
1: July 1st இருந்து மேண்டேட்டரி ஹெல்மெட் ரூல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 95% ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம சென்னையில இருக்கிற டோட்டல் டூ வீலர் ரைடர்ஸ் வந்து 35 lakhs பேர் இருக்காங்க.
0: 35 lakhs பீப்புள் இருக்காங்க, ஆனா யாரும் அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
1: ஆனா இந்த ரூல் போட்டதுல இருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5% தான் ஃபாலோ பண்ணலன்னு வரைக்கும் வந்திருக்கு.
0: இது நல்ல விஷயம் தான் ஸ்வேதா, நம்ம மக்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனாலே நல்ல விஷயம் தானே?
1: ஆமா, ஆனா பில்லியன் ரைடர்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க.
0: அது பின்னாடி உட்காந்துருக்கோங்க. ஆமா ஸ்வேதா, நிறைய பேர் குழந்தைங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க எப்படி ஹெல்மெட் போட முடியும் சொல்லு.
1: சில பேர் இத அப்படியே விட்டாலும் சில ஹையர் ஆஃபிஷியல்ஸ்லாம் இதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு ப்ரைவேட் காலேஜில் கூட நான் கேள்விப்பட்டேன், கொலப்பாக்கம் மண்டலூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க, 71 பேர் அங்கே டூ வீலர் யூஸ் பண்ணிட்டு 24 பேர் அன்றைக்கி ஹெல்மெட் போட்டுட்டு வரலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் நித்யா சுந்தர் எம் 24 ஹெல்மெட் வாங்கி 2 மணிக்குள்ளே அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க.
0: ஓ, செம்ம கரஸ்பாண்டன்ட்ப்பா. ஏன் நம்ம ஆஃபீஸஸ்ல கூட ஆஃபீஸர்ஸுக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்மெட், அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணி.
1: கவர்மெண்ட் செக்ரட்டரி தானே, நானும் கேள்விப்பட்டேன்.
0: இப்போ போலீஸஸ் எல்லாம் அது கூட விட ஸ்வேதா, நம்ம போலீஸ் காவல்துறை கூட ஹெல்மெட் போட்டு
1: ரேலி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க டே தினம் தினம் பார்த்துட்டு தானே இருக்கோம், இப்பெல்லாம் பாக்குறேன், வரும்போது கூட பார்த்தேன், எல்லாம் ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க.
0: ஏ, நம்ம ஆஜி ஸ்வேதா கூட ஹெல்மெட் தாங்க போட்டு வராங்க.
1: அதை விடுங்க, இப்ப காலேஜ் பசங்க, காலேஜ் போனோடனே ஃபர்ஸ்ட் இயர் பைக் வாங்கி கொடுத்துறாங்களா, பேரண்ட்ஸே ஹெல்மெட் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்ல, எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க பைக்ல. சோல் கூரஸ் ஆடம்பரம், ஹெல்மெட் அத்தியாவசியம், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க.
0: கண்டிப்பா ஸ்வேதா, இப்ப இருக்க பசங்க ஹெல்மெட்டையும் தலையில ஹெட்செட்டையும் மாட்டிட்டு போறாங்களே தவிர ஹெல்மெட்டை மாட்ட மாட்டேங்கிறாங்களே.
1: ஆனா இதுக்கு நிறைய டீமெரிட்ஸ் மெரிட்ஸும் இருக்கு.
0: நம்ம இப்ப நீ கூட சொன்னிய ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு.
1: ஆமா ஆமா, அவளுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குப்பா, ஹெல்மெட் போட்டா ஒழுங்கா மூச்சு விட முடியறது இல்ல.
0: ஆமா, நிறைய பேருக்கு தலைவலி, பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லாம் திடீர்னு ஃபெயிண்ட் ஆகி ஃபெயிண்ட் ஆகி விழுதே, மூச்சு வராம ஃபெயிண்ட் ஆகி ஃபெயிண்ட் ஆகி விழுதே நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுது.
1: ஹெல்மெட் போடுறதுனால நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸையும் எடுத்து வைக்கிறாங்க. July 1st இருந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சாச்சு, ஆனா அதுக்கு நடுவுலயே 3 பேர்கிட்ட ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்திருக்காங்க.
0: ஆமாங்க, July 1st வேலைக்கரியில கூட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பைக் ஹெல்மெட்டோட சேர்த்து கிராஷ் ஆயிருக்கும். பாக்கலாம்,
1: அவன் ரொம்ப சின்ன பையன் வேற, 20 வயசு தான் ஆகுது. கோயம்புத்தூர்லயும் ஒரு பொண்ணுக்கு இதே நிலைமை தாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி ஹெல்மெட் போட்டிருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆறத விட ஹெல்மெட் போடாதவங்களுக்கு தான் நிறைய ஆகுது. இது 100 கணக்குல அது சிங்கிள் டிஜிட்ல வருது,
0: அவ்வளவுதான். இப்ப நம்ம மக்கள் கிட்ட போய் சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமா, அவங்க ஹெல்மெட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு.
1: யா, போலாமே.
0: யா மக்களே, எங்களுக்கு கொஞ்சம் இடைவேளை தேவை, நாங்க மக்கள் கிட்ட கேட்க போறோம், கேட்டுட்டு வந்து சீக்கிரமா உங்களை கம்பேக் பண்றோம். இது உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜே நிஷா
1: அண்ட் ஆர்ஜே ஸ்வேதா ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க.
2: You're listening to MOP 107.8.
3: கண்ணு சரியில்லைன்னா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைன்னா பல் செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை மூன்ல போட்டுக்கலாம். ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட்டை போட்டுட்டு வாழ்க்கைய ஓட்டு.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ஆர்ஜே ஸ்வேதா அண்ட் ஆர்ஜே நிஷா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ.

0: பண்ணா 7.8.
1: இது உங்க ஓரம் போஷியோ.
0: நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா போய் ரோட்ல இறங்கி அங்க இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் கிட்டே கேக்கலாங்க, ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, என்ன நன்மைங்கன்னு.
1: ஏன் ஹெல்மெட் அவங்கள மக்களை ஒரு ஒருத்தரையா பிடிச்சி ஏன் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு ஃபைன் போடுறனால மட்டும் ஹெல்மெட் போடுறீங்க, ஒரு ஒருத்தரையா நிறுத்தி கேள்வி கேட்க போறேன், ஸ்டே டியூன்.
0: ஹலோ, இது உங்க ஸ்வேதா ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி 107.8. நாங்க இப்போ நுங்கம்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கோம். இப்போ நான் இங்க ஒரு சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் கேக்குறேன். சார், உங்க பேர்?
2: என்னோட நேம் வந்து மோகன்ராஜ்.
0: எங்க வர்க் பண்றீங்க
2: சார்? நான் இங்க ஒருடல வர்க் பண்றேன்.
0: ஹெல்மெட்
2: ஆனால் இப்போ கவர்மெண்ட்டும் வந்து இது வந்து ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்.
1: தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ ஸோ மச்.
1: நம்ம இங்கே நுங்கம்பாக்கம் சிக்னல் வந்து இருக்கோம். இங்கே ஒரு சார் கிட்ட ஹெல்மெட் பற்றி கேட்க போகிறோம், அவரோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் பேர் சார்?
3: விஜய் அருண்.
1: எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க?
3: மணப்பாத்திரா.
1: மணப்பாத்திரா, குட் சார். நீங்கள் ஹெல்மெட் போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்?
3: 200 ரூபாய் கட்டாமல் இருக்கணும். ரெண்டாவது, ஹெல்மெட் போட்டால் தான் என்ன கேட்டால் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்னு தோணுது. ஏன்னா சைடில் வருது என்ன வருதுன்றது தெரியாது. மேண்டேட்ரின்னு சொல்கிற ரீசனுக்காக தான் ஹெல்மெட் வாங்கிட்டு சுற்றுறோமே தவிர இன்ட்ரெஸ்டோடலாம் போடலாம்.
1: ஸோ 500 தான் ஹெல்மெட் போடுறீங்க?
3: கண்டிப்பாக.
0: ஹலோ, நான் உங்கள் அஜய் ஸ்வேதா பேசுகிறேன். கரெக்டாக இஸ்வானி சென்டர் வாசல்ல இருந்து இங்கே நான் ஒரு சாரை மீட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட ஹெல்மெட் போடுறது மெரிட்ஸ் பற்றி கேட்போம்.
4: ஹலோ, மை நேம் இஸ் மாரிமுத்து மேம், ஐ வாக்கிங் மணப்பத்ரா. மேம், இங்கே சென்னையோட கிளைமேட்டுக்கு இங்கே அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு ஹெல்மெட் ரொம்ப பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இங்கே இன்ச்சு பை இன்ச்சாக டிராஃபிக் நான் வருது. இங்கே ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் அளவுக்கு ஒன்று பைபாஸில் போகணும். நம்ம இந்த டிராஃபிக்கு ஹெல்மெட் அதுவும் கம்பல்சரி பேக் சைடில் இருக்கிறவங்க டிராவல் பண்ணுறவங்க போகணுன்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான்.
0: அப்போ நீங்கள் வந்து இந்த ரூலை வந்து சரியில்லைன்னு சொல்லி
4: லாஜிக்கே இல்லாத ஒன்று தான் மேடம். அது ஒன்றும் தேவையில்லாத அவ்வளோ ஒன்று டிராஃபிக் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக நான் வருது. இதில் எதுக்கு டிராஃபிக் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒன்றும் வேகமாக போய் ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியா கிடையாது சென்னைக்கு, இது கம்பல்சரி கிடையாது.
0: வரும்
5: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM. Stay tuned. Stay tuned.
6: Are you buckled up before driving? You better be. Keep yourself, friends and family safe. Speak up and insist everyone is belted. Remember to wear your belt low and snug across the hip and never tuck the belt under your arm or behind your back. When you're behind the wheel, focus on the road. Talking on cell phones, texting, eating, reading, changing music and reaching for items are all serious distractions. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't put your schedule ahead of everyone else's safety. Stop tailgating. Don't try to beat lights and pass safely and legally. Drive at safe speed. Remember, the posted speed is the speed limit. When you are driving, watch for pedestrians and treat every corner as if it's a crosswalk. Stop for them when they are crossing and anticipate them crossing illegally. If you are a pedestrian, cross from where it is safe, not where it's convenient. And when there's a traffic light, wait for working light before crossing. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't drink and drive, because when you have been drinking, your reactions are slower and your vision is poor. That's why it's so dangerous to drink and drive. And that's why crashes are the number one killers of teens. Be smart and stop accidents before they stop you. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: ஹலோ, நான் உங்க ஆர்ஜி நிஷா மக்களே, இது எம்ஓபி சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஆண்டிங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஆண்டி, உங்க பேர்?
7: என் பேர் உமாள்.
1: ஒரு நிமிஷம், எங்க ஒர்க் பண்றீங்க ஆண்டி?
7: எஜுகேஷன் கவுன்சிலர்.
1: எஜுகேஷன் கவுன்சிலர். ஆண்டி, இந்த ஹெல்மெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டி?
7: ஹெல்மெட் போட சொல்றது நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர், நானே பார்த்துருக்கேன், ரோட்ல வந்து பப்ளிக் விழுந்து அடிபட்டு அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹெல்மெட் போட்டிருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக தானே சொல்றாங்க. இது கண்டிப்பாக போடணும். நான் இதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன்.
1: தேங்க்ஸ் ஆண்டி. நீங்கள் வந்து சொல்லுங்கள்.
7: ஆ, கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஹெல்மெட் போடுறது வந்து நல்லது. எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. கீழே விழுந்தா கூட, ஏன்னா நானே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோட்டில் பார்த்துருக்கேன், தலையில் அடிபடாமல் தப்பிச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் திங், நம்ம நிறைய வந்து டூ வீலர்ஸ் வந்து சென்னையில் வந்து நிறைய இருக்குது. ஸோ டூ வீலர்ஸ் எல்லாமே போட்டு தலையில் வந்து கவசம் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு தான் சேஃப்டி. அதனால் அவங்க கண்டிப்பாக போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா?
1: Thank you, auntie. இது ஸ்வேதா அஜய் from MOP Community Radio 107.8. ஹலோ, திஸ் இஸ் ஆஜய் ஸ்வேதா. இன்னும் நாங்கள் நுங்கம்பாக்கல் தாங்க இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு டீனேஜரை கூப்பிட்டு கேட்க போகிறோம், மெரிட்டா டிமெரிட்டா ஹெல்மெட் போடுறது. அவரை கேட்கலாம். சார், உங்கள் பேர்?
8: நிஷாந்த்.
1: என்ன
8: பண்ணுறீங்க? வேலை செய்ய.
1: சரி, ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹெல்மெட் போடுறது மெரிட்டா, அட்வான்டேஜபிளாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா?
8: கஷ்டமாக தான் இருக்குது ஹெல்மெட் போடுறதுன்னு சொல்லுது. அதுவும் அது ஹெல்மெட் போடுறது என்ன கஷ்டம்னா, அந்த ரீசனை இந்த சாப்டரை வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது வந்து இந்த பீப்புள்ஸ்லாம் கேட்டு எதனால ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடுறதுல ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சடனாக வந்து ஹெல்மெட் போடணும்னு சொன்னது ஓகே, எதனால எதுக்கு அந்த ஹெல்மெட்டை வந்து ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்?
1: இப்போ ஹெல்மெட் ப்ரைஸ் அதிகமாக ஏற்றிட்டாங்கன்றது உங்கள் பிரச்சனையாக இருக்குது.
8: அவங்க சொல்கிற மாதிரி முன்னோட்ட சொல்ல போனால் அவங்களால தான் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது.
1: சார், பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சார் எல்லோரும் ரேஷ் டிரைவிங் பண்ணிகிட்ருக்கீங்க. மோஸ்ட்லி உங்களுக்குள்ளே சண்டை போட்டு நிறைய பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை, பட் பீப்புள் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, நாங்கள் கேட்கறது என்னன்னா, இப்போ வந்து அதிகபட்சமான 600 கிட்ட உயிரிழக்கிறது ஹெல்மெட் போடாததுனால தான். ஸோ இப்படி இருந்தோம் நீங்கள் ஹெல்மெட் போட வேணான்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு மட்டும்
8: நான். ஹெல்மெட் போடுறது நம்ம அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ ஹெல்மெட் போடாமல் சடனாக திரும்பி கூட பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதே ஹெல்மெட் போடாமல் இருந்தால் எப்படி வேணும் இண்டிகேட்டர் போடாமலேயோ கூட நம்ம டர்ன் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஹெல்மெட் போடாமல் நம்மளால் சடனாக திரும்பி பார்க்க முடியாது. இப்போ ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறது வந்து ரேஷ் டிரைவிங் சொல்கிறது, அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான், அவங்க டீமுக்குள்ளே ஓட்டுறது தான் ராஜ் டிரைவிங்.
1: ஓகே, டிராஃபிக் ரேஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது, நார்மல் பீப்புள்குள்ளேன். ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ, இது ஆஜய் ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ நாங்கள் சிக்னலில் நிற்கிற ஒரு பைக் டிரைவர் அவரோட ஒய்ஃப் ஃபினான்சர் போயிட்டுருக்காங்களா? ஐம் சாரி. இன்னும் நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறோம் ஹெல்மெட் போடுறது மெரிட்டா டிமெரிட்டா. அவர் இப்போ போட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ சார், உங்கள் பேர்?
9: ஆல்ஃபிரட். என் நேம் ஆல்ஃபிரட். ஆல்ஃபிரட்.
1: ஓகே சார், நீங்க வர்க் பண்றீங்களா?
9: ஆ, வர்க் பண்றேன் நான்.
1: நீங்க என்ன நினைக்கிறீங்க சார், ஹெல்மெட் போடுறது?
9: இட்ஸ் எ குட் ஐடியா தான், பட் ஆனா டிரைவர் மட்டும் போடுறதுன்றது வந்து ஓகே ஃபைன், பட் பின்னாடி உட்கார்ந்திருக்கவங்க போடுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் இப்ப பிரேக் போடும்போது.
1: ஆனா சார், நாங்க என்ன சர்வே படிக்கிறோம்னா, வண்டி ஓட்டுறவங்களோட பின்னாடி உட்கார்றவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட்னா இன்ஜூரி ஜாஸ்தியா இருக்கும்.
9: இருக்கு, கரெக்ட் தான். நான் அது தப்புன்னு சொல்லல, பட் வந்து அதுலயும் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கு. அன்கம்ஃபர்ட்டபிளா
1: இருக்குன்னு சொல்றீங்க.
9: அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் கண்டிப்பா.
1: ஓகே சார், தேங்க்யூ சார். பண்ணு. ஓகே மக்களே, நம்ம நுங்கம்பாக்கம் ஸ்ட்ரீட்ல இருந்து நிறைய பேர் கிட்ட ரிவ்யூஸ் எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர் பார்க்கலாம்.
10: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ். அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
11: டே டே டே, முள்ள போடா.
10: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: You're listening to MOP 107.8.
1: Hello, மக்களே, நான் உங்க ஆஜி நிஷா. இது உங்க ஓரம் போஷோ MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்க நம்ம டிராபிக் போலீஸ் பார்த்திருக்கோம். அவர்கிட்ட ரிவ்யூஸ் கேட்கலாம். நம்ம சார் கிட்ட போய் ரிவ்யூஸ் கேட்கலாம். ஹலோ சார்,
2: சொல்லுமா. என்னம்மா
1: சார் உங்க பேர்?
2: பேர் ஜெயபால்மா. உங்க டிராபிக் ஹெட் கான்ஸ்டபிள்.
1: சார், இப்போ வந்து ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஹெல்மெட் போடுறது அவசியம், கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா?
2: 95% இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. 5% பண்ணல, அது பண்ணிடுவாங்க. ஒன் வீக்கில் ரேடியோ ஆகிடும்.
1: சார், இப்போதைக்கு ஏதாவது யாரையாவது பிடிச்சிருக்கீங்களா? யாராவது ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா? ஏதாவது சீஸ் பண்ணியிருக்கீங்களா?
2: ரேஞ்சில் ஆஃபீஸர்ஸ் வெக்க வண்டியை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: சார், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சிட்டு இருக்கீங்களா?
2: அப்படி பரப்போம். ஜென்ரலாகவே எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லாத வண்டி ஓட்டணும், ஜென்ரலாக எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ், லைசன்ஸ் ஏதாவது ஒரிஜினல் இருந்தால் அதை வாங்கி வச்சுட்டு வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க.
1: ஓகே சார்.
2: ஹெல்மெட் வாங்கினதுக்கப்புறம் வெஹிக்கிள் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஹெல்மெட் போடுறது?
2: ஹெல்மெட் வந்து சென்னை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவுமா, அது கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஹெல்மெட் போடுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் பப்ளிக். இன்னைக்கு உயிரிழப்பு நிறையா, கடந்த காலகட்டங்களில் உயிரிழப்பு தலைக்கவசம் இல்லாதால் தான் ஆயிருக்கு. அதனால் இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்மெட் போடுறது பப்ளிக் சேஃப்டி.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஸ்வேதா அஜய் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வேறு யாராவது டீனேஜர்ஸ் கிட்ட போய் பேசுகிறோம்.
0: You're listening to MOP Community Radio 107.8.
3: கண்ணா, கண்ணு சரியில்லைனா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைனா பல் செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை 3ல போட்டு ஓட்டலாம், ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட் போட்டுட்டோம், வண்டியா ஓட்டோ.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: ஹலோ, இது ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ஸ்டேஷன். இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் வயசானவங்க டீனேஜர்ஸ் கேட்போம். இப்போ ஒரு அண்ணா வந்திருக்காரு, அவர் சூப்பர் பைக் வச்சிருக்காரு. ஸோ அவரை போய் கேட்போம், என்னதான் ஹெல்மெட் போடுறதுனால அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? உங்க சார் உங்க பேர்?
5: என்னோட பேர் ஆறுமுகம்.
1: எங்க சார் ஒர்க் பண்றீங்க?
5: IDFC.
1: ஹெல்மெட் போடுறது அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா இல்லாட்டி கஷ்டம் நினைக்கிறீங்களா?
5: அப்சலூட்லி இட்ஸ் வெரி அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். ஆக்சுவலி தே ஆர் சேவிங் தேர் லைஃப் and ensuring the family.
1: அப்போ ஷூர் சார், ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கஷ்டமும் இல்லை?
5: இல்லை, அப்சல்யூட்லி நாட். பிகாஸ் ஏன்னா எனக்கு ஹெல்மெட் வந்து ஐ வாண்ட் டு சேஃப் மை செல்ஃப். ஸோ அதனால ஹெல்மெட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த பீப்புள்.
1: தேங்க்யூ சார். இது ஆர்ஜே ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ஸ்டேஷன் 107.8. ஹலோ மக்களே, இது நான் உங்க ஆர்ஜே நிஷா ஃப்ரம் நுங்கம்பாக்கம் சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இது உங்க ஓரம் போ ஷோ MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ மக்களே, இங்க ஒரு அக்கா இருக்காங்க ஸ்கூட்டில. உங்க கிட்ட கேக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அக்கா உங்க பேர்?
6: என் பேர் சசி.
1: என்ன ஒர்க் பண்றீங்களா அக்கா?
6: இல்ல, நான் ஸ்டூடெண்ட்.
1: என்ன காலேஜ்?
6: இப்பதான் முடிச்சிருக்கேன், லயோலா ஜாயின் பண்ண போறேன்.
1: சூப்பர் அக்கா. இப்போ வந்து ஜூலை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹெல்மெட் வந்து அத்தியாவசியம்னு சொல்லியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: ஹெல்மெட் நிச்சயமா அவசியமானது தான். ஏன்னா லேடிஸ் வந்து ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம்லாம் யோசிக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. தடுக்கி விழுந்தா அங்கங்க ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஹெல்மெட் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உயிராவது காப்பாற்றப்படும்ல, அதனால ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க.
1: சூப்பரா சொன்னாங்க அக்கா. சொல்லுங்க அக்கா, நிறைய பேர் ஒன்னு ஹெல்மெட் போடாம இருக்காங்க, அதை எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க போட சொல்லி.
6: ஹெல்மெட் அவசியம் எதுக்கு சொல்றேன்னா, திடீர்னு யாராவது பின்னாடில இருந்து தட்டி விட்டு நீங்க கீழே விழுந்தா கூட தலை அடிபடாம இருக்கும். தலை அடிபட்டு பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா உயிர் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹெல்மெட் போட்டீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கும், இதை வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மனசுல வச்சுட்டு ஹெல்மெட் போடுங்க. நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனா இன்கேஸ் 1% அது நடந்துச்சுன்னா உயிர் காப்பாற்றப்பட்டாதான் ஃபேமிலியும் நம்மளை பார்க்க முடியும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள யோசிச்சு பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஹேர் ஃபால் பற்றி யோசிக்காதீங்க ப்ளீஸ்.
1: தேங்க்யூ கார்,
6: பை.
1: திஸ் இஸ் ராஜேஷ் ஸ்வேதா ரிப்போர்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ. இப்போ நாங்கள் நுங்கம்பாக்கம் சிக்னல் நின்றுட்டு இருக்கோம். ஒரு டீனேஜர் சூப்பர் பைக்கோட வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார் உங்கள் பேர்?
7: என்னோட பேர் பால். சரிங்களா, சூலமேட்லேருந்து வரேன். சரிங்களா, ஜூலை 1st எல்லாம் ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட் சொன்ன சட்டம் நல்லது தான், அதுக்கேற்ற மாதிரி நானும் போட்டிருக்கேன். சரிங்களா, நிறைய யூஸ் இருக்குது, அதனால் எல்லோரும் ஹெல்மெட் போடணுன்றது என்னோட ஆசை, அவ்வளோதான்.
1: சார், சின்ன பசங்கனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றாங்க. அது டீனேஜர்ஸ்னால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
7: அது டீனேஜ், அது எதுவும் பண்ண முடியாது, நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
1: Thank you sir. அஜய் ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏ, இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
2: ஏ இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
0: ஏ இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
3: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
4: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: பின்னாடி இந்த ஆர்டர் போட்டதில் ஜட்ஜு அவங்க வந்து அவங்க வீட்டில் யாராவது அவங்க ஒய்ஃபு இல்லை அவங்க அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு இது மாதிரி ஹெல்மெட்டு போட்டுட்டு அவர் ஓட்டி இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் நின்று பார்த்தாருன்னா பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட்டு வாங்கினா அவரே திருப்பி ஆர்டர் போடுவார். இது ஒரு பாரமாக தான் பின்னாடி இருக்கிறவங்க பண்ணுறாங்க. யாருக்கு ஒரு லிஃப்ட் கூட கொடுக்க முடியல. தேங்க்யூ.
6: அத்தியாவசியம் சொல்லிருக்காங்க. அட்வான்டேஜ் தான். சரியா சார், எந்த இஷ்யூஸும் இல்லைதா? யூ கம்ஃபர்டபுள் வித் தட்?
7: ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாதவங்க டஸ்ட்பின் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டர் மாதிரி இருக்கும், பட் அது குறைக்கும். வெயிலில்
6: நிறைய பேர் வந்து அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ் வந்து ஹேர் ஃபால் இருக்கு, ஸ்கின் டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
7: எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம், சேஃபாக ஃபீல் பண்ணுறோம்.
8: கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள், பை த பீப்புள், and to the people. It's MOP 107.8. It's enriching.
9: வெயில போய் டான் ஆகாம இருக்கணுமா? போடுங்க ஹெல்மெட். லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா? போடுங்க ஹெல்மெட். அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா? Accidents are unpredictable, so always wear helmet.
10: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: அஜய் ஸ்வேதா ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ கரெக்டாக இஸ்வானி சென்டர் வாசல்ல இருக்கோம். இங்கே நம்ம ப்ரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். உங்கள் பேர்?
11: சல்மான் கான்.
6: ஓகே, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க?
12: Hi, this is Elton, and I request all people to wear helmets.
6: Okay, thank you. He's trying to insist all people to wear helmet. Thank you. Thank you. Ajay Shweta from MOP Community Radio 107.8. இப்போ நாங்கள் வெளில போய் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கிட்டே கேட்குறோம்.
13: It's an advantage because if there is any accident or something, you be safe. You don't get a serious head injury or something, because head injury is very serious and you can anything can lead due to head injury.
6: So okay, unga pera?
13: Sonam.
6: Department?
13: Become ISM. Second year.
6: Thank you, Sonam. This is Sajay Shweta from MOP Community Radio 107.8. Ippo namma college student orthongale kekkalam.
14: நான் சந்தியா, தேர்ட் இயர் பிசிஏ பண்ணிட்டுருக்கேன். ஹெல்மெட் வந்துட்டு ஒரு சைடில் பார்த்தா அட்வான்டேஜ் தான், ஆனால் ஆக்சிடென்ட்லாம் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதை போடுறனாலே கூட ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டுலாம் பழகினதில்லை. அதை போட்டுட்டு ஓட்டினா எனக்கு சைடில் ஏதோ ஹார்ன் கேட்குதா, சத்தம் கேட்குதா, அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
6: ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன?
14: அப்படிலாம் இல்லை, பாய்ஸ்லாம் பண்ணுறதை விடவா நாங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணுற போகிறோம். நாங்களாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனவே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக ஓட்டலனா கூட கேர்ள்ஸ் ஸ்கூட்டி விட்டால் எங்களை தான் குறை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
11: ஓகே, தேங்க் யூ சீனியர். தேங்க் யூ சார். திஸ் இஸ் ஸ்வேதா ஆர்ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
15: மக்களே, நாங்க திருப்பியும் எங்க ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டோம். இது நான் உங்க ஆர்ஜே நிஷா, ஆர்ஜே ஸ்வேதா, இது உங்க ஒரு போஷோ எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
16: நிஷா, வெள்ளை எவ்வளவு வெயிலா இருக்குல்ல?
15: ஐயோ, வெயிலா இது முடியலப்பா.
16: இதுல ஹெல்மெட் போட சொன்னா எனக்கே லைட்டா கதி கலங்குதுதான்.
15: ஆனா ஆர்ஜே ஸ்வேதா, இது நம்ம ஸ்டுடியோல இருக்கோம். நோ.
16: ஓகே மக்களே, இப்ப எல்லார் கருத்தையும் நம்ம கேட்டாச்சு. இத பத்தி மெரிட்ஸ் மெரிட்ஸ் என்னவாவே நான் இருக்கட்டும். ஹெல்மெட் வந்து உங்க தலைக்கவசம், நீங்க போட்டுதானே ஆகணும்.
15: உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இது உங்களுக்காக மக்களே. இதுக்கு டிபேட் வேணா, டிஸ்பியூட்டும் வேண்டாம். இது நம்மளோட, இது நம்மளோட உடம்பு. அதை நம்மளே பாதுகாக்கலன்னா வேற யாரு பாதுகாப்பா? சோ மக்களே, கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது உங்களுக்காக, இது உங்களுக்காக, இது உங்களுக்காக மட்டும்தான்.
16: கேட்டுட்டே இருங்க, கேட்கதாங்க எங்க ரேடியோ ஸ்டேஷன் பிடிக்கும்.

0: ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீதர். ஃப்ரம் த பேண்ட் த்ரூலோ நியூ பாப். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட்.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சென்னையிலையும் சரி, சவுத் இந்தியாலையும் சரி, எல்லா இடத்துலையும் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து போதுமான ஊதியம் கிடைக்கிறது இல்லைன்றது உண்மை. சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட திறமையை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பே பண்ணல அப்படின்னாக்கா, அவங்களோட சாப்பாட்டுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை விட்டு, ஐ மீன் அவங்க பண்ணுற அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு வேறு எதனா ஒரு ஒயிட் கலர் ஜாப்க்கு போகிறது தான் அவங்களோட கட்டாயமாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் பே த மியூசிஷியன்ஸ். நீங்கள் ஒரு ரூபா கொடுத்து வாட்டர் பேக்கெட் வாங்கி தண்ணி குடிக்கிறீங்க, அதே மாதிரி நீங்கள் கேட்குற மியூசிக்.
2: Hi, I'm Kritika Udainathi here. You're listening to MOP Community Radio 107.8. Thank you.
3: Hello, listeners. You're listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride. MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madhura Ganangal Madhura Ganangal மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. ஆலோ

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொந்தக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல், ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால்

ஹலோ வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்ககிட்ட பேசுறது ஆர்ஜே லிகிதா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்னடா இவ இப்படி கேக்குறான்னு நினைக்கிறீங்க அதானே? எங்க போனாலும் அதாங்க கேக்குறாங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருந்தே தெரியுது, சாப்பாடு தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்றதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம், ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, சாப்பிட்றதுக்காக தாங்க நம்ம வாழ்றோமே. எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு எல்லாம் எதுக்கு போறாங்க? சாப்பிட்றதுக்காக தாங்க போறாங்க. சாப்பிட்டு நல்லா வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தாங்க நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அப்படியே டைம் கிடைச்சாலும் பர்கர் பீஸா அதெல்லாம் மட்டும் தாங்க சாப்பிட்றோம். காய்கறி அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். பணம் சொத்து வீடு பங்களா அதை வந்து மனுஷன் வந்து வேணான்னே சொல்ல மாட்டாங்க, ஆனால் சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த மட்டும்தாங்க போதும்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுலேருந்தே தெரியுது, உணவே மருந்து என்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் கூட இன்னும் ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க, ஹரிப்ரியா அண்ட் பிரணதி. அவங்க கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் வேணாம். இட்ஸ் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: சர்க்கரை நோய் உங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டிருக்காத MOP சமுதாய வானொலி 107.8. ஓகே, நம்ம இப்ப பிரணதி கிட்ட பேச போறோம். ஹாய் பிரணதி.
2: ஹாய் லிகிதா.
1: சொல்லுங்க பிரணதி, எதை பத்தி பேச போறீங்க?
2: இப்போல்லாம் யாருமே ஹெல்த்தை பத்தி கேர் எடுத்துக்கிறதே இல்லை. எல்லாருமே வந்து அப்படியே விட்டுடுறாங்க அவங்க ஹெல்த்தை. ஸோ அதனால வந்து நிறைய டிசீசஸ்லாம் வருது. அவங்க அதுக்கு வந்து டக்கு டக்குன்னு டாக்டர் கிட்ட போறேன், மெடிசன் எடுத்துக்கிறேன், டானிக் குடிக்கிறேன், அதெல்லாம் வந்து பண்றாங்க. அதனால வந்துட்டு அவங்க டிசீசஸ் வந்து டெம்பரரியா குறையதே தவிர, அதோட சைடு எஃபெக்ட்னால வந்துட்டு திருப்பி புதுசு புதுசாக அவங்களுக்கு வந்து டிசீசஸ்லாம் வருது. இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து மெடிசன் எடுக்கணும்னே கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து காய்கறியிலே வந்து நிறைய மெடிசனல் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம காய்கறியை வச்சே வந்து நம்ம டிசீசஸ்லாம் கியூர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன காய்கறி சாப்பிட்டா என்னென்ன டிசீசஸ்லாம் குறையுமோ அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன்.
1: ஃபர்ஸ்ட் எதை பற்றி சொல்ல போகிறீங்க?
2: நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மரம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டாப் டு பாட்டம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கிற இலை, அதோட பூ, அதோட தண்டு எல்லாமே வந்து நம்ம சமைச்சு யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய மருத்துவ சக்தி இருக்குது.
1: நீங்கள் வாழை மரத்து தானே சொல்கிறீங்க?
2: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே.
1: ஃபர்ஸ்ட் அதில் எதை சொல்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாழைத்தண்டை பற்றி பார்க்கலாம். வாழைத்தண்டை வந்துட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தயிரில் போட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய பேர் ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, அவங்களால வந்து கரெக்டாக டைமுக்கு சமைக்க முடியாதுன்றதுனால ஹோட்டலுக்கு மெஸ்க்குலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அப்படி வரும்போது அவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன் இல்லாமலே வந்து அவங்க ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிடும்.
1: பரவாயில்ல பிரணதி, வாழை மரத்தில் இவ்வளோ டிப்ஸ் வச்சு, அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க?
2: அடுத்து நம்ம அதே மரத்தில் வாழைப்பூ கூட வந்து நான் அதுக்கும் நிறைய மருத்துவ சக்தி இருக்குது. இப்போ வாழைப்பூ வந்து நம்ம எப்போவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தோரணத்தெல்லாம் கட்டும்போது அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் வந்து அதை நம்ம யூஸும் பண்ணலாம். அதை வந்து நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே அல்சர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து நம்ம வந்து வெந்தயத்தோட மருத்துவ சக்தியை பற்றி பார்க்கலாம். அது வந்துட்டு இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதை பவுடர் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு குடித்தோம்னா நம்ம டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உலகத்தில் வந்து எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஹை அண்ட் லோ போகாமல் இருக்கிறதுக்கு அது கண்ட்ரோலில் வச்சிரும். அதே மாதிரி வெந்தயம் வந்துட்டு நம்ம தயிரில் போட்டு குடித்தோன்னா வந்துட்டு நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும்.
1: ஓகே பிரணதி, ரெய்னி சீசன்ஸில் வந்து கோல்ட், ஃபீவர் அதெல்லாம் வராமல் இருக்கிறது ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா?
2: ஆ, அதுக்கும் இருக்குது. நம்ம இப்போ மிளகு வந்து எப்போவுமே சாதத்தில் இல்லை பொங்கல் பண்ணும்போது அது மாதிரி எப்போ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு மிளகு கஷாயம் பண்ணி குடித்தோன்னா நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், காஃப், கோல்ட், ஃபீவர் ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு போயிடும்.
1: நிறைய டிப்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி பிரணதி. அடுத்து நம்ம ஹரிப்ரியா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நீங்கள் கேட்டுருக்காது MOP சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது பெருமை.
7: பனானாஸ் ஆர் எல்லோ.

0: detail.
1: So I advise you to eat a banana every day.
0: Every day.
2: உதிரலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஹாய் ஹரிப்ரியா.
2: ஹாய்.
1: இவங்க வந்து வெண்டைக்காய் அண்ட் இட்ஸ் மெடிசினல் யூசஸ் பத்தி சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்க.
2: வெண்டைக்காயில நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்கு. வெண்டைக்காவை நம்ம நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் அந்த தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது. அடுத்து நிறைய பேருக்கு ரத்த சுகை இருக்கு, அதை வந்து அனிமியான்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காயில் நிறைய அயன் கண்டென்ட் அண்ட் விட்டமின் கே இருக்கிறதுனால அதை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணி அதெல்லாம் அது உறிஞ்சி கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, பார்க்கில் வாக்கிங் ஜாகிங்னு பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. வெண்டைக்காயில் கேலரிஸே கிடையாது அண்ட் அதே மாதிரி ஃபைபரும் இருக்குது, அதனால டெய்லி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வெயிட் தன்னால் குறையும். அடுத்தது கொலோன் கேன்சர், உடம்பில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் சாப்பிடலாம், அது நல்லா ஒர்க் பண்ணாலே நமக்கு கேன்சர் வராது. அடுத்து ஹார்ட் டிசீஸ், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸ்னால ரொம்ப அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு மெடிசின்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் சாலிபிள் ஃபைபர் அப்படின்றது வெண்டைக்காயில் இருக்குது அப்படின்றதுனால அது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவும், அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அண்ட் வெண்டைக்காய் நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எதிர்ப்பு சக்தி வரதுக்கு டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்டாலே போதும். அப்புறம் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெண்டைக்காவை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி அதை லைட்டாக கூல் பண்ணிவிட்டு லெமன் வாட்டர் போட்டுட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் வெண்டைக்காய் ஐசைட்டுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கும் வெண்டைக்காய் கொடுக்கலாம், இது போன் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
1: இப்போ நம்ம ராஜலக்ஷ்மின்றவங்க கிட்ட போய் நேரடியாக பேச போகிறோம், அவங்க என்ன டிப்ஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம கூட திருமதி ராஜலக்ஷ்மி இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்கள் ராஜலக்ஷ்மி. ஹாய்.
3: ஹாய்.
1: உங்களுக்கு பிடிச்ச காய் என்ன, இல்லைன்னா நீங்கள் எந்த காயை வந்து பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
3: எனக்கு பிடிச்ச காயில் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் இப்போ ரொம்ப பயன்பாட்டில் தான் இல்லை.
1: பரவாயில்லையே, நம்ம டாபிக் ரிலேட்டட் தான் அவங்க பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் பசங்களுக்கு இல்லை அதோட பெனிஃபிட்ஸை முதல்ல நீங்கள் சொல்லாமா?
3: கத்திரிக்காய்னு எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை கம்மி பண்ணி இதே நோய் வராமல் தடுக்கும்.
1: நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்குமா, இல்லை நீங்கள் அதை எப்படி அவங்களுக்கு தெரியாமல் கொடுப்பீங்க?
3: குழந்தைங்க ஆனால் விரும்பி சாப்பிட்றது இல்லை கத்திரிக்காய், அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் கொடுப்பேன். கத்திரிக்காய் வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணும்போது கத்திரிக்காய் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாத விதத்தில் தான் நான் கத்திரிக்காயை கொடுப்பேன்.
1: ஓகே, இப்போ ராஜலக்ஷ்மி நம்மளுக்கு கத்திரிக்காய் சாதத்தோட ரெசிபி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன், எப்படி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
3: கத்திரிக்காய் சாதம்னா சாதம் தனியாக நம்ம வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், மசாலா மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.
1: அதுக்குன்னு உங்கள் ஸ்பெஷல் ரெசிபி ராஜலக்ஷ்மி ரெசிபின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா?
3: அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அது குழந்தைங்களுக்கு தெரியாத விதத்தில் அவங்களுக்கு சேரணும், அவ்வளோதான்.
1: ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுங்க?
3: யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற கறி மசாலா ஆட் பண்ணுவேன், வெங்காயம் தக்காளியோட கறி மசாலா ஆட் பண்ணி கத்திரிக்காய் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு.
1: ஸோ இது மற்ற மதர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா அது உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ ஹரிப்ரியா, பிரணதி அண்ட் ராஜலக்ஷ்மி. என்ன நேயர்களே, இந்த உணவே மருந்து ப்ரோக்ராம் தான் நல்ல டிப்ஸ்லாம் கேட்டிங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பண்ணி அசத்துனீங்கன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபடுவது உங்கள் ஆர்ஜி அலிகிட்டா.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌள ராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ வந்து நம்மளோட எம்ஓபி சமுதாய வானொலி பல புதிய நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்திக்கிட்டு வருது. உடலே நலமா, உணவே மருந்து, சமுதாயத்திற்காக இவர்கள், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டு மகிழ்ந்துகிட்டு வரீங்க. அந்த வகையில எம்ஓபி சமுதாய வானொலி வழங்குற இன்னொரு நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில நம்ம யாரோட குரலை கேட்க போறோம்? நமக்காகவே உழைக்கிற, நமக்காகவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமா உழைக்கிறவங்களோட குரலை தான் நீங்க இந்த நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து ஒரு கட்டிட தொழிலாளியா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம துணிகளை வந்து இஸ்திரி போடுறவரா இருக்கலாம். இந்த மாதிரி நமக்காகவே வந்து அவங்க உழைக்கிறாங்க. நாம ஒரு ஒயிட் கலர் ஜாப்ல வந்து நம்ம ரொம்ப டிப்டாப்பா போய் உட்கார்றதுக்கு இவங்க இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்களோட துணி எல்லாத்தையுமே வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து டைமுக்கு வெளுத்து கொடுத்து, டைமுக்கு இஸ்திரி போட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னா உங்களால வந்து வேலைக்கு அதாவது டிப்டாப்பா போய் இறங்க முடியுமா? உங்க வீடு நீங்க புதுசா கட்டுறீங்க, வெறும் சிமெண்டும் செங்கலுமா இருக்கு, ஒரு பெயிண்டர் வந்து அதை பெயிண்ட் அடிச்சு கொடுக்காம உங்களால அந்த வீட்டுல போய் வாழ முடியுமா? சோ இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க இல்லைன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் இல்லாதது, அந்த விஷயத்தோட ஆப்சன்ஸ் வந்து நம்மளால உணர முடியும், அதோட இல்லாமே நம்மளால உணர முடியும். இந்த மாதிரி நாம இதுவரைக்கும் கேட்காதவர்களோட குரல், நாம வந்து அவங்களை பேசவே அனுமதிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்க கிட்ட ரொம்ப கமாண்டிங்கா நடந்துப்போம். அது வந்து ஏன் அப்படிங்கறது நமக்கே தெரியாது, ஆனா அது ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கடினமா உழைக்கிறவங்களுக்கு வந்து தகுந்த மரியாதை கூட கொடுக்கறது கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இந்த மாதிரி ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயத்தை தான் நம்ம சமுதாயத்துல பாத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில இதே மாதிரி சமுதாயத்திற்காக நமக்காக உழைக்கிறவங்களோட குரலை தான் கேட்க போறீங்க. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப மனதை பாதித்த ஒரு விஷயம் என்ன, அவங்களோட கனவு என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நாம இந்த மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில கேட்க போறோம். நிகழ்ச்சிக்கு போலாமா?
3: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 FM. இந்த நிகழ்ச்சி மனிதர்கள் பலவிதம். நம்ம திருவான்மியூர்ல இருந்து சோழிங்கநல்லூர் ரூட்ல பயணம் செய்யறவங்களுக்கு போரே அடிக்கிறது இல்லையாங்க. நீங்க பயணம் செய்யற ஷேர் ஆட்டோல MP3 ரேடியோ பிளேயர் இருந்தா அதுல என்ன, நிறைய ஷேர் ஆட்டோல இருக்கே. சரி, நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் காலையில அவசரமா கிளம்புறவங்களுக்கு உபயோகமா இருக்கும். மினி டிவி இருந்தா, ஐபேட் இருந்தா, வைஃபை, மொபைல் சார்ஜர் போர்ட், டிஸ்கவுண்ட்ஸ், லக்கி பிரைசஸ், அப்பா இது கண்டிப்பா அமேசிங் ஆட்டோ தாங்க. இந்த அமேசிங் ஆட்டோ ஓட்டுறவர் கண்டிப்பா ஒரு அமேசிங் மனிதரா தான் இருக்க முடியும். அவர் தாங்க அண்ணாதுரை. இவர் பத்தியும் இவர் ஆட்டோ பத்தியும் கேட்க ஆர்வமா இருக்கீங்களா நேர்களே? வாங்க நம்ம அண்ணாதுரை கிட்டயே கேப்போம்.
4: ரொம்ப சீக்கிரட்டா பண்ண, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால. இது என்ன ஆச்சுன்னா, வண்டிக்குள்ள வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு 50 பேர் ஒரு நாளைக்கு ஏறி வந்தாங்கன்னா அதுல 30 பேர் போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க, 20 பேர் என்ன பாராட்டிடுவாங்க, 10 பேர் என்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஐடி எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே என் ஃபோன் புக்கில் கிட்டத்தட்ட கஸ்டமர் நம்பரே 250-300 நம்பர்ஸ் இருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஏசிஜே காலேஜ் ஜெர்னல்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஏறி வரும்போது அவங்க என்கிட்ட ஃபோன் அடிச்சு நம்பர் கேட்டாங்க, வாங்கிட்டு போனாங்க. ஒரு வாரம் கழிச்சு, அண்ணா இந்த மாதிரி உங்களை வச்சு ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிறேண்ணா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், இதை நான் விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இதை நான் பண்ண ஆரம்பிச்ச உடனேயுமே எனக்குள்ள ஏற்றிக்கிட்ட மைண்ட் செட் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இல்லை வீடியோ கொடுக்குற ஐடியாலாம் இல்லை அப்படின் போது சரியே வந்தாங்க. ஒரு வாரம் ஃபோன் வச்சு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால சரி காலேஜ் ப்ராஜெக்ட்னு சொல்கிறீங்க வாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் ஷூட் பண்ணாங்க. ஒரு 400 ரூபா பணம் கொடுத்தாங்க, நான் வாங்கலை, பரவாயில்ல வச்சுங்க காலேஜ் ப்ராஜெக்ட்னு சொல்கிறீங்க, இல்லை வேணாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டேன். அதை என்ன பண்ணாங்க, அவங்களோட ஃபஸ்ட்டு 1100 அந்த மாதிரி மொபைல் வச்சுருந்ததுனால சிம்மை கழட்டி போட்டோன்னா அவங்களோட நம்பர் சேவ் பண்ணலாம், காண்டாக்ட் போயிடுச்சு. எனக்கு மட்டும் ஒரே ஒரு வீடியோ சிடி மட்டும் ஒன்று காப்பி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். என்னோடய வீடியோ முதல் முதல்ல நான் பார்க்கறது சந்தோஷமாக இருக்குமேன்ற காரணத்தினால கேட்டது. அவங்களோட காண்டாக்ட் என்கிட்டருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்க முடியல. என்ன ஆச்சுன்னா நிறைய கிளாப்ஸ் விழுந்துருக்கேன் அவங்களோட காலேஜில். இது ஒரு ஒரு மாதம் கழித்து என்ன ஆச்சு, வண்டியில் வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே அமேசிங் ஆட்டோ அமேசிங் ஆட்டோ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது அமேசிங் ஆட்டோ அப்படின்னும் போது, உங்களை பற்றி யூடியூப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது எடுத்து பார்த்தா பார்த்தா இவங்களோட வீடியோ. அது பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ளே 100,000 பேர் பார்த்துருக்காங்க அவங்க அப்டேட் பண்ணுவோன்னு. அது மூலிமா இதே மெட்ரோ ப்ளஸில் போன வருஷமே வந்துடுச்சு. இது மெட்ரோ ப்ளஸில் எடுத்து அவங்களா கேப்சர் பண்ணி போட்டிருந்தாங்க, இது எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, NTTV இந்த மாதிரி நிறைய ஊடகங்கள் என்னை தேடி வந்தாங்க. ஆனந்த விகடன், தினமலர், ஒரு 10-12 ஊடகங்கள் அப்பமே தேடி வந்து என்னை இன்டர்வியூ எடுத்துட்டு போனாங்க.
3: அண்ணாதுரை நம்ம சென்னையை சார்ந்தவர் தான், ஆனா அவரை பத்தி உலக அளவுல மக்களுக்கு இன்டர்நெட் மூலமா தெரிஞ்சிருக்கு.
4: நிறைய ஃபாரினர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபாரினர்ஸ் ஃபோன் எந்தெந்த நாட்டில் மேப்பில் எனக்கு தெரியாத நாட்டில் இருந்தெல்லாம் எனக்கு ஃபோன் வந்துருக்குங்க. ஹலோ மிஸ்டர் அண்ணாதுரை அப்படின்னுவாங்க. தெரியும் சார் அப்படின்னு சொல்றதையும் புரியாது நமக்கு. இங்கிலீஷ் ஒழுங்கா பேசினாலே புரியாது. அவங்க இங்கிலீஷ் அவங்க மதர் டங், அவங்க ஸ்டைல பேசும்போது அது சுத்தமா புரியல. ஆனா அந்த ரெண்டு வேர்டு மூணு வேர்டு அண்ணாதுரை அப்படின்றதும் ஃபேஸ்புக் ஆர்டிக்கல் ரீட் அபவுட் யுவர் ஆர்டிக்கல் அப்படின்றது மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு. ஸோ நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு இழுத்துக்கிட்டே கடைசி வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, சம்டைம்ஸ் யூ கம் டு சென்னை ஐ வில் மீட் யூ சார் ஷோ யூ லைவ் வாட்சிங் மை ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ரம்ஜான் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே விஷ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த உலகத்தில் எது சந்தோஷம்ன்றது எனக்கு தெரியல. அதாவது சம்மந்தமே இல்லாதவங்களோட வாழ்த்துக்கு இந்த உலகத்தில் விலை மதிப்பே கிடையாது. ஒரு 47 நாட்டிலேருந்து 350 ஃபோன் கால்ஸ் இந்தியாவிலேருந்து, அதாவது பாம்பேலேருந்து 2 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க, மலேசியாவிலேருந்து 4 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க ரெசிடென்சி டவர்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கர்ஸில் கூப்பிட்டு ஒருத்தவங்க டின்னர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 3-4 ஸ்கூலுக்கு போயிருக்கேன், ஒரு 3-4 காலேஜுக்கு போய் ஈவெண்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய என்னோட வாழ்க்கையோட முழுமையான சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிட்டேன்.
3: நேர்களே, நீங்க இதுவரைக்கும் பார்த்திருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாரையும் விட இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர்னு உங்களுக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும். வைஃபை, இன்டர்நெட், சோசியல் மீடியா, சரி அதெல்லாம் விடுங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுற ஆட்டோ டிரைவர் கண்டிப்பா வித்தியாசமானவர் தான். வித்தியாசமான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஆட்டோ ஓட்டுற இவரும் ஒரு 12வது படித்த MBA மேதை தான்.
4: ஒரு 50% பேர் மேக்சின்லாம் எடுத்து ரீட் பண்ணியிருந்தாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 50% பேர் வந்து மொபைலை வச்சு டிக்கி டிக்கி டிக்கி டிக்குன்னு ஏறினதுலேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன தான்

0: ஸ்டார்டிங் ஸ்பீடே இது இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் ரன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோனே இல்லாமல் வந்தாங்க. அடுத்தவங்க இப்போ நானே வந்து கூட யாராவது நல்ல ஃபோன் வச்சுருந்தாங்க, ஐஃபோன் 5 அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா அனுப்பேன். சீரியஸாக எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ அவங்களையும் திருப்திப்படுத்தணும், நம்ம ஒய்ஃபையை அவங்களும் யூஸ் பண்ணணும், இல்லை ஸ்மார்ட் ஃபோன் அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு இதனால சாம்சங் கேலக்ஸி டேப் 2 நோட் 8 நான் வாங்கும் போது இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 34,500, ஆக்சசரிஸ் 1,500, டோட்டலாக 36,000 வந்துச்சு. இப்போ டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இதோட விலை மட்டுமே 38,000 ரூபாய் கிட்ட வருது. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதான் அவங்களுக்கும் இதை வந்து வண்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க 5 ரூபாய் கொடுத்து வர்றவங்க இதை எடுத்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் அவங்க ஃப்ரீ யூசேஜுக்காக. இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமாக்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று லான்ச் பண்ணேன். இது என்னப்பா கான்டெஸ்ட் அப்படின்னா, என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ்ல. டைம் லைஃப்பில் போனால் கிடைக்காத ஒரு விஷயம், ஒரு ஒரு செகண்டும் போனால் கிடைக்காது இந்த நிமிஷம் அதை கொண்டு. ஸோ இந்த ட்ராவல் டைமிங்கில் இருக்கிற 5 questionsக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட ஆன்சரை டிக் பண்ணி உங்களோட நேமும் மெயில் ஐடி மட்டும் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும் மாதம். குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அதிர்ஷ்டசாலி நபருக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது பண்ணி அதை ஓரளவுக்கு கொடுத்துட்டு வரேன். ஐடி எம்ப்ளாயிஸ் போன மாதம் ஒருத்தர் வாங்கினார். ஸோ எல்லாரோட ஃபீட்பேக்கும் வாங்கி கலெக்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த் எண்டு அந்த மந்தோட கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே அவங்களோட ஷீட்டை திருப்பி பார்க்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சரை மென்ஷன் பண்ணி நான் உள்ளே ஒட்டி வச்சுருப்பேன். அவங்களோட டீட்டெயில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் இது கரெக்ட் ஆன்சரா அப்படின்னும் போது நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஷீட்டையும் நீங்கள் புரட்டி பார்த்துக்கலாம். ஐடி ஹைவே அப்படின்றதுனால நான் ரன் பண்ணுற இடம் வந்து தமிழ்நாட்டை பற்றின கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியாது. அவங்க தமிழ் பீப்புளை விட நார்த்து சவுத்து அந்த மாதிரி உள்ளவங்க அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனால தமிழ்நாட்டை மென்ஷன் பண்ணி நான் கேட்க முடியாது. ஒன்று நேஷ்னல் லெவலில் இருக்கணும் கொஸ்டின், தமிழ்நாடு இன்க்ளூடிங் நம்ம நேஷ்னலுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டை தனிமைப்படுத்த முடியாது. நேஷ்னல் லெவலில் இருக்கணும் கொஸ்டின் அல்லது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கணும் கொஸ்டின். இந்த ரெண்டு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி தான் நான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ரெகுலர் கஸ்டமர்ஸை ப்ரௌட் பண்ணும், வண்டிக்குள்ளே எல்லாருமே ஏறி வராங்க, அவங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற போது ரெகுலர் கஸ்டமரை ப்ரௌட் பண்ணுறதுக்காக டோக்கன் ட்ரீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணேன். டோக்கன் ட்ரீட் எப்படின்னா, ஒரு மாதத்துல என்னோட ஆட்டோக்குள்ளே ஒருத்தவங்க 20 தடவை ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 250 ரூபாய் கிடைக்கும், 30 தடவை ட்ராவல் பண்ணவங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும், 40 தடவை ட்ராவல் பண்ணவங்களுக்கு 1,000 ரூபாய் கிடைக்கும். இந்த டோக்கன் மாதிரி ஒரு டோக்கன் கொடுக்கும். இது மந்த் எண்டுன்றதுனால இப்போ போகணும், நான் ராயப்பட்டை போகணும் இதுக்காக அடிக்கிறதுக்காக, இப்போ அடிச்சுட்டு வரணும், அடிச்சு கட் பண்ணி எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமாக்கா இயர்லி 8 டேஸ் ஆஃபர் டேஸாகவே அனௌன்ஸ் பண்ணுறேன். சில்ட்ரன்ஸ் டே, உமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்துல் கலாம் சார் பர்த்டே, என்னோட பர்த்டே, இந்தமாரி வருஷத்துக்கு ஒரு 8 நாள் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு அந்த டைமில் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறேன். இப்போ வேலண்டைன்ஸ் டே வந்துச்சுன்னா கப்பல்ஸ் ஃபார் ஃப்ரீ, உமன்ஸ் டே வந்துச்சுன்னா 50 பைஸ்க்கு மேலே ஏற எல்லாம் ஃப்ரீ சர்வீஸ். அதுக்கப்புறம் இந்த மாதம் 15th என்னோடய பர்த்டே. ஸோ இந்த மாதம் டுடே பர்த்டேன்னு மென்ஷன் பண்ண மாட்டேன் எப்போதுமே. அதை திஸ் மந்த் ஸ்பெஷல் ஆஃபர் செப்டம்பர் 15, 50% டிஸ்கவுண்ட் ஃபார் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஈவன் அந்த 8 நாளைக்குமே எல்லாருக்குமே ஏற்கனவே சாக்லேட் கொடுப்பேன். டிவி இருக்குது. இந்த டிவியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 லாங்குவேஜஸில் ப்ரோக்ராம் இருக்குது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பஞ்சாபி, வெஸ்டர்ன், தமிழ். எனக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நான் ஏதாவது ஆந்திராவோ பாம்பேவோ அல்லது பெங்களூரோ கேரளாவோ போகும்போது அங்கே ஏதாவது ஒரு சின்ன டீ ஷாப்பில் தமிழ் சாங் ஒன்றா என்னோடய ஃபீல் எப்படி இருக்கும் அந்தமாரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் பண்ணுது. ஒரு நாளைக்கு 8-9 பேப்பர் வாங்குவேன். நீங்கள் இப்போ தலைக்கு மேலே பார்க்கறது ஒரு 7 பேப்பர் இருக்கா? நான் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் லேப். வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பி பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிட்டு வந்து உட்காந்தோம். மார்னிங் எடுத்திருந்தேன்னா மார்னிங்கே 6 பேப்பர் வாங்கிடுவேன், ஈவினிங் ஒரு 2-3 பேப்பர் வாங்கி வைப்பேன். அந்தமாரி ஒரு மோட்டிவ் தான். நம்ம செய்கிற வேலையை நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். அதான் இவர் கூட சொல்லியிருக்காரு, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சார், சமூக பொறுப்பில்லாத எந்த ஒரு நிறுவனமும் எவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தாலும் அது வீணை என்றாலும் அந்தமாரி. ஸோ நம்ம எந்த வேலை வேணாலும் செய்யலாம், அதை சமூக அக்கறை இருந்தால் தான் அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்.
1: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்ல கம்பெனியில் நல்ல ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இல்லாத சமூக அக்கறை, இளைஞர்களுக்கு இல்லாத சமூக அக்கறை, சொசைட்டியில் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் இல்லாத சமூக அக்கறை, ஒரு நிரந்தர வருமானம் இல்லாமல் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அண்ணாதுரைக்கு இருக்கு. அது அவர் அவரோட சமூக கடமையா நினைச்சு செய்யறாரு. அதை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
0: ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, ஏதாவது ஒரு குழந்தைய நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ். எப்படி வந்துச்சுன்னா தெரியல. அப்படி யோசிக்கும் போது ஒரு குழந்தைய நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. யாரும் சொல்லவும் இல்லை. நானும் நிறைய இடத்துல சர்ச்சு

0: அதுக்கப்புறம் நிறைய இடத்துல கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லி வச்சுட்டு இருந்தேன். ஒரு குழந்தை நல்லாவும் படிக்கணும், அவங்க வீட்டில் கஷ்டமாகவும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்று ஏழை வீட்டு பையன் படிக்காமலே இருக்கான், ஒன்று படிக்கிற பையன் பணக்காரனாகவும் இருக்கான், அந்த மாதிரி ஒரு மோட்டிவில் தான். நிறைய தேடல்களுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பையன் கிடைச்சான். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆனவுடனே மூணு கஸ்டமர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாலண்டியர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கும் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் ஐடி எம்ப்ளாயிஸ் என்னை தேடி வந்து ஒரு மூணு பேர் மூணு குழந்தை அவங்க முதல்ல என்கிட்ட கேட்டாங்க, இல்லைங்க எனக்கு ஐடியா இல்லை, நானே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தேடி குழந்தைங்களை கண்டுபிடிச்சேன், உங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க, எனக்கு ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்ம கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் வாலண்டியர்லாம் அது பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேடுறது எனக்கு கஷ்டமாக தெரியல, எனக்கு தேடுறது உயிரே போயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கிடச்சிச்சு, ஒரு மூணு குழந்தை அவங்க எல்லாரும் ஐடி எம்ப்ளாயிஸ், அவங்களெல்லாம் பெரிய சல்யூட் கொடுக்கணும், அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஹானர் ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தணும். இந்த வருஷம் நான் ஒரு குழந்தையை படிக்க வச்சா அடுத்த வருஷம் நான் பத்து குழந்தையை படிக்க வைக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான் நம்ம எனக்கு கடவுள் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பணத்தில் தான் நான் சாப்பிட்றேன். ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயங்கள் என்ன அப்படின்னு தேடும் போது மீடியாக்கள் அதில் வந்து 75% மீடியாக்கள், ஒரு 97% நம்ம நாட்டை ஆட்சி பண்ணுறதே மீடியாக்கள் தான். இப்போ ஜனாதிபதி கேண்டிடேட்டாக பிரணாப் முகர்ஜி நின்னது நமக்கு எப்படியோ தெரியும், அவர் வின் பண்ணது நமக்கு எப்படி தெரியும், நீங்கள் ஓட்டு போடல நானும் ஓட்டு போடல சரிங்களா, ஊடகங்கள் தான் எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிறாங்க. கலைஞர் தோத்ததுக்கு காரணமும் ஊடகம் தான், ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு காரணமும் ஊடகம், எல்லாமே ஒருத்தவங்களோட மைனஸ் ப்ளஸ் எதுன்னு தெரிஞ்சு அதை வெளிப்பொண்டு வர்றதுன்றது ஊடகங்களால் மட்டும்தான். என் சின்ன 235-236 தொகுதி இருக்குது, அத்தனை தொகுதியிலையும் ஒரே ஒரு ஓட்டு ஒரே ஒரு தொகுதியில் தான் நான் போட்டேன். ஸோ எல்லாத்தோட ரிசல்ட்டையும் மீடியா சொல்லி தான் நமக்கே தெரியும் இருந்தார், எல்லாமே ஊடகங்கள் தான் சொல்ல வரேன். நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கா இல்லையா, நாளைக்கு காலேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றதே டிவியை பார்த்தா தான் தெரியும் இருந்தாருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் 65 குழந்தைகள் உள்ள முதியோர்கள் குழந்தைகள்லாம் உள்ள காப்பகத்துக்கு போயிட்டு ஒரு 65 பேர் அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடினாங்கலாம் தெரியல, இந்த மாதிரி கொண்டாடல. ஸோ நம்ம கிட்ட பேசினதுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் டைவெர்ட் ஆகி இந்த மாதிரி அவங்களோட பிறந்த நாள் ஒரு நாள் சம்பந்தமே இல்லாதவங்களோட பாராட்டுக்கு இந்த உலகத்தில் விலை மதிப்பு இல்லைன்னு நான் முதலே சொன்னேன். அவங்களுக்கு தெரியாம அந்த குழந்தைகள் வந்து பிளஸ் பண்றது வந்து கடவுளே நேரம் வந்து பிளஸ் பண்ற மாதிரி. ஸோ அவங்களோட மனநிலை வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடணுன்றோம். ஸோ அது நல்ல விஷயம், நல்ல மனசை பறைசாற்றும் விதமாக அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு என் வண்டிக்குள்ளே வர கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு சாக்லேட் கொடுத்து அவங்கள ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க உங்கள் மனசுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி வச்சுருந்தேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுருந்தேன். ஸோ இதுவும் கண்ணுக்கு தெரியாதவங்க யாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்களே அது பெரிய விஷயம் தானே அது. ஸோ அந்த மாதிரி என்னால் அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு 150 ரூபா செலவு பண்ணி எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்தேன், யாருனே தெரியாத ஒரு 13 பேர் பிறந்த நாளுக்கு.
1: இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அவங்க மத்தியில் டீச்சர்ஸ்க்கு மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப நம்ம ஆட்டோ அண்ணா சொல்றதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இப்படி ஒரு மாணவன சமுதாயம் இழந்துருச்சேன்னு நினைப்பாங்க.
0: டீச்சர்ஸ் தான் இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் சர்வீஸ் ஜாப் பண்ணுறவங்க. ஸோ ஒரு அப்துல் கலாம் சாராக இருக்கும் இல்லை மன்மோகன் சிங் சாராக இருக்கும் எல்லாருமே கிரியேட் பண்ணது ஒரு டீச்சர் தான். நாளைக்கு நீங்கள் பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகலாம், ஏதாவது ஒரு இது, அப்போ நீங்கள் ஒரு 50,000 அல்லது 20,000 இல்லை 30,000 100,000 ரூபாயோ சம்பாதிக்கலாம். அந்த சம்பளத்துலேருந்தோ அல்லது அந்த உங்களோட பாசத்துல இருந்தோ ஒரு ஷேரை பெற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரை மறந்துட்டீங்க, அவங்க இல்லாமல் நீங்கள் அந்த நிலைமைக்கு போயிருக்கவே முடியாது. நீங்கள் நிமிந்து பார்த்து பெரிய ஆளுங்கன்னு ரெஸ்பெக்ட் கொடுக்குற எல்லாருமே ஒரு டீச்சரால் தான் உருவாக்கப்பட்டவங்க. ஸோ நம்ம சமூகத்தில் ரொம்ப நம்ம சமூகத்தில் இந்த உலகத்திலே மிக கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு ஜாப் வந்து டீச்சர் தான். நிறைய ஊடகங்கள் என்கிட்ட கேள்வி எப்படின்னா டாக்டர்ஸும் சர்வீஸ் ஜாப் தானே, அவங்களுக்கு ஏன் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கல அப்படின்னாங்க. ஒரு டாக்டரை கிரியேட் பண்ணது ஒரு டீச்சர் தானே, அதனால தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னும் போதில் ஐடி எம்ப்ளாயிஸும் நிறைய ராங் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. எதுக்கு அவங்க சம்பாதிக்காத பணமா, அவங்களுக்கே நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறீங்க, அதுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு செஞ்சுட்டு போயிடலாமா அப்படின்னா. இது அவங்ககிட்ட பணத்தை கொடுக்கல, என்னோட பணத்தை நான் விட்டு கொடுக்குறேன், அதுக்கு எவ்வளோ ராங் கமெண்ட்ஸ் வருதுன்னு பாருங்களேன். என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ சார் சம்பாதிக்கிறீங்க, ஒரு 50,000 சம்பாதிப்பேன் அப்படின்னாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறது காரணமே ஒரு டீச்சர் தான் அது தெரியுமா சார் அப்படின்னும் போது அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அதான் ஒரு ஆட்டோக்காரங்க பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற 5 பேரில் ஆட்டோக்காரங்களும் ஒருத்தவங்க. ஒரு ஆட்டோக்காரன் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுக்குறான்னு தெரிஞ்சால் தப்பான டீச்சர்ஸ் கூட திருந்துவாங்க அப்படின்ற ஒரு வாதமும் இருக்கு.
1: ஆட்டோ அண்ணா இவ்வளோ விஷயம் நம்ம கிட்ட சொல்றத கேட்க கேட்க அவர்கிட்ட இன்னும் பேசி அவரோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குல்ல. இந்த சமுதாயம் எவ்வளவு பாதுகாப்பு இல்லாதது, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அதை பத்தி அண்ணாதுரை என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
0: விரக்தி ஏற்படுத்தக்கூடாது நம்ம சமூகத்தில் இருக்க யாருக்குமே, புரியுதுங்களா, எல்லா வகையிலையுமே. அதாவது வந்து எல்லாருமே அவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாலே அது நல்லபடியாக வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்படின்றது தான். அதாவது வந்து டெல்லி கேங் ரேப்பாக இருக்கட்டும், அல்லது பாம்பேயில் நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்ததாக இருக்கட்டும், அவங்கவுங்க மனநிலை வந்து கிளீனாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அதுதான், அது தப்பான எண்ணங்களை நம்ம மனசு எப்போதுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அதுக்கு வந்து நல்ல விஷயங்களை யோசிச்சோம்னா நல்லது நடக்கும் அப்படின்றது தான் என்னோட வாதம். அது எப்படின்னு தெரியல எனக்கு. அதாவது வந்து எல்லாருமே ஒரு மாதிரி மென்டல் தனமான வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறாங்க, அது வந்து எப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. இதே ஆட்டோ ஃபீல்டில் நான் பார்த்துருக்கேன் கண் கூட. அதாவது வந்து எப்படின்னா, ஒரு பெரியவர் வந்து ஒரு ஆட்டோவில் ஒரு 4-5 பேர் போயிட்டுருக்காங்க. ஒரு பெரியவர் வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க, அந்த பையன் வயசு பையன்றதுனால. அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு, தம்பி கொஞ்சம் ஸ்லோவாக பாப்பா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. திருப்பி வேகமாக போயிருக்கான், தம்பி ஸ்லோவாக பாப்பா இல்லைனா என்னை இறக்கி விட்டுரு அப்படின்னு இருக்காரு. திருப்பி வேகமாக போயிருக்கான், தம்பி நிறுத்துப்பா என்னை இறக்கி விட்டுருப்பா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னும் போது, திருப்பியும் போயிட்டே இருந்துட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னு நிறுத்தி இறங்கிக்கோங்க அப்படின்னு இருக்கான். இது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம், இவன் வேகமாக தான் போவான் அப்படின்றது இவனோட வயசு கொளாறு ஒரு மாதிரியான விஷயங்கள்னு வச்சுங்களேன். இவன் மேலேயும் ஓரளவுக்கு தப்பாக இருந்தால் கூட தப்பு சொல்ல முடியாது, அவருக்கு அவரோட பயம் சரிங்களா. இது வந்து முடிஞ்சு போன விஷயம், இறங்கி வேற ஒரு ஆட்டோ பிடிச்சி போனவரை இவன் போயிட்டு அந்த ஆட்டோவை மடக்கி ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்து மண்டையை உடைச்சிருக்கான். இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் தான், புரியுதுங்களா. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சமூகத்தில் நான் கண் கூட பார்த்து நடந்துட்டுருக்கோம். எந்த ஒரு மனநிலையில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவன் பண்ணியிருப்பான் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ நம்மளோட மனசு கிளீனாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லவனாக இருக்கும். நல்லவனாலாம் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க. 24 மணி நேரம் நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், 23 மணி நேரம் 59 நிமிஷம் 59 செகண்ட் நீங்கள் இருக்கிற இடம் ஒன்று போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கும், இல்லைனா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலாக இருக்கும். நல்லவங்களாக இருக்க முடியாதுன்றான். ஒன்று நீங்கள் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு வந்து ஒரு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட, அப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா நான் நல்லவன் அப்படின்னு சொல்கிறதுலாம் நல்லவங்க கிடையாது, அதெல்லாம் சுயநலம் புரியுதுங்களா. அப்படியே இருக்கக்கூடாது கண்ணு முன்னாடி. சுதந்திரம் நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியாக நடந்து போயிட்டு வந்தால் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சீரியஸாக அதெல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ 12 மணிக்கெலாம் தனியாக நடந்து போகிறாங்க, நீங்கள் 2-3 பேர்லாம் பார்க்கலாம் ஈஸியாக புரியுதுங்களா. அதுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குது. எப்போ நடக்கிற தவறுகளை தனி மனுஷன் தட்டி கேட்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கி தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது அந்த வீட்டில் திருடம் போந்துட்டானா, ஐயோ எனக்கு எதுக்கிட்டான்னு சொல்லிட்டு பைக்கில் வேகமாக போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம போனால் சப்போர்ட்டுக்கு 4 பேர் வருவான்னு நினச்சிட்டு தான் ஒருத்தன் போவானே தவிர, அவனா தனிப்பட்ட முறையில் அவங்க கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்லாம் போக மாட்டான் புரியுதுங்களா. கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லா இடத்துலையுமே தப்பு தாங்க நடந்துட்டுருக்கு புரியுதுங்களா. அதனால தான் எப்படின்னு தெரியல, ஆனால் தப்பு மட்டும்தான் அதிகப்படியாக நடந்துட்டுருக்கு.
1: இந்த சமுதாயத்தை மட்டும் அவர் குத்த சொல்லலைங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் பண்ற தவறுகள் பத்தியும் அவர் கருத்தை நம்மளோட கலந்துக்கிறாரு.
0: இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நல்ல இன்கம் வந்தால் கூட அவங்க எல்லாருமே எஜுகேட் இல்லாத பீப்புள் அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 50% வந்து தண்ணி அடிச்சுட்டு தான் வண்டி அப்படின்னு நிறைய வாதங்கள் இருக்குது புரியுதுங்களா. முதல்ல வந்து நம்ம செய்கிற தொழிலை நேசித்தோம்னாலே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கரெக்டான சர்வீஸ் கொடுக்க முடியும் புரியுதுங்களா. அதை எத்தனை பேர் நினைக்கிறாங்கன்றது தான் பெரிய க்வெஸ்சன். நீங்கள் நல்ல சர்வீஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த தொழிலை நீங்கள் நேசிக்கணும். யாரோ ஒருத்தர் எப்போ சொல்லிட்டு போயிருக்காங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு, அவரை நான் கண்கூடா பார்த்தது கிடையாது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்க
2: பைத்தியமா சுத்திட்டு இருக்காங்க பின்னாடியே.
0: இவரும் என்னடா இது ரொம்ப தொல்லை பண்ணுதான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட அறிவு மேலே இருந்த மோகம் கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமாக போயிடுச்சு. வந்து சீடர்களோடு உட்காந்து ஒரு நாள் பாடம் நடத்திட்டு இருக்காரு, டீச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து தலையிலே அடிக்கிறாங்க சீடர்கள் முன்னாடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது தண்ணியை கொண்டு வந்து தலையிலே ஊற்றுறாங்க. அப்போது சீடர் கேட்குறாங்க, என்ன குருவே அப்போ தலையில் அடித்தாங்க இப்போ தண்ணியை கொண்டு வந்து தலையிலே ஊற்றுறாங்க, அப்போது இடி அடித்தது இப்போது மழை பெய்கிறது அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னார். செத்ததுக்கப்புறம் கூட இவங்க அழுதாங்க அப்படின்னா அவர் எதுவுமே சேர்த்து வைக்காமல் செத்து போயிட்டாருன்னு தான் அழுதுருப்பாங்கன்னு வரலாறு சொல்லுது. ஸோ நான் என்ன தான் சர்வீஸ் மைண்டோட ஒரு பொண்ணு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட இந்த சமூகம் அவங்களோட மனநிலையை மாற்றிடும் முழுசாக. நிறைய கொடுத்துருச்சுங்க இந்த சமூகம் எனக்கு, அதுக்காக நான் என்னென்னமோ கைவிமாறு பண்ண வேண்டியது இருக்குது புரியுதுங்களா. நிறைய நன்றி கடன் என்ன இல்லை நல்லா புரியுங்க, சந்தோஷமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? நிறைய கஷ்டங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே நம்மளால் உருவாக்கப்பட்டது, புரியுதுங்களா? இந்த சமூகம் நமக்கு எந்த விதமான பங்கத்தையும் வைக்கல. ஸோ அதுக்காக வாழலாம், என்ன மாதிரி வாழ வேணாம், ஒரு 2% இந்த சமூகத்துக்காக வாழுங்க, 98% உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். நான் டெய்லியும் வீட்டுக்கு 500 ரூபா கொடுத்துருவேன். அவங்களுக்கு கொடுத்தப்போ மீதி காசில் தான் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு செலவு பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 300 ரூபா 350 ரூபா அந்த மாதிரி செலவு பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோட அதான் 9500 அவங்களோட இன்கம் அவங்களுக்கு போகுது. எனக்காக நான் எதுவுமே செலவு பண்ணிக்கிட்டது கிடையாது. இப்போ போட்டிருக்க சட்டை ஃபேங்க்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க இது வந்து எனக்கு ஒரு அம்மா எடுத்து கொடுத்து அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்காக அன்னைக்கு போட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஈவினிங்கில் என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குது, அன்னைக்கு வந்து அழுக்கான ஷர்ட்டோ இல்லது எங்கள் அண்ணனோட சட்டையும் என் தம்பியோட ஃபேண்டையும் தான் மோஸ்ட்லி மாற்றி போட்டுக்கிட்டு வரேன். எனக்காக நான் செலவு பண்ணிக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்லுவாரு.
1: அண்ணாதுரை அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்னங்க இவ்ளோ செய்யறீங்களேன்னு ஆச்சரியமா கேக்குறவங்களுக்கு அவர் ரொம்ப யதார்த்தமா பதில் சொல்றதுலயே தெரியுது. அவர் அமேசிங் மட்டும் இல்ல, ஒரு சிம்பிள் மனிதரும் தான்.
0: முழுசாக நான் இன்னும் பண்ணவே ஆரம்பிக்கல, நான் இன்னும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தான் இருக்கேன், புரியுதுங்களா? முழுசாக பண்ணதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களை பற்றி யோசிப்பேன். இப்போ நான் பிஸ்னஸை பெருக்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, புரியுதுங்களா? அதாவது வந்து வண்டிக்குள்ளே கஸ்டமர்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி வண்டிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி யாராவது தெரிஞ்சு என்னாங்கன்னா என் மூஞ்சை பார்த்துட்டு என்னை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் ஏறுவாங்க, புரியுதுங்களா? மற்றபடி யாருமே. ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சர்வீஸ் கொடுத்தேன்னா அதில் 95% பேர் வந்து ஆட்டோ இந்த ஆட்டோன்னு தெரியாம தான் ஏறி உட்காருவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபீல் எப்படி இருக்கும்னா ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்கும். அவள் வந்து தெரியாம ஏறி வர்றவங்க வந்து பா அப்படின்னுவாங்க. தெரிஞ்சு ஏறுறவங்க இதெல்லாம் வண்டிக்குள்ளே இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும், இது ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஸோ என்னோட டார்கெட், என்னோட மைண்ட் தாட் எல்லாமே வந்து அவங்கள வசியப்படுத்தி ஏற்றணுன்றது என்னோட டார்கெட் இல்லை. அவங்க இறங்கும் போது சாட்டிஸ்ஃபைடாக பே பண்ணிட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோட ரிகோல். நான் இன்னும் பிட் லைன்லேயே தான் இருக்கேன். என்னோட இந்த ரொம்ப தூரத்தில் இருக்குது என்னோடய தேடல்ன்றது குறையவே இல்லை. அதுவும் கூலிங் டிஷ்யூ கொடுக்கறது, ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க கூலிங் டிஷ்யூ, அந்த மாதிரி கொடுக்கறது நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே இதுதான் நம்பர் 1 டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னும் அதில் கடுகளவு திருப்தி கூட எனக்கு கிடைச்சது கிடையாது. எனக்கு எப்போ ஃபுல் ஃபீல் கிடைக்குதோ, ஃபுல் ஃபீல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நான் தேடிக்கிட்டே தான் இருப்பேன். தேடல் உள்ளவனுக்கு எப்படி ஃபுல் ஃபீல் கிடைக்கும், எதுவுமே அறகுறையாக தான் இருக்கும். நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணவே இல்லைன்றது என்னோட தாழ்மையான கருத்து.
1: அண்ணாதுரை ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுறவரா, இந்த சிட்டில ஷேர் ஆட்டோனால வர டிராபிக் நியூசன்ஸ் அதுக்கு காரணம், அப்புறம் இவங்களுக்கும் டிராபிக் போலீஸ்க்கும் இடையில இருக்கிற வேறுபாடு, இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பத்தியும் அவர் சொல்றாரு.
0: அதுக்கு வந்து கவர்மெண்ட் யோசிக்க வேண்டிய விஷயம் அது. அதாவது வந்து இவங்க தப்பு பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கிட்டேயே நான் தாழ்மையான வேண்டுகோள்லாம் வைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ என் கூட வந்தீங்கன்னா நான் ஒரு லேப் காமிப்பேன். ஒருத்தவங்க கை போட்டு நிறுத்துறாங்க அப்படின்னா அவங்க காலடியில் போய் நிறுத்தினா தான் அவங்க ஏறுவாங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி போய் நிறுத்தினா, லெஃப்டில் மிரர் பார்த்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி போய் நிறுத்தினா ஏற மாட்டாங்க. பின்னாடி வண்டிக்காரன் காலடியில் நிறுத்தினா அப்படி தான் ஏறுவாங்க. மக்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாயிட்டாங்க இந்த ஷரட்டு வந்ததுலேருந்து. அதுதான் என்னோட வாதம் உண்மையிலே. எப்படின்னா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்து பஸ் பிடிச்சி போனவங்கலாம் இருக்கிறாங்க அதே இடத்துல. பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் இருக்கும். இப்போ ஷரட்டு வந்ததுனால ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தாலே அவங்களோட பஸ் ஸ்டாப் மெயின் ரோட் ரீச் பண்ணி அது மூலிமா ஷரட்டை பிடிச்சி போகிறாங்க. ஆனால் அதுலேயும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அவங்க காலடியில் தான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஒரு 3 ரூபாய் சிகரெட்டை வாங்கி ஒரு ஆள் பற்ற வைக்கிறான், அந்த ஆள் வந்து இந்த இடத்துலேருந்து வேற ஒரு டிரான்ஸ்போர்ட் ஷேர் ஆட்டோவில் தான் போகிறான் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும்னா நாங்கள் இந்த ஜாப்பில் இருக்கிறதுனால ஒரு சில பேரை கரெக்டாக கணிச்சிடுவோம். ஒரு 98% ஒரு கஸ்டமர் அப்படின்றது அந்த ஆளோட கால அடியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த சிகரெட் அடிச்சுட்டு இருப்பார். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 70 ஆட்டோக்கள் வந்து அவர் கால அடியில் நின்றுட்டு போயிருக்கோம். அந்த சிகரெட்டை வேஸ்ட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு அணைச்சி போட்டு அதுக்கப்புறம் 81st ஆட்டோவில் ஏறி போவார். இப்போ மக்களை சோம்பேறி ஆக்கினதுலேயும் பெரிய முக்கிய பங்கு ஷேர் ஆட்டோக்கு இருக்குது. அது வேற இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய தவறுகளும் செய்கிறாங்க ஆட்டோக்காரங்க. பார்த்தீங்கன்னா போனவுடனே யாராவது கை போட்டால் சடனாக நிறுத்திடுறது, அதனால் பின்னாடி டிராஃபிக் ஆகுறது, அதுதான் சொல்ல வர. அவங்கவுங்க திருந்தி இருந்தாலே அதான் செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அதெல்லாம் டிராஃபிக்லாம் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். 50% அது காரணம் இவங்க, 50% அது காரணம் அவங்க, புரியுதுங்களா? ரெண்டு பேர்கிட்டையுமே தவறுகள் இருக்கிறதுனால அவங்களோட பிஹேவியர் வந்து பப்ளிக் சர்வெண்ட்ன்றது பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும். கவர்மெண்ட் பப்ளிக்கிட்டேருந்து கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு கவர்மெண்ட்கிட்டேருந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு போகுது, இது பப்ளிக்கிட்டேருந்து டைரெக்டாக பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு போகுது. காக்கி சட்டை வந்து எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப போற்றத்தக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் அது. அதுக்கப்புறம் இவங்களோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆட்டோக்காரங்களா அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு மைண்ட் தாட் வந்து அவங்களோட மைண்ட் செட்குள்ளே போயிடுச்சு. போலீஸ்காரங்க டிராஃபிக் போலீஸ்காரங்களாம் பொதுவாக ஒரு இடத்துக்கு போனீங்கனாலே அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இஷ்யூவாக போயிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தராக போனால் ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க. இதே ஒரு 100 பேர் ஒரு சங்கமாக சேர்ந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல சேர் போட்டு உட்காந்து பேசுவாங்க. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஓரளவுக்கு மதித்தா தான் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குங்கன்னு சொல்ல வரேன் நான். அவங்க வந்து அந்தபடியெல்லாம் எங்களை தலையில் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்னு சொல்ல வரேன்.
1: ஆட்டோ அண்ணாக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, இவர் நல்லா படிச்சிருந்தா நல்லா வந்திருப்பாருன்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு இவர் வருத்தப்பட்டிருக்காரா?
0: நான் படிக்கும்போது படிப்பை தவிர இது எல்லாத்துலையுமே கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணதுனால தான் இப்படி வந்துட்டோம். அது செம்ம ஜாலியாக இருந்தோம். கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான், டீச்சர்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்தது கிடையாது. அது எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸ்க்குமே தெரியும். இப்போ என்ன நிறைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறாங்க, அதெல்லாம் என்னோட சந்தோஷமான விஷயமா இருந்தால் கூட நான் டீச்சர்ஸ்க்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கு இன்னும் தெரியாமல் கூட இருக்குது. செயின்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வெட்டுவாங்கல்ல 10th வரைக்கும் படித்தேன், 11th 12th கோவலம் செயின்ட் ஜோசப்பில் படித்தேன். ஸோ அது அதான் படிக்கும்போது எதுவுமே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படித்து முடித்ததுக்கப்புறம் அப்போவுமே ஓரளவுக்கு சும்மாலாம் இல்லை, ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அப்போ வந்து என்னோட மோட்டிவ் தான் எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. அந்தளவுக்கு லைஃப் ஜாலியாக தான் இருந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் படிக்கலையேன்றதுக்காக வருத்தப்பட்டது கிடையாது. எப்படின்னா மரியாதை அந்த விஷயங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வர தெரியலையா அப்படின்ற, ஆனால் இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் தான் கண்டிப்பாக நான் கற்றுக்குவேன்ற தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னொரு கொஞ்சம் நாளில் கற்றுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா மரியாதை கொடுப்பாங்க. இப்போ படித்தவங்கன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல போய் நீங்கள் நின்னீங்கன்னா வாங்க சார் படித்தவங்க வராங்கப்பா வழி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிஹேவியர் வந்து தெரிஞ்சாலே போதும், அந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும் ஒருத்தவங்க மரியாதை கொடுக்குற அளவுக்கு. இப்போ படிச்சவங்க வந்து ஒரு பெரியவர் வந்தாருன்னா ஐயா இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பாங்க, படிங்க இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு மரியாதை நிமித்தம். படிச்சவங்க கேட்கறதுக்கும் படிக்காதவங்க கேட்கறதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ மரியாதை அவங்களோட பிஹேவியர் தெரிஞ்சுக்கலாம்.
1: அண்ணாதுரை இந்த சமுதாயம் எப்படி வரவேற்கிறாங்க? அவருக்கு கிடைத்த சின்ன சின்ன பாராட்டுகளும் அவர் வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை அவர் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு.
0: ஒரு சில பேர் என் வண்டிக்குள்ள ஏறினாங்கன்னா இறங்கவே மாட்டாங்க. ஒரு 4-5 லேப் போயிட்டு போயிட்டு போயிட்டு போயிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இறங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் நார்த் சைட்ல இருந்து இங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கியிருப்பாங்க. நிறைய கேர்ள்ஸ் அவங்க ஃபேமிலி வந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை முதல்ல கூப்பிட்டு இன்வைட் பண்ண மாட்டாங்க, என்ன கூப்பிட்டு இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலி கூட எல்லாம் நின்று போட்டோ எடுத்துக்க சொல்லுவாங்க. எல்லாருமே எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க ஐடி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு செகண்ட் ரெஃபரன்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க ஃபேமிலி வந்தாங்கன்னா முதல்ல என்ன கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். இது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் டிரைவர் கஸ்டமர்ஸ்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 75% உடச்சி எரிஞ்சிருக்கேன். அந்த உடைச்சிட்டு ஒரு பிரதராகவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸாவோ அல்லது ரிலேஷனாவோ அந்த ஒரு இதில் தான் என்கிட்ட இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 7-8 பேர் என் வண்டிக்குள்ளே வந்து அழுதுருக்காங்க. தேமி தேமி தெரியாமல் வந்து ஐடி ஃபீல்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையா எப்படின்னு தெரியல. ஸோ அவங்களோட நினைச்ச வாழ்க்கையை அவங்களால சந்தோஷமாக வாழ முடியல. ஸோ வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு மோட்டிவ் ஆகுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. வேற ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு குடுகுன்னு இறங்கி ஓடியாந்து என் ஆட்டோவில் ஏறிடுவாங்க. ஸோ அவங்க திருப்பி அந்த ஆட்டோவில் அவனை ஓவர்லாப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இவங்களை இறக்கி விட்டு இவங்ககிட்ட வந்து வாங்குற காசை இவங்க கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வாங்குற காசை அவங்ககிட்ட கொடுத்து அவனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணணும்.
1: ஆட்டோனா நம்மளெல்லாம் ஒரு பயணியா மட்டும் பார்க்காம நம்ம குடும்பத்துல ஒருத்தர் எப்படி நம்ம வளர்ச்சிக்கு அக்கறை காட்டுவாங்களோ அதே மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு அவர் நல்லது செஞ்சுட்டு வராரு. அண்ணாதுரை நமக்கு என்ன சொல்ல விரும்புறாருன்னு கேட்போம்.
0: நான் முன்னாடியே சொன்னதுதான் திருப்பி சொல்ல போறேன். இதுக்கு எப்படின்னா ஒரு ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் நிஜமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு 98% உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்குங்க. ஒரு 2% இந்த சமூகத்துக்காக வாழுங்க. அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளாகவும் இந்த இடத்துல வைக்கிறேன். எப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் இந்த சமூகத்துக்காக சமூக அக்கறையோடு 2% வாழுங்க. இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவோம், நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்றது தான். இதை நான் வேண்டுகோளாக மட்டும் வைக்கல, எச்சரிக்கிறேன்.
1: ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதத்துல வித்தியாசமானவங்க. வித்தியாசமான விஷயம் செஞ்சாலும் அது இந்த சமுதாயத்துக்கு நல்லதே செய்யணும்னு நினைக்கிற ஆட்டோ அண்ணாதுரையோட இன்னைக்கு நம்ம மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியில பயணம் செஞ்சோம். சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சாதாரண ஆனா மிகவும் உயர்ந்த மனிதர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் கடலளவு. மேலும் பலவிதமான மனிதர்களோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுடன் விடைபெறுவது ஜனனி. இது MOP சமுதாய வானொலி 107.8 FM. வணக்கம்.

மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை இப்ப நீங்க கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நமக்காக உழைக்கிற ஒருத்தவங்களோட குரல்ல நீங்க இப்ப கேட்டீங்க. சோ இந்த அளவுக்கு அவங்க நமக்கு உழைக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு தகுந்த மரியாதைய தகுந்த மதிப்பை கண்டிப்பா வழங்கணும். அவங்க இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து நடைமுறையா இருக்காது அப்படிங்கறத நம்ம உணர்ந்து அவங்களுக்கு உரிய மரியாதையும் மதிப்பையும் நம்ம தரணும். அவங்களுக்கு எல்லாம் என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் அதெல்லாம் வந்து அடுத்த பட்சம்தான். முதல் வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதையும் ஒரு புன்னகையும் தான் அவங்க எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட இருந்து. சோ ஒரு புன்னகை இட் காஸ்ட் நத்திங், ஸ்மைல் இட் காஸ்ட் நத்திங்னு சொல்லுவாங்க. சோ ஒரு புன்னகையும் ஒரு கரிசனமும் அவங்க மேல நமக்கு வேணும். அதுதான் வந்து இந்த மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியோட ஒரு மோட்டோ. சோ இந்த மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியை இப்ப நீங்க கேட்டீங்க, தொடர்ந்து பல நல்ல நிகழ்ச்சிகள் வர காத்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. MOP சமுதாயம் 107.8.

0: I am GK Uttra Nigala Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it all. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment done by the opponent sex.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேக்கணும் பூவெல்லாம் கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் ஸோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க்யூ.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம் நேயர்களே, இது MOP சமுதாய வானொலி 107.8. நான் பானுரேகா. இந்த வாதம் விவாதம் நிகழ்ச்சியை வழங்க வந்திருக்கேன். நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல கேட்க போற விஷயம் வந்து நம்மளை சுத்தி தினமும் நடக்கிற விஷயம்தான். எத்தனை அம்மா அப்பா வந்து அவங்க பசங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு படிப்பும் வேலையும் அமைச்சுக்க விடுறாங்க? ரொம்ப கம்மி தாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தை எல்கேஜி படிக்கும் போதே அவங்க அந்த குழந்தையோட கேரியர் அவங்களாவே டிசைட் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதனோட ஆசை என்ன, எத்தனை அம்மா அப்பா கேட்கறாங்க? ஒரு ஃபுட்பால் விளையாடுற குழந்தை ஒரு 8th இல்ல மிஞ்சி போனா ஒரு 10th வந்து விடுனே, ஃபுட்பால் வாழ்க்கையில் சோறு போடுமா, படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி அந்த குழந்தையை கட்டாயப்படுத்தி ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு சிஏவோ படிக்க வச்சிடறாங்கங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டுங்க? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். படிப்பு தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், படிப்பு தான் சோறு போடும்னு உறுதியாக சொல்கிற ஒரு பெற்றோர் திரு நாகராஜன் அவர்கள், படிப்பு மட்டுமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர ஒரே வழி இல்லைன்னு நிரூபிக்கிற ஒரு இளம் மாணவர் சூர்யா அவர்களும், படிப்புக்கு என்வாயன்மெண்ட்ன்றது எவ்வளோ முக்கியம்னு எடுத்துக்காட்ட நம்ம மிஸ்ஸஸ் அருணா மேமும் நேயர் நம்ம கிரிஜா அவர்களும் வந்திருக்காங்க.
5: பானுரேகா, தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். அவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா, வேலை வாய்ப்புக்கு காரணம் அதற்கான படிப்பா, இல்லை பெற்றோரின் நிர்பந்தமா, இல்லை சூழ்நிலையா, இல்லை வேலையில் உள்ள ஈடுபாடா? உங்கள் எல்லாருக்கும் ஒன்று கேட்குறேன், ஒரு 90% வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும்னு, இல்லை ஒரு 60% வாங்கின ஸ்டூடெண்ட் ஏன் வொக்கேஷனல் கிளாஸ் தான் எடுக்கணும்னு ஏன் இந்த இது இருக்கு? ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறீங்க? இதற்கு பதில் சொல்கிறதுக்கு பெற்றோர் தரப்பாக மிஸ்டர் நாகராஜன் வந்திருக்காங்க.
6: இந்த சூழ்நிலையில் மதிப்பெண்களை வைத்து மாணவர்களின் திறமை கணிக்கப்படுகிறது. அதிக மதிப்பெண் வாங்குபவன் அதிக திறமைப்படுத்துவன் என்றும், குறைந்த மதிப்பெண் வாங்குபவன் குறைந்த திறமைப்படுத்துவன் என்று கணிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு குழும் நிறைய திறமை இருக்கிறது. மதிப்பெண்கள் திறமையை எடை போடுவதில்லை. அதிக மதிப்பெண் உடையவன் அதிக திறமை படிக்கும்போது அவன் மிகப்பெரிய பதவிகளை வகிக்க முடியும் என்கிற தப்பான எண்ணம்தான் அதிக மதிப்பெண் பெற்றவன்களை இந்த மாதிரி விஞ்ஞான சயின்ஸ் குரூப் எடுக்க சொல்லி தூண்டுவது.
5: மிஸ்டர் சூர்யா சார், நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? மாணவர் சார்பாக வந்திருக்கீங்களே. இப்போ 90% வாங்கின இவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும்னு, 60% வாங்கினவங்க ஒகேஷனல் குரூப் தான் எடுக்கணும்னு இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
7: எனக்கு தெரிஞ்சு இதுக்கு என்வாயன்மெண்ட் காரணம் சொல்லலாம். ஏன்னா 90% எடுத்தவனும் சரி, 60% எடுத்தவனும் சரி, அவன் அடுத்து என்ன பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கும் போது முதல் ஐ மீன் ஒரு ஐடியாவா கொடுக்கறதே சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட் தான். நீ இது எடு, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடு, இந்த காலேஜ் ட்ரை பண்ணு, இந்த காலேஜ் ட்ரை பண்ணு. ஸோ அவனால சொந்தமா எதிர்ப்பு ஐ மீன் சொந்தமா ஐ மீன் சொந்தமாக யோசிக்காம என்வாயன்மெண்ட் பேச கேட்டு, ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு முதல் ப்ராப்ளம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுங்க.
5: ஓகே, சரி, நம்ம இஷ்டம்படி ஏன் இது நடக்க மாட்டேங்குது? என்விரான்மெண்ட் நம்மளை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மேம்?
8: நம்ம இஷ்டப்படின பொழுது முதல்ல படிப்பு முடிச்சுட்டு வந்த உடனே அந்த பிளஸ் டூ ஏஜ் தாண்டின உடனே அவங்களுக்கு வந்து தனக்கு சுயமாக யோசிக்கக்கூடிய திறமை கொஞ்சம் குறைஞ்சது மெயின் காரணம். அந்த காரணத்தினால அடுத்தவங்க சொல்கிறாங்களே இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, அதை செஞ்சால் நல்லா இருக்குமா, இதை எடுன்னு சொல்கிறாங்களே அதை எடுன்னு சொல்கிறாங்களேன்னு அவங்களுக்கு ஒரே குழப்பத்தினால யார் சொன்னதை எடுத்தால் நம்மளோட எஜுகேஷன் மேலே இருக்கும், நம்மளோட திறமை முன்னடியாக இருக்கும் அப்படின்றத வந்து தனக்குத்தானே யோசிக்கக்கூடிய திறமை கம்மியாக

0: பட்டவங்க மற்றவங்களோட யோசனையை எடுத்துக்கிட்டு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் ஏற்படுது. முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, தன்னைத்தானே தன்னையே இப்படி போனா அப்படி போனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு வந்தவங்களா இருந்தா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்களா இருந்தா தன்னைத்தானே யோசிக்க திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவர்களா இருந்தாலும் இல்ல அந்த மாதிரி சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி இல்லாத காரணத்தினாலையும் அவங்களுக்கு தன்னைத்தானே யோசிக்க திறமை கம்மியானதுனாலையும் மற்றவங்க சொல்லி கேட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு, அப்படி எடுத்தா அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு மனப்பான்மை வந்து அவங்களைத்தானே யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் தள்ளுறதுனாலதான் இந்த மாதிரி.
1: கேள்வியே 90% அதிகம் வாங்கணும், ஏன் சயின்ஸ் குரூப் இந்த மாதிரி ஆஃபர் பண்றாங்க, ஏன் 60% வாங்கினா வொகேஷனல் ட்ரைனிங்க்கு ஆஃபர் பண்றாங்கன்னு தான் கேள்வி. அது யோசிக்கிறது அப்புறம், பட் ஆஃபரே அது மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக காலேஜ் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே உங்களுக்கு வந்து 90% நிறைய ஸ்கோர் பண்ணவங்களுக்கு தான் ஆஃபர் வந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர் இருக்கு. கம்மியாக ஸ்கோர் பண்ணவங்களுக்கு வொக்கேஷனல் ட்ரைனிங் தொழில் சார்ந்த படிப்பு தான் அளிக்கப்படுகிறது. இதற்கு தான், இதற்கு என்ன காரணம்?
0: இதற்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த மாதிரி அவங்க வந்து படிக்கும் பொழுதே கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கணும், நல்ல இதுக்கு வரணும், நம்மளோட எதிர்காலமும் நல்ல இது.
1: நானும் சொல்கிறேன், அதிக மதிப்பெண் பெற்றவன் தான் அதிக திறமை உள்ளவன் என்ற தவறான கணிப்பு தான் காரணம்.
0: தன்னைத்தானே யோசிக்கக்கூடிய திறமை கம்மியானதுனாலதான் மற்றவர்கள் ஒப்பீனியனை எதிர்பார்க்கிறாங்க.
1: எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸே 90% உங்களுக்கு ஆஃபரே பண்றாங்க, அதுதான் கேக்குறேன்.
0: அது 90% எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்களைத்தான் இன்னும் மேல முன்னேற்றணும்னு நினைக்கிறதுனால அந்த மாதிரி நினைக்க கூடாது.
1: குறைந்த மதிப்பெண் உள்ள
0: குறைந்த மதிப்பெண்களையும் நம்ம எடுத்து அவங்களுக்கும் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். அது வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. நமக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறவங்க தான் நமக்கு தேவை. நம்மளோட எஜுகேஷன் நல்லா இருக்கணும், நம்மளோட இன்ட்ரடக்ஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் எல்லாருமே எடுத்துக்குவாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க, தாழ்த்தப்பட்டவங்களையும் எடுத்துக்கணும், அவங்களையும் முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர். அந்த கொஞ்சம் பேர்ல இந்த பசங்கள்லாம் போய் சேர்ந்து அப்படி கொஞ்சம் தட்டி தடுமாறி முன்னுக்கு வருவாங்க. அது மாதிரிதான் இப்ப எங்கேயுமே நடக்குது. நம்ம சொல்ல போனாலும் கேட்க போனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க அவங்க அடிமட்டத்துல இருக்கிறவங்கள தட்டி இன்னுமே அவங்கள மேல தூக்கி நாங்க கொண்டு வர்றதுக்குள்ளற இங்க எஜுகேஷன்ல எங்களுக்கு இதுவாகும் அப்படின்றத யோசிச்சுதான் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிச்சவங்களோட அப்படின்னு தூக்கி போட்டுக்குவாங்க. கம்மியா படிச்சவங்கள நீ அப்படியா வெயிட் பண்ணு, நீ அப்படியா வெயிட் பண்ணுன்னு அவங்கள அலக்கழிச்சு அவங்களுக்கு வேற எங்கேயாவது போய் இவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு வேற யாராவது நீங்க தான் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்றதுனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி லைன்ல போகணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. எதனால மெயின் காரணமே என்னன்னாக்கா, அவங்களோட படிப்பின் திறமை கம்மியினால. ஆனால் எல்லாமே உயர்ந்தவங்கன்னு சொல்லவும் முடியாது, படிப்பில் எல்லாருமே தாழ்ந்தவங்கன்னு சொல்லவும் முடியாது. பல பேர் முன்னேறினவங்க இருந்தாலும் சில பேர் பின்னேறினவங்க இருக்கிறாங்க. அந்த சில பேர் முன்னேறினவங்களை எடுத்து முன்னுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களும் சில பேர் தான்.
1: அதனால தான் வெளிநாடுகளில் இருப்பது போல் அவர்கள் மதிப்பெண்களை பார்க்காமல் அவருக்குள் என்ன திறமை இருக்கிறதோ அந்த வழியில் அதனை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கேட்டால் மதிப்பெண்களை அளிக்க வேண்டும். கிரேடு சிஸ்டமோ ஆர் நம்ம ஊரில் இருப்பது போல் கண்டிப்பாக 12 வகுப்புகள் படித்தாக வேண்டும் கட்டாயம் வெளிநாடுகளில் இல்லை. அவன் திறமை கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட தொழில் திறமை உள்ளவனாக இருந்தால் அவன் டைரக்டாக 10th எழுத முடியும், டைரக்டாக டாக்டர்ட்டும் படிக்க முடியும்.
0: வெளிநாடுகளை போல நம்ம நாட்டில்
1: போல் IQ டெஸ்ட் செய்து அவனுடைய திறமை என்னன்றதை உணர்ந்து அதை கேட்டால் போல தான் கிரேடுகளை அளிக்க வேண்டும். அங்கிருப்ப கட்டாயமாக 12 வகுப்புகள் படித்தாக வேண்டும், கட்டாயமாக ஒரு டிகிரி செய்தாக வேண்டும் என்கிற கட்டாயம்லாம் அங்கே கிடையாது.
0: நம்ம நாட்டோட பண்பாடு வந்து இப்படிதான். அப்ப அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம நாட்டோட ப்ரொசீஜர்
1: அதுதான்
0: தவறுன்னு நம்ம நினைக்கிறோம். அதை வந்து மேலிடத்துல இருந்தே அதை தவற வந்து சரி பண்ணி கொண்டு வரணும். அது இன்னும் கொண்டு வர்றதுக்கு நேரம் வரல, வரும்பொழுதுதான் அதெல்லாம் சரியாகும்.
2: அண்ட் சார் உங்களை சூர்யா சார் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் வந்து உங்கள் பேஷனை நோக்கி தான் போயிருக்கீங்கல்ல, நீங்கள் வந்து என்ன என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பண்ணீங்க, என்விரான்மெண்ட் என்ன ரோல்லாம் உங்களை இது பண்ணிச்சு, பியர் ப்ரெஷர் இருந்ததா இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப லிபரலாக உங்களை விட்டுட்டாங்களா?
3: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி சொல்லணும்னா, 6th வரைக்கும் நான் நார்மல் ஒரு ஸ்கூல் பையன், நார்மலாக தான் இருந்தேன், எந்த ஒரு டேலண்ட்டும் இல்லாமல் படிப்பு அப்படி தான் இருந்தேன். 6th அப்புறம் எனக்கு ஒரு டேலண்ட் வந்தது என்னன்னா கீபோர்ட் பிளே பண்ணுறது, அட் த சேம் டைம் கொஞ்சம் பாட்டில் மியூசிக்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அந்த அந்த ஏஜில் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால ஸோ எல்லாரும் ஆஸ் யூஷுவல் எல்லா பேரண்ட்ஸும் ஃப்ரீடம் விட்டாங்க. ஸோ நானும் நார்மலாக அப்படியே சினி சாங்ஸ் கற்றுக்குன்னு அப்படியே நானும் சேர ஆரம்பித்தேன். டென்த்து அங்கே தான் ஆரம்பிச்சதே ப்ராப்ளம். டென்த்து நான் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டேன், 84% எடுத்தேன். ஸோ அம்மா என்ன சொன்னாங்க, அப்போ பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, வழக்கம் போல் எல்லாரும் லைக் 80% மேலாம் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடு அப்படின்னா. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து எந்த ஒரு ஃபீட்பேக்கும் இல்லை, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, சரி அப்பா அம்மா சொல்கிறாங்க அது அதுபடி. அட் த சேம் டைம் அந்த டைமில் எனக்கு எக்ஸ்போஜர் இல்லை, நான் என்னவா ஆகணும் அந்த டைமில் யாராவது தரும்.
2: உங்களுக்கு அப்போ கீபோர்டுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரியாமல் இருந்ததா?
3: யா எக்ஸாக்ட்லி. யா நைன்த் வரைக்கும் எனக்கு அது எனக்கு பிளான்ஸ் இருந்தது மியூசிக்கில் வந்து. அதாவது நான் லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் அந்த டைமில் செகண்ட் கிரேட் படிச்சிருந்தேன், டோட்டலாக 8 கிரேட் இருக்கு. எனக்கு பிளான் எல்லாமே மியூசிக் லைனில் தான் இருந்தது, இந்த மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். படிப்பில் வந்து அப்படியே லைக் அந்த டைமில் எக்ஸ்போஜர் இல்லாத காரணத்தினால அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தாங்க. ஸோ நான் சிபிஎஸ்சி படித்தேன், டென்த் வரைக்கும் சிபிஎஸ்சியில் படித்தேன். ஸோ கொஞ்சம் மார்க் எடுக்க முடியாது வந்து அப்போது. லைக் பொதுவாக என்வாயன்மெண்ட்டை என்ன சொன்னாங்கன்னா, சிபிஎஸ்சிலே கண்டினியூ பண்ணாத நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா மார்க் வராது, மார்க்கை டிபெண்ட் பண்ணி நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் வேறு வழி இல்லாமல் நானும் மெட்ரிக் சேர்ந்துட்டேன். மெட்ரிக் சேர்ந்துட்டு 12th வரைக்கும் கொஞ்சம் லைக் நான் படிப்பில் ஓரளவுக்கு படிச்சிருந்தாலும் அந்த டைமில் மியூசிக் நான் கொஞ்சம் நிறையா பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் தான் என்னோடய முதல் ஆல்பம் பென் சிசு கொலை எதிர்த்து ஒரு ஆல்பம் பண்ணேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, சரி ஓகே மியூசிக் லைனாக நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எனக்கே யோசிச்சுக்கிட்டேன், எப்படியோ நம்ம 12th மியூசிக் லைனில் வந்தாலும் படிப்பு இம்பார்ட்டன்ட். ஸோ 12th படிச்சிடலாம், நல்ல மார்க் எடுத்தேன், 84% எடுத்தேன். திருப்பி இன்னொரு ப்ராப்ளம் ஆரம்பிச்சது, வை கான்ட் யூ டேக் இன்ஜினியரிங். என்னை சுற்றி இருக்கிறாங்க 1000 பேர் சுற்றி இருந்தாலும் 1000 பேர் தான் சொன்னாங்க, இன்ஜினியரிங் எடுத்துப்பாருப்பா, இந்த காலேஜ் சேர்ப்பா, நல்லா வேலை கிடைக்கும் அப்படி இப்படின்னு. எனக்கு என்னன்னா வேலை இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் மனசு எனக்கு மனசில் பட்ட ஒரு பேஷனை நான் பண்ணணும். ஸோ இதை இதை பற்றி எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். ஸோ எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, லைக் சி நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அப்பா அம்மா எனக்கு பேக்ரவுண்டும் இல்லை, இப்போ யுவன் சங்கர் ராஜா இளையராஜா மாதிரி பேக்ரவுண்டும் இல்லை. ஸோ எனக்கு அப்போது கம்போசராக ஆகிட்டேன், ஒரு ஒரு டியூன் நியூ டியூன் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, என்னடா நீ கரெக்டாக தான் சொல்றியா, கன்ஃபார்மாக போறியா அப்படி இப்படின்னு. கொஞ்சம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஃபேவரபிளாக இருந்தாலும் கொஞ்சம் டவுட் வந்துச்சு அவங்களுக்கு.
2: உங்களை 11th 12th ப்ரெஷர் பண்ணாங்களா படின்னு?
3: பண்ணாங்க. அட் த சேம் டைம் அப்பா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டார், பட் அம்மா என்ன பண்ணாங்கன்னா ரெண்டுமே 7 டென்ஸாக பாருனாங்க, படிப்பும் பாரு இதுவும் பாரு அப்படின்னாங்க. அது 11th கொஞ்சம் மார்க் கம்மியானதுனால என்ன பண்ணாங்க, சுற்றி இருக்கிறவங்க எங்கள் அப்பா அம்மா ப்ரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஏன் மியூசிக்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் விடுங்க, படிப்பு தான் வாழ்க்கை அப்படி அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் 12th அப்புறம் நான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, இல்லை கண்டிப்பாக நான் மியூசிக் நல்லா வருவேன், படிப்பு நல்லா இது படிப்பேன்னு சொல்லி எனக்கு லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்னால நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன்.
2: ஓகே.
3: இத்தனைக்கும் என்னை சுற்றி யாருமே லைக் என்ஜினியரிங் எடுக்கணும்னு ஃபேவரபிளாக தான் இருந்தாங்களே தவிர ஆர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க
2: எல்லாரும். நீங்கள் மியூசிக் கோர்ஸ் எதுவும் எடுத்துருக்கலாமே?
3: எடுத்துருக்கலாம், பட் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, அப்பா அம்மாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, படிப்பில் அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வேணும் படிப்பில். இப்போ சப்போஸ் ஓகே நான் மியூசிக்லாம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, மியூசிக்லாம் எடுத்துறேன், ஒரு 4 வருஷம் கோர்ஸ் பண்ணுறேன். கோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் நான் டவுன் ஆகிட்டேன், எனக்கு வந்து எந்த ஃபீல்டும் இல்லை, ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆஸ் யூஷுவல் பேக்ரவுண்ட் இல்லை, அப்போ டவுன் ஆனால் என்ன பண்ணுவேன், குவஸ்டின் மார்க். ஸோ அதுக்காகவாவது பேக்கப்புக்கு ஒரு டிகிரி வேணும், அதுதான் அந்த ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் எங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க. சரி ஓகே இன்ஜினியரிங் படிக்காட்டாலும் பரவாயில்ல, நீ வந்து நீ நினச்சதை பண்ணு, அட் த சேம் டைம் ஒரு டிகிரி டீசன்ட் டிகிரி பண்ணு, சரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன்.
2: Family background plays an important role.
3: Yeah, sure.
1: இதில் என்னுடைய கருத்து என்னவென்றால், ஒரு பெற்றோராகினால் ஒரு சிலரோட வாழ்க்கையில் தான் அவர்கள் திறமை சிறிய வயதில் கண்டறியப்படுகிறது. அதே சமயத்தில் அவர்கள் திறமையை ஒரே திசை நோக்கி செலுத்தப்படுகிறது. ஆனால் நிறைய பேருக்கு ஒவ்வொரு வயதில் அவர்களது விருப்பமும் திறமையும் மாறுபடுகிறது. 6வது வயதில் அவனுக்கு ஒரு ஆசையும் ஒரு விருப்பமோ அல்லது ஒரு திறமையோ இருக்கக்கூடும். அதே ஒரு ஒரு 10வது வயதிலோ ஒரு 15வது வயதிலோ அவனுடைய விருப்பமும் அவனுடைய சூழ்நிலைகளை கேட்டு அவனுடைய திறமையும் மாறுபடுகிறது. அதனால் பெற்றோருக்கு சில பெற்றோருக்கு அவர்களுடைய ஒரு உண்மையான திறமை வெளிப்படுவதிலே கண்டறியப்படிய முடியதில்லை. அதனால் தான் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு இது விருப்பம் மாறுபடும் போது அவனுக்கு வித்தியாசமான அட்வைசஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் அது வந்து சேஞ்ச் ஆகிடுது, ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது எல்லாமே. இதனால் ஒருத்தன் வந்து அப்புறம் மியூசிக் போர்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு அப்புறம் வந்து இன்ஜினியராக போகிறது காரணம்லாம் இது தான், வேற ஒன்றும் இல்லை. உண்மையில் அவனுடைய திறமைகள் அவனுடைய ஆசையாக மறுக்கப்படுவதில்லை, ஆனால் உண்மையான திறமை எதுன்றதை கண்டறிய வெகு நாள் ஆகிறது. அதுதான் உண்மையான காரணம்.
3: இப்படியோ இருக்கலாம் சார், ஆனால் வந்து என்னை சுற்றி நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் கூடவே படித்த பையன் நல்லா பாடுவான், அவன் எப்போது 12th அப்புறம் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தான் பாடத்தில். ஆனால் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு. சரி ஓகே என்ஜினியரிங் படிக்கலாம் ரெண்டு சைடு சைடில் மெயின்டைன் பண்ணி பார்க்குறேன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ்லாம் அவனும் எடுத்துட்டான். இப்போ ரைட்னா அவனுக்கு வந்து படிப்பு தவிர வேறு எதுவுமே பண்ண முடியல அவனால்.
1: ஏன்னா அவனுக்கு பொருளாதார ரீதியிலும் அவன் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக பொருளாதார ரீதியாக அவன் முன்னேற வேண்டும் என்கிற ஒரு ஆசையும் தான் காரணம்.
3: இருக்கலாம் சார், பையனோட
1: உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் எதுவுமே இலவசமாக கிடைப்பதில்லை. நம் பறவைகளோ அல்ல மிருகங்களோ அல்ல, எதுவுமே இலவசமாக பெறுவது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் நாம் எதுக்குமே ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அந்த விலை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் முன்னேற்ற அடைந்தவராக இருக்க வேண்டும்.
2: சார் காசு அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா
1: இந்த இப்போ இன்றைய காலகட்டத்தில் காசு கண்டிப்பாக முக்கியம், திறமைக்கும் முக்கியம் கொடுக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு உன்ன உங்களுடைய அடிப்படை தகுதியான உண்ண உணவு உறைவிடம் உடுக்க உடை அல்லது ஈவன் படிக்க வேண்டும் என்றால் கூட எதற்குமே நீங்கள் ஒரு இதை வழங்க வேண்டும்.
3: படிப்பு அவசியம் சொல்றீங்களா?
1: படிப்பு என்பது அவசியம் இல்லை, எதுவாக இருந்தாலும் எதுவுமே இலவசமாக கிடைப்பதில்லை.
2: லேர்னிங்
1: இஸ் எ ப்ராசஸ்.
0: படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பணம்ன்றது முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த படிப்புல முன்னேறணும்னா கூட பணம் கையில இருந்தா தான் முன்னேற முடியும். பணமே கையில இல்லைன்னா மனுஷன் நடமாடுறதுக்கு கூட இந்த காலத்துல பணம்.
1: நீங்க ஒரு பாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கூட அதுக்கு நீங்க ஒரு விலையை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. எதற்கும் ஒரு விலை உண்டு. நீங்கள் ஈவன் நீங்கள் ஒரு இசையை கற்றுக்கொள்ள வேண்டுமானா அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் தானாக சுயம்போக எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு என்று ஒரு குரு வேண்டும்.
3: அப்போ நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல வரீங்கன்னா படிப்பு தான் முக்கியம் சொல்ல வரீங்களா?
1: படிப்பு என்பது இல்லை, எந்த ஒரு திறமை எதுவுமே
0: தான். படிப்பு வேணும் என்றால் பணம் வேண்டும். பணம் வேணும் இருந்தால் தான் படிப்பை முன்னேற்றி கொண்டு வர முடியும். அந்த பணம் இருந்தால் தான் நீ கற்றுக்கொள்ளும் தொழில் அனைத்தையும் மேல் நோக்கி கொண்டு வர முடியும்.
3: நீங்க சொல்றது பொதுவா சொல்றீங்க, ஆனா இப்போ நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிச்சு வேலை எல்லாம் இருக்காங்களே, அதெல்லாம் நிறைய சூசைட் நடக்குது. இப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனசுல இந்த மாதிரி ஆயிருக்கணும் அந்த மாதிரி ஆகணும் என்ன இருந்திருக்கலாம்.
2: கல்வி சுமையாக வேண்டாம், சுகமாக வேண்டும். வாழ்க்கையின் கனவுக்கு வழி கல்வி. வாழ்க்கை என்பது ஒரு பந்தயம் இல்லை, ஓடவிட்டு வேடிக்கை பார்க்க. வாழ்க்கை என்பது ஒரு ரூபிக்ஸ் கியூப் போல, பொறுமையாக யோசித்தால் இறுதியில் வெற்றி நிச்சயம்.
4: உங்களை டேபிள்ஸ் தான உங்க அம்மா படிக்க சொல்லிட்டு போனாங்க, இங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்க அம்மா என்ன நம்பி அனுப்பிச்சதுக்கு நல்ல வேலை பண்றீங்க. இருங்க உங்க அம்மா வந்தோன்னு சொல்றேன்.
5: எங்க அம்மா எல்லாம் இப்ப வர மாட்டாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். போய் சொல்லாதீங்கக்கா.
4: உங்க ரெண்டு பேரோட அம்மாங்க அங்க வராங்க பாருங்க. நல்லா
6: மீனாட்சி, இவ்ளோ நேரம் என் பொண்ணு படிச்சிருப்பா, நான் போனோன்னு டேபிள்ஸ் ஒப்பிக்க போறா பாரு.
7: நான் போகும்போதே என் புள்ள படிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப கூட படிச்சிட்டு தான் இருக்கும்.
5: சொல்லு பாக்கலாம்.
6: சரி அதையாச்சும் சொல்லு.
4: 1, 2, 3 அப்படியே எழுதிக்கிட்டு வாங்க. 9, 10, 1, 2, 3 அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. அவ்வளவுதானா?
5: இப்ப நாங்க இன்னொரு தடவை சொல்றோம் கா.
4: சொல்லுங்க பாக்கலாம்.
5: 9, 1, 2, 18, 9, 3, 27, 9, 4, 36
4: பரவாயில்லையே, டக்குன்னு புடிச்சிட்டீங்க, அறிவாளி பிள்ளைங்க.
6: இப்போ டேபிள் சொன்னது ஏன் பொண்ணா என்ன?
5: ஆமா நான் தான் சொன்னேன்.
6: 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி முழுங்கல,
5: இப்பதாமா இந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க.
7: இப்ப தெரியுதா மேக்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு?
5: இப்பதான் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது. நாங்க இனிமே ஒழுங்கா படிப்போம்மா.
6: எதையும் புரிஞ்சு படிக்கணும்.

0: படிப்பு நிச்சயமா பணம் வந்து ஒரு முக்கியம்தாங்க. ஆனா அந்த பணத்தினால ஒரு குழந்தைக்கு வந்து அந்த கல்வியோ அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஏற்கனவே வாழ்க்கையில வெற்றி பெற்ற நிறைய பேர் நல்ல மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்களும் அவங்களால முடிஞ்ச விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. நிறைய பள்ளிகள் கல்லூரிகள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த கான்செப்டை எடுத்திருக்காங்க. ஒரு சூழ்நிலை எப்படி ஒரு குழந்தைய வந்து படிக்கிறதுக்கும் படிப்புனால ஏற்படுற அந்த கல்வி மேல் கல்வி வந்து தடப்பற்ற கூடாது, அந்த ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் வேணும் அப்படிங்கறத வந்து பார்வைகள் மாறி இருக்கு. இப்போ படிப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்க, உதாரணத்துக்கு நானே சொல்வேன். இப்போ படிப்புல வந்து பணம் வந்து எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்னா, பணம் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய அரசாங்க பள்ளிகள்லயும் வந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பணமே இல்லாம நீங்க வந்து ஏன் நீங்க வந்து எப்பயுமே வந்து பணம்ங்கிறது வந்து தனியார் நிறுவனங்களும் அவங்க நீங்க வந்து விளம்பரங்களால செய்யப்படுற அந்த பணத்தை பார்த்து ஏன் நீங்க அட்ரிபியூட் அட்ராக்ட் ஆகுறீங்க? இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து நல்லா பாட்டு வருது, பாட்டுல ஷைன் ஆகணும்னா அவங்க தேடி போய் ஒரு பாட்டு டீச்சரை காசு இருந்தாதான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கவர்மெண்ட்ல வந்து இசைப்பள்ளி இருக்கு, இசைப்பள்ளியில நிறைய பேருக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா பெற்றோர்கள் அங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க போனா அது மட்டமா, நான் வந்து காசு கொடுத்து நான் வந்து ஒரு சபால போய் இல்ல வந்து அங்கிருந்து அதெல்லாம் பாடப்பட்ட ஒரு பாடகர்கிட்டயோ பாடகிட்டயோ பாட்டு கத்து கொடுத்துட்டு கத்துக்கிட்டாதான் அதுல வந்து நல்லா வரும் அப்படிங்கறது வந்து பெற்றோர்களோட மென்டாலிட்டி. அது வந்து அங்க குழந்தையோ இல்ல சூழ்நிலையோ அதுக்கு காரணம் கிடையாது. சோ அதே மாதிரி நீங்க ஸ்கூல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாக்க, எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க. 4 மணிக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. டியூஷன்ங்கிறது வந்து பள்ளிகள்ல வந்து சரியா படிக்காத மாணவர்களுக்கு, படிப்பு கொஞ்சம் வராத மாணவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு வந்து நிறைய கோச்சிங் கொடுக்குறாங்க. ஆனா பெற்றோர்கள் அதை நம்புறது கிடையாது, அவங்களா ஒரு அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க, பாசு கொடுத்து நான் கோச்சிங் சென்டருக்கு போனாதான் அங்க வந்து அந்த மாணவன் வந்து நல்லா படிப்பான். சோ இது பெற்றோர்களுடைய மனநிலை, தவறுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இது மனநிலை. இந்த மனநிலை மாறணும், மனப்பாங்கு மாறணும். அதனாலதான் சூழ்நிலை வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்குது, அதுல வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கிறது, அதாவது நம்ம வந்து அதை எடுத்துக்கிறத பொறுத்துதான் நம்ம எவ்வளவு தூரம் வெற்றி அடைஞ்சோம். சோ பெற்றோர்கள் வந்து முதல்ல அந்த மனநிலை மனப்பாங்க மாத்தணும். பணம் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப நீங்க இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க, இப்ப நீங்க பாருங்க எத்தனை இன்ஜினியரிங் வந்து பிரைவேட் காலேஜஸ் வந்து காலியா இருக்கு, சீட்ஸ்ல கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே ஃபில் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு ஒரு ஒரு ஈஸியான ஒரு கருத்து வந்து ரொம்ப காலம் காலமா காசு கொடுத்து படிச்சாதான் நல்ல கல்வி இலவசமா கிடைக்கிறதோ இல்ல வந்து அது வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குற விஷயமோ இல்ல வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மட்டும்னு அவங்களுடைய மைண்ட் செட்னு அமைஞ்சிருச்சு. அது வந்து நீங்க வந்து அதை மாத்தணும். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்வேன். ஒரு ஒரு போன வருட செய்தித்தாள்ல ஒரு ஏதோ ஒரு வில்லேஜ்ல கலெக்டர் இருந்தவர் வந்து தன்னோட குழந்தைய கொண்டு போய் அங்க இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூல்ல ரொம்ப ஆர்வம் சேர்த்தாரு. அதுக்கு வந்து அவர் கூட இங்க ரொம்ப நல்லா இருக்கு, நான் தினமும் நான் பாக்குறேன் இந்த குழந்தைகளுடைய படிப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே கொண்டு போய் அதை சேர்த்திருக்காரு. இந்த மாதிரியான மைண்ட் செட் வந்து நிச்சயமா எல்லா பெற்றோர்களுக்கும் இருந்ததுன்னா பணத்தினால ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைங்க தடைப்படக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலைய பதம் பிரிச்சு பாக்குறதுக்கான பக்குவம் பெற்றோர்களுக்கும் அந்த பக்குவத்தை குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கிற இது வந்து பள்ளிகளும் கல்லூரிகளும் உருவாக்கினோம்னா அந்த சமுதாயத்தை உருவாக்கணும், அந்த குழந்தைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி.
1: நான் மறுக்கிறேன், ஏனென்றால் பெற்றோர்கள் அப்படி நினைத்தாலும் எல்லா நிறுவனங்களும் எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேலை வாய்ப்பு அளிப்பதில்லை. அதற்கு காரணம் 1000 பேர் படித்தால் 1000 இன்ஜினியர்கள் இருந்தால் 1000 பேருக்கும் அவன் வேலை அளிக்க வேண்டும் அல்லவா? ஏன் அளிப்பதில்லை? அவனுடைய திறமை என்ன? அவனுக்கு அந்த வேலை அளிக்கப்படுவதற்கு அவன் ஒரு 10 இன்டர்வியூவா 10 ரிட்டன் டெஸ்ட்டு எல்லாத்தையும் தாண்டி தான் வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே வேலை கிடைப்பதில்லை. அதுக்கு காரணம் நிறுவனங்கள் தான் காரணம். ஒருவன் ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்டில் படித்தவனுக்கும் ஒரு NITயோ ஒரு IITயோ படிக்கணும்னு தான் அதிக வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதே ஒரு கவர்மெண்ட் காலேஜிலேயோ அல்லது அரசு ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவனுக்கோ அந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதில்லை. அவன் முன்னிறுத்தப்படுவதில்லை. சில கல்லூரிகள் தான் உள்ளன.
2: உங்களோட மனப்பான்மை என்னன்னாக்கா
1: நிறுவனங்களும் மனப்பான்மை தான்
2: படிச்ச

0: நுங்கம்பாக்கம் இருக்காங்க
1: எல்லாருமே நல்ல நிலைமையிலதான் இருக்காங்க. ஆனா எனக்கு அரசாங்கம், நான் படிச்சதே அரசாங்க பள்ளியில தான், நான் படிச்சதே
2: கவர்மெண்ட்.
1: எங்களுக்கு அந்த மாதிரி சலுகைகள்லாம் இருந்தது அந்த காலத்துல, அந்த மாதிரி சலுகைகள்லாம் எங்களுக்கு அரசாங்கம் ஒத்துழைச்சு கொடுத்து அதே மாதிரி எங்களுக்கு போன இடத்துலயும் நல்ல முன்னேற்றம் கிடைச்சு அதுக்குண்டான பலனெல்லாம் தான் என் பிள்ளைங்களுக்கும் நான் அதே மாதிரி வழிகாட்டி. ஒரு பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், இன்னொரு பிள்ளையும் எம்பிஏ படிச்சிருக்கான், இன்னொரு பொண்ணு இங்கதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த எம்பி வைஷ்ணவ காலேஜில் தான் படித்தா. நானும் ஐடிஐ டர்னர் ஃபிட்டர் தான் படிச்சிருக்கிறேன். நான் வெறும் எஸ்எல்சி தான் முடித்தேன் லேடி வில்லிங்டனில். நான் படிப்பு மொத்தமாக கூடுதலாக சேர்த்து ஒன்றாவதுலேருந்து அந்த காலத்துலலாம் 9th, 10th, 11th தான் எல்லாம் சேர்ந்து 8 வருஷத்துக்குள்ளற முடித்தேன். என்னை அவ்வளோ ஊக்கம் கொடுத்து என்னை அப்படி முன்னேற்றி கொண்டு வந்தது அரசாங்கம் தான். நான் அரசாங்க பள்ளியில தான் நானும் படிச்சு முன்னுக்கு வந்தேன். அரசாங்க ஹாஸ்டல் இன்னும் கேட்டாக்கா அதுல தான் படிச்சு அரசாங்கத்தினாலேயே தான் நான் இன்ன வரைக்கும் முன்னுக்கு
0: வந்தது. அரசு அரசு அரசு இல்லங்கறதெல்லாம் இல்ல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஐடி இண்டஸ்ட்ரியில எத்தனையோ கிராமங்கள்ல இருந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு போய் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதை நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இளைஞரா இருக்கிறதுனால நான் சொல்ற கருத்து. சோ ஒரு காலத்துல வந்து தமிழ் ஆங்கிலம் பேச தெரியாததுனால வந்து இல்ல, அதெல்லாம் இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கு. திறமை இருந்தா யார் வேணா எப்படி வேணா போகலாம் அப்படிங்கறது. ஒரு நிறுவனம் வந்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல மறுத்துட்டா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடல சார். அடுத்த கேம்பஸ்ல இதை விட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேடி போகிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது தான் நம்மளுடைய இது. இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட், இந்த கம்பெனிக்கு நான் இப்படி போனாதான் நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற இளைஞர்களோட மனப்பாங்கும் மனப்போக்கும் தான் காரணமே தவிர, இன்னைக்கு எத்தனை குக்கிராமங்கள்ல இருந்து உங்களுக்கு தெரியுமா ஐடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா ஐடி இண்டஸ்ட்ரியில எத்தனை பேர் வந்து சாப்ட்வேர்ல வந்து இன்னைக்கு வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு இன்னைக்கு புறநகர் ஏரியா வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னா வெளியூர்ல இருந்து, திருநெல்வேலியில இருந்தும், மதுரையில இருந்தும், தஞ்சாவூர்ல இருந்தும், திருச்சியில இருந்தும் எத்தனை இளைஞர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த இந்த இங்க சென்னையில மட்டும் இல்ல, பெங்களூர், ஹைதராபாத், இன்னும் எல்லா ஐடி பூங்காக்கள் எங்கெங்க இருக்கோ, எங்கெங்க வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கோ அங்கெல்லாமே நம்ம ஆளுங்க வந்து படிச்சாங்க.
3: இப்ப வேலைனாலே உங்களுக்கு ஐடி தான் ஞாபகம் வருது. நான் சொல்றது என்னன்னா
0: உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மேல் போக்கான டிவியில் மீடியாக்கள்ல பிளாஷ் ஆற பேர்களை மட்டும் நீங்க
2: தெரிஞ்சுக்கூடாது. விலைவாசி பிரைஸ் இண்டெக்ஸுக்கு உங்களோட மியூசிக் டீச்சரோட சம்பாத்தியம் போதுமானதா?
0: இது நம்ம மாதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்.
2: அது மட்டும் இல்ல,
0: அது அப்பாற்பட்ட நம்மளுடைய தலைப்பு.
2: இதுதான் முக்கியமான பேசிக். இதுல இருந்துதான் நீங்க வந்து பெரிய கணிக்கு ஆசைப்படுகிறீர்கள். உங்களுக்கு எட்டா கனியாக இருக்கிறது ஆசைப்படுறது காரணம் அதுதான்.
0: அவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துக்கு இருக்கிற இல்ல அப்படியே நீங்க எடுத்தாலும் வேலைங்க இப்ப வந்து பாருங்களேன், எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு சம்பளம். அப்ப நான் வந்து யோசிக்கும் போது சம்பளம் எனக்கு முக்கியமா இல்ல எனக்கு வந்து பேஷன் முக்கியமா? எனக்கு தெரியும் டீச்சிங்கா போனா எனக்கு வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி அளவுக்கோ இல்ல ஒரு ஆர்கிடெக்ட் இண்டஸ்ட்ரி அளவுக்கோ இல்ல மீடியால போனாலோ மீடியா துறையில ஒரு அதுல வந்து இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்தாலோ அதிகமான சம்பளம் கிடைக்கும். ஆனா அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து இது எனக்கு இதுதான் என்னுடைய கப் ஆஃப் காஃபி, இதுதான் என்னுடைய இலக்கு, நான் இப்படிதான் வேலை பார்க்கணும், இதுல பண்ணா எனக்கு ஆத்ம திருப்தி இருக்கு, இதுல எனக்கு சம்பளம் கிடையாது, சம்பளம் வேண்டாம், ஆத்ம திருப்தி இருக்குன்னு பண்றதுக்கு பேர் தாங்க பேஷன். அப்ப எல்லாருமே வந்து பணத்துக்காக மட்டும் செயல்படுறாங்கிறத வாதம் தப்பு. எத்தனை மியூசிக் டீச்சர்ஸோ இல்ல டீச்சர்ஸோ எத்தனையோ பேருக்கு வந்து நிறைய பெரிய பெரிய வேலைகள் கிடைக்கும். இப்போ நீங்க எடுத்திருக்கீங்கன்னா எத்தனையோ பள்ளிகள்ல வேலை பார்க்கற ஆசிரியர்களும் சரி, அவங்க போய் வந்து ஒரு பிபிஓலயோ ஒரு ஐடிலயோ ஒரு கிளர்க்காவோ போயிருக்க முடியும், இதை விட ஜாஸ்தியா இருக்கலாம். ஆனா அது இலக்கு கிடையாது. எனக்கு நான் படித்த படிப்பை இன்னொரு அடுத்த தலைமுறை எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுல சம்பளமே இல்லைன்னா கூட என்னால சொல்லிக் கொடுக்க முடியும். சம்பளம் வந்து அவங்க அவங்களை திருப்பி அகைன் என்விரான்மெண்ட் தான், அவங்களுடைய மைண்ட் செட் தான். சோ ஒரு ஒருத்தவங்க வந்து பணத்துக்காக வேலை செய்வாங்க, சிலர் ஆத்ம திருப்திக்காக வேலை செய்வாங்க. சோ அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஒருத்தர் கெரியர் எடுக்கும் போது அவங்களுக்கு எப்படி எல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தலைப்பு. அதுக்கான சூழ்நிலைகள் இருக்கா, அதுக்கு பெற்றோர்கள் அவங்களை வந்து கம்பல் பண்றாங்களா, இல்ல வந்து பள்ளிகள் நிர்பந்திக்குதா, இல்ல அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எக்ஸ்போஷர் இருக்காங்க.
3: இப்ப வந்து மியூசிக் எடுத்தது காசு நிறைய சம்பாதிக்கிறதுக்காகவா இல்ல ஆத்ம திருப்திக்காகவா?
4: காசு எடுக்கணும்னா என் மார்க்கு நான் இன்ஜினியரிங் எடுத்து போயிட்டு இருப்பேன். நான் டுவெல்த்ல வந்து நான் அடுத்த மார்க் 2013 கட் ஆஃப்ல எனக்கு வந்து டாப் 10 டாப் 15ல இருக்கிற நாலு காலேஜ் கிடைச்சது. ஐடியிலே கிடைச்சது, இசிஏல கிடைச்சது, எதுவுமே நடக்கல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, மைண்ட்ல திடீர்னு திடீர்னு ஒரு டியூன் கம்போஸ் பண்றேன், ஏறமான்னு பார்த்தா எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகணும், இவன் பார்த்தா இந்த மாதிரி ஆகணும், என் ஃபீல்டில் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த மாதிரி தான் தாட் வந்ததே தவிர காசுனா காசு வரணும் அது அதுக்காக நான் வந்து இதெல்லாம் இழக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஐடியா எனக்கு வரல.
2: இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களை மிகவும் பாராட்டுகிறேன். ஆனால் நீங்கள் ஒரு தனி மனிதனாக இருக்கும் வரை உங்களை ஆத்ம திருப்திக்காக நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு குடும்பம், உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்கள் ஒரு நிறைப்பே இருந்தால் உங்களுடைய வருமானம் உங்களுக்கு போதுமானது.
4: சார் இல்லை சார், கரெக்டு தான் சார். இப்போ சிம்பிள் சார், இப்போ ஏஆர் ரமான், நான் என் ஃபீல்டுலேருந்தே சொல்கிறேன், ஏஆர் ரமானே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தவர், லோ லோ புவர் கிளாஸ் ஃபேமிலியில தான் வந்தவர்.
2: ஏஆர் ரமான் ஆகிறதுக்கு அமைகிறது
4: அமைகிறது. அப்போ அவங்க
2: பார்த்தீங்கன்னா
4: அதே மாதிரி நான் சொல்கிறேன், ஐடி சொன்னீங்களே 1000 பேர் ஐடி எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, அந்த 1000 பேரும் இன்ஜினியரிங்ல ஐடி படிச்சிருக்கானா?
2: அதுதான் நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் பணத்துக்காக வேலை செய்கிறீர்கள். உங்களுடைய பொருளாதார தேவை என்பது அன்லிமிட்டெட். நான் முதலில் ஒரு வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும், அதன் ஆசை பேராசைதான் காரணம். பெற்றோர்கள் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அந்த வயதில் அந்த ஆசை வந்து விடும். பெற்றோராக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு வயது வந்து விட்டால் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் வந்து குறைவில்லை, அது வளர்ந்து கொண்டே போகும். ஆசைகள் தான் காரணம், நீங்க ஆட்டோமேட்டிக்காக சம்பாதிக்க வேண்டிய எண்ணம் தான் அதிகமாகும்.
4: இல்ல இல்ல, நீங்க ஆசைகளையும் போறும் ஆசைகளையும் பொருளாதாரத்தையும் மிக்ஸ் பண்றீங்க சார்.
1: சின்ன வயசு ஒரு 18 வயசுக்குள்ள இருக்கிற பையனுக்கு இந்த வீடு வாங்கணும் கார் வாங்கணும்ன்ற யோசனை எல்லாம் வராது. அவனுக்கு முன்னேறணும், நம்ம எப்படி போனா அப்படி இருக்கணும், அந்த மாதிரி படிக்கலாமா இப்படி படிக்கலாமா அப்படி அவனோட அடுத்து சொல்றவங்க கேட்கறது, அவங்கவுங்களோட ஒப்பீனியனோட விட்டுட்டு மத்தவங்க சொல்றதுல கூட நம்ம முன்னேறலாமான்ற ஒரு எண்ணம் தோணும்.
0: கண்டிப்பா.
1: ஆனா அவனுக்கு அந்த நேரத்துல வந்து பணத்தாசையோ சம்பாதிக்கணும்ன்ற எண்ணையோ
0: இல்ல,
1: அந்த 20 வயசுக்குள்ள
0: வராது. அந்த மாதிரி இளைஞர்கள் தான் ஒரு சாதனையாளர்களா மாறுவாங்க. இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, என் குழந்தை வந்து இப்பதான் வந்து எல்கேஜி ஏதோ போகுது, 6வதுல வந்து 3வதுல வந்து நான் அவங்களை வந்து ஏதோ கிளாஸ்க்கு போவேன், 6வதுல வந்து அவங்களுக்கு மென்டல் மேத்தமெட்டிக்ஸ் போடுவேன், 8வதுலேருந்து நான் அவங்களுக்கு வந்து ஃபிஜி போடுவேன், 12வதுல வந்து அவங்களுக்கு ஐஐடி போவாங்க, 21 அப்ராட் போவாங்க, அதுக்குள்ளே வந்து நான் இந்த கோச்சிங் போகணும், ஃபிசிக்ஸ் கோச்சிங் போகணும், கெமிஸ்ட்ரி கோச்சிங் போகணும், அது போகணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. ஒரு 20 அந்த குழந்தை என்னமாகணும்னு பிளான் பண்ணாங்க. இது வந்து ஒரு மை அம்மாவோடைய கருத்தில், எல்லா அம்மாக்களும் இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க, அம்மா அப்பாக்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. நான் கேட்டேன், ஏங்க உங்கள் குழந்தை வந்து மிஷினா இல்லை ஒரு குழந்தையா, நீங்க வந்து 20 என்னவாகணும்னு நீங்க பிளான் பண்றதுக்கு நீங்க எப்படி நீங்க எப்படி அதை எதிர்பார்க்க முடியும்? சோ வந்து 8 இப்படி ஆகணும், 9 இப்படி ஆகணும், 10 அப்படின்னா இதுக்கு நமக்கு முந்தின தலைமுறை நம்மளெல்லாம் அப்படி ஆக்கியிருந்தா, நம்ம சந்தோஷமா இருந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்ததை நம்ம வந்து இன்னைக்கு இருக்கோம்னா, நமக்கு முந்தின தலைமுறை நம்மளை அந்த மாதிரி எதிர்பார்க்கல. சரிக்கா மார்க் இல்லையா, சரி போ, ஏதோ உனக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அதை படி, அந்த பேஷனை பார்த்து அந்த ஆத்ம திருப்தியை பார்த்து எது அந்த குழந்தைக்கு வருது, அப்படியே வரலனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, உலகத்தில் நீ சாதிக்கலான்னு முதுக தட்டி கொடுத்து இன்னைக்கு இருந்தவங்க தான் ஜாஸ்தி இருந்தாங்க போன தலைமுறையில. ஆனா இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளை ஒரு வியாபார பொருளாக, எல்லா பெற்றோரும் மன்னிச்சிடுங்க அந்த வார்த்தையை சொல்றதுக்கு, ஆனா அதுதான் உண்மை, பணம் பணம் பணம்னு பெற்றோர்கள் தான் அலையிறாங்களே தவிர குழந்தைங்க அலையில. எத்தனை பெற்றோர்கள் எனக்கு தெரியும், அவங்க வந்து வீடு வாங்கிடணும், 21 பையனை அப்ராடுக்கு அமிச்சு அவன் 5 அடுத்து அவன் கல்யாணத்துக்குள்ள எங்கேயாவது கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட போறானோன்னு பயந்துட்டு இவங்க வீடு வாங்குறதுக்கு பையனை வேண்டாம் அங்கேயே இருன்னு சொல்ற பெற்றோர்கள் இருக்காங்க. இது பையனா இருக்கிறதோட குடும்ப பெண் குழந்தைகள் எத்தனை பேர் வெளிநாட்டுக்கு அமிச்சுட்டு இங்க வந்து மேட்ரிமோனியல்ல கூட அந்த பெண்ணோட திருமணத்தை ஏதோ நொண்டு சாக்கு சொல்லி தள்ளி போடுற பெற்றோர்கள் கூட இருக்காங்க. அந்த மாதிரி பணவெறி கண்களை, பெற்றோர்கள் கண்களை மறைக்கிற அளவுக்கு இன்னைக்கு பணம் வந்து பணமும் கம்பாரிசனும் மாறிடுச்சு. சோ அதை தான் நம்ம மாத்துறதுக்கு இந்த ஷோ பயன்படுத்தணுமே தவிர, திருப்பியும் இன்னைக்கு இந்த பையன் வந்து பேசுறாரு எனக்கு வந்து 1013 மார்க் வந்து நான் இன்ஜினியரிங் ஒதி தள்ளிட்டு மியூசிக்ல நான் சாதிக்க போறேன்னா பெரும் கரகொலி. ஏன் நாளைக்கு ஒரு எம் எஸ் விஸ்வநாதனாவோ இளையராஜாவோ மாறலாம், அப்படியே இளையராஜாவோ எம் எஸ் விஸ்வநாதனாகவும் வரலன்னா பணம் சம்பாதிக்க முடியலன்னா கூட ஒரு இசைத்துறையில அவர் நிச்சயமா ஒரு வல்லுநர் இருக்கணும். ஏன் மீடியால புகழ் பெற்றிருக்கிற இருக்கவங்க மட்டும்தான் புகழ் பெற்றவங்களா? எத்தனையோ பேர் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாம. சோ கண்ணுக்கு தெரியாம வெற்றி பெற்றவங்க அவங்க மைண்ட் செட் தானே தவிர, திருப்பி திருப்பி இன்னொருத்தர் மூணு பேர் கொடுக்கற சர்டிபிகேட்டுக்காக வேலை பார்த்தா அது நிச்சயமா இருக்காது.
3: மேம் இந்த பிரஷர் எல்லாத்துக்குமே காரணம் வந்து இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஏன்னா அப்ப வந்து உங்களுக்கு சிஸ்டம் அப்படி இல்ல, நீங்க 60% வாங்கினாலும் சரி 80% வாங்கினாலும் சரி அது சமமா தான் படுத்து. இப்ப அப்படி இல்ல, உங்களுக்கு வந்து இப்ப இன்ஜினியரிங் கிடைக்கணும்னா ஒருத்தங்களுக்கு வாங்கணும்னா 90% இருந்தாதான் தராங்க சீட்டு, இல்ல 60% இருந்தா தர மாட்டேங்கிறாங்க. இந்த மார்க் பிரிஃபரன்ஸ்க்காக நம்மளுக்கு இப்ப இவ்வளவு பாடுபடுறோம். இதற்கான காரணம் என்ன, இதை எப்படி மாத்துறது? அதுக்காக
0: நீங்க சொல்ற இந்த
2: காரணம் வந்து பள்ளி நிர்வாகங்களோ அது கல்வி நிர்வாகங்கள் தான் இதை வந்து முடிவு கொண்டு வர வேண்டும். இதுக்கு பெற்றோர்களோ மாணவர்களோ காரணமே அல்ல. யாருந்தான் பெற்றோர்கள் திணித்தாலும் அந்த மாணவர்களிடத்து அந்த பொட்டென்ஷியல் இருந்தால்தான் அவர்கள் நினைக்க போல் அவர்கள் எடுத்து வர முடியும். இவர்கள் சொன்னது போல் எல்கேஜியிலே எல்லாவற்றையும் இவர்கள் முடிவு செய்தாலும் அவனிடம் அந்த திறமையோ அவனிடம் அந்த பொட்டென்ஷியலோ இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லாவிட்டால் பெற்றோர்கள் கனவு தகர்க்கத்தான் படும். எல்லாருடைய கனவும் நினைவாகுவதில்லை. மாணவர்களிடத்திலும் அந்த கோஆபரேஷன் இருக்க வேண்டும். அவருடைய பொட்டென்ஷியல் இருந்தாலும் பண்ண முடியும். அதனால் திறமையை பார்த்து நாம் பெற்றோர்கள் அவர்களை வழிநடத்த வேண்டுமே தவிர, சிறிய வயதிலேயே அவன் 6 வயது இருக்கும்போது எல்லாவற்றையும் கணக்கு யாராலையும் கணக்கு போட முடியாது. ஒவ்வொரு வயதிலும் அவனுடைய திறமை மாறுபடும். அந்தந்த வயதில் இது 18 வயது வரும்போது அவனுடைய முழு திறமை என்னன்றதை நான் கண்டறிந்து அவன் அந்த வழியில் செலுத்தி அவங்க கூட ஒத்துழைப்பு தான் உண்மையான பெற்றோருக்கு அழகு. அதற்கு பிறகு
0: இல்ல, நான் இதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சொன்னீங்க எஜுகேஷன் சிஸ்டம் தப்புன்னு, கிடையாது. நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எந்த குழந்தையும் 100க்கு 100 வாங்கினாதான் வாழ்க்கையில சர்வேவ்னு நம்ம சொல்லல. இன்ஃபேக்ட் இப்ப வந்திருக்கிற சிஸ்டம் வந்து குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக 40% வந்து அவங்களுக்கு வந்து பிராக்டிக்கல் நாலேஜாகவும் 60%க்கு தான் எக்ஸாம் எழுதுறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வச்சிருக்காங்கன்னா அந்த குழந்தையுடைய திறமை, இந்த குழந்தை வந்து இதுல ஒரு சயின்ஸ்ல 100க்கு 100 வாங்குதுன்னா அது ஒரு எதிர்காலத்தில் அது ஒரு அந்த துறையில சாதிக்கிறதுக்கான அறிவு அதுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து +1 +2 தீர்மானிக்கிற ஒரு களமா அது இருக்கே தவிர, அதனால நீ 90 மார்க் நீ வாங்கி நீ இன்ஜினியரிங்ல புஷ் பண்ணுன்னு வந்து எந்த கவர்மெண்ட்டும் சொல்லல, எந்த பள்ளியும் சொல்லல, எந்த ஆசிரியர்களும் சொல்லல, பெற்றோர்கள் சொல்றாங்க. குழந்தைகள் ஏன் 10th மார்க்ஸ் அடிப்படையா, எனக்கு தெரிஞ்சு இல்ல எனக்கு வந்து சிஏ தான் படிக்கணும்னு ஒரு குழந்தைக்கு ஆர்வம் இருந்து 500 மார்க் 500க்கு 500 வாங்கினா கூட அந்த குழந்தை டிசைட் பண்ணட்டும். இதுவும் அகெயின் பள்ளிக்கூடமோ சிஸ்டமோ எஜுகேஷனோ முடிவு பண்ணல. நீங்க தவறுதலா அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு தையல் நல்லா படிக்கிற பொண்ணு தையல் நல்லா போடுது, இன்ட்ரெஸ்ட் கெரியர் ஓரியன்டா இருக்குன்னா அந்த பெற்றோர் வந்து ஐயோ நீ எந்த குரூப்ல எல்லாம் படிச்சுட்டேன்னா நீ வந்து என்டர்பிரினர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் போச்சு என் மானமே போச்சுன்னு பெற்றோர் தான் திருப்பி கம்பல் பண்ணி அந்த குழந்தைய வந்து ரேஸ்ல ஓட விடுறாங்க +1 +2. அப்ப வேற வழி இல்லாம அந்த பொண்ணும் கோஆபரேட் பண்ணணுங்கிறதுக்காக ஓடுதே தவிர எந்த ஸ்கூலும் இல்ல இல்ல நீ 100க்கு 100 வாங்க இன்ஜினியரிங் போன உங்களை யாராவது கம்பல் பண்றாங்களா? இல்ல
3: இன்ஜினியரிங் பண்ணணும் கம்பல் பண்ணல, ஆனா அப்படியே உங்களுக்கு நைட் கிளாஸ் வைக்கிறாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க, மார்க் வைத்து வாங்க.
0: நீங்க முடிவுகள் உங்க
4: இல்ல இல்ல எஜுகேஷன் சிஸ்டம் தப்புன்னு சொல்றீங்க, தப்பு இல்லன்னு சொல்ல வரீங்க. ஓகே உங்க பாயிண்ட்லயே வரேன். இப்ப என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர், ஒரே ஒரு பையன் எக்ஸாம்பிள் சொல்றேன், 1161 மார்க், 1161 நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும்னு சொல்றீங்க. 1161
2: 40% எடுத்த மாணவன் அவனுக்கு அவன் விருப்பப்பாட தேர்வை செய்ய முடியுமா? அவன் மறுக்கப்படுவானா? அவன்
4: அழிக்கப்படுவானா?
2: பெற்றோர்கள் திணிக்கிறார்கள். நான் வந்து அதை தவிர என்று தான் சொல்கிறேன். ஒரு மாணவனின் மதிப்பை வைத்து அவனை திறமை எடை போடாதீர்கள் என்று தான் சொல்கிறேன்.
4: இல்ல பெற்றோர்கள்
2: அவன் 60%
4: வாங்கிதான் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல் கரெக்டா இருக்கு.
2: திறமையின் அடிப்படையில் அவனுக்கு படிப்பை தேர்ந்தெடுங்கள்
4: என்று
2: திறமையின் அடிப்படையில் அவனுக்கு
4: ஒரு
2: அவனுக்கு கல்வி
4: எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல் கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் 1161 அவன் டோட்டல், அவன் மார்க்குக்கு எனக்கு தெரிஞ்சு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல கவுன்சிலிங்ல எல்லா காலேஜ் கிடைச்சிருக்கும், ஆனா கிடைக்கல இந்த வாட்டி. அவன் எய்ம் பண்ண டாப் 10 காலேஜ் கிடைக்கல. சரி அவன் அப்போ அவன் என்ன பண்ணிருக்கலாம், ஒண்ணு மேனேஜ்மெண்ட்ல அந்த கஷ்டப்பட்டு காசை போட்டு வாங்கிருக்கலாம்.
2: அது நம்மள தவிர
4: இல்ல சொல்றேன் அவ்வளவு மார்க் எடுத்தோம் அந்த காலேஜ் கிடைக்காம அவன் என்ன பண்ணா, சரி இந்த காலேஜ் தான் குறிப்பிட்ட காலேஜ் தான் வேணும்னு சொல்லி 11 லட்சம் 11 லட்சம் கொடுத்து இப்ப இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கான். அப்ப எதுக்கு மக்கள் கஷ்டப்பட்டு மார்க் எடுத்துருக்கணும்?
2: அது தவறான கொள்கை. அது காரணம் ஒன்று வேலை வாய்ப்புகளுக்கு நிறுவனங்களும் காரணம், இன்னொன்று உங்களுக்கு படிப்பதற்கு ஒரு கூரை வேண்டும். நீங்கள் எங்க படித்தாலும் உங்களுடைய திறமை ஒன்றுதான். வேலை வாய்ப்புகளுக்கு நிறுவனங்கள் இந்த கல்லூரியில் படித்தா சிறந்த மாணவனாக இருப்பான், அந்த கல்லூரியில் படித்தான் அவன் ஆவரேஜாக இருப்பான் என்று கணிப்பது தான் காரணம்.
4: இல்ல சிறந்த மாணவன் இல்ல, அதிகமா இந்த குறிப்பிட்ட மதிப்பு
2: ஒரு காரணம் இல்ல,
4: குறிப்பிட்ட மதிப்பெண்ணுக்கு குறிப்பிட்ட காலேஜ் தான் கவுன்சிலிங். ஓகேங்களா
3: சார், நீங்க படிப்பில் முக்கியம் இல்லன்னு சொல்றீங்களா, அப்ப நீங்க மியூசிக்ல என்ன சாதிச்சிருக்கீங்க?
4: சாதிச்சிருக்கீங்க ஓகே. 11th ஸ்டாண்டர்ட்ல பெண் சிசு கொலை அப்படின்னா, பெண் சிசு கொலைனா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், அது வந்து ஒரு காலத்துல நிறைய இருந்தது, இப்போ நடந்துட்டு இருக்கு நிறைய கிராமங்கள்ல. ஸோ அதை எதிர்த்து VOIMG வாய்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மிஸ்ஸிங் கேர்ள்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணும். என் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார்ம் பண்ணா சரத்குமார் சார், ஆக்டர் சரத்குமார், ராதிகா அண்ட் நிறைய மீடியா பார்ட்னர்ஸ், மீடியாவில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணி ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு ஹியூமன் வாக் ஃபார்ம் பண்ணலாம், குளோபல் வாக் ஃபார்ம் பண்ணலாம், இது அகைன்ஸ்டாக நிறைய இடத்துல வந்து பப்ளிக்காக பண்ணலாம் அப்படின்னாங்க. அந்த ஆர்கனைசேஷனுக்கு நான் அந்த ஒரு ஆந்தம் போட்டிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன்.
3: ஓகே.
4: ஸோ அந்த பேசிஸ்ல நாங்கள் என்ன பண்ணோம், நிறைய நிறைய வில்லேஜ்ல வேற வேற வில்லேஜ்ல போய் இந்த
3: பாடுறீங்களா கொஞ்சம் ப்ளீஸ்.
4: இல்லை இப்போதைக்கு செல்லு பாட்டு இருக்கு, பட்
2: ஒரு சிறு ஒரு வரிகள் பாடுங்கள்.

0: இந்த மாதிரி சாங் போவோம். பெண் சிசு கொலை எதிர்த்து நாங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்ணோம்.
1: இது சமுதாயத்துக்கு கண்டிப்பாக சென்று அடைய வேண்டும், இதுதான் என்னுடைய அவா. இது ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய கல்வியும் இதுவும் சமுதாயத்தை ஏதாவது விதத்தில் பயன்பட வேண்டும். கற்றுக்கொள்வது என்பது திறமை வளர்த்துக்கொள்வதாக பொருளாதாரம் ஈட்டுவதற்காக அல்ல. ஆனால் இன்றைய காலகட்டம் ஒவ்வொன்றுமே பொருளாதார அடிப்படையில் இருப்பதனால் கல்வி என்பது ஒரு வியாபாரம் ஆகிவிட்டது. லேர்னிங் இஸ் எ ப்ராசஸ், லேர்னிங் இஸ் எ ப்ராசஸ். திறமை கற்றுக்கொள்வதே எவ்வளவுனா கற்றுக்கொள்ளலாம், அது வந்து சமுதாயத்திற்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும்பதாக இருக்க வேண்டும்.
2: பெண்களும் இப்பொழுதெல்லாம் ஆண்களை விட மேன்மையாகவே, பெண்களும் முதன்மையாகவும், பெண்களை இப்ப எல்லா
1: பெண்கள் ஆண்கள் பிரச்சனையே கிடையாது,
2: முதன்மையிலதான் இருக்காங்க. பெண் சிசு கொலைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த மாதிரி சிசு கொலை பண்றவங்க எல்லாம் பெண்கள்லாம் இவ்வளவு தூரம் முன்னேற்றி இருக்காங்களே அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா இவங்க இதை பார்த்து இந்த பெண் சிசு கொலையை குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டு காமிக்கும் போது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ரேடியோலயோ டிவிலயோ இதை பத்தி எல்லாம் பெண்களால இவ்வளவு முன்னேறி இருக்காங்க, பெண்களால நாட்டில் நல்ல இது நடக்கும் போல பெண் சிசு கொலை குறைந்துவிடும்.
3: என்னோட விண்ணப்பம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பிளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சமுதாய நோக்குல ஒரு நல்ல ஒரு சோசியல் தீம்ல பண்ணும் போது அவங்கள சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட், அது ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், படிப்பு ஐ மீன் அவங்களுடைய பெற்றோர்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அதை ஊக்குவிச்சோம்னா கண்டிப்பா அவங்களுடைய திறமை நாளைக்கு அந்த அந்த ஊற்று மாதிரி அந்த இளைஞர்களுக்கு வரும்போது அதை வந்து நல்லா தூண்டி விட்டா நிச்சயமா சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சோ இவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இதோட என்விரான்மெண்ட் அது நிச்சயமா நல்லா இருக்கு.
0: ஆக்சுவலா இது ஊக்குவிக்கல, யாரும் எங்களை ஊக்குவிக்கல. ஸ்கூல் கிட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்கும் போது என்ன அது டுவெல்த் படிக்கும் போது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது படிங்க அப்படின்ட்டாங்க. நான் ஸ்ட்ராங்கா ஒரு வாரம் ஃபுல்லா கட்டடிச்சு இத்தனைக்கும் ரெண்டு நாள் சஸ்பெண்ட் ஆனேன், இதுக்காகவே ரெண்டு நாள் சஸ்பெண்ட் ஆனேன். சரி ஓகே, எனக்கு பிடிச்சிருந்ததுக்கு நான் இது கண்டிப்பா பண்ண ஆகணும், ஒரு நல்ல விஷயம் பண்றோம், அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்காவது தெரியணும் அப்படின்னு ஒரு இதில் இன்டென்ஷனில் நான் பண்ணேன். இத்தனைக்கும் என்னோட எஜுகேஷன் என் சுற்றி இருக்கிற ஸ்கூல் சப்போர்ட் பண்ணல, சப்போர்ட் பண்ண ரெண்டே ரெண்டு பேர் என் பேரண்ட்ஸ், யா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கூல் கட்டடிச்சு நீ கண்ணி போ நல்ல இதுக்கு பண்ணுற, நீ என்ன வேணா பண்ண அப்படின்னா. ஸோ அவங்க அவங்களோட பேச கேட்டு நான் எனக்கு இதுக்கு என் பிரகாரம் நான் பாட்டு நான்
2: பண்ணேன்.
0: கண்டிப்பாக
2: வைக்கிறதுக்காக தாய் தந்தையர் வந்து இவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறாங்கன்னும் பொழுது அந்த தாய் தந்தருக்கு முக்கியமா கண்டிப்பா இது பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு தாய் தந்தையரும் அவங்கவுங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு அவங்கவுங்க விருப்பப்பட்டபடி அவங்கள முன்னேற்றி கொண்டு வர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்படி போகாத அப்படி போகாதன்னு எதிர்ப்பு கொடுக்க கூடாது. இதுலயும் நீ கொஞ்சம் கண் வச்சுக்கோ, இதுலயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கோ, இதுலயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கோ, படிப்பையும் ஒரு பக்கம் வச்சுக்கோ, அதே விதத்துல உன்னோட திறமையும் ஒரு பக்கம் வச்சுக்கோன்னு தான் ஊக்குவிக்கணும் பெற்றோர்கள். அதை தான் விரும்பணும், அப்படிதான் பிள்ளைங்களும் நடந்துக்கணும். தாய்மார்கள் சொல்றதையும் விட்டுடக்கூடாது, அதே விதத்துல பள்ளியினோட படிப்பையும் விட்டுடக்கூடாது. ரெண்டையுமே வந்து கலந்து ஆலோசித்து பிள்ளைகள் தாய் தகப்பனோட ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஆசிரியருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுதான் முக்கியம்.
4: வாய்ஸ் ஆஃப் இந்தியாஸ் மிஸ்ஸிங்

0: என்கிற நிறுவனமோட கருத்துகளுக்கு இசையமைச்சர் சூர்யா அவர்களோட பாட்டை நாம இப்ப கேட்கலாம்.
1: ஒற்றை நாளில் 7000 பெண் சிசுக்கள் கண்மூடும் அவலம். இது வலி அல்ல, வேதனை. விதி அல்ல, நம்மில் பலரின் சதி. மனித நேயத்தை தேடி இளைஞர்கள் போராட்டம். இது உலக அமைதி ஊர்வலம். இந்தியாவின் பேசப்படாத பெண் சிசுக்களுக்காக சுவாசிக்கும் முன்னே கருவறையுள்ளேயே கண்மூடும் கண்மணிகளுக்கு இப்பாடல் எங்கள் சமர்ப்பணம்.

0: பெண் சிசுவை அழித்தால் மனித இனமே அழிந்து போகும். மனித நேயம் வளர்ப்போம், பெண் இனத்தை காப்போம்.
1: ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சூர்யா சார் ஃபார் கிவிங் அஸ் சச் எ பியூட்டிஃபுல் சாங்.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ். இது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. படிப்பு தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு சொல்ற பெற்றோர் திரு நாகராஜன் அவர்களும், அரிய கருத்தை தெரிவிக்கிற மிஸ்ஸஸ் அருணா மேமும், மியூசிக்ல எப்படி அவர் சக்சஸ்ஃபுல்லா ஆனாரு அப்படின்னு சொல்ல வர சூர்யா அவர்களும், அப்புறம் அவங்களோட அரிய கருத்தை தெரிவிக்கிற மிஸ்ஸஸ் கிரிஜா அம்மாவும், நான் பானுரேகா அண்ட்
3: ஜானவி
2: வாதம் விவாதம் ஷோவை தொடங்க வந்திருக்கோம். ஸோ பிரேக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சூர்யா அவர்கள் எப்படி அவங்க ஜேர்னியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, பிகின் பண்ணியிருக்காருன்னு அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதே வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம்.
3: சார் சூர்யா, நீங்கள் வந்து வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க இந்த மியூசிக் இதுக்கு வர்றதுக்கு, என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருந்தது?
4: ஃபர்ஸ்ட்டு எனக்கு சுற்றி யாரும் என்ன ஹோப் பண்ணல, ஹோப் கொடுக்கல.
3: ஓகே,
4: எல்லாரும் என்னை டவுன் பண்ணாங்க, போகாத வேணாம் வேணாம் வேணாம் வேணாம்னு சொன்னாங்க. அப்பா அம்மா அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்டி தான் என் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. மற்றபடி ஸ்கூல் ஆகட்டும், என்னை சுற்றி இருக்கிற எங்கே சுற்றி லைக் என்ன மியூசிக் எதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு வெளியே ரிலேட்டிவ்ஸ், மெயினி ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் தான், இல்லைன்னா சும்மா பண்ணுப்பா அந்த வேலைக்கு வந்து டுவெல்த்க்கு அப்புறம் இன்ஜினியரிங் படி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இதனாலேயே நான் வந்து நிறைய ஒரு ட்ராபேக் ஆச்சு எனக்கு, ஓகே அதனால் போகலாமா அந்த மாதிரி டவுட்லாம் வர ஆரம்பிச்சிது, என் மேலேயே கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் டென்த்துக்கு அப்புறம் நான் மார்க் எடுத்ததுக்கப்புறம் நானே யோசிக்க ஆரம்பித்தேன், சரி ஓகே நம்ம நல்லாவும் படிக்கிறோம், ஐ காட்ஸ் கிரேஸ் மேபி நல்லாவும் படிக்கிறேன் நல்லாவும் பண்ணுறேன், சரி நான் ரெண்டுமே பண்ணலாம், நான் எதுக்கு ஒரே இதில் போகணும் அந்த ஒரு ஐடியாவில் நான் டுவெல்த்துக்கு அப்புறம் நல்ல டுவெல்த்லேயும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தேன். ஸோ இப்போ நான் கரண்ட்லி நல்ல ஒரு கோர்ஸ், ஐ மீன் நான் டெடிக்கேட்டடாக நான் என்ன பண்ணணும்னு நினச்சேனோ இப்போ நான் ரைட் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
3: ஸோ அதுக்கு ஒரு ஓகே, சரி இப்போ நீங்கள் நல்லா படித்ததுனால நீங்கள் சமாளிச்சிட்டிங்க, ஆனால் நிறைய பேர் இருக்காங்கல்ல ஒன்லி மியூசிக்னு இருப்பாங்க, அவங்களால சரியாக படிக்க முடியாது, அவங்களாம் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்குலாம் என்ன பேஷன், என்ன
4: இருக்கு? ஹை கிளாஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் காசு இருக்கிற ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக் தான் வாழ்க்கைன்னா கண்டிப்பாக அவங்க தாராளமாக எந்த ஒரு மியூசிக் ஸ்கூல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரமான் ஸ்கூலே இருக்கு, கே எம் மியூசிக் கன்சர்வேட்டிவ்ஸ் இருக்கு, ஜிவி பிரகாஷ் ஸ்கூல் இருக்கு, எவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே ஒரு 100 மியூசிக் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் போய் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக படிக்கலாம். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற குடும்பங்கள் அவங்களோட கனவை எப்படி நிறைவேற்றணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் மியூசிக் ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸோ ஆஃபர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கு, எந்த வேவர்.
3: ஓகே சார், இப்போ நீங்கள் மியூசிக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன என்னென்ன இது இருக்குன்னு. சரி இப்போ ஏஆர் ரமன் ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் படிச்சுட்டு போகிறாங்க அண்ட் ஒரு கவர்மெண்ட் மியூசிக் ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் படிச்சு போகிறோம், யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க?
4: ஏஆர் ரமன் ஸ்கூலுக்கு தான், இது வந்து வேற வழி கிடையாது. ஏன்னா என்ன ஏஆர் ரமானாலும் பிராண்டு, ஸோ ஓகே ஏஆர் ரமானா கண்டிப்பாக அந்த ஸ்கூல் பையனுக்கு கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க.
3: ஓகே,
4: ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற குடும்பங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே வரணும்.
5: பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிற பிள்ளைகள் வந்து அவங்களோட திறமையும் கொஞ்சம் நல்லா மேன்மையா இருந்ததுன்னா அவங்கள கூட அதுல சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திறமை தான் முக்கியம், திறமை இருந்ததுன்னா ஏஆர் ரகுமான் இதுல படிச்சாதான் அவங்களுக்கு திறமை வரும்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்குது,
4: திறமையா இருக்கிற குழந்தைகள் ஷைன் ஆகுறவங்க ரொம்ப திறமையா வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரமான் ஸ்கூல் வந்து வர பசங்க, அதே கேஸ்ல அதாவது நார்மல் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பசங்க சைன் ஆவாட்டியும் அவங்க டெடிக்கேட்டடா இருக்க வரணும் தான் சொல்ல வரேன், டெடிக்கேட்டடா இருக்கணும் தான்.
5: சூர்யா நீங்க சொல்ற கருத்துக்கு நான் வந்து மாறுபடுறேன். அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து திறமையை பார்க்கும்போது பிராண்டுங்கிறது வந்து முதல்ல வந்து மேபி இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, ஒரு இனிஷியல் மாதிரி, ஆனா அதுக்கப்புறம் நீங்க அங்க களம் இறங்கும் போது திறமை தான் நிற்கும். எவ்வளவுதான் நீங்க வந்து ரெக்கமெண்டேஷன்லயும் இல்ல வந்து நீங்க பெரிய பணம் கொடுத்து நீங்க எவ்வளவுதான் நீங்க வாங்கியிருந்தாலும் ஆனா நீங்க ஒரு எக்ஸாம்னு வைக்கும்போது, அதனாலதான் என்ட்ரன்ஸ்னு வைக்கிறாங்க கவர்மெண்ட். அங்க போய் நீங்க ஒரு மியூசிக் டைரக்டருக்கு போறீங்க, ஒரு சான்ஸ் கேட்டு உங்களையும் பாட சொல்றாங்க, வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து வர்ற ஒரு பையனையும் பாட சொல்றாங்க, இல்ல படிக்காம மியூசிக்ல வெறும் கேள்வி ஞானத்தால வர்ற பையனையும் பாட சொல்றாங்கன்னா அங்க வந்து இவர் வந்து ஏஆர் ரஹ்மானா, இவர் வந்து இந்த ஸ்கூலா அந்த ஸ்கூலான்னு பார்க்க மாட்டாங்க. தனக்கு உண்மையான மியூசிக் டைரக்டர் அந்த வேல்யூஸ் பார்த்து எந்த பையன் நல்லா பாடுறானோ அவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க. சோ அதனால கண்டிப்பா வந்து இவர்தான் பிராண்ட். எங்கயுமே ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு 10 பேருக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கிற, ஒரு வீட்டிலேயே சொல்லி கொடுக்கிறவங்களா இருக்கட்டும், அதே சரிகமபதனிசா தான் அதே இதுதான். மேபி அவங்களோட எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம், ஏன்னா நீங்க ஒரு மூணு கீபோர்டுல நீங்க சொல்லி கொடுப்பீங்க, அவங்க கீபோர்டு இல்லாம கொஞ்சம் இதுவா சொல்லி கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்களே தவிர. இளையராஜாவே நீங்க எடுத்துக்கங்களேன், அவரும் இதே வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர், இன்னைக்கு ஒரு சிம்பனிக்கு போய் மியூசிக் பண்ணலையா. இந்த கருத்து வந்து மாற்று கருத்து. அதே மாதிரி என்ட்ரன்ஸ்கோ எதுவுமே நீங்க வந்து ஒரு புஷ் பண்றீங்க, ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க, எனக்கு ரெக்கமெண்டேஷன்ல போயிட்டாங்கன்னா கூட உள்ள போய் ரெக்கமெண்ட்ல உள்ள போயிடலாம், ஆனா அங்க மிளர்றது வந்து உங்களுடைய திறமை தானே தவிர மத்தபடி வந்து ஒருத்தரோட சிவாரசோ ஒருத்தரோட இதுவோ இல்லை. எத்தனையோ புகழ்பெற்ற நடிகர்கள் கூட சொல்லுவாங்க, என் பேரை வச்சு என் பையன் உள்ள வந்துட்டான், ஆனா அதுக்கப்புறம் களம்ல ஜெயிக்கிறது வந்து நிச்சயமா அவங்களுடைய திறமைகள் தான். ஸோ ஒரு ஒன் ஆர் டூ ஆஃபர்ஸ் வந்து அவங்களுக்கு வரும், ஆனா ஜெயிக்கிறது திறமை தானே தவிர கண்டிப்பா இன்னொருத்தருடைய தோளோ முகவரியோ கிடையாது.
2: மேம் இது நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம சூர்யானே சொல்லலாம். ஏன்னா இவருக்கு வந்து எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாம இல்ல எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லாம கூட பேரண்ட்ஸ் மட்டும்தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதுலயே வந்துட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது எவ்வளவு முக்கியம்னு அப்படின்றது தெரியுது. சோ வந்துட்டு இதுவே அவர் இந்த நீங்க சொன்னதே ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ அவர் வந்துட்டு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்பதான் அடி எடுத்து வச்சிருக்காரு. இவர் இந்த சக்சஸ்ஃபுல் வந்துட்டு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா எப்படி ஆனாரு, இந்த எந்த பேக்ரவுண்டும் இல்லாம இவர் திறமையானது தானே ஆனாலும் அவர் திறமை இருந்ததுனாலதான் ஆனாரு. அதை பத்தி அவர் என்ன சொல்றாரு,
4: அதாவது பிராண்டுக்காக தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னா, 100% 10% இந்த மாதிரி தான் இருக்காங்க. 100 judges 10 judges இந்த மாதிரி யோசிக்கிறாங்க, அதாவது ஏறமானா அது ரைட்டு இவங்க உள்ள அமைச்சிருங்க அப்படின்னு. நான் அது அந்த பாயிண்ட்ல நான் வந்து ஒரு விவாதமா நான் சொல்ல வரல, நடக்கிறத நான் சொல்றேன். இப்போ நானே எடுத்துக்கலாம், நானும் கேஎம் கன்சர்வேட்டிவ்ஸ் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், பியானோ கிளாஸ் வந்து நான் போய் சேரலான்னு பார்த்தேன். அதுக்கு என்ன சொன்னாங்க, சிம்பிளா சொன்னாங்க, பர் இயர் 6 lakhs. ஸோ என்னால் கொடுக்க முடியல, ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்தாலும் என்னால். எங்கள் அப்பா வந்து 11th standard போகணும், எங்கள் அப்பா யோசிச்சார் 6 lakhs அப்போ இன்ஜினியரிங் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், வேலைக்கு ஆகுது, நீ வந்துரு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் திருப்பி வந்துட்டேன், நான் போனோம் கிளாஸுக்குலாம் போய் நான் ஒன்றும் பிராண்டாகவும் ஆகலை, வெளியே திரும்பி வந்துட்டேன். அது அடுத்த இதிலே பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த ஆல்பம் மியூசிக் கம்போஸ் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதே ஆல்பம் ஹிட் ஆகி சரத்குமார் சார் கொஞ்சம் நல்லா பாராட்டினார், ஒரு அவரே ஒரு ஒரு 6 lakhs ஸ்பான்சர் பண்ணி 15,000 CDs லான்ச் பண்ணார் நான் கம்போஸ் பண்ண ஆல்பம். அது ஓரளவுக்கு என்னோட மியூசிக் ஃபீல்டில் கொஞ்சம் எக்ஸ்போஜர் கொண்டு வந்தது. அடுத்த வருஷம் யூனிவர்சல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனியில் புது விதமான, பை கோஇன்சிடென்ஸ் கூட சொல்லலாம், புது விதமான கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபேவரபிளாக ஒரு லிரிக் எழுதிக்கு எனக்கு அமிச்சாங்க. இதுக்கு ஒரு டியூன் கம்போஸ் பண்ணி கொடுங்க, இது ஒரு ஆல்பம், அதாவது இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஆல்பம், அதாவது செம்மொழியான தமிழ் மொழியாக இருக்குங்களே அதுக்கு ஏர்றமன் எப்படி பண்ணார், அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் ஒரு டியூன் கம்போஸ் பண்ணி கொடுங்க. நாங்கள் ஸோ புதுவித அந்த லிரிக்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு லிரிக்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டியூன் கம்போஸ் பண்ணி நான் கம்போஸ் பண்ணி கொடுத்தேன், அதுவும் ஓரளவுக்கு ஒரு புது விதமான கல்வி. இது 2nd album நான் பண்ணது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய இடத்துல போய் நம்மளோட டேலண்ட்டை காட்டி ஹிட் ஆகுது ஒரு பக்கம், அட் த சேம் டைம் எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணலாம்.
5: கரெக்ட் சூர்யா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதாவது வந்து எங்கேயுமே வந்து திறமை தான் வந்து இன்ட்ரடக்ஷனா இருக்க முடியும். இன்னொன்னு வந்து நான் ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்றேன், இப்புகழ் பெற்றவங்களை பார்த்து இவங்கள மாதிரி இவங்கள மாதிரின்னு சொல்லாதீங்க, உங்கள மாதிரி ஆகணும்னு பெற்றோர்கள் சொல்லணும். சூர்யா மாதிரின்னு நாளைக்கு சொல்லணுமே தவிர ஏன் அப்படி வந்து இன்னொருத்தருக்க, ஒவ்வொருத்தர் தனித்தனி, ஒரு மனிதர்களும் தனித்தனி மனிதர்கள், தனித்தனியா அவங்களுக்குள்ள திறமை இருக்கு. ஸோ ஒருத்தர் கம்பேர் பண்றத தயவு செய்து பெற்றோர்களும் சமுதாயமும் விட்டுட்டாலே குழந்தைகளுக்கு பாதி பேர்டன் ஆயிடும். மியூசிக்னா உடனே ஏஆர் ரஹ்மான் மாதிரி தானா, இளையராஜா மாதிரி தானா, ஒருவருக்கும் தனித்தன்மைகள் இருக்கு. ஸோ தனித்தனி, சூர்யானா சூர்யா, அவ்வளவுதான்.
6: இசை என்பது திரை இசை மட்டும் அல்ல, முதல் வாய்ப்பு உங்களுக்கு சிபாசனால் அமையும், ஆனால் அதை தக்க வைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய தனித்திறமை தான் வெளிப்படும்.
4: ஏழப்பட்டவங்கல இருந்து ஒரு பெரிய சாதிச்சு இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா எனக்கு அந்த அது பார்த்துதான் எனக்கு வந்து ஒரு ரோல் மாடலா தோணும். நான் ரோல் மாடலா தான் வச்சிருக்கேனே தவிர நான் வந்து கம்பேர் பண்ணி நான் அவரை போல ஆகணும்னு சொல்ல வரல. அவருடைய மைண்ட்ல இருக்காரு,
5: வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. கல்வியை வந்து புது விதமான கல்வி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டியூன் பாட சொல்லிருக்காங்க. எனக்கு கூட இந்த ஷோக்கு அந்த பாட்டு பாட்டீங்கன்னா ரொம்ப ஆப்டா இருக்கும். கொஞ்சம் அது போடுறீங்களா?
3: கண்டிப்பா போட்டுருக்கேன். இப்ப ஒரு இப்ப வந்து இந்த பாட்டு போடுறாங்க, நம்ம இந்த பாட்டு கேட்டு நம்ம மறுபடியும் வாத விவாதத்தை கண்டினியூ பண்ணலாம்.
2: புதிய விதமான கல்விகளுக்காக போராடுற இளம் மாணவர்கள் சார்பா இசையமைச்சர் சூர்யா அவர்களோட பாடலை இப்போ நாம கேட்கலாம்.

0: ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சூர்யா சார் ஃபார் கிவிங் அஸ் சச் எ பியூட்டிஃபுல் சாங்.
1: பாட்டு கேட்டீங்களா நேயர்களே? ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மிஸ்ஸஸ் சூர்யா ஃபார் த வெரி பியூட்டிஃபுல் சாங். மேம், நம்ம வந்து 10th வரைக்கும் சில சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எஸ்எஸ்டி இதெல்லாம் படிக்கிறோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு கூட ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா 11th இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அது ஒரு பேஷனா எடுக்கணும்னு நினைச்சானா அதுக்கு இப்ப என்ன ஸ்கோப் இருக்கு? நீங்க உங்களுக்கு இருக்கிறது காமர்ஸ் குரூப் இருக்கு இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்கு, இப்ப அந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க?
2: இல்ல, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னாக்க 10th வரைக்கும் யூனிவர்சல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பேசிக்கலா இருக்கிற எல்லா நாலேஜும் அந்த குழந்தைக்கு போகணும். 11th போது அந்த துறையில ஒரு 9th ஒரு குழந்தைக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது எங்க வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்க என்ன கெரியர் இருக்கணும் அப்படின்னு. எல்கேஜில கேக்குற பப்பி குவஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுடுங்க, 8th 9th வந்து ஓரளவுக்கு அந்த குழந்தைக்கு தெரியும். மேக்ஸ்ல ஓகே இப்படி ஆகலாம், மார்க்ஸ் விட்டுடுங்க, அவங்களுடைய பேஷன்ல நான் பேசுறேன். அப்படி இருக்கும்போது காமர்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, அதாவது வந்து மேக்ஸ் அக்கௌண்டன்சி இருக்கு. ஆனா எத்தனையோ கோர்சஸ் இருக்குமா? ஆக்சுவலி இன்ஜினியரிங்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க நமக்கு தெரிஞ்சது வந்து திருப்பி திருப்பி சிவில், மெக்கானிக்கல், ஐடின்னு. ஆனா உங்களுக்கு தெரியுமா 150 மேற்பட்ட கோர்சஸ் இருக்கு ஆக்சுவலா. ஆனா அதுக்கு வந்து யாருமே வந்து ஆக்ட் பண்றதுக்கு இல்லாததுக்கு காரணம் வந்து என்னன்னா பயம் தான். இன்னொன்னு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி ஒன்னு, எனக்கு முந்தின பேட்ச் வந்து இது போய் அவன் அமெரிக்கால செட் ஆயிட்டாங்க, ஒரு நல்ல கேம்பஸ்ல போய் நல்லா இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த கம்பாரிசனும், பெற்றோர்களோட ப்ரெஷரும், ஐயோ ஏதாவது புது கோர்ஸ் எடுத்தா எங்கேயாவது சாதிக்காம போயிடுவாங்க,
1: மக்களுக்கு நாலேஜ் பத்தி நாலேஜ்
2: பயம் ஒண்ணு. இன்னொன்னு நாலேஜே இருந்தா கூட அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்ல இதுல வந்து இருக்குன்னு.
0: இதுல நீங்க அத்தனை கோர்சஸ் இருக்குன்னு சொல்றீங்க, எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து அத்தனை கோர்சஸையும் ஆஃபர்
2: பண்ணுங்க? அவ்வளவு கோர்சஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு பேசிக்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க டெய்லரிங் கோர்சஸ் கூட இருக்கு, வெகேஷனல் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க சிபிஎஸ்இல இந்த போன வருஷம் போட்டோகிராஃபி, ரேடியோ ஜாக்கி எல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க எலக்ட்ரானிக் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து +1 ஒரு சப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரானிக் மீடியா போட்டோகிராஃபின்னு கொண்டு வராங்க. புதுசு புதுசா இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க, நிறைய ஸ்கூல்ஸ்ல இருக்கு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜிங்கிற கோர்ஸ் வந்து +1 +2 இருக்கு. இதே சென்னையில ஸ்டேட் ரேங்க் வாங்குற ஸ்கூல்ஸும் இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் இருக்கு, அரசாங்க ஸ்கூல்ஸ்லயும் இருக்கு. ஆனா தொன்று தொட்டு பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா சயின்ஸ் நல்ல மார்க் வாங்கிட்டா உடனே ஆட்டோமேட்டிக்கா சயின்ஸ் குரூப், அடுத்த லெவல் மார்க்கா பிகாம், தேர்ட் லெவல்னா வெக்கேஷனல் அப்படின்னு இவங்களாவே ஒரு பாகுபாடு போட்டுட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஸ்டூடெண்ட்ஸும் அதுல போடுறாங்க.
3: பெற்றோர்கள் பண்ணுவது இல்லையா? அதுதான் ஆரம்பத்தில் நான் சொல்லுகிறேன், பெற்றோர்கள் சயின்ஸ் குரூப் வெக்கேஷனல் குரூப் பெற்றோர்கள் தீர்மானிப்பது இல்லை.
2: மார்க் வாங்குற ஒரு பையனை வந்து நம்ம குறைச்சி எடை போடல. ஆனா அந்த பையனால போய் இன்ஜினியரிங்ல போய் அங்க போய் சர்வே பண்ண முடியாது. அந்த பையனுக்கு வந்து இது இவனோட ஃபீல்டு கிடையாது, இவனுக்கு வேற ஏதோ திறமை இருக்கு, அங்கதான் போய் அவன் சர்வே பண்ண முடியுங்கிற கண்ணோட்டத்துலதான் அவங்க வந்து அந்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட். யோசிச்சு பாருங்கம்மா, ஒரு டிஸ்லெக்சிக் ப்ராப்ளம் இருக்கு இல்ல ஸ்லோ லேர்னர் இருக்கு, அந்த பையனால 40-50 மார்க் தான் வாங்க முடியும்னா நீங்க இல்ல இல்ல எனக்கு மல்லு கட்டி அவனுக்கு இன்ஜினியரிங் போங்கன்னா கஷ்டப்பட போறது யாரு? அந்த குழந்தைதான். சோ அந்த

0: குழந்தையோட சைக்கலாஜிக்கலா அவனுடைய ஸ்ட்ராங் இது ஸ்ட்ராங் எது வீக்னு ஒரு பள்ளிக்கோ ஒரு டீச்சருக்கோ கண்டிப்பா தெரியும். ஸோ அதனால அந்த பையனுக்கு இந்த கோர்ஸ்ல வந்து போட்டா அவன் ஷைன் ஆவாங்கிற அடிப்படையில தான் கோர்சஸ் கொடுக்கப்பட்டு இருந்தது. ஆனா இப்போ அது என்ன ஆயிடுச்சு காலங்காலமா, ஓகே 99 வாங்கினா மேக்ஸ், பிகாம் வாங்கினா இந்த மாதிரின்னு மாறப்பட்டு மறுவி டெஃபினிஷன்ஸ் மாறிடுச்சே தவிர, யோசிச்சு பாருங்க ஒரு ரொம்ப வந்து நர்வஸா இருக்கிற ஸ்டூடெண்ட், பயப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், எதை பார்த்தாலும் ஒரு ஃபோபியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால போய் பாட்னி குரூப்போ எம்பிபிஎஸ்ஸோ படிக்க முடியுமா? மேபி உங்களோட
1: அவங்கள முன்னேற்றது தானே கல்வியோட பொறுப்பே, அதை விட்டு அவங்களுக்கு என்ன வேலை? இப்ப ஒரு குழந்தையோட ஜட்ஜ் பண்றதுக்கு அவங்க யாரு? குழந்தையோட திறமைய ஜட்ஜ் பண்றதுக்கு அவங்க யாரு?
0: விதண்டாவாதம், நீங்க பேசுறது விதண்டாவாதம். ஒரு ஸ்கூல் வந்து என்னன்னா 60 மார்க் வாங்குச்சுன்னா அந்த குழந்தைய வந்து இல்ல இல்ல நீ அன்பிட்னு சொல்றது வந்து ஸ்கூல் சொல்லக்கூடாது, அதுல நான் ஒத்துக்கிறேன். அந்த குழந்தைய வந்து 80 வாங்க வைக்கலாம், 90 வாங்க வைக்கலாம், ஆனா வரவே வராது அந்த குழந்தைக்கு வந்து இங்க இப்படி போனா அவன் கஷ்டப்படுவான் அப்படின்னு தெரிஞ்சு சர்டிபிகேட் வாங்கின ஒரு குழந்தைய கொண்டு போய் இல்ல இல்ல மல்லு கட்டக்கூடாதுமா எந்த விஷயத்தையுமே. ஒரு ஒரு லிமிட் இருக்கு. இவ்வளவு ஒரு ஒரு சீட்ல வந்து இப்ப பாருங்க ஒரு பக்கெட் இருக்கு, அந்த பக்கெட்ல 200 ml தான் தண்ணி பிடிக்கும்னா இல்ல இல்ல என் தரம் எனக்கு இருக்கு தண்ணி என்கிட்ட ஜாஸ்தி இருக்கு நான் 500 ml அதுல போர் பண்ணுவேன்னு சொன்னா அது யாரு யாரோட தப்பு? அதுல கெப்பாசிட்டி இவ்வளவுதான், அதுக்கு வேற ஏதாவது ஒரு திறமை இருக்கும், அதை வந்து நீங்க தூண்டுறது அதை வேணா நம்ம வந்து ஒத்துக்கலாமே தவிர, இல்ல இல்ல வந்து முட்டிதான் ஆவேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க,
2: குழந்தைங்க வளரும் பொழுதே பெற்றோர்கள் வந்து முடிவு எடுத்துருவாங்க இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதுல இந்த மாதிரி இருக்கு, இதுல இவன் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவனோட லைனை அவங்க ஃபார்வர்ட் பண்ணி அவனை முன்னுக்கு கொண்டு வரணும்.
0: ஆங்கிலமே வந்து ரொம்ப போறாத ஒரு குழந்தைய இல்ல இல்ல நீ பிஏ லிட்ரேச்சர் தான் படி, ஷேக்ஸ்பியர் தான் நீ படி, போய் ஒப்பி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு குழந்தை திக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைக்கு வந்து திக்கு வாய் இருக்கு, அந்த குழந்தைய வந்து நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணலாம், என்கரேஜ்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு பயத்தை போக்குறதுக்காக அசம்பிளில ஒரு தன்னம்பிக்கை விஷயமா சொல்லாமே தவிர, பல ஸ்கூல்ஸ் நடக்கிற ஒரு பெரிய ஓவரால் காம்படிஷன்ல போய் அந்த குழந்தைய வந்து இல்ல இல்ல உனக்கு தன்னம்பிக்கை தான் முக்கியம்னு சொல்லி ஏத்தி விட்டு ஸ்டேஜ்ல அவமானப்படுத்தி விட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்து அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கே போகக்கூடாது. அது பள்ளியின் நோக்கம் அல்ல, பள்ளியோட நோக்கம் பயத்தை போக்கி அவனை முன்னேற்றுறது தானே தவிர பலரு முன்னாடி எந்த அவமானப்படுத்துறது கிடையாது. நீங்க ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்.
3: எக்ஸெப்ஷனல் கேசஸ் நீங்க சொல்றதெல்லாம், மெஜாரிட்டி என்ன நடக்குது?
0: மெஜாரிட்டி தான் சார், மெஜாரிட்டி தான் இது நடக்குது. இது வந்து ஏனா நிறைய
3: நீங்க சொல்றதெல்லாம் எக்ஸெப்ஷனல் கேசஸ், இதெல்லாம் அந்த ஸ்டாமரிங் டிஸ்லெக்ஸியா எல்லாம் எக்ஸெப்ஷனல் கேசஸ். பட் மெஜாரிட்டி 100% கேசஸ்ல 70% என்ன நடக்குது காலேஜஸ்ல, அதுதான் நான் சொல்றேன்.
0: எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இப்ப நீங்க கல்லூரிகளை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா 60 மார்க் வாங்குற குழந்தைய கஷ்டப்பட்டு 80 மார்க் வாங்குறதுக்கு புஷ் பண்றாங்க,
1: 70%
0: வாங்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் வேற, பயம் காரணமாவே இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு கணக்கு புரியாது, புரியாத விஷயத்த திருப்பி போய் குழப்பத்தினாலேயே எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்ல போ அப்படின்பாங்க. ஒரு சிலர் தான் அதோட மல்லுக்கு நிப்பாங்க, அது எப்படி போச்சு அது நான் விட்டேனா பாரு அப்படின்னு. அது ஒரு சில குரூப். அப்படி அந்த குழந்தைக்கு வந்து பயம் காரணமா இல்ல எதுல பின்னடைவுல இருக்கு அதுல என்னங்கறத பார்த்துதான் டீச்சர்ஸ் செய்யறாங்க. மேபி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற மெத்தட் வேணா தப்பா இருக்கலாம், உங்களுக்கு தவறுதலா தெரிஞ்சிருக்கலாம், அவங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. உன்னை திருத்தறதுக்காக ஏற்படுற ஒரு சில வழிமுறைகளை நீங்க வந்து தப்பா கூட எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா ஒரு குழந்தைக்கு வந்து அது நிஜமாவே பின்னடைவா, அது வந்து நிஜமாவே பயமா, அதுல நிஜமாவே அதுல புரியலையா அப்படிங்கறது பல விஷயங்களை பார்த்து பார்த்துதாமா ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க வந்து இப்ப வேணா நீங்க வந்து டீச்சர்ஸ் வந்து புஷ் பண்றாங்க பிரஸ் பண்றாங்கலாம் நீங்க சொல்லுவீங்க, ஆனா நீங்க பின்னாடி யோசிச்சு பாருங்க எத்தனை தடவை உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல நவுனே புரியாது, ஆனா அவ எவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த நவுனை சொல்லி கொடுக்கறதுதான் ஒரு டீச்சரோட கடமை இல்லைங்களா? ஐயோ நான் அதை ஏன் நீங்க மண்டையில போட்டு திணிக்கிறீங்க அப்படின்னா பேசிக் தெரிஞ்சதா?
1: இப்பதான் நீங்க சொன்னீங்க ஒருத்தனுக்கு ஷேக்ஸ்பியர் பிடிக்கலன்னா அவனை போட்டு லிட்ரேச்சர் படிக்க வேணாம், அது மாதிரிதான். இப்ப இங்கிலீஷ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எப்படி படிப்பா?
0: இல்ல இல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, பேசிக் விஷயங்கள். ஒரு எழுத படிக்க இல்லிட்ரேட் இருக்காங்க, எழுத படிக்கிறத தெரியாத முதியோர்கள் கூட இன்னைக்கு கல்வி இருக்கு. அப்ப ஏன் அப்ப அவங்களுக்கு கல்வியே தெரியாதவங்களை கூட கூப்பிட்டு வந்து நம்ம முதியோர் இல்லத்துல போய் கல்வி கத்து கொடுக்குறோம். அப்ப வந்து பேசிக் விஷயம் தெரியணும் அந்த குழந்தைக்கு. வந்து நாளைக்கு படிக்கலன்னா கூட, பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கலன்னா கூட, பேசிக் டென்த் வரைக்கும் ஓரளவு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த கல்விகள் இருக்கு, ஐடிஐ இருக்கு, அந்த மாதிரி எதுனையோ விஷயங்களை போய் தயாரானும்னா எல்லாத்துக்கும் பேசிக் வந்து ஒரு பத்து. ஒரு கடிதம் எழுதணும்னா பேசிக் கடிதம் எப்படி எழுதணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும், கிராமட்டிக்கலா எழுதணும்னா அவங்க பெரிய ஷேக்ஸ்பியர் லெவலுக்கு எழுத வேண்டாம். ஆனா அந்த கடிதம் எழுதுற ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் இல்லையா, அது வந்து டென்த் வரைக்கும் தானே இருக்கு. அப்ப எனக்கு எழுதவே தெரியாதுன்னு சொல்ற பையனை கூட ஓரளவு எழுத வைக்கிறது டென்த் வரைக்கும் பாசிபிலிட்டி. டென்த்துக்கு மேல நீங்க டிசைட் பண்றீங்க, புரியுதுங்களா?
1: சோ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மள முன்னேறதான் இது பண்ணதால தாழத்துல நீங்க சொல்றீங்க.
0: எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு காலத்துல டென்த் வரைக்குமே ஒரு குழந்தை பேசிக் டென்த் வரைக்கும்னா இவ்வளவுதான் இருக்கு. அதுல டென்த் லெவன்த் டுவெல்த் படிக்கிறதும் ஆப்ஷனல் தான். இன்னமும் ஐடிஐ இருக்கு, டர்னர் கோர்சஸ் இருக்கு, எத்தனையோ கோர்சஸ் இருக்கு, எத்தனையோ மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஆர்கிடெக்ட் கோர்சஸ் இருக்கு, எவ்வளவோ கம்யூனிட்டி காலேஜஸ் இருக்கு, எலக்ட்ரிக்கல் கோர்சஸ் இருக்கு. எத்தனையோ படிப்பு வராதவங்க கூட எலக்ட்ரீஷியன் வேலைக்கு சேர்ந்துட்டு கம்யூனிட்டி காலேஜஸ் உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு கம்யூனிட்டி காலேஜஸ் உருவாக்கியிருக்காங்க, அந்த குழந்தைக்கு வந்து நல்ல எலக்ட்ரீஷியனா இருப்பாங்க, நல்ல டர்னரா இருப்பாங்க, நல்ல மெக்கானிக்கா இருப்பாங்க. ஆனா ஒரு நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல போய் பேசுனா கஸ்டமர்ஸ் பிடிக்கிறப்ப அப்ப அந்த பையன் யோசிப்பான். எத்தனை ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து கேட்கிறாங்க, நல்ல ஆட்டோ ஓட்டுறவங்க ஒரு ஃபாரினர் வராங்க அவங்க கிட்ட பேச தெரியலன்னா அப்போ கம்யூனிட்டி காலேஜ் பிளேஸ் ஆகுது, ஒரு ஆங்கிலம் சொல்லி கொடுக்கறது. அப்போ தொழில் சார்ந்து ஒரு சமூக விஷயத்துல நாலு பேரோட மிங்கிள் ஆகி அந்த தொழில இன்னும் எக்ஸ்ட்ரா வருமானம் வர்றதுக்கான தேவையான அடிப்படை ஸ்கில்ஸ அவன் அதுக்கப்புறம் கற்று உணர்ந்து அதுக்கப்புறம் அனுபவத்துக்கு அப்புறம் அவன் படிக்கிறத விட முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டோம்னா அவன் கஷ்டப்பட மாட்டான் அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியும் அந்த மீறி அந்த பையன் படிக்காம அவனே தொடருவாங்க. எத்தனையோ பேர் இப்ப இன்னைக்கு வராங்க, 40 வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் பேங்க்குக்கு போனா எனக்கு எழுத படிக்க தெரியல, எனக்கு கொஞ்சம் காலம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களா, இதேதான் டென்த்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அங்க அவங்க மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப தெரியுது எனக்கு அதோட அருமை அப்படின்னு சொல்ற எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம் இல்லீங்களா, அதை தான் நம்ம டென்த் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப புரியுதுங்களா வித்தியாசம், ஒரு சூழ்நிலை எப்படி உங்களுக்கு உருவாக்குது?
3: சொல்லி கொடுத்ததை அவன் ஏற்றுக்கொண்டானா என்பது எப்படி முயற்சி எடுத்து எப்படி தெரிந்து கொள்கிறீர்கள்? 90% எடுத்த பையனை ஒரு மாதம் கழித்து அதே கேள்வியை திருப்பி கேட்டா அவனும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே
1: அவன் படிச்சான், அவன் இஷ்டம்
3: மதிப்பெண்ணுக்காக தான் படித்தான். அவன் வந்து மூளையில் ஏற்றிக்கொள்ளவில்லை, அவன் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று படித்தான். ஒரு மாதம் கழித்து அதே கேள்விகளை திருப்பி கேட்டால் அவனால் பதில் சொல்ல முடியுமா?
1: இதற்கு காரணம் பேரண்டல் பிரஷர் அண்ட் எஜுகேஷனல் பிரஷர் தான்.
3: மதிப்பெண் என்பது, மதிப்பெண் என்பது ஒரு தவறான கொள்கை.
4: என்ன சொல்லுவாங்க ஸோ இது வந்து எப்படி போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நானே இப்படி தான், நான் 11th வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். சிபிஎஸ்சியில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது, ஐக்யூ லெவல் வேறு மாதிரி இருந்தது. இப்போ வேறு மாதிரி ஒரு பேஸில் ஒரு ஸ்கூலில் சேர்ந்தவன, டோட்டலாக மக்கிங் சிஸ்டம், இதனால் வந்து பல பேராக ஐக்யூ சுத்தமாக டவுன் ஆகுது. காலேஜில் எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் பசங்க நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க. ஜென்ரல் நாலேஜ் இல்லாதனால ஒரு சிம்பிள் தொடர்ந்து இங்கிலீஷ்லேயே பேச தெரியாதவங்க, இங்கிலீஷே சரி தமிழே சரி பேச தெரியாதவங்க திடீர்னு ஒரு செமினார் எடுக்கணும்னா யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஃப்ளூவன்சி வரல, காரணம் தொடர்ந்து மக் அடித்ததுனால சுத்தமாக அவங்களுக்கும்.
0: நீங்க சொல்றது வந்து நிறைய இடங்கள்ல நிறைய பள்ளிகள் வந்து பண்றதா குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய, சூசைட் ரேட் வர்றதுனாலதான் இன்னைக்கு வந்து இந்த பிராக்டிக்கல் எஜுகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து இந்த சிசிடிவி பேட்டர்ன் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு பிளான்ட், ஒரு 5வது படிக்கிற ஒரு குழந்தையோட ஸ்கூலை பத்தி நான் சொல்றேன், இல்ல ஒரு 3வது 4வது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னா வெறும் நான் வந்து அந்த பார்ட்ஸ் ஆஃப் த மக பண்ணி படிக்கிறத விட ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்னு இப்போ மாறி இருக்கு. அந்த ஒரு ஒரு ஒரு பூவை எடுத்துட்டு வந்து அந்த பூவை பத்தி அவங்க வரைஞ்சு அதுக்கு மார்க் அப்படின்னு. இப்போ 40 மார்க் வந்து அந்த பிராக்டிக்கல் ஓரியன்ட் அதாவது வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு, இன்னொன்று வந்து 60 மார்க் வந்து தியரின்னு இப்போ பிரிச்சுட்டாங்க. மேபி இனிமே வந்து இந்த நீங்க சொல்றத வந்து உணர்ந்து இந்த மாதிரி வெறும் மனப்பாடம் பண்ற ஒரு மெமரி பாக்ஸா குழந்தைங்க மாறிட்டு வர்றாங்க, அதனால அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல் வருது, நிறைய வந்து காலேஜ் லெவல்ல போய் ஸ்கூல் டாப்பர்ஸ் ஸ்கூல் டாப்பரா இருந்திருப்பாங்க, அங்க போய் வந்து ஃபெயில் ஆகிட்டு சூசைட் பண்ணியிருந்திருப்பாங்கிற பல்வேறு விஷயங்களை கருத்தாய்வு கொண்டு என்விரான்மெண்ட்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நடக்கணுங்கிறது தான் நம்மளுடைய
1: என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் ஒரு பள்ளிக்கூடத்துல நம்பர் ஒன் வாங்கினாங்க, ஸ்டேட் ஒன் வாங்கினாங்க. ஆனா அவங்களுக்கு மூணு கேம்பஸ் போனாங்க, மூணுத்துலயும் அவங்க செலக்ட் ஆகல. பிகாஸ் ஹி டிட்ன்ட் ஹேவ் அன் ஆட்டிடியூட், ஹி டிட்ன்ட் ஹேவ் அன் ஆப்டிடியூட். ஏன்னா பள்ளிக்கூடம் வந்து நம்மள மக பண்ண மார்க் மார்க் தான் சொல்லி தராங்க. 99% வாங்கு இப்படின்னு தான் சொல்றாங்க. இது இருக்க கூடாது, இது மாறணும். வந்து இது கண்டிப்பா
0: மார்க் வாங்கணும், ஆனா இப்படிதான் புரிஞ்சு வாங்கணும். புரிதல் இருக்கணும், அந்த சப்ஜெக்ட் பத்தி புரிதல் இருக்கணும்.
2: இப்பொழுதே குழந்தைகளோட திறமை வந்து என்னன்னா, நம்ம இதை படிச்சா அடுத்து நம்மளுக்கு இதை வந்து நம்ம மேல் மேலும் இதை நல்ல விரிச்சு படிக்கணும், ஃபுல்லா அதனோட முழுமையான கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அப்பதான் பின்னோக்கி போகும்பொழுது நம்ம இது பிரயோஜனம் படும்.
0: படிப்பு என்பது வந்து
2: குழந்தைகள் வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்க வைக்கணும். அதே மாதிரி தாய்மார்கள் வீட்டுல சொல்லி கொடுக்கும் பொழுதும் இது நாளைய காலத்து உனக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்களும் சொல்லும் பொழுது இது இன்னையோட முடிஞ்சு போகாது, இன்னும் வருங்காலத்துக்கும் இது பயன்படும் சொல்லி புரிய வச்சு படிக்க வைக்கணும்.
0: கண்டிப்பா. அதாவது வந்து அறிவு அப்படிங்கறது வந்து வெறும் ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து படிப்பு அப்படிங்கறது வந்து ஒரு நாலேஜ், விஸ்டம். அந்த அறிவு அப்படிங்கறது வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறத்துக்கும், நம்ம குழப்பமான இருக்கிற சமயத்துல நம்ம அந்த அறிவு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து தெளிவுபடுத்துறதுக்கும் உதவணுமே தவிர, ஃபியூச்சர்ல வந்து நம்மளுடைய மனசை வந்து பின்னடைவு பண்றதுக்கோ இல்ல வந்து ஒரு கஷ்டமான சந்தர்ப்பத்துல நம்மளை வந்து குழப்பத்துக்கோ உருவாக்க கூடாது. ஸோ படிப்புங்கிறது வந்து அறிவுங்கிறது அறிவை வந்து மேம்படுத்துறதுக்காக அந்த படிப்பு உதவணும். வாழ்க்கைய ஃபேஸ் பண்றதுக்காக அந்த படிப்பு வேணும். வாழ்க்கையை வாழறதுக்கும் இன்னொன்று வந்து வாழ்க்கையில பொருள் ஈட்டுறதோட மட்டும் இல்லாம நம்ம மனசை தைரியமா இன்னும் வாழ்க்கையில வர பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு அந்த படிப்பு உதவணும்.
1: பேஷனை தேடி போய் அது எப்படி பண்ணணும்னு சொல்லி தர்றது தான் கல்வியோட வேலையா இருக்கணும்.
0: கண்டிப்பா.
1: இன்ஜினியரிங் போகணும்னு சொல்றது பள்ளியோட நிலைமையா இருக்கக்கூடாது. நீங்க எடுக்க போற முடிவை தைரியமா எடுக்கணும், அதுதான் ஒரு பள்ளியோட கான்பிடன்ஸ் தரணும் நம்மளுக்கு.
0: இல்ல இன்னொன்னு வந்து நான் சொல்றேன், ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எந்த துறையில ஈடுபாடு இருக்குங்கிறத சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சு, ஐயோ நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் பெற்றோர்கள் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ், அவங்க அந்த பையனுக்கு வந்து டாக்டர் ஆகாம அவங்க ஒரு வொகேஷனல் குரூப்ல அவன் எடுத்துட்டான்னு உடனே அவங்க வந்து ஏதோ அப்படி ஒரு வாழ்க்கையே போச்சுங்கிற மாதிரி அவமானமா கருதினாங்க. சோ பெற்றோர்கள் கூட அந்த மென்டாலிட்டில இருந்து மாறணும். குழந்தைகள் நம்ம மூலமா உலகத்துக்கு வந்திருக்காங்க, நமக்காக வரல. அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல், அதனால அந்த மைண்ட் செட்ல இருந்து பெற்றோர்களும் மாறணும். சோ குழந்தைக்கு எந்த விஷயத்துல திறமை இருக்கு, அவனுடைய நெகட்டிவ்னஸ் ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்ல இல்ல இன்னொரு பையனோட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த அக்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி மனப்பாடம் பண்ண வச்சு மார்க் மட்டும் வாங்காம, அவன் 60 மார்க் வாங்கினா கூட பரவாயில்ல, அவனுக்கு அந்த 60 மார்க் வாங்குற குழந்தைங்களுக்கு வாழ்க்கையே இல்லையா, வாழ்க்கையே என்ன இது பண்ணிடுச்சா, அப்படி கிடையாது. ஸோ அதை அதை வந்து தூண்டி விடுற மாதிரி பள்ளிகளில் இவங்களும் போய் பேசணும். பள்ளிகள் தவறு செய்தா கூட இவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல பெற்றோர்களுக்கு, என்னுடைய குழந்தைக்கு வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வைக்காதீங்கன்னு சொல்லி பெற்றோர்களும் சொன்னாங்கன்னா ஆசை ஸ்கூல்ஸும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ பெற்றோர்கள் ஏன் ஸ்கூல்ஸை தேடி போகிறாங்க, இந்த ஸ்கூலில் போனால் இந்த குழந்தையை 100க்கு 100 வாங்க வச்சிருக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தானே நீங்களும் போய் போய் ஸ்கூலில் வைக்கிறீங்க. இந்த குழந்தை 1 மார்க் போச்சுன்னா ஏங்க என் குழந்தை 1 மார்க் கம்மியாயிருக்குன்னு போய் பெற்றோர்கள் போய் ஸ்கூலில் போய் திட்டுறீங்கல்ல. ஸோ அந்த மனப்பாங்கு பெற்றோர்களும் மாறணும். பெற்றோர்கள் மாறினா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல்ஸும் அந்த ஒரு செயின்லேருந்து விடுபட்டுருவாங்க. ஸோ குழந்தைகளை வந்து அழகான குழந்தைகளாக ஒரு நல்ல அறிவு ஜீவிகளாக அந்தந்த துறைகள்ல அவங்களோட ஆர்வத்தோட உருவாக்கினா நிச்சயமாவே வந்து எதிர்கால இந்தியா நல்லாவே இருக்கும். நான்
2: அதே மாதிரி படிச்சவங்களும் என்ன பண்ணணும்னா, நம்ம குழந்தைங்க எங்கெங்க எஜுகேஷன் கம்மியா இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் அந்த குழந்தைங்களை எஜுகேஷன்ல முன்னுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிக்கணும்.
0: கண்டிப்பா.
2: அது ஒரு தினமும் ஒரு அவர் ஆகுது, இல்ல ஒரு 2 வீக்ஸ் 1 வீக்ஸ்க்கு ஒரு டைம் ஆகுது. ரொம்ப தாழ்த்தப்பட்ட இடத்துக்கு போய் அவங்கள கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு வரதுக்கு இந்த கல்வியினோட திறமையை, நம்மளோட திறமையை மற்ற குழந்தைங்களுக்கும் எடுத்து சொல்லி அந்த லெவல்ல இருக்கிற குழந்தைங்களையும் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வர முயற்சிக்கணும்.
0: கண்டிப்பா.
2: அது ரொம்ப முக்கியமானது.
0: இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு, பப்ளிக்கு வந்து கேட்க வைக்கிறதுக்கும் பேச வைக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த எம்ஓபி சமுதாய வானொலி வாதம் விவாதம் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு என்னோட நன்றி.
3: மிக்க நன்றி. நானும் மிகவும் பெருமைப்படுகிறேன். இது போன்ற நிகழ்ச்சிகள் நிறைய நிறுத்த வேண்டும், எல்லாருக்கும் சென்ற இது போன்ற கருத்துக்கள் சென்றடைய வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். நன்றி.
4: என்னோட மனசில் இருக்கிறத சொல்ல விரும்ப சொல்லணும்னு நினச்சி இங்கே வந்தேன். ஸோ என்னை போல் நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க, கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களும் அவங்கவுங்க துறையில் சேர்ந்து கண்டிப்பாக பெரியாளாக வர நல்லா வரணும். அதுக்கு பேரண்ட்ஸ் மெயினாக ஊக்குவிக்கணும். அட் த சேம் டைம் அவங்க பேரண்ட்ஸை ஊக்குவிச்சாலும் அட் த சேம் டைம் இன்ஜினியரிங் அந்த ஒரு பேர்டன் இல்லாமல் எஜுகேஷன் சிஸ்டமும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்.
1: கண்டிப்பாக எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.
2: மாதிரி இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நல்ல ஊக்கம் கொடுக்கணும். வளர்ற குழந்தைங்களை அவங்கவுங்க லைன்ல போகிறது எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த லைன்ல போனா அவங்க நல்லா இருப்பாங்கன்ற போது பேரண்ட்டும் அதுக்கு ஒத்து போ கொடுக்கணும். அதே விதத்துல டீச்சர்ஸும் அந்த குழந்தைங்களை ஓரளவுக்கு மட்டமா இல்ட்ரீட் பண்ணாம குழந்தைங்களை

0: MOPCR 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி. I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community, our radio, our pride.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி

Hello everyone, you're listening to MOPCRS 107.8 with me, RJ Deepthi, on the show The Ugly Truth. ஸோ அக்லி ட்ரூத்னா என்னங்க, நம்ம இன்னைக்கு ஷோவில் என்ன பற்றி பேச போகிறோம், என்ன உண்மையை பற்றி பேச போகிறோம், வீட்டில் நடக்கிற உண்மையா, இல்லை வெள்ள ரோட்டில் நடக்கிற உண்மையா, இல்லை இந்த உண்மை வந்து எப்படி ஐ ஓப்பனராக இருக்க போதா, இல்லை கொடூரமான ஒரு உண்மையா, இல்லை மொக்கையான ஒரு சாதாரணமான சின்ன விஷயத்தை பற்றி ஒரு உண்மையா. ஸோ இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா மூவிஸ்.

0: தங்கத்த போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப, கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா, வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா 1 ton weight ஆ பாக்குறியா பாக்குறியா.
1: போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.
2: மணி மணி மணி மணி மணி மணி.
1: அதிகமா ஆசைப்படுறாமலையும் அதிகமா கோபப்படுறாமலையும் நல்லா வாழ்ந்ததா சரிப்பனே கிடையாது.
3: நீங்க பாத்துருக்கீங்களா, ஒரு காக்கா செத்துச்சுன்னா 100 காக்கா சுத்தி பறக்கும். ஒரு மனுஷன் செத்து போனா அதை விட்டுட்டு நாம போய் பாட்டு பாடிட்டு இருக்கணுங்கிறாரு அவரு. இந்த நாட்டுல இப்ப கான கச்சேரி தேவையில்லை, ஞான கச்சேரி தான் தேவை.
4: ஜெயிக்கிறதுக்கு 1000 எதிரிகளை கொள்ளலாம், தப்பில்ல, ஆனா ஒரு துரோகி உயிரோட விட்டா பெரிய தப்பு.
5: அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்கே, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சு நிற்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுனு போயிடும். ஒரு நாள்
6: ரெண்டும் சேர்ந்ததுதானா?

0: ஓகே மூவிஸ்னா என்னடா மூவிஸ் பத்தி பேச போறாளா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சோ இந்த மூவிஸ்னா என்னங்க, வி ஆல் வாட்ச் மூவிஸ், மூவிஸ் ஆர் லைக் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப்ஸ். போர் அடிக்குதுன்னா சரி டைம் பாஸ்க்காக மூவி பாக்குறோம், இல்ல நம்ம ஃபேவரட் ஆக்டரை திரையில பாக்கணும்ன்றதுக்காக பாக்குறோம். So there are so many reasons why we want to watch movies, or we just watch it for entertainment, or whether we like a movie and all of that. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சினிமாவை பத்தி பேச போறோம். சினிமா எந்த அளவுக்கு நம்மள பாதிப்பு ஏற்படுது, எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றதுன்றத பத்தி பேச போறோம். So today we have a debate. So இந்த ரெண்டு பர்சனாலிட்டிஸ் யாருன்றது நீங்க கெஸ் பண்ணுங்க. Till then stay tuned, you're listening to MOPCRS 107.8. We'll be back after a short break.
1: ஐயோ போச்சே, என் காசெல்லாம் போச்சு, என்கிட்ட இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஓட்டாண்டியா இருக்கேன் நானு.
2: ஏன்பா என்னாச்சு?
1: என்னத்த சொல்றது, நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க. ஏன் சம்பளம் எல்லாம் போச்சு, நான் வாங்கின சம்பளம் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல.
2: ஏன் நீ சேமிச்சு வைக்கலையா?
1: அது நான் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு ஆசைக்காக லேப்டாப் என்ன, செல்போன் என்ன, ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் செலவு பண்ணியாச்சு. சேமிப்புன்ற விஷயம் வந்து என் அகராதிலே இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்
2: சரி சரி இவ்வளோ இப்ப நீ கஷ்டப்படுறது வந்து நீ இப்ப சேமிச்சு வச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டிருக்க வேணால கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருந்தா உனக்கு நல்லது தானே. இப்ப
1: புத்தி வந்து என்ன பிரயோஜனம், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், பஸ்ல சல்லி காசு இல்ல.
3: கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க? நம்மளோட சம்பளத்துல நம்ம செய்யற முதல் செலவு சேமிப்பா தான் இருக்கணும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வேற வெயில போய் டான் ஆகாம இருக்கணுமா?
1: போடுங்க ஹெல்மெட்.
0: லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா?
1: போடுங்க ஹெல்மெட்.
0: அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா?
2: Accidents are unpredictable, so always wear helmet.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: Hello and welcome back to MOP CRS 107.8. You're listening to me, RJ Deepthi, on the show The Ugly Truth. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரெண்டு பிரபலமான பர்சனாலிட்டிஸ் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் மிஸ் கனிமொழி. ஷீ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் அ லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நம்ம ஃபிலிம் கிரிட்டிக் மாயா. அவங்கள பத்தி சொல்லவே தேவலங்க. அவங்க வந்து ஒரு படத்தை பத்தி பாராட்டு அவங்க வாயால வாங்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க வாயால ஒரு பாராட்டு வாங்குறதுன்னா அப்படியே அவார்டு வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் அவங்க. சோ வெல்கம் கனிமொழி மேம், வெல்கம் மாயா மேம்.
5: வணக்கம்.
4: ஹாய். ஸோ முதலாவது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, சொசைட்டில, அதாவது நிஜ வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பேஸ் பண்ணி தான் படத்தை தயாரிக்கிறாங்களா, இல்ல படத்துல காமிக்கிற விஷயங்களை பார்த்து மக்கள் அதே மாதிரி நடந்துக்கிறாங்களா?
6: சிவாஜி சத்துட்டா,
4: கன்ஃபியூசிங்கா இருக்கா? ஒரு உதாரணத்துக்கு, டிவில மாமியார்கள் எல்லாம் ஒரு வில்லி மாதிரி காட்டுறதுனாலதான் நிஜ வாழ்க்கையிலயும் அவங்க அதே மாதிரி நடந்துக்கிறாங்களா, இல்ல நிஜமாவே மாமியார்கள் கெட்டவளா இருக்கிறதுனாலதான் திரையில அப்படி காமிக்கிறாங்களா?
6: இது ஒரு நல்ல கேள்வி.
4: So what's your take on that, ma'am?
5: நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நிஜ வாழ்க்கையில நடக்குது, பட் we can't do anything about it, இல்லையா? படம் எடுக்கிறது வந்து எதுக்கோ, just to show how real life ல நடக்குதுன்னு சொல்லிதான். இதுல வேற என்னன்னா, சம்டைம்ஸ் படம் பாக்குறவங்களுக்கு தான் புரியணும் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம வந்து we can't generalize saying இப்படிதான் எல்லா வீட்லயும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா ஒரு ஒரு வீட்லயும் நடக்கிறது வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம வந்து படத்துல வந்து டிஸ்டிங்ஷன் காட்டணும். நம்ம இப்படி காட்டுறதான் இருக்க முடியும். பட் பீப்புள் ஷுட் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் ரியல் அண்ட் வாட் இஸ் படத்துல வருதுன்னு சொல்லி.
0: எனக்கு என்ன படுறதுன்னா, ஒரு விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி சொன்னா அது உண்மையே ஆயிடும். லைக் நம்ம வந்து படத்துல வந்து எப்போதுமே ஒரு பொலிட்டீஷியனை காமிக்கச்சு அவ வந்து தப்பு பண்ற மாதிரியும், போலீஸ்காரனை காமிக்கச்சு அவ தப்பு பண்ற மாதிரியும், அதே மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஜென்ரலைஸ் பண்ணினே போனா நம்ம வந்து லைக் ஒரு 10 வருஷம் கழிச்சு படத்தை பார்த்து பார்க்கச்ச எல்லாரும் அப்படி இந்த மாதிரி ஆயிடும். லைக் நம்ம வந்து எல்லாத்தையும் நிஜத்துல வாழ்க்கையில நடக்கிறத வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி படத்துல காமிச்சா நம்ம வந்து அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுப்போம். அண்ட் நம்ம வந்து மனுஷங்க, நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்த்தா நம்ம அப்படியே விட முடியாது. ஏன்னா அதுதான் நம்மளோட சைக்காலஜி. நம்ம ஒரு விஷயத்த பார்த்தா நம்ம அதை பத்தி யோசிச்சுனே இருப்போம். நம்ம வந்து லைக் படம் பண்றவங்க அவளுக்கு வந்து ஒரு படம் வந்து இன்ஸ்பைரிங்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப எப்படி இன்னொன்று படம் வந்து இன்ஸ்பயர் பண்ணாம அதை பத்தி மனுஷங்க வந்து யோசிக்க கூடாதுன்னு அவன் நினைக்கலாம். லைக் ஒரு படம் வந்து இப்படி இருக்கணும்னா எல்லா படமும் அதே எஃபெக்டா மனுஷங்க மேல இருக்க போகுது. ஸோ நம்ம அப்படி ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் வி ஷோ இன் மூவிஸ்.
5: ஏன்? பிகாஸ் திஸ் இஸ் நாட் பாசிபிள், இல்லையா மாயா மேடம்? திஸ் இஸ் நாட் த ரைட் வே டு சே இட். ஏன்னா இப்போ வி ரீட் புக்ஸ் ஆல்சோ, இல்ல தினம் தினம் இந்த மாதிரி ஃபிலிம்ல கான்செப்ட் மாதிரி வர மாதிரி தான் புக்லயும் வருது. ஸோ சிமிலர்லி தி சூப்பர் நேச்சுரல் சப்ஜெக்ட்லாம் வரும்போதுலாம் நீங்க சொல்ல முடியாது தட் இஸ் நாட் ஈவன் எக்ஸிஸ்டிங் இன் ரியல் லைஃப், இல்லையா? ஸோ வி அட்லீஸ்ட் ஷோ சம்திங் விச் இஸ் ஹேப்பனிங் இன் ரியல் லைஃப் இன் மூவிஸ். பட் இந்த புக்ஸ் அண்ட் ஆல் வில் ஸ்பீக் அபவுட் மோர் சூப்பர் நேச்சுரல் கண்ட்ரி தட் டசன்ட் எக்ஸிஸ்ட் இன் ரியல் வேர்ல்ட். பீப்புள் ஆர் லிட்டரலி எஸ்கேப் டு டிஃபரெண்ட் வேர்ல்ட் இன் த ரீடிங் தட் புக். அதெல்லாம் வந்து வி கேன் சே இட்ஸ் ரியல் நாட். பீப்புளுக்கு அப்படி இன்ஃபுளுன்ஸா ஆவாங்க, என்ன பண்ண முடியும்? பட் தே ஷுட் பி ஏபிள் டு மேக் அ ஜட்மெண்ட் that they're old enough saying that இது படம் இது ரியல் லைஃப் அவ்வளோதான். பிகாஸ் நீ இஃப் யூ ஷோ த சேம் கண்டென்ட் அகேன் அகேன், வி ஆர் மேக்கிங் மூவிஸ் ஃபார் சென்ச்சுரிஸ். இது வந்து ஒரு படம் எடுத்தனா அது வந்து ஒரு 10 வருஷத்துல அது காட்டணும் சொல்லி தான் இருக்கும். பட் இப்படி என்னன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னு தான் நம்ம காட்டுறமே தவிர, லாட் ஆஃப் மூவிஸ் நம்ம வந்து வந்து அட்வான்ஸாக எடுக்கிறோம். சில வந்து சில படத்துக்கு வந்து வில்லேஜ் செட்டப்பாக வந்து ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸை காட்டுறோம். ஒரு ஹிஸ்ட்ரியில் போகிற மாதிரி வி ஷோயிங் தட் யூனோ இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் காலத்தை எக்ஸிஸ்ட் பண்ணிச்சு, நம்ம நம்ம காட்டுறோம் படம் வழியா. வி ஆர் ஷோயிங் வாட் ஹேப்பன்ட் இன் த ஹிஸ்டரி, சிமிலர்லி வாட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். நிறைய படம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறோம், சைஃபை மூவிலாம் எடுக்கும் போது ஃபியூச்சர் என்ன என்ன என்ன ஆகுதுன்னு நம்ம காட்டுறோம் அதெல்லாம். So this and all, we cannot be very tubular with these concepts.
0: Okay, எனக்கு அது ரொம்ப அது புரியுது எனக்கு. லைக் நம்ம வந்து நிறைய சூப்பர் நேச்சுரல் மூவிஸ் இருக்கு, நம்ம வந்து சொல்ல முடியாது அது நம்ம வந்து சூப்பர் நேச்சுரல் ஜானரே எடிட் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நம்ம அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து லைக் அது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் டூயிங் ஃபார் த சொசைட்டி. லைக் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வந்து மெயினாக என்டர்டெயின்மெண்ட்க்கு அண்ட் நிறைய டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு. இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்து எல்லா என்ன பண்ணாலும் நம்ம வந்து அது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் மெசேஜ்க்காக. ஓகே, தட்ஸ் நாட் வாட் ஐ ரியலி மென்ட் டு சே. லைக் சூப்பர் நேச்சுரல் படம்னா பீப்புளுக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்கும், அது அது அது நடக்க போகுது இல்லைன்னு. லைக் வென் வி கோ டு த தியேட்டர் வித் வி கோ டு த தியேட்டர் வித் ஒப்பீனியன் தட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். லைக் இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த மைண்ட் that supernatural is not going to happen. I was not even talking about that. Like if I go to see Kanchana, I know that that's not that that does not exist and that's not going to happen. But when you bring up stuff, impractical stuff, like how policemen are being corrupt, about how politicians are being corrupt, like not each and every politician and policeman is being corrupt. Like when we established it in each and every commercial movie that they are not doing what their work is, and when we just like it's like cultivation theory, like we just bring cultivate in the minds of people something which is not, we exaggerate something which is not. That's what I was trying to say. And like they get so much affected about it because nowadays there are so many people who watch TV for hours together. So when they keep on seeing this, like subconsciously this becomes their mentality. That's what I was trying to say. I didn't even talk about supernatural genre.
5: Na enna solla varena, nariya film genres irukku. ஸோ பேசிக்லி இப்போ நீங்கள் லவ் ரொமான்ஸ் ஜானர் எடுக்கிறீங்களா, அது ஒரு மாதிரி படம் பண்ணலாம் அதை வச்சுட்டு. இது மாதிரி சூப்பர் நேச்சுரலாக எக்ஸிஸ்ட் இல்லாத விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் இன்னொரு வாட்டி படம் எடுக்கிறீங்கன்னா அது வேற மாதிரி எடுக்கணும். பிகாஸ் இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியாத விஷயம்லாம். வி ஆர் ஒன்லி ட்ரைங் டு சே தட் திஸ் ஹேப்பன்ஸ் இன் சம் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், ஆனால் உங்களுக்கு இது தெரியலன்னு சொல்லி நம்ம ஃபிலிம் வழியாக காட்டுறோம் அவங்களுக்கு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து வி கான்ட் சி கான்செப்ட் டிஃப்ரென்ஸ். இந்த படம் வந்து அவங்க மனசில் நின்றுச்சுன்னா விச் மீன்ஸ் அது வந்து டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கு தான் கிரெடிட் அது. பிகாஸ் அவங்க மனசில் நிற்குதுன்னா விச் இட் இட் மீன்ஸ் தட் தி அண்டர்ஸ்டுட் த மூவி ஃபுல்லாக அண்ட் அவங்களுக்கு பிடிச்சதுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து வி ஆர் நாட் ஜஸ்ட் ஷோயிங் லிட்டில் எக்ஸாஜரேஷன். ஏன்னா அவங்க அது இல்லைன்னா வந்து நோபடி வில் டேக் எஃபெக்ட் ஆன் இட், இல்லை அவங்க யார் மனசுலையும் அது ரெஜிஸ்டரே ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பீப்புள் ஆர் சப்போஸ் டு டிஸ்டிங்விஷ். இப்போ எஜுகேட்டராக நார்மலாக பசங்க மீன் எஜுகேட்டர் கூட விடுங்க, இப்போ நம்ம பார்க்குறோன்னா நமக்கு தெரியும் டிவியில் வரதுன்னா அது படம், ரியல் லைஃப் நடக்கிறது நிஜம் இல்லை. ஸோ நம்ம டிவியை ஒரு படம் பார்த்து நெஜ லைஃப் போனீங்கன்னா நெஜ லைஃப்க்கு போனீங்கன்னா இட் டசன்ட் ஹேப்பன் தட் வே. ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் சினிமா இஸ் ஒன்லி அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஷோ தட் பீப்புள் அப்படி அவங்க ரியல் லைஃப்லேருந்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சுச்சுவேஷன் பார்த்துட்டு அவங்க நினைக்கணும் இந்த மாதிரிலாம் நடக்குதே வாவ் இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்குன்னு அவங்க யோசிச்சு போகணும் தியேட்டர்லேருந்து போகும்போது. திஸ் இஸ் ஒன்லி த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சினிமா. இதில் தான் நம்ம படம் எடுக்கிறது, இது தான் நம்ம பண்ணுறோம். இதில் வந்து இஃப் யூ ஷோ டிஃப்ரென்ஸ் இன் கான்செப்ட் அண்ட் சே அண்ட் சே தட் இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து வி ஆர் சீயிங் எவ்ரிடே லைஃப் அவங்க தே ஆர் பீயிங் கரப்ட் அட் ஆல். பிகாஸ் எத்தனை தடவை நம்ம ரோட்ல போகும்போது லைசன்ஸ் இல்லைன்னா அவங்க வந்து பிரைப் வாங்கிக்கிறாங்க லஞ்சம் வாங்கிக்கிறாங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கெல்லாம். பிகாஸ் அவங்களுக்காக அவங்க கன்சர்ன் அவங்க வாங்கிக்கிறாங்க. இதுதான் நம்ம கொஞ்சம் எடுத்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக போய் படத்தில் இந்த மாதிரி காட்டுறோம். நம்ம ஒன்று யாரும் ஹர்ட் பண்ணலாம் அந்த ஃபீலிங்லாம் வராத படத்தில்.
0: ஆக்சுவலி தட்ஸ் நாட் வாட் ஐ வாஸ் மெயின்லி சேயிங். ஓகே ஃபைன், யா policemen and politicians do, really do that in real life. Like they really do that and some of them are shown. But the point is each and every movie has that as the plot, that a politician is being corrupt or a policeman is being corrupt. Okay, fine. That's actually not that, even if you say that that's, even if you just take for an example, like that's not that impacting or damaging to the mind. Let's take situations where they show that a person is a teacher or something and then they kill somebody because and then everyone just stands by them and they don't go to court, they are not taken to justice, nothing happens, and then in the end they are just let scot free. Will that ever happen in real life? Why do we have court? Why do we have justice? All this is because that's how it works in real life. It's like totally opposite. It's just so misleading. There have been incidents in which kids have like taken the dagger and tried to stab that teacher. and they've told that they've got inspired by their actors in few movies. This is what I'm talking about. Like how they tell that when you you can take the life of someone and you have a right for it. You have, when you want revenge, you don't approach the court, you don't approach the policeman, you don't approach anybody who's anywhere close to the government, but you just take justice into your own hands and you just do what you want. That's what I say is misleading. And why is this misleading again? Because you show that policemen and politicians are not approachable in movies. This is the whole thing I'm talking about. How this just cultivates. When movies for the past 10 years have been with this concept, it's going to like emerge, and that's how people are going to think that, okay, we can't go to the police station, we can't approach anybody in the government. That's what I was talking is wrong. I'm not telling, yeah, of course, movies have to be entertaining. They have to be exaggerated a bit for the visual appeal. Of course, they have to be. But I'm just talking about how this can really affect the society.
5: முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி இந்த மர்டர் சீக்வன்ஸ்லாம் வரும்போது நாங்க வந்து இட் வி மேக் இட் ஆஸ் ரியல், இந்த மாதிரி க்ரூசமா காட்டும் போது, ரியல் லைஃப் காட்டும் போது, இந்த பிளட்லாம் காட்டும் போது, வயலண்டா காட்டும் போதுலாம், இட் இஸ் ஜஸ்ட் மீன் டு யூனோ ஷோ தி ஸ்கிரிப்ட் இவ்வளோ இவ்வளோ வந்து ரியலா இருக்குன்னு காட்டுறதுக்கோசரம். அது வந்து ஸ்கிரிப்டுக்கும் சீனுக்கும் பிளாட்டுக்கெல்லாம் அது வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கு தான் நாங்க ஃபிலிம்ல காட்டுறது, பிகாஸ் பீப்புள் ஷுட் பிலீவ் இப்படிலாம் ரியல் லைஃப்ல தான் ஆகும்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி மர்டர் சீக்வன்சஸ்லாம் வரும்போது இந்த கில்லிங் வந்து ஆஸ் ரியல் ஆஸ் பாஸ்டா காட்டுறாங்க மூவியில், பிகாஸ் இதுதான் வந்து அந்த சீனுக்கு பிளாட்டுக்குலாம் சூட் ஆகும். ஏன்னா ஒருவேளை இஃப் சம்படி அட்டெம்ப்ட்ஸ் டு ஆல்சோ யூனோ பிளான் டு மர்டர் சம்படி, அப்போ அவங்க தோணும் இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரிலாம் யூனோ தேல் ஃபீல் பேட் ஆஃப்டர் தே சீ பிளட்னு தோணும் அவங்களுக்குலாம். தட் இஸ் வை வி ஷோ திஸ். பட் அதுவும் தெரியாம இஃப் பீப்புள் ஆர் டூயிங் திஸ் தென் ஃபிலிம்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். அவங்களோட தன் அறிவை வச்சு தான் அவங்க பார்த்துக்கணும் எல்லாத்தையும். அண்ட் செகண்ட்லி, இந்த மாதிரி அவங்களுக்கு ஜஸ்டிஸ் எடுக்காமலாம் போகல. ஒரு ஹீரோ சப்போஸிங் வந்து அவர் வந்து யாரோ கொலை பண்ணிட்டு எங்கேயாச்சும் போய் டீச்சர் ஆறாருனா பரவாயில்ல, அதுனா வந்து ஈவன் தென் ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்ட். படத்தில் 2 hours தாங்க படம் எடுக்கிறோம் நாங்கள், அந்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ கட்ட அவ்வளோ கட்ட முடியும். பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கோர்ட் சீன் வேணும், அப்புறம் அவர் பெயில் போடுற சீன் வேணும், அப்புறம் 6 மாதம் அட்ஜன் பண்ணுற சீன்லாம் வேணும்னா அதெல்லாம் காட்டுறதுக்கு நான் 10 படம் எடுத்து ஆகணும். அதெல்லாம் காட்ட முடியாதுங்க, அது ரொம்ப கஷ்டம். அண்ட் செகண்ட்லி, இந்த மாதிரி படம் இப்போ நவ டேஸ் பீப்புள் ஆர் எனிவே லுக்கிங் அட் த ரிவ்யூ ஃபார் எவ்ரி படம். ட்ரெய்லர் காட்டுறோம் அண்ட் ரிவ்யூ காட்டுறோம், இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுவோம் அவங்க. இஃப் பீப்புள் வாண்ட் டு சீ தட் மூவி, தே ஷுட் டிசைட் பிஃபோர் ஆஃப்டர் சீங் தி ரிவ்யூஸ், ஆஃப்டர் சீங் தி ரிவ்யூஸ் ஆஃப் யூனோ மீன் ஆஃப்டர் சீங் த ட்ரெய்லர் எக்ஸெட்ரா. ரிவ்யூ கொடுக்குறது நீங்கள் தான், நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா வந்து பார்ப்பாங்க படத்தை, நாங்கள் என்ன பண்ண முடியாது வச்சுட்டு. பட் இப்போ ஆப்வியஸ்லி மூவிஸ் ஆர் அட்லீஸ்ட் டெஃபினெட்லி ஷோயிங் த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஒன்லி. அது நிறைய மூவி இருக்கா, லகான் படம்லாம் பார்த்தீங்கன்னா, 3 Idiots படம்லாம் பார்த்துருப்பீங்க, நண்பன் படம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் எவ்வளோ கருத்தான விஷயம் படம்லாம் காட்டுறாங்க அந்த படத்தில். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து நம்ம எஜுகேஷனே வந்து இந்த இந்த கண்ட்ரியில் மக் அடிச்சா பாஸ் ஆகலாம் இல்லைனா தான் காட்டுறாங்க. இன்ஜினியரிங் பண்ணுன்னு படுத்துறாங்க. ஆனால் அந்த 3 Idiots படம்லாம் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் இன்ஸ்பயர்ட் டு ஸ்டடி. ஸோ இதெல்லாம் வந்து குட் டைப் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ல. நிறைய மூவிஸ் ஆல்சோ ஷோ யூ த வே டு ஆக்சுவலி பிஹேவ் இன் ரியல் லைஃப். So this is actually more than what movies are supposed to do, but they are doing it out of concern for people to show what is really important. And the message kaatradhukku romba struggle pandranga indha mari script kondu vande mari concept ah yoshi idha panna romba kashtam. So this kind of setting up is only showing people what is justice and what is right. So edukla vande namba correct ah idu pannonu nanichittu. So but definitely theater drama pandra maari dhaan padathilum overacting necessary dhaan. பட் பண்ணலனா யாருக்கும் புரியாது. இஃப் யூ டோன்ட் ரியல் லைஃப் பண்ணுற மாதிரி படத்தை காட்டணும்னா அதுக்கு எதுக்கு படம் பண்ணுறோம்னு நான் கேட்குறேன். பிகாஸ் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸாக காட்டினதுக்காக தான் படம் பீப்புள் வாண்ட் டு கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ தட் இஸ் த ஹோல் எஃபெக்ட் ஆஃப் மூவிஸ்.
0: ஆ, இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டே நான் எடுத்துக்கிறேன். 3 Idiots வந்து அவ்வளோ இன்ஸ்பைரிங்கான மூவியாலாம் இருந்தது. லைக் ஆஃப்டர் வாட்சிங் 3 Idiots தேர் வாஸ் சோ மெனி பேரண்ட்ஸ் ஹூ டோல் தட் ஐ லெட் மை சில்ட்ரன் டூ சம்திங் அதர் தேன் இன்ஜினியரிங். அதே தான் நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு படத்தில் ஒரு பையன் வந்து ஒரு யாரையாவது போய் கொண்டுட்டு அப்படியே வீட்டில் போய் உட்காந்துக்கிறான், இல்லைனா ஏதாவது வந்து ஊரே கூப்பிட்டு அவள் வந்து எல்லாரும் அவன் வந்து கொலை பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறானா, ஹவு கேன் யூ டெல் தட் தட் டஸ் நாட் ஹாவ் அ குட் பேட் இம்ப்ரெஷன். அதுதான் நான் சொல்கிறேன். லைக் ஜஸ்ட் லைக் ஹவு சம்திங் விச் இஸ் குட், அ குட் கான்செப்ட், அ குட் ஸ்டோரி கேன் இன்ஸ்பயர் ஃபார் த பெட்டர், அ பேட் கான்செப்ட், அ ராங் கான்செப்ட் கேன் இன்ஸ்பயர் ஃபார் த வர்ஸ். That's the same thing what I've been trying to arrive at all this time. Yeah, and you're totally right. Like, okay, fine. For you are telling that your movie should not inspire all the audience. It should not like affect all the audience. It should affect me, no? For me to write a proper review, it should affect me, no? That's what I've been trying to say. That I should think the concept what you're arriving at, everything, is socially feasible. Like, when movies can actually drive people to kill people, that's the importance of the problem I'm talking about. Why do you keep on talking about how you need to be detailed? Of course, I understand the talent have to act like the talent. I'm just talking about the concept. Am I telling you not to show murders? I'm not telling you anything. I'm just telling you how it can actually affect. I'm not telling direct the way I want you to direct. It's just how it can cultivate wrong notions in children and adults. Or anybody, actually. Okay, your movie is not only going to be watched by somebody who's like educated. It's like open for everyone. Movies can be watched by everyone. That's what I'm saying. Like, what I watched when I was 6, I might not understand. I might take it very seriously. But when I watch it again when I'm 16, I'll have a like more mature approach, right? That's what I've been trying to say.
5: Maya madam, நீங்க மட்டும் தான் ஒரே film critical இந்த உலகத்துல. We have been successfully producing a lot of movies and they have gotten a lot of good reviews also. Not just from one film critic but many. So, அது நான் சொல்ல வரல. All I am saying is the concept of the movies is important because you have to show something out of extraordinary. நீங்க சொன்ன okay, correct. Like similarly, if 3 days மாதிரி good inspiring film காட்டினீங்கன்னா அப்புறம் audience gets very inspired. They want to do better things. But in movies, other movies where violence is predominant, it is only to show the truth of life. Audience, end of the day, audience has to be, you know, literal enough to understand that this movie, this is real life. நானும் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் because படம் காட்டுறது இஸ் ஃபார் அ ரீசன். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கணும். அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒன்லி குட் திங்ஸ் காட்டிங்கன்னா அது மாதிரி படம் இல்லை. You should also show the bitter truths in life. There are people who kill other people for money. Nariya corruption nadakkudhu ulagathula. Adha kaattadhaan padam vechirukom. Adha paathi influence aanaangana. That is only for their learning experience. Appadi update solunga. Because we can't do anything else other than that. Because movies are only made for a reason to give people the experience that they're getting. So in this case, if you don't want to get new experience, you can ask people to sit at home, not go to the movies at all. Adhukku badala, you can just sit at home. Veetla ukkaanthu paarunga. ஏதாவது வீட்டில் ஏதாவது உட்காந்து வேற பண்ணுங்க. பட் படத்துக்கு வேணா போகாதீங்க. நான் சொல்ல அதுக்குன்னு. பட் இஃப் யூ வாண்ட் டு கெட் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ரியல் லைஃப் தென் யூ ஷுட் பி ஏபிள் டு அக்செப்ட் எவ்ரி திங் இஸ் கமிங் டு யூ.
7: குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடிக்கிறவங்களுக்கு அவங்க உடல் நலம் எவ்வளவு தூரம் பாதிக்குது, அவங்க குடிக்கிறதுனால அவங்க உடல் நலம் வந்து கெடுறது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப சந்தோஷம் எவ்வளவு தூரம் பாதிக்குது, குடும்பத்தை ஒரு சமுதாயத்திலேருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம குடிப்பழக்கத்திலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி வெளியில வரணுங்கிறதையும் இந்த விழிப்புணர்வு பாடல் மூலமா நம்ம சமுதாய நண்பர்களுக்கு சொல்ல வந்திருக்கோம். சரக்கடைகளா நண்பா?

இருப்பது சந்தோஷம்னு நினைக்காதீங்க. குடும்பத்துல ஒருத்தர் குடிகாரரா இருந்தா அந்த குடும்பத்தையே சமுதாயத்தில இருந்து எவ்வளவு தூரம் ஒதுக்கி வைக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. குடிப்பழக்கத்தை விட்டுட்டு குடும்ப சந்தோஷத்தையும் நல்ல வாழ்க்கையையும் வாழறதுக்கு வாங்க.

குடிப்பழக்கத்தை நம்ம மருத்துவத்துறை அது ஒரு குடி நோயின்னு சொல்றாங்க. இந்த குடி நோயிலிருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைச்சாலே போதும், நமது அரசாங்கம் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறாங்க. அதுக்குண்டான பல மறுவாழ்வு மையங்கள் இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க போனாலே போதும், உங்களை ஒதுக்கின சமுதாயமும் நல்ல வாழ்க்கையும் உங்களை தேடி வரும்.

விழிப்புணர்வு பாடல உங்களுக்காக பாடியவங்க ராஜேஸ்வரி, எழுதியவர்கள் ஷர்மிளா, காயத்ரி, யோக சந்தியா, விசாலாட்சி. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளோ நல்லா இருந்தது, இன்னொரு ஒன்று வாங்கிக்கலாமான்னு தோன்றது. இப்போ
1: நிறுத்து நிறுத்து, என்ன பண்ற?
0: எது கத்துற? சிப்ஸ் பாக்கெட் தானே தூக்கி போடுற? சிப்ஸ் இல்ல அதுக்குள்ள, டோன்ட் வரி.
1: காமெடி நினப்பு, தயவு செஞ்சு இப்படி தூக்கி போடாத. டஸ்ட்பின் என்ன ஒரு 50 மீட்டர் தள்ளி தானே இருக்குது, ஏன் டஸ்ட்பின் குள்ள தூக்கி போட முடியாதா? உனக்கு கையில தூக்க கஷ்டமா இருந்தா என்கிட்ட கூட, நான் தூக்கிட்டு வரேன்.
0: கே சாரி.
1: நம்ம ரூம நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமா இல்லையா, அதே மாதிரி நம்ம சுற்றுச்சூழலையும் சுத்தமா வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அது அப்படி ஒரு அநாகரிகமான செயல். பி எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், நம் சுற்றுச்சூழலை நம்ம தான் பாதுகாக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஐயோ போச்சே, என் காசெல்லாம் போச்சு, என்கிட்ட இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஓட்டாண்டியா இருக்கேன் நானு.
1: ஏன்பா, என்னாச்சு?
0: என்னத்த சொல்றது, நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க. ஏன், சம்பளம் எல்லாம் போச்சு, நான் வாங்கின சம்பளம் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல.
1: ஏன் நீ சேமிச்சு வைக்கலையா?
0: அது நான் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு ஆசைக்காக லேப்டாப் என்ன, செல்போன் என்ன, ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் செலவு பண்ணியாச்சு. சேமிப்புன்ற விஷயம் வந்து என் அகராதிலே இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்,
1: சரி சரி, இவ்வளோ இப்ப நீ கஷ்டப்படுறது வந்து நீ இப்ப சேமிச்சு வச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டிருக்க வேணால கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருந்தா உனக்கு நல்லது தானே. இப்போ
0: இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், பஸ்ல சல்லி காசு இல்ல.
2: கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க? நம்மளோட சம்பளத்துல நம்ம செய்யற முதல் செலவு சேமிப்பா தான் இருக்கணும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

Okay, so இன்னைக்கு நம்ம we had a very interesting debate about how movies influence the audience. மாயா மேமும் கனிமொழி மேமும் அவங்களோட வியூ பாயிண்ட்ஸை சொன்னாங்களா, அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணாங்க. தே டோல்ட் அஸ் ஹவு வயலன்ஸ், த போர்ட்ரேயல் ஆஃப் வயலன்ஸ் ஹேஸ் அ நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் த மைண்ட்ஸ் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ். த ஐடியா ஃபார் ரிவெஞ்ச், தி ஐடியா ஃபார் பிளட் ஷெட் அண்ட் ஆல், இட் ஹேஸ் அ வெரி நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் தி ஆடியன்ஸ். அண்ட் ஹவு தே கெட் அ ராங் பெர்செப்ஷன் அபவுட் ஆர் police officers, about our civil servants, about politicians, how they develop a very wrong notion and perception about them. And they both our speakers also share their experiences about the how movies are done. And on the other hand, we also had a viewpoint about how movies are necessarily and obviously different from the real world. The movies do have to show a bit of exaggeration to make it more realistic. It's just to, you know, make the storyline, make the plot more interesting, as after all, movies are also about entertainment. It's not merely a social service. Let me just sign off. This is me, RJ Deepthi, from MOPCRS 107.8. We will be back on the show, The Ugly Truth, and we will continue the debate and have a fresh set of topics and fresh set of ideas tomorrow.

0: Hello everyone, you're listening to me, RJ Deepthi, on the program The Ugly Truth on MOPCRS 107.8. எல்லாருக்கும் படம் பார்க்கறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாம் அப்படியே ஆடி போய் நம்மளோட ஃபேவரட் ஆக்டரோட படம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு அப்படியே முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணலாமா, ஆன்லைனில் இன்னும் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை தியேட்டர் டைரெக்டாக தியேட்டரில் போய் வாங்குறதா, க்யூவில் நின்று லைனில் நின்று டிக்கெட்ஸ்லாம் வாங்கி போய் பார்ப்போம். வி அடோர் ஆர் ஆக்டர்ஸ் ஸோ மச். வி அப்படியே நம்ம வந்து அவங்கள ஒரு ரோல் மாடலாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு ரியலி அந்த மாதிரி பார்த்து வி ரியலி ஃபாலோ தெம். வி கீப் finding out information about them, we keep track of what they're doing right now, enna adutha padam eppa release aadu, ellame we keep a track, we keep ourselves updated. So ippo, and there's so much of hero worship prevailing around, ippo mattum illanga kaalangaalama MGR padam, Shivaji padam appothilende there's so much of hero worship, or mari or idol or devatha paakra mariye paapanga. So again, this week in our program we are going to talk about movies. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, we were debating about how violence is prevailing and how it, you know, damages the society. It has a negative impact on youngsters. So today, we are going to have the debate about hero worship. And here again, we have our two personalities, Miss Maya and Miss Kanimori. So I'll hand it over to them. So now we'll be back after a short break, after which we'll begin the debate with our Miss Maya and Miss Kanimori giving their views on the topic.
1: வெயில போய் டேன் ஆகாம இருக்கணுமா,
2: போடுங்க ஹெல்மெட்.
1: லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா,
2: போடுங்க ஹெல்மெட்.
1: அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா?
3: ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள், சோ ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடிக்கிறவங்களுக்கு அவங்க உடல் நல எவ்வளவு தூரம் பாதிக்குது, அவங்க குடிக்கிறதுனால அவங்க உடல் நலம் வந்து கெடுறது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப சந்தோஷம் எவ்வளவு தூரம் பாதிக்குது, குடும்பத்தை ஒரு சமுதாயத்திலேருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம குடிப்பழக்கத்திலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி வெளியில வரணுங்கிறதையும் இந்த விழிப்புணர்வு பாடல் மூலமா நம்ம சமுதாய நண்பர்களுக்கு சொல்ல வந்திருக்கோம்.
6: சரக்கடைகளா நண்பா?
7: வேணாண்டா நண்பா.
6: இல்ல இல்ல, நான் குடிச்சே ஆகணும்.
7: இந்தாடா

குடிகாரையில் இருப்பது சந்தோஷம்னு நினைக்காதீங்க. குடும்பத்துல ஒருத்தர் குடிகாரரா இருந்தா அந்த குடும்பத்தையே சமுதாயத்தில இருந்து எவ்வளவு தூரம் ஒதுக்கி வைக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. குடிப்பழக்கத்தை விட்டுட்டு குடும்ப சந்தோஷத்தையும் நல்ல வாழ்க்கையையும் வாழறதுக்கு வாங்க.

ஏற்பட்ட குடி பழக்கத்தை நம்ம மருத்துவத்துறை அது ஒரு குடி நோயின்னு சொல்றாங்க. இந்த குடி நோயிலிருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைச்சாலே போதும், நமது அரசாங்கம் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறாங்க. அதுக்குண்டான பல மறுவாழ்வு மையங்கள் இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க போனாலே போதும், உங்களை ஒதுக்கின சமுதாயமும் நல்ல வாழ்க்கையும் உங்களை தேடி வரும்.

விழிப்புணர்வு பாடல உங்களுக்காக பாடியவங்க ராஜேஸ்வரி, எழுதியவர்கள் ஷர்மிளா, காயத்ரி, யோக சந்தியா, விசாலாட்சி. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Welcome back to MOPCRS 107.8, and this is me, RJ Deepthi, on the program The Ugly Truth. So we are back here, and Namaipur, we are going to have a debate with two personalities from the movie industry, which is Miss Kanimori, a very talented producer, a very promising personality, and we also have the very renowned film critic Miss Maya. So both of them are going to give us a top, give us their views on hero worship. So Maya ma'am, நீங்க சொல்லுங்க, ஹீரோ வர்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: Okay, so when we talk about an actor, like before this era, like when we were in MGR Sivaji Ganeshan's era, like they used to have a serious idol worship, but they were also portrayed in such a way. Like MGR in his movies, he was always a brother person. He always used to listen to his mother. Then he never used to drink, he never used to smoke. It was always like portrayed in such a way. And that actually affected people a lot when it came to his political career. Like they took him as that person. Truth apart, like they picturized MGR as the person, how he was portrayed in all his movies. So idol worship is actually very important. It's not only then, even right now, like a lot of actors are worshipped idly. Is the most controversial question when you go to a college. Nothing will spark more controversy in a place. Actually, not even college. Anywhere you go, it's like the most controversial question when you think of it. So it's very important when an actor like genuinely knows, and the producer or the crew knows that he has idol worship, we should actually monitor not whatever he says, but if his character is portrayed in the light, it has to, like, we have to think about what he says and what he doesn't say, because it really affects people what he says. And because, like, after Amir Khan acted in Gajini, everyone wanted to get that hassle. So when that, just a hassle can have impact, stuff he does and things he says will have a bigger impact.
2: It is true that a hero can cause a lot of difference and change in how people's behavior, you know, goes about every day. Correct. Like in the morning when you listen to your hero's favorite dialogue, the whole day namakku appadi thonum, because we will feel energetic. Appla namakku dilla varu and maralam. So adla onnu panna mudiyadhu, because it is a good thing that a hero can affect them. Because in every film, நம்ம காட்டுற படத்துல எல்லாத்துலயுமே ஹீரோனா அவன் நல்லவன், அவன் எண்ட் ஆஃப் தி டே நல்லதான் பண்ணுவான். கெட்ட குணம் இருந்தா கூட கடைசியில் அவன் மனசு நல்லது. ஸோ அது வரைக்கும் காட்டுறோம். ஸோ இஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் மூவி அண்ட் தேர் ஃபாலோவிங் ஹிம், தே வில் ஆல்சோ ஃபாலோ தட் பார்ட் ஆஃப் ஹிம். தே வில் ஆல்சோ திங்க் தட் ஓ, கடைசியில் அவன் வந்து இந்த எண்ட் ஆஃப் தி டே ஹீ பிகம்ஸ் த ஹீரோ பை டூயிங் சச் திங்ஸ். ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் டூயிங் குட் டாஸ்க் இன் தி எண்ட். ஸோ அதுக்கோசரம் அவன் ஹீரோ தான் இருந்துட்டு போவான். ஸோ இப்படி காட்டுறதான் வந்துங்க படத்தோட த ரீசன் டு ஷோ மூவிஸ். ஸோ பட் ஆல்சோ வி கேன் சே தட் சி எவ்ரி ஹீரோ எவ்ரி கேரக்டர் இன் அ மூவி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம வந்து வி ஆர் ட்ரைங் டு ஷோ சம்படி ஹூ இஸ் யூனோ ஒன் அமாங் த மில்லியன்ஸ். ஸோ அவங்க கூட ஹீரோ இருக்கலான்னு காட்டுறோம் படத்தில். ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் அ குட் திங் டு சே தட் எவ்ரிபடி கேன் பி அ ஹீரோ இன் ரியல் லைஃப் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி இஃபெக்ட்லாம் படம் வில் ஹாவ் இன் பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ். ஸோ அவன் எந்த மாதிரி அவன் வந்து குடிக்கிறானா, இல்லை வந்து இஃப் இஸ் ஸ்மோக்கிங் சிகரெட்ஸ் ஆர் வாட் எவர், ஆல் த அட்ரிபியூட்ஸ் வில் காஸ். அதை வச்சுட்டு பீப்புள் வில் டேக் ஸ்டைலிஷாக அவங்களும் குடிப்பாங்க. இந்த சொல்ல தேவையில்லை, தில்லுமூல படத்தில் ரஜினிகாந்த் சார் வந்து ஸ்டைலிஷாக அந்த சிகரெட் தூக்கி போட்டது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு அட்ரிபியூட்லாம் வந்து இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ், பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ரஜினிகாந்த் சார் வாஸ் ஒன்லி ஹீரோ ஃபார் பீயிங் சந்திரன். ஸோ அந்த மாதிரி அந்த குட் கேரக்டர்னாலாம் வந்து ஹீ பிகேம் த ஹீரோ. ஸோ அதுக்கு தட் ஆல்சோ இஸ் போர்ட்ரேட் இன் த சேம் மூவி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி படத்துக்கும் எல்லா ஹீரோக்கும் நல்ல நல்ல குவாலிட்டி இருக்கும். ஸோ அவங்கள ஹீரோ அவங்க வர்ஷிப் பண்ணுறாங்கன்னா, ஆடியன்ஸ் அவங்களுக்கு அப்படியே தள்ளி தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னா, ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேர் குவாலிட்டிஸ் தட் தே போர்ட்ரே இந்த மூவி. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எம்ஜிஆரோட பொலிட்டிக்கல் கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற விஷயம். ஜனங்களுக்கு அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அவங்களுக்கு வந்து படத்துல நடிக்கிறது வேற டேலண்ட்டு, ரியல் லைஃப்ல அவங்க பண்றது அவங்க ஹோல் லைஃபே வந்து வேற விஷயம். ஸோ ஆஃப்டர் ஷூட்டுக்கு அப்புறம் வெளில வரும்போதே அவங்க வேற மனுஷனா வருவாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தட் இஸ் ஹவு தே ஆர், தட் இஸ் ஹவு தே மேட் ஆஃப். பட் தே ஹாவ் டேலண்ட், ஸோ தேர் ஃபார் தி ஆக்டிங் இன் த மூவி. ஸோ திஸ் செப்பரேட் ஷாக்லாம் வந்து பீப்புள் ஹாவ் டு அக்செப்ட், பிகாஸ் அவங்க படத்துல ஒரு அவர் 10 படம் பண்றாரு, ஒரு ஒரு படத்துல ஒரு ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு, ஒரு படத்துல ஹீரோ இருக்காரு, ஒரு படத்துல வில்லனா இருக்காரு. டசன்ட் மீன் ஹீ இஸ் த சேம் பர்சன் இல்லையா. ஸோ அது அவர் ஆக்டிங் திறமை வச்சுதான் அதை டிசைட் பண்றது தவிர, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த பிகாஸ் ஆஃப் த பர்சன் ஹீ இஸ் இன்சைட் தட் இஸ் ஹவு ஹீஸ் ஆக்டிங் இன் ரியல் லைஃப். ஹிஸ் டயலாக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், ஹிஸ் கேரக்டர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஃபார் எவ்ரி ஸ்கிரிப்ட் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் த வே த ஸ்டோரி கோஸ் அபவுட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் த டேலண்ட் ஹேஸ் டு ஆக்ட். ஸோ இன் ரியல் லைஃப் இஃப் தே ஆர் கோயிங் டு யூனோ இமேஜின் பர்டிகுலர் ஹீரோ ஆர் ஹீரோயின் டு பி தட் வே இன் ரியல் லைஃப் ஆல்சோ, இட் இஸ் அ பீப்புள்ஸ் யூனோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு புரியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இந்த ட்ரிவியா படிச்சோம்னா புரிஞ்சுக்கலாமே நானும். அதர்வைஸ் நத்திங் மச் யூ கேன் டூ அபவுட் இட். படத்தை காட்ட முடியும், காட்ட முடியும். வி கேன் ஆல்சோ சே இப்படி தான் வந்து ரியல் லைஃப்ல இருப்பாரு, படத்தில் இருப்பாரு, நம்மளால காட்ட முடியாது எல்லாம்.
1: சரி, நான் அந்த எம்ஜிஆர் எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கு காரணமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஐ கேவ் தட் நான் அந்த எம்ஜிஆர் எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கு காரணமே வேற. வாட் ஐ வாண்டட் டு சே இஸ் தட் ஹவு மச் ஐடல் வர்ஷிப் கேன் அஃபெக்ட் அன் இண்டிவிஜுவல். லைக் எம்ஜிஆரை பார்த்து எல்லாரும் இமிடேட் பண்றதுலாம் இருந்ததேன்னு சொன்னது. How much like idol worship can get to people? My point is, even now it can get to people. I'm not saying, yeah, I totally agree with you that of course a person can't like play the same character again. What I'm saying is that sometimes actually they should stop playing the same character again. Like y'all can actually use idol worship for good things. For example, like instead of putting down as titles that don't drink or don't smoke, you can actually make sure your actor incorporates it, because not each and every script needs a person to drink and smoke. I'm talking about the specific scripts. Please don't like assume that I'm talking about like no movie they should drink or smoke. I don't want to make I'm not telling that every movie should be pure. I'm not that's not my whole point. My point is that every script is not the same, and but some scripts you'll just add it for the flares of it, like meaning unwanted ones. That's what I'm telling, like y'all can actually change that. Of course there has to be all this flash, otherwise there's the movie will not be like that visually appealing. I totally understand, like namma vandha epodume adhe kaamchinda romba bore adikum makkalukku. So adha na solla varala, na enna sonna solla vandena adu like when you all know that some actor has that much of idol worship, and when you all portray him like that he is the main character and he's the good guy, and you all subconsciously put it in people when he's doing something bad, that's when it really like affects people. For example, you all say that

0: scripts like that. Of course, I totally agree with you actually on this point that idol worship, like, people should be able to differentiate. But my point is, not all people are the same, right? And one more thing, India is like a very diverse country. Like, we have the uneducated, educated, poor, rich. Point is, we have a lot of different kinds of people. So you can't say that everyone should take it in the right perspective. If everyone had taken it in the right perspective and have done, like, based on, like, they've analyzed everything, then why would they, like, even know, why would there be cases? Why would there be cases that I took inspiration from a movie? And I'm just telling this because y'all should not face that. Like, I'm not telling that, of course, your scripts are perfect. Your scripts are really good, that it's actually inspiring people. I'm not telling all the movies that the film industry comes up with in a year that they are all wrong or they are bad. My point is, there has to be more research done. There has to be, like, y'all should know, y'all should think how, y'all should do more audience research. See how it can affect. And only then y'all can, like, have a better outcome.
1: So, thank you, first of all, Maya ma'am, for saying that our scripts are good, which is a huge compliment. Secondly, enna solrona, only actors with very good potential, avlo talent irukkira actors da, we can put for such promising and, you know, outbeat scripts and all. Indha maadhiri, just because or actor vandu hero worship pandranga, avar thalai thooki vechirukranga nu sonnanaala, we can't change, you can't give such a script to someone else. Because as a producer, I see there's a potential in that particular script. Even though it has got a lot of violence content in it, I see that it will reach the masses. So for which I need an actor who is very good enough to, you know, enact those roles well. Just because avar vandu ellarum pugidranga oru hero varka sonnanaale, I can't, you know, refrain him from not doing that script. So it is still my decision end of the day, and I have to get such a good script audience only. And okay, my madam, I do agree that past la vandu indha mari Shivaji, Ganeshan, MGR nadigarla irukumbodhu avangala irukumbodhu hero worship jaasti a irundhathu, because avanga rendu per da industry la rendu nadigargal, so adhaan epovume naturally there was more influence, you know, caused by them. But adoda effect la anga appa paakala, but because இந்த மாதிரி வி ஒன்லி வாண்ட் சம்மன் ஹூ இஸ் ரியலி குட் டு ஆக்ட். நான் அவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப டேலண்ட்னா அவங்க தான் பெஸ்ட். ஸோ கமர்ஷியலாக செல் பண்ணோம் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டை கூப்பிடுறவங்க. ஸோ அதனால வி குடன்ட் ரியலி, யூனோ, ஃபில்டர் டேலண்ட் அண்ட் சி தட் தேர் எஃபெக்ட்ஸ் ஆர் ஹேவிங், யூனோ, தேர் ஆக்டிங் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் எஃபெக்ட் ஆன் தி ஆடியன்ஸ். நாங்களாம் வந்து நல்லதான் நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா படம்லாம் வந்து அந்த காலத்தில் படம்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி நடந்து வந்தது. அஸ் இன் எவ்ரி சீன்லேயும் ஒரு ஒரு மாதிரி வந்தது. ஆனால் இப்போ ரீசெண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்பீட் ஃபிலிம் கம்மிங் அப். ஸோ அவுட் ஆஃப் தி, யூனோ, ப்ளூ டாபிக்ஸ் அண்ட் ரொம்ப ரேர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்து ஜிகிர்தண்ட படம் பார்த்துருப்பீங்கன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டைரக்ஷன் ஆல்சோ. அதெல்லாம் கண்டிப்பா அது பாராட்டே ஆகணும். அந்த மாதிரி படத்துலலாம் வந்து இப்போ எப்படி இருந்தா கூட ஹீரோனா ஹீரோவா இருந்துக்கலாம், வில்லனா கூட இருக்கலாம் ஹீரோ. ஸோ ஜெகத்னர் படத்துல வந்து நம்ம பாபி சிம்மா சார் தான் வந்து ஹீரோவா வந்த படத்துல. புகழும் எல்லாமே அவர் தான் நிறைய கிடைச்சி, மோர் தன் சித்தார்த் சார். ஸோ இப்படிலாம் பாத்தீங்கன்னா படம் மூவிஸ் ஆர் ஜஸ்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஆல் திஸ்.
0: Like, all this, whatever you said are integral part of movies. I just believe that it'll be better if we have more censorship board. Like, they take this matter more seriously so that it does not affect anybody. Like, what people see on movies does not affect or cultivate wrong thoughts for them.
1: Okay, I also agree with that. Maya ma'am, thank you so much for sharing your views. I absolutely value them. And I too agree that, you know, there should be more, you know, looking into this issue and, you know, figuring out epla mari correct panla in the mari, you know, qualities between people and the audience and the movie makers.
2: Thank you, Kanimari ma'am and Miss Maya. So, listeners, today we had an interesting debate. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வர்ஷிப்பை பற்றி பேசினாங்க. ஹீரோ வர்ஷிப் பார்த்தீங்கன்னா காலகாலமாகவே நடந்துட்டுருக்கு. அந்த கால படத்துலேருந்தும் இப்போ கூட நிறையவே இட்ஸ் ப்ரிவேலிங். அண்ட் அதோட விளைவுகள், அதோட இம்பேக்டை பற்றி பேசினோம். அதனால என்னெல்லாம் நடக்கும்ன்றது இன்னைக்கு டிபேட்ல டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ திஸ் இஸ் மீ ஆர்ஜே தீப்தி சைனிங் ஆஃப் டுடே ஆன் த ஷோ அக்லி ட்ரூத் ஆன் MOPCR 107.8.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: கணபத்

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க வில்லுப்பாட்டு மூலமா. கேப்போமா?
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லி

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
2: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
1: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகளாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
5: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
6: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளவா போகணும்? அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
5: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
7: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
5: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
7: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
5: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட் சமதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டான்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு எங்களை தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
7: என்னமா ஆச்சு சொல்லுமா அம்மா, என்னமா ஆச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேடுறவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: போட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
3: இதோ வந்துருவாருடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டிய வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி, போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
0: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
2: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: பாத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம், இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

0: மார்கழி ராகம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: நீங்க வந்து நாங்க கேள்விப்பட்டிருக்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் எல்லாம் நீங்க தயாரிச்சு நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஓகே, இத பத்தி உங்களோட ஆர்கனைசேஷன் பத்தி சொல்லுங்க மேம்.
1: எங்க ஆர்கனைசேஷன் பேர் வந்து அனுராக் மேடம்.
0: ஓகே,
1: அனுராக், ANURAG.
0: ஓகே மேம்.
1: அண்ட் வி ஸ்டார்டட் இன் தி இயர் 2001ல ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஆக்சுவலா வீட்லயே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு நானும் இன்னும் ஒரு ஃப்ரெண்டுமா சேர்ந்து ஆரம்பிச்சோம்.
0: ஓகே மேம்.
1: தென் கொஞ்சம் கொஞ்சமா வி ஸ்டார்ட் ஸ்லோலி ஒரு வெளியில எல்லாம் போக ஆரம்பிச்சோம். நாங்களே சேல்ஸ் ப்ரமோட் பண்ற மாதிரி இதுக்கெல்லாம் போனோம், சேல்ஸ்க்கெல்லாம் போனோம்.
0: ஓகே மேம்.
1: ஃபர்ஸ்ட் பேங்க்ஸ்க்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம். தென் இன்சூரன்ஸ், பிஎஸ்என்எல், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வி டிட் லாட் ஆஃப் லெக் ஒர்க்.
0: நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எத்தனை பேரோட ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? உங்களோட எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் இருந்தாங்க?
1: இல்ல, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் இன்னொரு லேடியும் தான் இருந்தோம்.
0: ஓ, நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ஆரம்பிச்சீங்க?
1: ஆமா, ரெண்டு தான். நான் தான் நான் ஆரம்பிச்சேன். ஷீ ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ.
0: ஓகே ஓகே மேம்.
1: ஜாயின்ட் அஸ் அ ஹெல்பர் ஒன்லி.
0: ஓகே மேம். நீங்க பர்టిక్యులர் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தயாரிக்கிறதுக்கான காரணம் என்ன? எது ஏன் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்க?
1: இல்ல, ஆக்சுவலா இது வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவா தான் ஆரம்பிச்சோம்.
0: ஓகே.
1: இது வந்து ஒரு ஏதாவது ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ வாஸ் சிட்டிங் ஐடில்.
0: ஓகே.
1: சோ ஐ வாண்ட் டு டு சம்திங். மை சில்ட்ரன் வேர் ஆல் க்ரோன் அப், சோ ஐ தாட் ஐ வில் டு சம்திங். அது ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான், அதுக்கப்புறம் ஒரு இது சர்வீஸ் கம் பிசினஸ் அது மாதிரி தான்.
0: ஓகே மேம். இனிஷியலா உங்களோட எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் போட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சீங்க?
1: இனிஷியலா 16000 போட்டோம் மேடம்.
0: 16000. ஓகே மேம். இப்போ நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: இப்போ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம்னு கேக்குறீங்களா?
0: ஆமா மேம்.
1: இத வந்து அப்படியே போட்டு போட்டு எடுக்கறோம் மேடம். வாட் எவர் வி கெட்.
0: ஓகே ஓகே.
1: அப்படியே போட்டு போட்டு எடுக்கறோம்.
0: ஓகே மேம். இப்போ இவ்வளவு வருஷம் வந்திருக்கீங்க, இப்போ இருக்கிற ஃபைனல் ஸ்டேஜுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜுக்கும் growth ஏதாவது தெரியதா உங்களுக்கு?
1: இட்ஸ் growth மீன்ஸ் இட்ஸ் a great growth மேடம். இது மாதிரி நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இது வந்து ஆக்சுவலா வந்து கான்செப்ட் ஃபில்லிங் தான். ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது கான்செப்ட் ஃபில்லிங் தான். இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் வந்ததுனால so many things have happened in between. அதனால நல்ல அவேர்னஸ் வந்ததுனால and we also did lot of leg work.
0: ஓகே மேம். நான்
1: போய் நேரா போய் பார்த்து பேசி எல்லாம் பண்ணதுனால நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. இப்போ நல்ல இது மேடம். இப்போ டீலர்ஸ்க்கும் நாங்க டீலர்ஸ்க்கு நேரா போயிட்டு இது பண்ணோம். சோ அந்த மாதிரி பண்ணதுனால இப்போ நல்ல growth is really very good.
0: ஓகே மேம். உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு?
1: இதுல வந்து ஆன்டிசெப்டிக் லோஷன் இருக்கும் மேடம். தட் இஸ் லைக் சாவ்லான், டெட்டால் அந்த தான்.
0: ஓகே மேம்.
1: ஆன்டிசெப்டிக் கிரீம் in case of any burns, injuries, you can apply that.
0: Okay.
1: Then you have a pain balm.
0: Okay, ma'am.
1: Dressings, madam.
0: Okay.
1: Sterile dressings. That is use and throw. And the madri there.
0: Okay.
1: Then you have a breathing mask. Breathing mask. இந்த சிபிஆர் மாஸ்க் நீங்க இதுல பாத்தீங்கன்னா சிவாஜி பட்நாயக் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் அந்த இது அந்த இது.
0: ஓகே.
1: தென் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு.
0: ஓகே மேம். இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ்ல டைப்ஸ் ஏதாவது இருக்கா இவங்களுக்கு அந்த மாதிரி தீ காயங்களுக்கு சில?
1: ஆமா ஆமா. We have so called what is called the mini, small, medium, large corporate.
0: ஓகே.
1: சோ இது வந்து மினி வந்து ஆட்டோல வைக்கிற மாதிரி, small adult, small box வந்து we can keep it in the car dashboard அதுக்கலாம்.
0: Okay.
1: medium large அது வந்து for schools, house purpose, office purpose.
0: Okay.
1: corporate வந்து for all the factories அந்த மாதிரி.
0: Okay ma'am. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல கொஞ்சம் இருந்திருக்கலாம், இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் அதிகரிச்சிருக்கலாம். பிகாஸ் வந்து நம்ம ஃபாஸ்டா முன்னேறிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சோ உங்களோட கிட்லயே ஏதாவது டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கீங்களா?
1: டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கோம் மேடம். வி ஆர் ஆல்சோ இப்போ நிறைய இப்போ சம் பீப்புள் தே ஆஸ்க் ஃபார் தேர் ஓன் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும்.
0: ஓகே,
1: கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கறனால இஃப் தே வாண்ட் தே நாங்க வந்து சில சில பாக்ஸ்ல வந்து அமிர்தானந்த் சல்தன் வச்சிருப்போம். தே சே தே டோன்ட் வாண்ட் தோஸ் திங்ஸ், அதுக்கு பதிலா என்ன வேணுமோ அந்த மாதிரி இருக்கும்.
0: ஓகே,
1: வி ஆர் ஆல்சோ கிவிங் லாட் ஆஃப் முன்னாடி இருந்த ஐட்டம்ஸ் எடுத்துட்டு இப்போ வேற ஐட்டம்ஸ் இருக்கோம். சோ இட் டிபெண்ட்ஸ்.
0: ஓகே,
1: வாட் ஆர் தி
0: எவ்வளவு விலைன்னு சொல்ல முடியுமா மாமா ஒவ்வொரு கிட்? அத அத நீங்க டைப்ஸ் கூட சொன்னீங்க, மீடியம் லார்ஜ்.
1: ஆமா, மினி வந்து 190, ஸ்மால் வந்து 345.
0: ஓகே,
1: மீடியம் இஸ் 475.
0: ஓகே மேம்,
1: லார்ஜ் இஸ் 535.
0: ஓ ஓகே மேம். இப்போ சப்போஸ்
1: கார்ப்பரேட்ங்கிறது
0: 970.
1: யா,
0: ஓகே மேம். இப்போ சப்போஸ் வந்து பீப்புள் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல வந்து நாங்க இத மாத்திக்கணும் அப்படி நினைச்சா மாத்திக்க முடியுமா, இல்லனா இந்த கிட் அவ்வளவுதான் நாங்க வெறும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா?
1: இல்ல, இது வந்து அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனோட டிபெண்ட் ஆன் ஹவ் many பாக்ஸ் தே கிவ். அவங்க இப்போ ஒரு ஒரு ஒரு பாக்ஸ்னா கொடுக்கலாம் அந்த மாதிரி, இல்ல அவங்க நேம் போட்டு தரலாம். அது நேம்னாக்கே 50 to 50 பாக்ஸஸ் அட்லீஸ்ட் மினிமம் ஷுட் பீ தேர். ஆர்டர் ஷுட் பீ ஃபார் 50 பாக்ஸஸ், ஏன்னா நாங்க வந்து பிரிண்ட் பண்ணி தரதுனால.
0: ஓகே மேம்,
1: இட் ஷுட் பீ இட் ஷுட் ஆல்சோ ஒர்க் அவுட் ஃபார் அஸ் ஆல்சோ. அதனால அந்த மாதிரி 50 நம்பர்ஸ்க்கு குறைஞ்சி நாங்க அந்த மாதிரி பண்ண முடியாது, அது நாங்க பண்ணிக்கிறோம்.
0: ஓகே மேம், உங்களோட மெயின் ஆஃபீஸ் எங்க மேம் இருக்கு?
1: மடிப்பாக்கம்ல இருக்கு மேடம்.
0: மடிப்பாக்கம், ஓகே. ஸ்டார்டிங் சொல்லும் போது நான் ஆரம்பிச்சேன், என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு கீழே?
1: இப்போ வந்து 10 பேர் இருக்காங்க மேடம்.
0: 10 பேர்,
1: யா. 6 லேடிஸ் ஆர் வர்க்கிங் அண்ட் 3 மென் அண்ட் 6 லேடிஸ், யா, 6 லேடிஸ் அண்ட் 3 மென் ஆர் வர்க்கிங்.
0: ஓகே மேம், உங்களுக்கு ஏதாவது
1: 2 சேல்ஸ் மென் ஆர் தேர்.
0: ஓகே மேம், சோ உங்களுக்கு ஏதாவது பிரான்சஸ் இருக்கா?
1: பிரான்சஸ் எல்லாம் கிடையாது மேடம், இங்கே தான் இருக்காங்க. டீலர்ஸ் இருக்கறனால டீலர்ஸ் will take care of her.
0: Okay,
1: we supply to the dealers. And they will give it all in Hyderabad. We have 4 dealers all over, 40 dealers all over.
0: Okay, இது சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது உங்களோட ஆர்கனைசேஷன், பர்టిక్యులரா அந்த அனுராக்ன்ற எதுக்கு மேம் அந்த பேர் வச்சீங்க?
1: அனுராக் என்ன பேர் வச்சோம்? That Anu, that name is really good for us. And my son's name is Anurup.
0: Oh.
1: My house name is Anugraha.
0: Okay.
1: So that name is very lucky for us. So I thought we'll give that name itself.
0: Okay. And also, you said dealers. So, dealers, what kind of dealers do you say?
1: Surgical dealers, madam.
0: Okay.
1: Yeah, surgical dealers.
0: Okay, okay. So, your main...
1: Safety people, safety in the... fire extinguishers, they also may come to us. They also keep our products and they also sell it.
0: Okay, ma'am. உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி நாங்க கன்சூமர்ஸ் எப்படி எடுத்துக்கறாங்க, இந்த யார் மூலமா?
1: அதா டீலர்ஸ், த்ரூ டீலர்ஸ்.
0: லைக்
1: தே கன்சூமர்ஸ் டேக் ஃப்ரம் த்ரூ டீலர்ஸ்.
0: அதாவது எந்தெந்த இடங்கள்ல கிடைக்குது நான் கேக்குறேன் மேம்.
1: எல்லா இடத்துலயும் கிடைக்கும் மேடம். they also come to us. இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஓடிஸ் கிட்ட, ஓடிஸ் எலிவேட்டர்ஸ் தே ஆர் பெஸ்ட். அப்புறம் ஹிந்துஸ்தான் லிவர், they also have, we have supplied to them also.
0: ஓகே மேம், மெடிக்கல் ஷாப்ஸ்லயும் கிடைக்கறதா?

0: We are also exporting to Muscat, and now we are exported to Sweden.
1: ஓகே மெடிக்கல் ஷாப்ஸ்ல இருந்தா வாங்கிக்க முடியுமா மேம்
0: எங்கம்மா?
1: மெடிக்கல் ஷாப்ஸ்ல
0: மெடிக்கல் ஷாப்ஸ் ஆல்சோ, பட் மோஸ்ட்லி சர்ஜிக்கல்ஸ்ல தான். உங்களுக்கு வந்து
1: ஓகே ஓகே
0: மதன் சர்ஜிக்கல்ஸ் அந்த மாதிரி பர்டிகுலர் சர்ஜிக்கல்ஸ்ல எல்லாம் தான் உண்டு.
1: ஓகே சப்போஸ் வந்து ஃபோன் பண்ணினா ஆர்டர்ஸ் அந்த மாதிரியும் கொடுக்குறீங்களா?
0: ஓ ஷியோர், கண்டிப்பா.
1: ஓகே மேம். உங்களோட எப்படி வந்து உங்களோட தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க மேம்? இப்போ வந்து ஸ்டார்டிங்ல நீங்க ஆரம்பிச்சீங்க, ஸோ எப்படி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க உங்களோட ஒர்க்ஸை?
0: அதான் சொன்னேன் மேடம், ஐ நான் வந்து நானும் என்னோட சிஸ்டர்லாவும் போவோம் மேடம் சேல்ஸ்க்கு. வி கோ, வி மீட் பீப்புள், அண்ட் ஸ்லோலி வி ஸ்டார்ட் லைக் தட். அந்த இடம் ஃபர்ஸ்ட் இடம் போறல, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடம் பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்னொரு இடம் பார்த்து இப்போ அங்கே இது பண்ணியிருக்கோம், இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம்.
1: ஓகே மேம். இப்போ சைட் பிஸ்னஸ்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: என்ன மேடம்?
1: சைட் பிஸ்னஸ்,
0: சைட் பிஸ்னஸ் இதுதான் மேடம் மெயின் பிஸ்னஸ்,
1: இதுதான்.
0: சைட் பிஸ்னஸ்.
1: ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்க உங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்க இல்லையா மேம், அந்த அதாவது ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்றது உண்டா மக்களுக்கு? இப்போ வந்து பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொன்னா அந்த கிட்ஸ் மட்டும் நீங்க அவைலபிள் பண்றீங்க, சப்போஸ் இது இந்த மாதிரி ஒரு
0: கிளாஸஸ் எடுக்கறோம் மேடம், கிளாஸஸ் எடுக்கறோம்,
1: கிளாஸஸும் எடுக்கறீங்க.
0: ஆமா ஆமா.
1: அண்ட் புக்ஸ் ஏதாவது வெளிப்படுறது உண்டா? இப்போ ஃபயர் ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆமா, இப்போ வந்து நாங்க வந்து வி ஹேவ் எ லைசன் வித் செஞ்சான் சாம்பிள் சிபி, அண்ட் தே ஆல் தே கம் டு கம் அண்ட் தே ஆல்சோ கிவ் கிளாஸஸ் லைக் திஸ், அண்ட் அவளுக்கு வந்து சர்டிபிகேட்டும் தருவோம்.
1: ஓகே மேம். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட்ல உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் உண்டா? நீங்க ஸ்கூல்ல வேலையில
0: கண்டிப்பா
1: காலேஜ்?
0: கண்டிப்பா ஐ ஹவ் டேக்கன் ட்ரைனிங் ஆன் தட், அண்ட் ஒன்லி வி ஸ்டார்ட்டட்.
1: நீங்க இப்ப பர்டிகுலர் நீங்க கத்துட்டேன்னு சொன்னீங்க, அது தவிர்த்து வந்து யாரோட அட்வைஸ் எடுத்துக்கிறீங்களா? அவங்க அண்டர்ல இருந்து நீங்க ஏதாவது பண்றீங்களா?
0: புரியல புரியல
2: மேம். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் நீங்க செய்யறீங்க இல்லைங்களா?
0: ஆமா ஆமா.
2: இப்ப அதுல வேற அதுல யூஸ் பண்ற பொருட்கள் இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி தன்மை இருக்கணும், இல்ல என்ன மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக யாருடைய அட்வைஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா?
0: அட்வைஸும் எடுத்துப்போம் மேடம், அண்ட் மெயின்லி மை ஹஸ்பண்ட் இஸ் வர்க்கிங் ஃபார் ஹி வர்க் ஃபார் ஜான்சன் அண்ட் ஜான்சன்.
2: ஓகே.
0: ஹி இஸ் எ மெடிக்கல் ரெப், ஹி வாஸ் எ மெடிக்கல் ரெப், அண்ட் ஹி நோஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் இட் பிகாஸ் ஹி வர்க் ஃபார் 20 இயர்ஸ் வித் தி ஆர்கனைசேஷன். சோ வித் ஹிஸ் ஹெல்ப் and one more person there, both their help I use it.
2: Okay ma'am. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது பிஸ்னஸ் ப்ரொமோஷன், ஏன்னா இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பெரிய அளவில் ரீச் ஆகணும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா டீலர்ஷிப் கிட் டீலர்ஸ் கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணி தேவையான கிளைண்ட்ஸ்க்கு போய் ரீச் பண்ணுறீங்க. வேற ஏதாவது மெத்தட் அடாப்ட் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் இல்லை ஏதாவது
0: ஐடியா? வேற ப்ரமோட் பண்ணுற ஐடியா எப்படி மேடம்? வேற இதுவே எங்க இதுவே நாங்க நல்லா இதுவே பண்ணிட்டு இருக்கோம் மேடம், எங்களுக்கு வேற ஐடியா ஒன்றும் தெரியல எனக்கு.
2: டைவர்சிஃபிகேஷன்னா வேற ஹவு டு சே, வேற ஏதாவது கிளாஸிஃபை பண்ணி உருவாக்குற மாதிரி, இல்லாட்டி ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ன்றதே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராடா சொல்லணும்னா ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லா பொருளும் இருக்கிற மாதிரி ஒரு கிட்டு, பட் அதுல ஏதாவது டைவர்சிஃபிகேஷன் ஏதாவது ஒரு புதுமையை இது பண்ணி எடுத்துட்டு வர மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குங்களா?
0: புதுமையா? இப்ப ஆக்சுவலா பழைய நாங்க தான் புதுசா கொண்டிருக்கோம், பழசு இன்னும் ஸ்டில் சம் பீப்புள் இப்போ நீங்க கவர்மெண்ட்ல எல்லாம் கேட்டீங்கன்னா பழைய இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க, பட் தட் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் நவ், திங்ஸ் ஹவ் சேஞ்ச், அண்ட் வி ஷுட் ஆல்சோ ஹேவ் வாட் வி கெட் பண்ணி வி கேன் கிவ் நோ, இப்போ என்ன இருக்கோ அதான் கொடுக்க முடியும்ல. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு கிவ். அப்போ அவங்க கேட்டது பழைய இன்னும் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்ததுனாக்கே தே ஆஸ் ஃபார் ஆல் த ஓல்ட் ப்ராடக்ட் விச் இஸ் நாட் அவைலபிள் நவ்.
2: சரிங்க மேம். இந்த மாதிரி பொருள் செஞ்சு இது பண்ணும்போது இந்த மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட்னு ஒரு விஷயம் இருக்கும்,
0: ஆமாம்
2: அதெல்லாம் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க?
0: இல்லை மேடம், மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்பைரி டேட் இஸ் இன் த பேக் இட்செல்ஃப், வாட் எவர் ப்ராடக்ட்ஸ் இட் கம்ஸ் தட் இஸ் இன் த பேக் இட்செல்ஃப். இப்போ நாங்களே பண்ணுறது வந்து இந்த ஸ்டெரைல் கோஸு ஸ்டெரைல் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் நாங்களே பண்ணுறோம், அதில் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டும் இருக்கும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும். Nothing will come without an expiry date or a manufacturing date.
2: Okay. So, இது வந்து உங்க கிட்ட வந்து combination of நீங்க உருவாக்குற பொருட்கள் அண்ட் கடையில இருந்து வாங்கப்படுகிற
0: பொருட்கள். இப்போ அந்த அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம், அந்த பாக்ஸ் நாங்கள் பண்ணுறோம். அதில் வர இந்த சிறையல் ஐட்டம் ட்ரெஸ்ஸிங்ஸ் அந்த காஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம். மற்ற ஐட்டம்ஸ்லாம் வெளியில் வாங்குகிறோம். அந்த மாதிரி
2: தான். ஓகே மேம், இது வந்து ஒரு இந்த க்வெஸ்சனில் நான் என்ன கேட்குறோம்னா, உங்களுக்கு இது வந்து ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குதுங்களா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: ஓகே, ஏன்னா இது ரொம்ப புது ஐடியாவாக இருக்கு, இதுவரை நாங்கள் கேள்விப்படாத ஒன்றா இருக்குது. யூஸ்வலாக பெண்கள்னால் ஏதோ ஒரு லைட் சைடான ஒரு ஜாப் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க, பட் திஸ் இஸ் மெடிக்கலி இதுன்றதுனால ஒரு அட்வைஸ் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ராடக்டை பண்ணி விற்கிறது அப்படின்றது ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ எந்தளவுக்கு லாபகரமாக இருக்குது, எந்தளவுக்கு உங்களுடைய முயற்சி
0: லாபம் மட்டும் இல்லை மேடம், ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான்.
2: ஓகே, இந்த மாதிரி புது தொழில் தொடங்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஊக்குவிச்சது யாரு?
3: நீங்க வந்து வேற இடத்துல இதெல்லாம் செட்டப் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்ப சவுத் ரீஜன் இருக்கு, சில ஏரியாஸ் வந்து தே ஆர் மோர் ஃபார் த ஹெவி வெஹிக்கிள்ஸ் போறது இல்லையா, ஃபார் ட்ரக்ஸ் தே டிராவல்.
0: அதுக்கும் குடுக்குறோம் மேடம், ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கும் குடுக்குறோம், லைக் கோச் கோச்க்கெல்லாம் குடுக்குறோம். நம்ம இங்கேயே இதுலயே உண்டு மேடம், நம்ம பஸ்ஸஸ்லயே உண்டு, பிடிசி பஸ்ஸஸ்லயே உண்டு.
3: நீங்க எப்படி வந்து அதை மானிட்டர் பண்றீங்க, அவங்களுக்கு யூஸ் ஆயிடுதா அது, அதுக்கு அப்புறமா அது ரீப்ளெனிஷ் இருக்குல ஒரு தடவை யூஸ் பண்ணா?
0: see எப்படி மானிட்டர் பண்றோம்னா, from the orders we get.
3: ஓகே,
0: இப்போ அந்த யூஸ் இல்லனா, கே யூசேஜ் இல்லனா ஆர்டர்ஸ் வராது.
3: ஓகே, சோ the number of orders நீங்க வெச்சு யூ see whether அங்க யூஸ் ஆயிருக்கா இல்லையானு. இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் நீங்க எடுக்கறத வெச்சு யூ கம் டு நோ இல்லையா மானிட்டரிங்.
0: அண்ட் இட் இஸ் ஆல்சோ மேண்டேட்டரி மேடம், இப்போ ஒன்ஸ் இன் இப்போ அது எக்ஸ்பயரி ஆக்ட் வெச்சீங்களே, தே ஷட் கம் பேக் டு அஸ். அண்ட் இட் இஸ் மேண்டேட்டரி தட் எவ்ரி ஈவன் ஹவுஸ் ஷட் ஹேவ் எ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்,
3: லைக் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வெச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து நெசசரி.
0: ஆமா, ஒரு ஆபீஸ்ல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு.
3: ஆமா,
0: அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இஸ் ஆல்சோ எ நெசசிட்டி.

0: ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கிறது ஒண்ணு இல்லையா, நிறைய பேருக்கு வந்து எதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கணும் ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படிங்கிற நாலேஜ் வந்து கொஞ்சம் கம்மி.
1: ஆமா,
0: சில விஷயம் வந்து ஓவர்லாப் ஆகும், இதுவும் யூஸ் பண்ணலாம் அதுவும் யூஸ் பண்ணலான்னு. பட் சில கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்து இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்ப அந்த மாதிரி பீப்புளை வந்து எப்படி எஜுகேட் பண்ணலாம்? இப்ப இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் நாலேஜ் எல்லாருக்கும் போதுமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: இல்ல போராது, அதாவது பேசிக் நாலேஜ் இருக்கு மேடம்.
0: பேசிக் நாலேஜ் இருக்கு நம்புறீங்க?
1: பேசிக் நாலேஜ் இருக்கு.
0: ஓகே,
1: அது வந்து அதாவது என்ன, மிடில் கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு, லோ லெவல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. அத வந்து நம்ம கிளாஸஸ் எடுத்து தான் இது பண்ண முடியும்.
0: கிளாஸஸ் எடுத்து தான் பண்ண முடியும், வேற விதத்துல பண்ண முடியும்னு?
1: வேற நம்ம நிறைய பேப்பர்ஸ்லயே ஆனா நிறைய வருது, ஒவ்வொரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது தே ஆல்சோ கிவ் லாட் ஆஃப் இன்சூரன்ஸ். பட் யார் படிக்கிறாங்கிறதுதான் தெரியல.
0: தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ட்ரூ,
1: தட் இஸ்.
0: இப்போ நீங்க வந்து பேசிக் நாலேஜ் சொல்றீங்க இல்லையா, பேசிக் நாலேஜ்னா என்னென்ன என்கம்பேஸ் ஆகும்? ஃபயர் இன்ஜுரிஸ்லேருந்து இப்போ ஒரு சின்ன ஒரு பிளேடு பட்டது வரைக்கும் எல்லாமே இன்ஜுரிஸ். ஸோ பேசிக்னா ஒரு பர்சனுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்?
1: அதான் என்ன, இப்போ ஒரு தீப்பட் காயம் பட்டதுனாக்கே உடனே அதை வாட்டர்ல காமிக்கணுங்கிறது கூட தெரியல, சில பேருக்கு தெரியுது சில பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது.
0: ஓகே,
1: அது இஸ் பேசிக் நாலேஜ்.
0: ஓகே,
1: அது கூட தெரியல சில பேருக்கு. சம் பீப்புள் ஆர் ரியலி.
0: இப்போ வந்து ஒரு காமன் மிஸ்டேக் வந்து, நான் ஐ வாஸ் விட்னஸ் டு ஒரு ஆக்சிடென்ட் இன் த ரோட். அவங்க வந்து ஹெல்மெட் போட்டுட்டு ஹீ ஹேட் அன் ஆக்சிடென்ட். சின்ஸ் ஹெல்மெட் போட்டனால த ஹெட் இன்ஜுரி வாஸ் நாட் தேர், பட் நெக் இன்ஜுரி இருந்தது. சம் ஆஃப் தி மென் வந்து அந்த ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து நானும் ரெண்டு என்னோட கூட இருந்தவங்களும் சொன்னோம், ஹெல்மெட் ரிமூவ் பண்ணக்கூடாது பிகாஸ் நெக் இன்ஜுரி ஆனனால வி டோன்ட் நோ ஸ்பைனல் கார்டு அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒருவேளை அங்க அதை பத்தி தெரிஞ்சவங்க இல்லனா இட்ஸ் a disaster for the victim இல்லையா?
1: ஆமா.
0: சோ ஸ்கூல்ஸ்ல இத ஆரம்பிக்கிறது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி சொல்லி எடுத்துட்டு வரது, do you think it is advisable to start from the school age இல்ல காலேஜ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா?
1: வெரி வெரி குட். From it should be to start from the school only.
0: From the school only.
1: ஆமா ஆமா.
0: பட் ஸ்கூல் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கரிக்குலம் வச்சிருப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா இது வந்தா நம்மளுக்கு வேணுங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டாங்க இல்லையா? எல்பி லைக் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அந்த மாதிரி.
1: இல்ல, நாங்க ஸ்கூலுக்கு கூட எடுத்தோம் மேடம், ஹோல் கிளாஸ் கேம். ஐ மீன் அதாவது ஃப்ரம் 8th இருந்து அவங்க இது பண்ணாங்க, கிளாஸ் எடுத்தாங்க. 8th க்கு ஃபுல் 8th கிளாஸ் ஃபுல்லா வந்தது, 9th கிளாஸ் ஃபுல்லா வந்தது, 10th கிளாஸ் ஃபுல்லா வந்தது. தே ஆல் ஆல்சோ குவெஸ்டின்ட் அஸ்.
0: ஓகே,
1: வாட் தே ஹேட் சம் டவுட்ஸ், வி ஆல்சோ குட் गिव देम குட் அட்வைஸ் அபௌட் தட் அண்ட் கிளியர் த டவுட்ஸ்.
0: உங்களோட ரோல் மாடல் யாருன்னு சொல்வீங்க இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு?
1: ரோல் மாடல்ங்கறத விட ஊக்குவிச்சதுங்கிறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான்.
0: ஹஸ்பண்ட் தான். ஓகே,
1: ரோல் மாடல், அதுக்கப்புறம் தட் ஆல்சோ மை ஹஸ்பண்ட் ஒன்லி.
0: ரெண்டுமே ஹஸ்பண்ட்
1: தான்.
0: ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் பீப்புள் ஆர் நோ சேஞ்சிங் தேர் ஆட்டிடியூட், ஒரு வேலைக்குன்னு போறதுக்கு பதிலா டு ஸ்டார்ட் தேர் ஓன் பிசினஸ் அப்படின்னு மென்டாலிட்டி கொஞ்சம் வந்திருக்கு. அது வந்து ஹவு கேன் தே டெவலப் இட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல? உங்களுக்கு இப்ப உங்களுக்கு வந்து உங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க தேங்க்ஃபுல்லி டு டெல் யூ டு கைட் யூ இந்த மாதிரி போகணும்னு. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எங்களோட காலேஜ்ல இருந்தே பீப்புள் ஆர் டூயிங் பிகாம் அதெல்லாம், அவங்க வந்து அவங்க கிராஜுவேஷன் முடிச்ச அப்புறம் எங்க அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அஸ் டு ஹவு டு கோ அபவுட்?
1: They should know what the in and out of it.
0: Okay.
1: They should go to, I mean, go out and see what exactly is that.
0: Okay. அதுக்கப்புறம்
1: அது தெரிஞ்ச அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளியில போனோம். They should speak out. They should move out.
0: Okay.
1: இன்ட்ரோவர்ட்டா இருக்க கூடாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும்.
0: எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும்.
1: Yes.
0: Good socialite. Does it help?
1: Yes, yes. You have to talk, talk, talk.
0: Okay. And
1: நான் பேசாம இருந்தேன். I became a talker to because of வெளியில போய் பேசுறதுக்கு.
0: சோ நீங்க சொல்றீங்க that உங்க becoming an you know entrepreneur has actually changed your behavior.
1: Definitely, sure.
0: And நீங்க அது for the positive சொல்வீங்களா இல்ல something which can be avoided? Really positive.
1: I'm very happy I have become like this.
0: Okay. இப்போ bank loans எல்லாம் வந்து சில ஜாப் சில ஒர்க்குக்கு வந்து இட்ஸ் ரெடிலி அவைலபிள், வேற சில வெஞ்சர்ஸுக்கு தே ஹாவ் அ லாட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வெதர் வில் இட் பி சக்சஸ்ஃபுல் அந்த மாதிரி. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? ஷுட் தே பி லீனியன்ட் ஆன் ஆல் த கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் கம் அப் வித்?
1: இல்ல டிபெண்ட், இஃப் யூ ஹாவ் எ ஃபுல் டீடைல் யூ டெஃபினெட்லி கெட் இட். இஃப் யூ ஹாவ் த ரைட் டீடைல்
0: ஓகே
1: யூ டூ யூ டெஃபினெட்லி கெட் இட். யூ ஷுட் யூ ஷுட் ஷோ த இன்கம் டேக்ஸ் திங் எவ்ரி திங் வாட் எவர் டீடைல்ஸ் யூ ஹாவ் யூ ஷுட் ஷோ ஷோ அண்ட் யூ ஷுட் பி ஓபன் டு தெம்.
0: ஓபன் டு தெம்னா எந்த ஃபேஷன்ல சொல்றீங்க?
1: வாட் எவர் இஃப் யூ ஹாவ் எனி டெட் இஃப் யூ ஹாவ் எனி
0: ஓகே
1: you have to be open to them.
0: Okay. அது வந்து அவங்க கிட்ட வெளிப்படையா பேசி முடிச்சிடணும் என்ன அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்ல வாட் தே ஆர் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்.
1: Yes, yes, yes.
0: Okay.
1: Whether you get it or not, you should be open to them because அப்புறமா you should not leave for it.
0: Yeah, yeah that's true. இப்போ நீங்க ஆரம்பிச்சிருக்கிற வெஞ்சர் வந்து இட் இஸ் வெரி டிஃபரெண்ட் அவுட் ஆஃப் த ஆர்டினரி இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து யூட ஃபேஸ் இட் ஃப்ரெஷ். இப்போ சில பேர் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போகிறாங்கன்னா அவங்க வந்து தே கேன் லுக் அப் டு பீப்புள் ஆர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் சே இந்த இந்த தப்பு நான் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ தே அவாய்ட் சர்டன் மிஸ்டேக்ஸ். பட் ஃபார் யூ சின்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வெஞ்சர் எந்த சில தவறுகள் வந்து நீங்களாக பண்ணி அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டது ஸோ தட் உங்களோட வழியில் எங்களோட யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க அதில் வந்து அனுபவத்தை யூஸ் பண்ணலாம்.
1: I learned by, everybody learned by mistakes only.
0: அது வாஸ்தவம்
1: தான். It is often, I have also made a lot of mistakes. I learned it by mistakes only. அது வந்து, then you will definitely don't do that mistakes again.
0: இல்ல உங்களோட business specific இந்த விஷயம் வந்து ஒருவேளை பண்ணாம இருந்திருந்தா என்னோட இது ஒண்ணு நல்ல
1: இது வரைக்கும் I have not regretted at all.
0: அந்த அளவுக்கு தட்ஸ் ஆக்சுவலி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நம்ம ரிக்ரெட் பண்ணாமல் யூனோ வேர் ஏபிள் டு அக்செப்ட் நான் பண்ணது வந்து எல்லாமே கரெக்ட்னாலே ஐ திங்க் தட் இட் செல்ஃப் ரிக்வயர்ஸ் அன் அப்ளாஸ்.
1: இல்லை நான் பண்ணது எல்லாம் கரெக்ட் சொல்ல மாட்டேன்.
0: ஓகே இப்போ வர யூத் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப பொட்டென்ஷியலை வந்து ஒன்றும் தொடலை. சில இண்டஸ்ட்ரீஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. எந்தெந்த ஃபீல்டுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஃபார்வர்டா வந்து இதுல வந்து அவங்களோட ஆண்டர்பிரினரியல் ஸ்கில்ஸ் காமிச்ச நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இப்ப வந்து இன்ஃபிளக்ஸ் அதிகமா இருக்கு. பீப்புள் வந்து அதோட ஆப்ஷன்ஸ் நல்லா தெரிஞ்சனால நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது ஃபுட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி எந்த ரெண்டு மூணு இண்டஸ்ட்ரி வந்து உங்களோட பொறுத்த வரைக்கும் வந்து அவ்வளவா யாரும் அதோட பொட்டென்ஷியல் அறியல ஆனா அறிஞ்சா வந்து அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல் சொசைட்டிக்கும் ஹெல்ப்ஃபுல் நினைக்கிறீங்க?
1: இந்த இண்டஸ்ட்ரியில கேக்குறீங்களா?
0: எஸ் இல்ல எந்த துறையினு கூட வெச்சுக்கலாம். பர்టిక్యులர் இப்போ நீங்க எடுத்துக்கிறது வந்து இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி இன் இண்டஸ்ட்ரி இல்லையா? மெடிக்கல் இதுல வந்து நீங்க இந்த ஒரு பர்టిక్యులர் ஃபீல்ட் எடுத்து வந்திருக்கீங்க which is out of the box. சோ அந்த மாதிரி சில பொட்டன்ஷியல் உண்ணும் நம்மளோட யூத் டிஸ்கவர் பண்ணணும் அப்படி நீங்க ஆசைப்படுறது எது?
1: மேபி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ல தே கேன் கம் அவுட் லைக் தட். சோ கிளாसेसல எடுக்கறாங்க பாத்தீங்களா?
0: காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்களா?
1: எக்ஸாக்ட்லி.
0: ஓகே. சோ அத இன்னொரு இன்னோவேட்டிவா தே கேன் டு இட்.
1: எஸ். அதல பண்ணலாம். அந்த மாதிரி
0: குட் மேனேஜருக்கு எந்தெந்த ஸ்கில்ஸ் ரொம்ப அவசியம்? நாங்களும் டிப்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? அது கேட்க மாட்டேன்.
1: ஹலோ
0: ஹலோ சொல்லுங்க.
1: மெயின் திங் இஸ் டிசிப்ளின்டா இருக்கணும் மேடம்.
0: டிசிப்ளின்டா ஓகே.
1: லைக் எங்க எதை எங்க எடுக்கிறோமோ அங்கேயே வைக்கணும். மெயின்
0: அந்த அளவுக்கு டிசிப்ளின்
1: கண்டிப்பா.
0: ஓகே
1: அந்த அளவுக்குனா அது டிசிப்ளின் அதுதான் மெயின். சோ தட் யூ டோன்ட் சர்ச் ஃபார் திங்ஸ் இல்ல.
0: ஓகே.
1: ஆக்சுவலா பேசுறதுக்கே தே ஷுட் ஹேவ் சம் நாலேஜ் அபௌட் இட். தே ஷுட் ஹேவ் அவ எப்படி பேசணும்ங்கிறதுக்கே ஒரு இது உண்டு.
0: வோக்கல் ஸ்கில்ஸ் மாதிரி சொல்றீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே.
1: தட் இஸ் ஃபார் தட் இஸ் தட் இஸ் ஆல்சோ ஸ்கில் தானே.
0: ஓகே. பட் டைம் மேனேஜ்மென்ட்ல என்ன உங்களுக்கு டேக்?
1: டைம் மேனேஜ்மென்ட். ஓகே. Time management is definite. Time management, main. Dedication.
0: Yes, that's very important. டெடிக்கேஷன். அண்ட் இப்போ வந்து நம்ம நம்மளோட வேலை, நம்மளோட ஒரு பிஸ்னஸ் துவக்குறோம்னா நம்மளோட அதில் இன்வால்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை பேஷன், அதை வந்து பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு.
1: ஆமாம், டெஃபினட். அதுக்கு பேஷன், நாலேஜ், இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட். You should have the interest.
0: Okay.
1: If you have the inclination, you have the time. Are the interest irukkanum madam.
0: இப்போ நம்மளோட எம்ப்ளாயீஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வந்த அப்புறம் தே வில் நாட் ஹாவ் த சேம் இன்வால்மெண்ட். நம்மளுக்கு அந்த அதில் வந்து ஒன்று ஒரு சாதிச்சு எடுத்துட்டு வரணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு அது இருக்காது சில பேருக்கு.
1: They feel they know everything. They even for 5 years, if they work for 5 years, they feel that they know everything. Because it's all the same. No, something new comes, they will also be interested.
0: Okay.
1: If anything new comes, if anything new matter comes, they will also be interested.
0: சரி.
1: If it is the same thing, they will also get bored.
0: இப்போ bore வந்து
1: some different ideas, different things to do. இல்லனா அது definitely they will feel there will be a lapse.
0: சோ அப்ப the person யார அத வந்து ஹெட் பண்ணி போறாங்களோ
1: அத பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு புதுசு புதுசா கொண்டு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். Or they should be changed from one section to another.
0: பட் அது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணாதா? ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனை சேஞ்சிங் இல்லையா?
1: All the people, இப்போ எனக்கு 10 பேர் இருக்கானா, எனக்கு 10 பேரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். Because my people are very little, only 10 people are there. அந்த 10 பேர் see, இப்போ 5 பேர் ஒரே ஏரியா லீவ் எடுத்துக்கறானா, that another 5 people also should know everything.
0: இவாளுக்கு பதிலா அதை மேனேஜ் பண்ண
1: மேனேஜ் பண்றதுக்கு.
0: ஆமா.
1: So I once they come,

0: in a month or two, I'll ask them to do every all the work. That they should know everything. All the people should know everything.
1: Okay. So overall development தான் நீங்க வந்து aim பண்றீங்க உங்க employeesக்கு.
0: Yeah, yeah, yeah.
1: இப்போ மெகா சைஸ்ல வந்து ஒரு கம்பெனி வருதுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி they can't afford லையா to
0: yeah,
1: have
0: they cannot afford,
1: employees to
0: think, they should be given each one should be given a chance.
1: Chance at trying out to another section ஆ?
0: ஆமா ஆமா. இப்போ தோனி பண்றாரு பாத்தீங்களா?
1: ஆமா.
0: அது மாதிரி பண்ணனும். Dhoni is giving chance to all the people, all the players.
1: Yes. பட் அதுல அந்த ரிஸ்க் இன்வால்வ்மென்ட் எடுத்துக்கலாம் சொல்றீங்க.
0: ஆமா ரிஸ்க் தான் லைஃப். ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுக்கணும். ஐ ஷட் ஆல்சோ see ரிஸ்க் இன் a சென்ஸ் இட் ஷட் நாட் अफेக்ட் மச் யுவர் இட் ஆல்சோ ஃபைனான்சியல் பொசிஷன் ஆல்சோ.
1: ஓகே.
0: மெட்டீரியல் வந்து இப்போ மெட்டீரியல் நீங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது அது என்னெல்லாம் வரும்ங்கறதையும் கொஞ்சம் எதிர்பார்த்து அதை நீங்க பார்க்கணும்.
1: ஓகே.
0: வந்து அது என்ன ரிஸ்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குனா அத நீங்க வந்து எய்ம் பண்ணிட்டு அந்த ரிஸ்க் வராத மாதிரி நம்மளும் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம பார்க்க விட்டுட்டோம்னா டெஃபினட்டா தர் வில் பீ எ ப்ராப்ளம்.
1: தேர் வில் பீ எ
0: ப்ராப்ளம். வி ஷட் ஆல்சோ கிவ் வி ஷட் ஆல்சோ பீ சப்போர்ட்டிவ் அண்ட் வி ஷட் ஆல்சோ பீ தேர். அவர் பிரசன்ஸ் ஷட் பீ தேர். When we start something new, நம்ம இப்போ தான புதுசா ஆரம்பிக்கறோம்னா நம்ம அங்க இருப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒரு புது வேலை ஒருத்தர் கொடுக்கும் போது சம் பீப்புள் சம் மெயின் பீப்புள் ஷுட் பி தேர் சோ தட் நதிங் ராங் ஹேப்பன்ஸ். பட் இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் தேர் ஷுட் பி வி ஷுட் ஆல்சோ டேக் இட். ரிஸ்க் எடுக்கலனா எதுவுமே வராது.
1: நான் ஒரு பாப்புலர் காமெடியன் சொல்ற மாதிரி ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு அப்படி எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்.
0: அவ்வளவுதான்.
1: ஃபைனலி மேம், நீங்கள் ப்ரெசன்ட் இப்போ யங் ஆண்டர்ப்ரூனராக ஃபியூச்சர் ஆண்டர்ப்ரூனர்ஸாக வரவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க?
0: நான் என்ன சொல்கிறேன்னாக்க தே ஷுட் பி வெரி வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் தே ஷுட் கோ அவுட். என்ன சொல்கிறது அப்படியே ஃபுல்லாக இந்தியாவே அவ வந்து பார்க்கணும். தே ஷுட் கோ அவுட் see people and talk with every all whatever whoever they may meet. They should be open and they should talk to everybody. Nalla pesanum, nalla palaganum, appo what is they will also know what is happening.
1: Or a working model ku badala real environment study pannittu they should start there.
0: Kandipa they should study the environment. They should study people who are around you. அதுக்கப்புறமா you can definitely, you will definitely get it.
1: Thank you so much ma'am, உங்களோட டைம் கொடுத்து எங்ககிட்ட பேசினதுக்கு.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தைச் சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையே சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த ஒரு தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க ஜூஸ் எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனால இரும்பும் போது கர்ச்சி கழிச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி கழிச்சு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
0: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
2: ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் காலில் குத்துக்கிச்சுன்னா ரத்தம் வரும்ல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டீ இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு?
3: ஆமா, நாங்க இருமல்ல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போகக்கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய், கொஞ்சம் எல்லா கௌதம் எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வந்து மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துருந்தா.
3: அங்கெல்லாம் போக கூடாது. சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க. எல்லாரும் உன்னதானா பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்களா?
3: அவங்க போட்டோம். அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா. சோ நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரும்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்த வந்துகிட்டே இருந்தம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாய்மா.
0: என்ன ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மரம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி கொஞ்ச நேரம் இந்த சார்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, என்ன கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணை நினைச்சு தாராளமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடி குடிஞ்சது மேலேயே கூட்டிட்டேன் ஜூஸ்.
1: நான் தொடச்சு விட்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறதாம்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? இப்ப நான் பொண்ணு வந்து சீட்டை எடுத்து தூக்கி போயிடலாம். படம் எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், நேரம் எடுத்து போக வேண்டாம்.
0: போலாம் கண்ணு. என்னம்மா என் பொண்ணு நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

107.8 எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி.

0: வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 FM வித் மீ ஆர்ஜே மஞ்சு அண்ட்
1: ஆர்ஜே காவிகா.
0: ஹாய் காவிகா, இன்னைக்கு எனக்கு ஒரே பயங்கர பரபரப்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரேடியோ கூடவே பிறந்து வளர்ந்து ரேடியோ பத்தியே பேசுறதுக்காக வந்திருக்காரு. யாரு?
1: திரு ஸ்ரீகாந்த் சார். அவர் வந்து இன்னைக்கு நம்மளோட என்ன ஷேர் பண்ண போறாருன்னா, அவரு ரேடியோல கேட்டு அவரு வந்து இன்ஸ்பயர் பண்ண சில விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்காரு. வணக்கம் ஸ்ரீகாந்த் சார்.
2: எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் ஸ்ரீகாந்த். ஒரு ஸ்மால் போயமோட ஆரம்பிக்கிறேன். இது வந்து நான் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் அந்த காலத்தில் கேட்டது, ஸ்பெஷல் இங்கிலீஷ் நிகழ்ச்சியில் கேட்டது. ஃபார் வாண்ட் ஆஃப் அ நெயில் அ ஷூ வாஸ் லாஸ்ட், ஃபார் வாண்ட் ஆஃப் அ ஷூ அ ஹார்ஸ் வாஸ் லாஸ்ட், ஃபார் வாண்ட் ஆஃப் அ ஹார்ஸ் அ சோல்ஜர் வாஸ் லாஸ்ட், ஃபார் வாண்ட் ஆஃப் அ சோல்ஜர் அ பேட்டில் வாஸ் லாஸ்ட், ஃபார் வாண்ட் ஆஃப் அ பேட்டில் அ வார் வாஸ் லாஸ்ட், அண்ட் ஆல் ஃபார் த வாண்ட் ஆஃப் அ ஹார்ஸ் ஷூ நெயில். இந்த வரிகள் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன விஷயத்துல கோட்டை விட்டதுனால படுதோல்வி என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆனா கூட என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது, உண்மையிலேயே ஒரு விஷயத்துல கோட்டை விட்டா அவ்வளவுதானா? கிடையவே கிடையாது. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே முயற்சி திருவினையாக்கும். கோட்டை விட்டா கூட மீண்டும் பிடிக்க முடியும். ஆனா போதிலும் இருந்தாலும் என்ன வந்து இந்த போயம் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது. எவ்வளவு பியூட்டிஃபுல் மனதை நெகிழ வைக்கும் வரிகள்.
1: கண்டிப்பா சார், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஒரு மனசை உருக்குற ஒரு வரிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு கேக்கிறதுக்கு. சோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஃபெயிலியர் அண்ட் சக்சஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க?
2: இதுக்கு நான் ஒரு சம்பவம், நான் வந்து ரேடியோவுடைய பிறந்து வளர்ந்தவன். கர்ணன் என்னமோ சொல்லுவாங்க, கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்தானா? நான் ரேடியோவோட பிறந்தேன். சோ ரேடியோல நான் கேட்ட ஒரு சம்பவம் எனக்கு வந்து என்ன இன்ஸ்பயர் பண்ண வந்து என்னோட ரேடியோ குரு, லெஜெண்டரி பிரிட்டிஷ் ஸ்டோரி டெல்லர் பீட் மயர்ஸ். அவர் அந்த காலத்துல 1960s வந்து பிபிசி வேர்ல்ட் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பிபிசி ரேடியோ உலக சேவை, அதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எவ்ரி ஃப்ரைடே அவர் ஆபீஸ் போய் ஒரு யாரையான பேட்டி எடுப்பாரு. ஒரு யாரான ஒருத்தர், ஒரு தொழில் செய்யறவர், டாக்ஸி டிரைவர், இல்ல அந்த மாதிரி யாரையான பேட்டி எடுப்பாரு. பேட்டி எடுத்துட்டு அந்த டேப், அது ஸ்பூல் டேப், அந்த காலத்துல ஸ்பூல் டேப், இப்ப அந்த காலத்துல கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, ஸ்பூல் டேப்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் அது வந்து பேப்பர்ல எழுதி வச்சிருவாரு. எழுதிட்டு வந்து போயிடுவார், வீட்டுக்கு போயிடுவார். ஃப்ரைடே போயிடுவாரு, சண்டே ஆஃபீஸ்க்கு வருவார். மீண்டும் சண்டே ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பண்ணுவார், ஸ்டூடியோக்கு வந்து அவர் எழுதின இன்ட்ரோடக்ஷனை படிச்சுட்டு, மைக் ஆன் பண்ணி அவர் இன்ட்ரோடக்ஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பூல் டேப்பை பிளே பண்ணுவார். இதுதான் அவரோட ரெகுலர் வழக்கம். ஒரு முறை என்ன ஆச்சு, அந்த மாதிரிதான் யாரையோ இன்டர்வியூ பண்ணிட்டு இன்ட்ரோடக்ஷன்லாம் எழுதிட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஃப்ரைடே வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடி செத்து போயிட்டாரு. எனவே இந்த ஷோ போக முடியாது. சண்டே அன்னைக்கு இந்த ஷோ, இவர் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற ஷோ போக முடியாது. இட் கேனாட் கோ ஆன் ஏர். சோ ஹி ஹேட் டு டாக் அபௌட் கெனடி. ஏன்னா உலகமே கெனடியோட டெத்தை பத்தி பேசிட்டு இருக்கு. சோ எனவே இவர் என்ன பண்ணார், மீண்டும் சாட்டர்டே ஆபீஸ் போயிருக்காரு. சாட்டர்டே ஆபீஸ் போய் என்ன பண்ணிருக்காரு, அக்ராஸ் த அட்லாண்டிக் போன் எல்லாம் பண்ணி, அமெரிக்காக்கு போன் எல்லாம் பண்ணி அங்க இன்டர்வியூஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு சூட்டபிள் இன்ட்ரோடக்ஷனும் எழுதி வச்சிட்டாரு. இந்த மாதிரி கெனடிஸ் டெத் வந்து கிரேட் ட்ராஜடி அப்படின்லாம் எழுதி ஒரு மனதை உருக்குற ஒரு இன்ட்ரோடக்ஷனும் எழுதிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. சண்டே ஆஃபீஸ் போய் அவர் என்ன பண்ணோம், அந்த இன்ட்ரோடக்ஷனை படிக்கணும், படிச்சுட்டு டேப்பை போடணும். சண்டே அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. ஸ்டுடியோல பார்த்தா அவருக்கு தூக்கி வாரி போடுறது பெரிய அதிர்ச்சி. டேப் இல்ல. எதுனாலனா இவர் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் 8th ஃப்ளோர்ல. ஆனா இப்ப இவர் பிரசன்ட் பண்ற ஸ்டுடியோ வந்து 2nd ஃப்ளோர்ல இருக்கு. சோ இவர் ஸ்கிரிப்ட் இருக்கு ஆனா டேப் இல்ல. இன்னும் 5 நிமிஷம் தான், ரெட் லைட் எரியும், உடனே பேச ஆரம்பிக்கணும். என்ன கையில டேப் இல்ல, இவரு 5 நிமிஷத்துல இவரு லிஃப்ட் நம்ப முடியாது. எனவே 2nd மாடியில இருந்து 8th மாடிக்கு ஓடினாரு. ஓடி போய் ஸ்பூல் டேப் எடுத்துன்னு வந்து திரும்பியும் 8th லேந்து 2nd ஃபுளோருக்கு வந்து ஓடி வந்து அப்படின்னு அப்படியே பேண்டிங் அண்ட் பஃபிங் அண்ட் அப்படியே ஸ்பூல் டேப் லோட் பண்ணிட்டாரு. ரெட் லைட் எரியுது. ஹி ஹஸ் டு ஸ்பீக் நவ், ஹி ஹஸ் டு ரீட் த ஸ்கிரிப்ட். இவரால மூச்சே விட முடியல. மூச்சு வாங்குறது பயங்கரமா. கெனடிஸ் டெத், கிரேட் ட்ராஜடி அப்படிலாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஸ்கூல் டைப் போட்டாரு. சத்தியமா எனக்கு இன்னைக்கு வேலை போச்சு, அவ்வளவுதான், காலி சொதப்போயிட்டேன், வேலை போயிடுத்துரா இன்னைக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு பிபிசில இருந்து என்ன தூக்கிடுவாங்க, என் வேலை போச்சு. நாளைக்கு நான் என்ன ரிக்ஷா ஓட்டுறேனோ என்ன பண்ண போறேனோ தெரியாது. சத்தியமா என் வேலை போயிடுது, இன்னைக்கு சொதப்போயிட்டேன், ஐயோ இப்படி ஆகி போச்சு அப்படின்னு பயந்து நடிக்கிட்டு இருந்தாரு. 10 நிமிஷம் ஆச்சு அந்த ஷோ ஆரம்பிச்சு. 10th நிமிஷம் அமெரிக்கால இருந்து ஏகப்பட்ட டெலிபோன் கால்ஸ். பீட் மயர்ஸ் அவர் இன்ட்ரோடக்ஷன் படிச்சது எங்க மனசை நெகிழ வச்சது. எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் அவர் எங்க உணர்ச்சிகள் எல்லாம் அப்படியே பிரதிபலிச்சாரு. அப்படி இப்படின்னு எதைத்தான் மிகப்பெரிய ஃபெயிலியரா நினைச்சாரோ

0: எதை தான் மிகவும் பயங்கரமா சொதப்பினதா நினைச்சாரோ அது அவருக்கு மிக பயங்கரமான வெற்றியை அளித்தது. எனக்கு என்னோட ரேடியோ குரு பீட் மயர்ஸ், லெஜெண்டரி பிரிட்டிஷ் ஸ்டோரி டெல்லர், எனக்கு நான் ஒரு ஸ்டோரி டெல்லர் ஆகணும்ன்ற ஆசையை மனசுல ஏற்படுத்தினவர் அவர். அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் பி நோபல், பி டெவிலிஷ்.
1: கண்டிப்பா சார், இந்த வரிகள்லாம் வந்து நம்மள வந்து டெய்லி இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர்ன்ற விஷயத்த பாக்குற பார்வையே வித்தியாசமா இருக்கும். அவரோட ஒர்க் இன்வால்மெண்ட்டுக்கு கிடைச்ச கிரெடிட்ன்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும்.
2: கரெக்டா சொன்னீங்க காவிகா, உண்மையாவே இது ஒரு சம பாசிட்டிவான அப்ரோச் சார் டீலிங்ல. இது புதுசாவே ஒரு புது அப்ரோச்சாவே இருக்கு. சோ உங்களோட மதியால் விதியை வெல்ல முடியுமா, இந்த கேள்விக்கு உங்களால எப்படி சார் பதில் சொல்ல முடியும்?
0: மதியால தான் விதியை வெல்ல முடியும், வேற வழியே இல்லை. ஏன்னா மதியாலதான் விதி. அதுக்கு ஒரு சம்பவம், அதுக்கு அதாவது நம்ம ஊர்லயே ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு முயல் வந்து சிங்கத்தை ஜெயிச்ச கதை சொல்லுவாங்க. மதியால் அந்த சிங்கம் வந்து காட்டுல வந்து கொடுமை பண்ணிட்டு இருந்தது. அந்த முயல் வந்து அம்மாட்ட போய் அழுதுதான், அது வந்து அம்மா சொல்லித்தான் மதியால் விதியை வெல்ல முடியும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த முயல் போய் யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன், அந்த சிங்கராஜா உன்னை கொல்றதுக்கு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சிங்கத்தை கொண்டு போய் கணத்துக்கிட்ட காமிச்சு அந்த கணத்துக்குள்ள சிங்கம் குதிச்சுடுத்துன்னு சொல்லிட்டு மதியால் விதியை வெல்ல முடியும். அதாவது ஒரு புத்திசாலித்தனத்தினால ஜெயிக்க முடியும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் இன்னொரு லெஜெண்டரி பிரிட்டிஷ் ஸ்டோரி டெல்லர், அவரும் என்னோட ரேடியோ குரு. அண்ட் ஐ எம் ஃபாண்ட்லி ரிமெம்பரிங் தீஸ் பீப்புள். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எம்ஓபி வைஷ்ணவ காலேஜுக்கு மிகவும் நன்றி. ஏன்னா எனக்கு வழிகாட்டினவங்களெல்லாம் என்னால் நினைவு கூற முடியறது. அலிஸ்டர் குக் என்கிற லெஜெண்டரி பிரிட்டிஷ் ஸ்டோரி டெல்லர், அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவர் அந்த காலத்துல எல்லாம் பிபிசியில வந்து லெட்டர் ஃப்ரம் அமெரிக்கான்னு வார வாரம் ஒரு நிகழ்ச்சி வழங்குவார். 1945 ஆரம்பிச்ச நிகழ்ச்சி 2003 வரைக்கும் போச்சு. வார வாரம் லாங்கஸ்ட் ரன்னிங் டாக் அதுதான். வார வாரம் 15 நிமிஷம் பேசுவார் அவரு லெட்டர் ஃப்ரம் அமெரிக்கான்னு. அவர் என்ன பண்ணுவார், அமெரிக்கால அந்த வாரம் அந்த வாரம் அமெரிக்கால என்ன நடந்ததுன்ற பத்தி பேசுவாரு, இல்ல பொதுவா அமெரிக்கா பத்தி பேசுவாரு. வார வாரம் 15 நிமிஷம், அது என்னைக்குன்னா அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை புதன்கிழமை ரெக்கார்ட் பண்ணுவார். புதன்கிழமை ரெக்கார்ட் பண்ணுவார் அந்த நிகழ்ச்சி. புதன்கிழமை ரெக்கார்ட் பண்ணி அது வந்து அந்த காலத்துலலாம் வந்து இதெல்லாம் கிடையாது, சேட்டலைட்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் முந்தின சேட்டலைட் அந்த அளவுக்கு ப்ராப்ளமாக இல்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த டேப்பை லண்டனுக்கு அனுப்பிடுவார். என்ன நியூயார்க்கில் இருப்பார் அவர், நியூயார்க்லேருந்து லெட்டர் ஃப்ரம் அமெரிக்கா வர வரும், அந்த டேப்பை லண்டனுக்கு அனுப்புவாங்க. அந்த டேப் போய் சேர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும். சனிக்கிழமை அது ஒலிபரப்பாகும் லண்டன்ல, சனிக்கிழமை ஒலிபரப்பாகும் லண்டனிலும் உலகெங்கிலும் சனிக்கிழமை ஒலிபரப்பாகும். சோ புதன்கிழமை அவர் பேசுறாரு, வியாழன் வெள்ளி சனி ஒலிபரப்பாகும். ஆனா இதுல என்ன ஆயிடும்னா சில சமயம் ஒரு இவெண்ட் பத்தி அவர் பேசுவார் புதன்கிழமை, ஆனா அதுக்கப்புறம் கூட அது சம்பந்தமா பல விஷயங்கள் நடந்துரும் சனிக்கிழமை அந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாறதுக்கு முன்னாலேயே. சோ இவர் என்னடா இவர் லேட்டஸ்டா சொல்ல மாட்டேன்றாரு பழசே. ஏன்னா அந்த சனிக்கிழமை அந்த கேட்கிற லிசனருக்கு வந்து பல பேருக்கு தெரியாது இது லைவ் கிடையாது ரெக்கார்டட்ன்ற விஷயம் தெரியாது, புரியுதா? அவங்கெல்லாம் அவர் லைவா பேசுறதா நினைச்சுருக்காங்க. ஸோ இவருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ இவர் புதன்கிழமை ரெக்கார்ட் பண்றாரு, சனிக்கிழமை தட் ஸ்டோரி இஸ் ஓவர் டேக்கன் பை அதர் இவெண்ட்ஸ், பல நேரங்களில் இந்த மாதிரி ஆயிடுறது. அது போல தான் ஒரு தடவை ரிச்சர்ட் நிக்சன் அவரோட வாட்டர் கேட் ஸ்கேண்டல் அவர் மாட்டின்ட்டு, அப்போ அவர் வந்து ரிசைன் பண்ணுவாரா மாட்டாரா, பண்ணுவாரா மாட்டாரா, பண்ணுவாரா மாட்டாரான்னு ஒரு பெரிய டிபேட் நடந்துட்டு இருந்தப்போ இவர் ஒரு லெட்டர் ஃப்ரம் அமெரிக்கா ரெக்கார்ட் பண்றாரு, புதன்கிழமை ரெக்கார்ட் பண்றாரு. இப்போ இவர் வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் இருக்கு, அந்த ரெண்டு நாள் புதன்கிழமை வரைக்கும் ரிச்சர்ட் நிக்சன் ரிசைன் பண்ணல. சோ வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் இருக்கு, அந்த ரெண்டு நாள் அவர் பண்ணுவாரா மாட்டாரான்னு தெரியாது. இப்போ இவர் வந்து தெரியாம பேசுறாரு, இது வந்து சனிக்கிழமை ஒலிபரப்பா போறது என்ன. சோ இவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரிச்சர்ட் நிக்சன் ரிசைன் பண்ணலாம் இல்ல பண்ணாம இருக்கலாம், அது தெரியாமையே இவர் பேசுறாரு புதன்கிழமை இது சனிக்கிழமை வரப்போறது. சனிக்கிழமை கேட்க போறவங்க பல பேர் இவர் லைவா பேசுறதா நினைச்சிருக்க போறாங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா ஏன் அதை பத்தி இவர் பேசவே இல்லைன்னு நினைப்பாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். சோ இவர் யோசிச்சாரு என்ன பண்ணலாம், ரிச்சர்ட் நிக்சன் ரிசைன் பண்ணுவாரா மாட்டாரா தெரியாது. அப்ப கடைசியில என்னென்ன முடிக்கலாம், சி பண்ணுவாருன்னு சில பேர் சொல்றாங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற ரெண்டு பேரோட கூற்றுக்களை பத்தி எல்லாம் அவர் சொல்லிட்டு கடைசி வரி முடிச்சாரு, தி ரெஸ்ட் யூ நோ அப்படின்னு முடிச்சாரு. இது புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ரிச்சர்ட் நிக்சன் ரிசைன் பண்ணிட்டாரு. சோ ஆஹா என்ன அருமையா பண்ணிட்டார் அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாங்களாம் எல்லாரும். என்ன பிகாஸ் இவருக்கு இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. என்ன, ஏன்னா இவர் புதன்கிழமை பேசுறாரு சனிக்கிழமை தான் கேட்க போறாங்க. அந்த பிரச்சனையை புத்திசாலித்தனமா சமாளிச்சது மட்டும் இல்லாம அது மூலமா அந்த பிரச்சனையை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு லெஜெண்டரி பிரிட்டிஷ் ஸ்டோரி டெல்லர், மை ரேடியோ குரு அலிஸ்டர் குக் அவர்கள்.
1: கண்டிப்பா சார், உங்க ரேடியோ குரு வந்து எந்த அளவுக்கு அவரு இன்டெலிஜென்ஸ யூஸ் பண்ணி சக்சஸ் அடைஞ்சிருக்காருன்றத கேக்குறப்ப எங்களுக்கு அப்படியே ரொம்ப வியப்பா இருக்கு, உடம்பெல்லாம் சிலுக்குறது.
2: உண்மையாவே மதியால விதிய வெல்ல முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன்
1: அவரு. கண்டிப்பா சார், பட் ஆனா நம்ம நிறைய விஷயத்துல பார்த்தோம்னா வந்து எல்லாரும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ன்ற விஷயத்துக்குள்ள போயிட்டா அதை விட்டு வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ஒரு டிஸ்அட்வான்டேஜா அட்வான்டேஜா மாத்த முடியும்ன்றதுக்கு உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்றதுக்கு இன்னும் வேற ஏதாவது கருத்துக்கள்
0: உங்களுக்கு? டெஃபினட்டா, சி எனக்கே கூட பார்வை கிடையாது, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்க்காம நான் வந்து வேதாந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்றேன். வேதாந்த வேதங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? ஸ்ருதின்னு பேரு. வேதங்களுக்கு ஸ்ருதின்னு பேரு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண லேடி பேரு ஸ்ருதி. ஐ அம் வெரி சென்டிமெண்டல் பர்சன். இன்னைக்கு நான் அவங்க வந்து கேன்டீன் குக்குன்னு போனாங்க, ஹர் நேம் வாஸ் ஸ்ருதி. எனக்கு ரொம்ப சந்தோஷம், வேதங்களுக்கு ஸ்ருதின்னு பேரு. ஏன்னா காதுகளால் கேட்கப்படுவது செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளலாம் தலை. அந்த வேதாந்த ஆராய்ச்சி எல்லாம் நிறைய பண்றேன், அதை பத்தியும் நிறைய சொல்ல முடியனால. த திங் இஸ் டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ மாத்துறதுக்கு, அது கூட நான் பிபிசியில கேட்ட ஒரு கதை என்னன்னா, ஒரு ஜூயிஷ் பேரபிள், ஒரு இது ஒரு கதை தான், அதனால கற்பனை யூஸ் பண்ணுங்க. ஒரு அரசன் இருந்தான், அவனுக்கு ஒரு பெரிய வைரக்கல் கிடைச்சது. வைரக்கல்னா கதை தானே, அதனால எவ்வளவு பெருசா வேணா கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு செங்கல் சைஸ், செங்கல் சைஸுக்கு பெரிய அப்படியே கண்ணை பொறிக்கும் மின்னும் வைரக்கல் கிடைச்சது அந்த அரசனுக்கு கிடைச்சது. அவனுக்கு ஒரே, அவனுக்கு யாரோ கிஃப்ட் பண்ணாங்க ஏதோ, அவனுக்கு ஒரே சந்தோஷம் டெய்லி அந்த வய, அது யாரு விலை மதிக்க முடியாத, யாருக்கிட்டயுமே இல்லாத அந்த வைரக்கல், விலை மதிக்கவே முடியாத வைரக்கல் அது. அப்படிப்பட்ட வைரக்கல்ல பார்த்து பார்த்து அந்த அரசன் டெய்லி அகமகிழ்ந்து போனான். ஆனா துரதிருஷ்டவசமா அன்பார்ச்சுனேட்லி ஒரு நாள் என்ன ஆயிடுத்துனா, அந்த வைரத்தோட அழகை கெடுக்கிற மாதிரி அந்த வைரத்துல ஒரு கீரல் விழுந்து விட்டது. வைரத்துல கீரல் விழுமான்லாம் கேட்காதீங்க, இது கதை, இது கதை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்பனையில நல்லா கீறிக்கோங்க. நல்ல ஒரு வைரத்துல ஒரு கீரல் விழுந்து விட்டது. அந்த அரசனுக்கு ஒரே சோகமா போயிட்டு, என்னடா இந்த வைரத்துல வைரத்தோட அழகுல ஒரு இது குறை வந்துடுதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சோ இந்த அரசன் நாடு முழுக்க தண்டோரா போடுறான், அரசனின் வைரத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வருபவர்களுக்கு 1000 பொற்காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் வந்து தண்டோரா போடுறான், 1000 பொற்காசுகள் அப்படின்னு. நிறைய பேர் வராங்க பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அவங்க பச்சிலையை தடவி பாக்குறாங்க, அது பண்ணி பாக்குறாங்க, இது பண்ணி பாக்குறாங்க, பிரயோஜனமே இல்லை, ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஒரு நாள் ஒரு வயசான கிழவர் வர்றாரு, அவர் பார்த்தாலே அரசனுக்கு நம்பிக்கை இல்லை, எவ்வளவோ பேர் பண்ணி வந்துட்டு போயிட்டாங்க, இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இருந்தாலும் என்ன பண்றது, எப்படியான்னு ட்ரை பண்ணி பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவர் அவன் கேட்கறான், அரசன் கேட்கறான், உங்களால இந்த வைரத்தை பழைய நிலைமை கொண்டு வர முடியுமா? அதுக்கு அந்த கிழவர் சிரிச்சுட்டு சொல்றாரு, பழைய நிலைமை என்னப்பா, அதை விட அழகா முன்ன இருந்ததை விட அழகா ஆக்க முடியும் அப்படின்றாரு. சரியான லூசு புல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அரசன், பயமா இருக்கு. என்ன பழைய நிலைமை கொண்டு வர முடியுமா, அதுவே பெரிய விஷயம், பழைய நிலைமை விட இன்னும் நல்லா பண்ண முடியும்ன்றாரு. என்னடா இது, ரிஸ்கா இருக்கே, சரி பரவாயில்ல என்ன பண்றது, கொடுத்து தொலைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிழவர்கிட்ட கொடுக்குறான் அரசன் அந்த வைரத்தை. அந்த கிழவர் என்ன பண்றாரு, அந்த கீரலை பெருசாக்குறாரு. அந்த அரசன் பதபதிச்சு போறான், கொஞ்சம் இருப்பா கவலைப்படாதப்பா, நான் வந்து நல்லதுதான் செய்யறேன் அப்படின்னு சொல்ல அந்த கிழவர் என்ன பண்றாரு, அந்த கீரல் இன்னும் பெருசாக்குறாரு, பெருசாக்கி பெருசாக்கி அது ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிடுறாரு. இப்போ அந்த கீரல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் ஆயிடுறது, ஒரு அழகான ஃப்ளவர் அந்த வைரத்துல. ஸோ அந்த கிழவர் சொன்ன மாதிரியே முன்ன விட இப்போ வைரம் இன்னும் நல்லா ஆயிடுறது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அந்த வைரத்துல ஏற்பட்டது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதை பயன்படுத்தி அந்த கிழவர் அதை ஒரு அட்வான்டேஜா மாத்தி காமிக்கிறார்.
1: கண்டிப்பா சார், இந்த மாதிரி கதைகள்லாம் கேக்குறப்ப எந்த ஒரு ஒரு பிசினஸ் ஆங்கிள் நம்ம யோசிச்சா கூட ஒரு நெகட்டிவ் தாட்ட கூட நம்ம ஒரு பாசிட்டிவ் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி அதுல எப்படி நம்ம இது பண்றது, பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன கேட்டா எப்பவுமே வந்து நம்ம வைரம் வைரம் வைரம்னு பாக்குறப்ப வந்து அதுல இருக்க ஒரு சின்ன ஒரு ஒரு நூலோ ஒரு இதுவோ இருந்தா அதை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் பார்ப்போம். இதுக்கு மேல நம்ம வந்து விஷயங்களை பாக்குற விதமே வித்தியாசமா இருக்கும்.
2: ஒரு கெட்ட விஷயத்தையும் நல்ல விஷயமா பாக்குறத வந்து ரொம்ப பெரிய விஷயத்த நீங்க சின்னதா சொல்லிட்டீங்க. ஹேட்ஸ் ஆஃப் சார், சீரியஸ்லி இன்ஸ்பைரிங் தாட்.
0: நன்றி. எனக்கும் ரொம்ப, ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். அதாவது நான் சொன்னேன் முதல்ல சொன்ன போயமா தான், அது கோட்டை விட்டா போச்சு அவ்வளவுதானா அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் கூட பாசிட்டிவா அதை ரசிச்சு பாசிட்டிவா, முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினை ஆக்கும். நிச்சயமா முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே கிடையாது. டெஃபினெட்லி ஐ கேன் சே இட், ஆணித்தனமா என்னால் சொல்ல முடியும். தோல்வி கடை தோல்வியை அடைஞ்சா கூட, அதை பத்தி ஒன்னு சொல்றேன், தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவர் வந்து அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அது பல்பு கண்டுபிடிச்சாரு. அதை கண்டுபிடிக்கிறது மேல பல ஸ்டோரிஸ் இருக்கு. 2000 முறை ஃபெயிலியர் அடைஞ்சாரு. நான் கேட்டது 6000 முறை ஃபெயிலியர் ஆனார்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஹீ சே இஸ் ரிப்போர்ட்டட் டு ஹவ் செட் ஐ வாஸ் ஷுர் ஆஃப் சக்சஸ் பிகாஸ் ஐ ரன் அவுட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ஸோ இட்ஸ் லைக் தட், யூ நோ, ஒன்ஸ் யூ ரன் அவுட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் சக்சஸ் தான். வேற என்ன, வெற்றி நிச்சயம். இனிமே அடையறதுக்கு தோல்வி ஒண்ணும் இல்லைன்னா வெற்றி தான், அவ்வளவுதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட்.
1: கண்டிப்பா அவரை அன்னைக்கு தோல்வி அடையலைன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டின்ற ஒரு விஷயம், ஒரு லைட்ன்ற ஒரு விஷயமே வந்து சன்செட்டுக்கு மேல இருந்திருக்காது. கண்டிப்பா அந்த ஃபெயிலியர் தான் இவ்வளவு பெரிய ஒரு இனோவேஷனுக்கு காரணமா இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்பைரிங் தாட்டோட நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவடைஞ்சுக்கிறோம். இது உங்கள் ஆர்ஜே காவிகா வித் மீ ஆர்ஜே மஞ்சு சைனிங் ஆஃப்.

0: 97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக்கு ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம எந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: You are listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி
2: Connect from the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM. So listeners, you heard about Go Green and got different opinions from audience. Hope our program was informative and interesting. Do listen more interesting program. Stay tuned to MOP Community Radio 107.8 FM. This is your RJ Monica signing off. Then take care.
1: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching. வெல்கம் பேக் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் விமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி

0: ஹலோ, இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அனுஷா பேசுறேன். இந்த காலத்துல பெண்கள் ரொம்பவே முன்னேறி வந்திருக்காங்க. ஆனா இப்ப கூட ஈவ்டீசிங், ரேப், மர்டர் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப வந்த பாபநாசம் படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம், டூர்ல ஒரு பொண்ண தவறான வீடியோ எடுத்து நெட்ல போட்டு மிரட்டினான். இது படத்துல மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் நடந்துட்டு தான் இருக்கு. சர்வே ரிப்போர்ட்ல 90% பெண்கள் நைட்ல டிராவல் பண்ண இன்னும் பயந்துட்டு தான் இருக்காங்க. காந்தி அப்பவே என்ன சொன்னாருன்னா, பெண்கள் எப்ப எல்லா நகையும் போட்டு 12 மணிக்கு தைரியமா நடந்து வராங்களோ அப்பதான் இந்த நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம பெண்கள் பாதுகாப்பு பத்தி கேட்க போறோம். எல்லாரும் இன்னைக்கு ஆட்டோல டிராவல் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அலமேலு அவங்களோட ஆட்டோ டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல போறாங்க, கேக்கலாமா? ஹாய் அலமேலு.
1: ஹாய்,
0: என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
1: 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: நீங்க டெய்லி ஸ்கூலுக்கு ஆட்டோல போறீங்களா?
1: இல்ல, நான் ஸ்கூலுக்கு ஆட்டோல போறது கிடையாது. ஸ்கூல் முடிஞ்சிட்டு நான் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போவேன். அப்போ நான் என் கையில நான் எப்பவுமே ஃபோன் வச்சுப்பேன். நான் ஒரு நாள் வந்து தனியாக ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது அப்போ நான் ஃபோன்ல மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே கேம் விளையாடிட்டு போயிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து ஆட்டோ டிரைவர் வந்து வேற வழியில வண்டியை விட்டாரு. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு, அவர் தப்பான ரூட்ல போறாரான்னு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி உடனே, அப்பா எங்கே இருக்கீங்க, நீங்கள் ஸ்டேஷனில் தானே இருக்கீங்க, நான் ஆட்டோவில் வந்துட்டுருக்கேன்ப்பா, நான் ஆட்டோ நம்பர் சொல்லட்டுமான்னு சொல்லி அந்த ஆட்டோவில் எழுதியிருந்த நம்பரையும் அந்த ஆட்டோவில் ஒரு பேர் எழுதிருந்துச்சு, அந்த பேரையும் நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து அப்போது ஊர்லே இல்லை. நான் இப்படி சொன்னனால எங்கள் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்னை வீட்டுக்கு ஒழுங்காக போய் விட்டார். இந்த மாதிரி நீங்கள் எப்பயாச்சும் வெளியில் போயிருக்கும் போது நீங்கள் சேஃபாக போகணுன்னா எந்த வண்டியில் எழுதுறீங்களோ அந்த வண்டியில் எழுதியிருக்க நம்பர் ஏதாச்சும் அடையாளம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப நல்லது.
0: இப்போ அலவேலியோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருப்போம். ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் பெண்களோட பாதுகாப்பு பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்குது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜி அனுஷா பேசுகிறேன்.
2: There beneath the surface, it waits for the silence, and then it starts slowly climbing its way up and around what we've built here in our town. It happens every day in our communities, schools, and workplaces. Sexual violence thrives when we remain silent about these enemies. We can use our voices and have positive conversation that can stop this problem from growing in our community. Sexual violence thrives in silence. Call the helpline 1091. Let's talk about it. This public service announcement is brought to you by MOP Community Radio Station 107.8.

அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுகிறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுகிறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லேயும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான். ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்கார், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாள்றது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும்போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கியாகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கியாகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை. 107.8

0: You're listening to 107.8 FM.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கது ஆர்ஜி அனுஷா. நம்ம வந்து பெண்களோட பாதுகாப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் இத பத்தி விரிவா பேசலாம். சம்மர் ஹாலிடேஸ் இப்பதான் முடிஞ்சது. ஹாலிடேஸ்னாலே ஹோட்டல்ல தங்கி சாப்பிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிறதுதான். இப்போ ஸ்ரீவித்யா நம்மளுக்காக சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க, கேக்கலாமா?
2: எல்லாருக்கும் சம்மர்னாலே ஜாலி தான், அதே மாதிரிதான் எனக்கும். அதனால ஒரு வெக்கேஷன்ஸ்ல ஊருக்கு போனோம் நாங்க. அப்ப வந்து எங்க அப்பா அம்மா ஃபேமிலியோட போனதுனால நாங்க ஒரு ஹோட்டல்ல தங்க வேண்டியதா போச்சு. அந்த ரூம்ல கேமரா இருக்குமான்னு எங்க அப்பாவுக்கு ஒரு டவுட். அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ரூம்ல இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டோம். எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம போன் கேமரா இருக்கிற கேமரா வழியா அந்த ரூம் ஃபுல்லா செக் பண்ணோம். இப்ப நம்ம செக் பண்ணும் போது ரெட் லைட்

0: இருக்கிற எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ண, எதுக்காக ப்ரெஸ் பண்ண நீங்க யோசிக்கலாம். அது எதுக்காகனா, இப்போ லிஃப்டில் இருக்கிற எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணும் போது, இப்போ லிஃப்ட் போகும்போது ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் லிஃப்ட்டு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம பயம் இல்லாமல் போகலாம். முடிஞ்சா நீங்க இதையும் ஃபாலோ பண்ணலாமே.
1: ஸ்ரீவித்யாவோட அப்பார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கேட்டிருப்போம். அது அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் மால்ஸில் இல்லை ஏதாவது காம்ப்ளெக்ஸில் நம்ம போனால் அங்கேயும் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ஷார்ட் பிரேக் கழிச்சு பெண்களோட பாதுகாப்பு பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜி அனுஷா பேசிகிட்டு இருக்கிறது.

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜி அனுஷா. நம்ம வந்து பெண்களோட பாதுகாப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் இத பத்தி விரிவா பேசலாம். ஷாப்பிங் போகும்போது சேஃபா இருக்கிறத பத்தி லாவண்யா சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க, கேக்கலாமா? ஹாய் லாவண்யா.
1: ஹாய்,
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
0: சரி, இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க.
1: அந்த காலத்துல நம்ம கடையில டிரஸ் வாங்கணும்னா வீட்டுல போய் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த காலத்துல சின்ன சின்ன கடையில கூட ட்ரையல் ரூம் இருக்கு. நீங்க இடன் ஸ்பை கேமரா பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சைஸ்ல சின்னதா இருக்கும். அதுல HD வீடியோஸ் கூட எடுக்கலாம். மத்திய மந்திரி ஒரு முறை ஷாப்பிங் பண்ண போனப்ப ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஸ்பை கேமரா இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் பாத்ரூம்ல கண்ணாடி பார்த்து யாரோ உங்களை பாக்குற மாதிரி நினைக்கிறீங்களா? பயப்படாம இருங்க. கண்ணாடி டிரான்ஸ்பரண்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. கண்ணாடி வந்து வால்ல தொங்க விட்டுருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. வால்ல தொங்க விட்டுருந்தா அதுக்கு பின்னாடி வால் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. வால் இல்லைனா அது டூ வே மிரர். எனக்கு இன்னொன்று டெக்னிக்ஸ் தெரியும், அது ஃபிங்கர் நெயில் டெஸ்ட். நீங்க உங்க ஒரு விரல கண்ணாடியில வச்சு பாருங்க. உங்க ஃபிங்கருக்கும் மிரருக்கும் கேப் இருந்தா அது நார்மல் மிரர், கேப் இல்லைனா அது டூ வே மிரர். டூ வே மிரர் என்னன்னா யாரோ நம்மள பின்னாடியில இருந்து வாட்ச் பண்றாங்கன்னு அர்த்தம்.
2: லாவண்யா, எனக்கும் இன்னொரு விஷயம் தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் மிரர் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ட்ரையல் ரூமுக்கு போகும்போதே ஒரு கால் பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கால் போச்சுன்னா அங்க கேமரா இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்க சேஃபா ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கால் போலனா அங்க வந்து நீங்க ட்ரெஸ் பண்ணி பாக்குறத தவிர்க்கணும். ஏன்னா அங்க வந்து கேமரா பிளேஸ் ஆயிருக்கும். அந்த கேமரா அங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கால் சிக்னல் கிடைக்காது. ஸோ இப்போ

0: எங்கே எந்த ஷாப்பிங் மால் போனாலும் நீங்கள் கேமரா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கால் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் அங்கே கேமரா இருக்கா இல்லையான்னு. இதுவும் இந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும்.
1: இப்போ லாவண்யாவும் அலமேலும் நம்மளுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் எப்படி பண்ணால் நம்மளுக்கு கேமரா ஐடென்டிஃபை பண்ண தெரியும்ட்டு. இப்போ ஒரு ஷார்ட் பிரேக் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த பெண்களோட பாதுகாப்பு பத்தி இன்னும் விரிவா பாக்கலாம். நீங்க கேட்டிருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அனுஷா பேசிட்டு இருக்கேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: May I come in, sir?
1: Yeah, I know. What do you want?
0: Sir, I'd like to talk to you about the post of the marketing head. I have been working equally hard, just like Ashwin. I got a huge turnover last month. I don't know where I went wrong. And sir, enakku idu romba important.
1: So you're saying that my choice is wrong?
0: அப்படி இல்ல சார், தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட்.
1: யூ தி பாரனு, நான் கரெக்ட்டா தான் சாய்ஸ் பண்ணிருக்கேன். Who are you to advise me?
0: Sir, I just wanted to tell you that
1: Ashwin is the right person for the job. அவன எங்க வேணாலும் எப்ப வேணாலும் அனுப்ப முடியும். உன்ன அனுப்ப முடியுமா? He'll handle pressure easily and he'll do whatever I want him to do. Whatever I want him to do.
0: But sir, I have been doing my best and I have proven myself.
1: Oh. அப்படியா? அப்படி ஒன்றும் தெரியலையானு. You didn't seem like you would do anything for this job.
0: Sir, I would. I really want this.
1: How badly do you want this?
0: என் வாழ்க்கை இதில் தான் இருக்கு சார். வேற ஏதாச்சும் வழி இருக்கா?
1: ஒரு வழி இருக்கு.
0: So, what are you doing, sir? என்ன பண்றீங்க சார்?
2: புதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே அனுஷா. நம்ம வந்து பெண்களோட பாதுகாப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் இத பத்தி விரிவா பேசலாம். இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம், டிரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி இது பண்றது, என்னென்ன ஃபாலோ பண்றதுன்ட்டு. இப்ப சப்போஸ் யாராவது உங்களை ஃபாலோ பண்ணாங்க, ஈவ் டீசிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? லாவண்யா நீங்க சொல்லுங்க.
1: நான் பயத்துல கடக்காத நடந்து போயிருவேன்.
0: இப்ப ஸ்ரீவித்யா நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: நான் எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன்.
0: அலமேலு நீங்க?
3: நான் கையில ஏதாச்சும் ஷார்ப்பா நைஃப் ஏதாச்சும் பொருள் வச்சிருப்பேன்.
0: இதெல்லாம் முன்னாடி காலத்துல வச்சிருந்தது. இப்ப நம்மளுக்கு நிறைய இன்னும் புதுசு புதுசா வந்துருச்சு. இத பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். பெப்பர் ஸ்ப்ரே தான் அது புதுசா இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பெப்பர் ஸ்ப்ரே வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். அது பயன்படுத்தினா கண் வந்து எரிச்சலை உண்டாக்கும். பெப்பர் ஸ்ப்ரேய ஓசி ஸ்ப்ரே எனவும் கூறுவாங்க. ஓசினா ஒரியோரிசின் கேப்சிகம். பெப்பர் ஸ்ப்ரேல இருக்கிற இன்கிரீடியன்ட் வந்து கேப்சைசின் என்பதே. பெப்பர் ஸ்ப்ரேவ கீச்சைன் சைஸ்ல கூட இது பண்ணிட்டாங்களாம். இந்த பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணா 30-45 நிமிஷம் வரைக்கும் கண் துறக்கவே முடியாது. இதனை வச்சிருந்தா பெண்கள் தன்னம்பிக்கையோடு வெளியில நைட்ல கூட டிராவல் பண்ணலாமா? இத பத்தி நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: எனக்கு இத பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. நான் மிளகா பொடி அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன், தவிர பெப்பர் ஸ்ப்ரே பத்தி எனக்கு தெரியாது.
0: இப்ப வந்து இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் இவ்ளோ நம்ம டிப்ஸ் அதெல்லாம் பத்தி பாத்துருக்கோம். ஆனா வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பெண்களோட டிரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லைன்னு சொல்றாங்க. பெண்கள் வந்து பப்ளிக் பிளேஸ்ல டீசென்டா ட்ரெஸ் பண்ணணும். ஆனா இப்ப வந்து ஷார்ட் ஸ்கர்ட், ஷார்ட் மிடி இதெல்லாம் போட்டுட்டு வெளி இடங்களுக்கு போறாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு குற்றச்சாட்டா இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டிருப்பீங்க, இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். பெண்களோட பாதுகாப்பு வந்து அவங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ நீங்களும் ஷேர் பண்ணலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512-1333. வேறொரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆர்ஜே அனுஷா.

நீங்கள் கேட்டுட்டு MOBCRS கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் ஜஸ்ட் ஃபார் யூ 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர், அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: ஏய், அங்க பாரு அங்க பாரு, ஒரு நாய்க்குட்டி இருக்கு.
1: ஏய், என்னடா இது, இவ்வளவு நேரம் போர் அடிக்குதேன்னு நினைச்சேன். நல்ல வேலை இந்த நாய் சிக்கிருச்சு.
0: ஏய், கீழப்பாரு கீழப்பாரு, கல் இருக்கு, வா வா வா, அதை எடுத்து அது மேல அடிக்கலாமா?
1: ஆமா, அடிச்சு விளையாடலாம்.
0: இந்தா இந்தா உனக்கு கொஞ்சம் கல்லு.
1: இந்தா அடி
0: அடி
1: அடி அடி அடி
0: பாரு அத.
1: இந்த உலகத்துல வாழும் அத்தனை உயிருக்கும் மதிப்பு உண்டு. விலங்குகளும் மனிதர்கள் போலதான். விலங்குகளை மதிப்போம், விலங்குகளை காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ சென்னை,
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
4: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
5: பஸ்லதான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
3: நான் அவரு தெய்வ மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
6: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
7: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
8: Presenting her story.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க் இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க உங்களோட அளவுகோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போர்லன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பாக்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல பார்த்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆன அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் வுமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கைன்னா என்னன்னு என்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் தி பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி, நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒன்னா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு இது கொடுக்கறது, அவருக்கு சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமை இல்ல. அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டு கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா. சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு உறவும், ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி. அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா. அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திர ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம், மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே, முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவங்க வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவன் தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே பேசிக்கா வயிற்று ஒப்பிட்டாலே எல்லாருக்கும் பசிங்கறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிச்சு, என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழிய வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்கறாங்க எங்களுக்கெல்லாம். இந்த காக்காக்கு வை, இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே என்னும்பொழுது கோவே கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழகிறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
5: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம்
6: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவளும் சொல்லி கொடுக்கலாம், நாம யார்கிட்ட இருந்து என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கறதா. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட. அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
5: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ண?
6: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானேன்னு எல்லார் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும்பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். 10 வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோட கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல போ ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன், இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது. இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவாங்க, கவலைப்பட மாட்டான் போல இருக்க. சொன்னா சரி, இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு 5 நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் தான் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தான் பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கும் இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்லை, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். என்ன பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகள் இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம். பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயையோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணிய வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனால நீ உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
5: இன்னொன்னு சைல்ட் அடாப்ஷன் அப்படிங்கறது நீங்க எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள்.
6: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸா அடாப்ட்
5: பண்ணிக்கிறது.
6: பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், இந்த சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுன்னா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல. சோல் டிசைட்ஸ் ஒன்லி கம்ஸ் டு த பேரண்ட்ஸ்.
5: நீங்க அவ்வளோ கேரிங்கா இருக்கீங்கோ இதெல்லாம் வந்துட்டு
6: இன்னொன்னு தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, ஒன்னு ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல. அந்த ரேஷியோ தான், குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க. அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல குழந்தை அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாள் கிழமையா யாராவது பொறுப்பு ஏத்துட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம். நம்ம அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலயும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பாக்கணும். ஓல்டேஜ் ஹோம்னு இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, இன்ஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல. பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல ஜாலியா இரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம அடாப்ஷன் வந்து. இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்ட் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
5: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதையெல்லாம் கேட்காம
6: எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. தேர் ஆர் சம் கப்பிள், தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
5: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது
6: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா போனா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச். நேயர்களே,
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்.பி. சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இதை மெய்ப்பிக்க எம்.ஓ.பி. சமுதாய வானொலி.
8: வணக்கம், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்.ஓ.பி. சமுதாய வானொலி 107.8. இது உங்க ஃபேவரட் ஷோ சுத்தம் சுகாதாரம் சுகம் வித் மீ உங்க ஆர்ஜே ஹர்ஷிதா. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஸ்வச் பாரத்னு ஒரு சுகாதார திட்டம் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பா ஒரு 10% ஜனங்களுக்கு தான் அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். அந்த 10% ஜனங்கள்ல இத ஃபாலோ பண்றவங்க எத்தனை பேரு? நிறைய பேர் இல்ல. எங்க பார்த்தாலும் குப்பை, டஸ்ட்பின் அங்கங்க இருந்தாலும் குப்பை அப்படியே ரோட்ல போட்டு போறாங்க. இந்த குப்பை போடுறதுனால என்ன கிடைக்கும்? பல நோய்கள் தான் நம்மள வந்து தாக்குது. ஒரே ஒரு கொசுவால நம்மளுக்கு பல நோய்கள் வருது. டெங்கு, மலேரியா, ஜாண்டிஸ்னு உசுருக்கு ஆபத்தான நோய்கள் நம்மள தாக்குது. நான் இப்போ 1000 லைட்ஸ் பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடியில இருந்து பேசுறேன். ரோசி மேம் தான் இதை நடத்திட்டு வராங்க. அவங்க எப்படி அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இத பத்தி சொல்றாங்கன்னு நம்ம கேப்போம்.
9: சரி ஓகே, இப்ப நம்ம வந்து ரோசி மேம் கிட்ட போய் பேசுவோம். ஹாய் மேம்.
10: குட் மார்னிங் மேம்.
9: நீங்க இந்த ஏரியால எத்தனை வருஷமா இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
10: இந்த ஏரியால 33 வருஷம் வேலை செய்யறேன் மேம்.
9: 33 வருஷம். ஓகே, உங்களுக்கு நீங்க எப்படி வந்து கிளென்லினஸ் பத்தி சுத்தம் சுகாதாரம்
10: இவங்க எல்லாம் வந்து ஒரே ஏரியால இருக்கிற கைமாறவும் இவங்கெல்லாம் வந்து ஏங்கிட்டையா படிச்சுட்டு திருப்பியும் அவங்க ஏஜ் கலாயி திருப்பியா கல்யாணம் ஆகி திருப்பியும் அவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு திருப்பியும் என்கிட்ட அப்படியே சைக்கிள் மாதிரி இது அது அப்படியே கொண்டாந்து என்கிட்ட விட்டுருவாங்க படிக்கிறதுக்கு. இப்போ மந்த்லி ஒன்ஸ் இவங்களுக்கு மதர்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். மதர்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு பர்சனல் ஹைஜீன், கிளென்லினஸ்ஸு, நாப்கின் யூஸ் பண்ணுறது எப்படி, அப்புறம் நல்லா நியூட்ரிஷன் டயட் எப்படி, ஹெல்த் அண்ட் எஜுகேஷனு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் மீட்டிங் போடுவோம். அதே மாதிரி இவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன குறையாக இருந்தாலும் ஒரு பொதுவாக ஒரு வேலை செஞ்சாலும் சரி நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பிரகாரம் அவங்க வந்து டீச்சர் சொல்கிறத வந்து அவங்க தட்டவே மாட்டாங்க. எல்லாருமே என் கூட அப்படியே ஃப்ரெண்ட்லி, நம்மளோட அக்கா தங்கச்சி, நம்ம அம்மா அப்பா, நம்ம சகோதரிங்க மாதிரி எல்லாருமே. ஒரு அம்மா கூட நம்மக்கிட்ட வந்து நல்லா ஒபே பண்ணுவாங்க. நல்லா ஹெல்த் எஜுகேஷன் எப்படி கொடுக்குறோம், பர்சனல் ஹைஜீன் எப்படி கொடுக்குறோம் அது மாதிரி அவங்க கீப்பப் பண்ணுவாங்க ஓரளவுக்கு. அதையும் மீறி ஏதாவது நம்ம பேர்க்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நம்ம சொல்லி கொடுத்தா கூட, சுத்தத்தை பற்றி சொல்லி கொடுத்தா கூட அவங்க அதே ஃபாலோ பண்ணுவாங்க. இன்ன வரைக்கும் நல்லா ஃபாலோ பண்ணின்னுக்குறாங்க. ஏரியா வந்து இப்போ ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது.
9: ஓகே மேம், இந்த ஏரியாவுக்கு வந்து உங்களோட பங்களிப்பு ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் இந்த சர்வீஸை கண்டிப்பாக. தேங்க்யூ மேம். ரோசி மேம், நம்ம இங்கே இருக்கிற பப்ளிக்ஸ்க்கு சுத்தம் சுகாதாரம் இதை பற்றிலாம் வந்துட்டு ஒரு செஷன் மாதிரி அது சொல்லித்தராங்க எல்லாருக்கும். அவங்க சொல்லித்தரதை இப்போ நம்ம கேட்போம்.
10: நம்ம ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் எதுக்கு வந்துக்கிறேன், எப்போதும் வருவேன். இன்னைக்கு எதுக்கு வந்துக்கிறேன், இன்னைக்கு யாரோட வந்துருக்கேன், எம்ஓபி காலேஜ் நுங்கம்பாக்கத்துலேருந்து வந்துக்கிறாங்க. நம்ம ஊரில் எல்லாரையும் பார்த்து பேசணும். நம்ம வந்து எப்போதும் நாங்கள் மீட்டிங் நடத்துகிறத பற்றி பெருசு இல்லை. நம்ம வீட்லையே நம்ம பேசிங்கன்னா அது வந்து மதிப்பு மரியாதை இருக்காது. வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தாங்கன்னா தான் நம்மளை பற்றி தெரியும். நம்ம வந்து பாரத பிரதமர் வந்து இப்போ என்ன சொல்லிக்கிறாரு, சுற்றுப்புற சுகாதாரம் நல்லா இருக்கணும், அவங்கவுங்க வீட்டையே சுத்தமாக வச்சுக்கணும், நாட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும், பள்ளிக்கூடத்தை சுத்தமாக வச்சுக்கணும், குழந்தைங்களை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலுக்காக எல்லா ஸ்கூல்லையும் விளம்பரப்படுத்துகிறாங்க. குழந்தைங்களை வச்சு எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நமக்காக இந்த எம்ஓபி காலேஜ்லேருந்து வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காகவும், நம்மளை பற்றி என்ன உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு என்ன ஒரு கோரிக்கை வேணும், அதை பற்றியெல்லாம் கேட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுக்காகவும் உதவி செய்வாங்க. அப்படின்னால நம்ம ஏரியா பார்க்கணுன்னு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் வருக வருகன்னு சொல்லி கூப்பிடுங்க, கைத்தட்டி. மூணு பேரையும் சுத்தமாக இருக்கணும்னா வீடு வாசல்லாம் பெருக்குறீங்க, தெருவு பெருக்குறீங்க, கோலம் போடுறீங்க, நல்லா நீங்களும் சுத்தமாக இருக்கிறீங்க. இந்த குப்பை எல்லாம் அள்ளி எடுத்துன்னு போய் எங்கே போடுறீங்க?
11: குப்பை வண்டி வருது, அதில் போடுறோம். நாங்க குப்பை வண்டி வந்தா அந்த குப்பையை எடுத்து கொட்டிடுவோம், வீட்டுல எல்லாம் வச்சுக்க மாட்டோம். குப்பை தொட்டி தான் வச்சிருக்காங்க, சொன்னாலும் சொல்ல டெய்லும் உண்மையா தான். ஒரு குப்பை டப்பாதான் இருக்குது வெளியிலயே, வண்டியோ ஒரு வண்டி தான் வருவாரு.
10: கோரிக்கை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு குப்பை டப்பா பெருசா இருக்குதுமா, ஒண்ணுதான் வச்சுக்கிறீங்க நீங்க சொல்றீங்கம்மா, நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப உங்களுக்கு எப்படி அதை வந்து நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க?
11: குப்பை டப்பா குத்தான் கரெக்டா இருக்கும். வீடுக்கு வீடு ஒரு குப்பை டப்பா குத்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த குப்பையெல்லாம் திரும்ப அழகா வெளியே கொட்டிக்கும், வீடு வாசல் எல்லாம் கிளீனா வச்சுப்போம்.
10: தலைக்கு ஊத்தின பிறகு குளிச்சுட்டு நம்ம வந்து துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுறோம், எல்லாம் பண்றோம். இந்த வயசு பிள்ளைங்க எல்லாம் தலைக்கு ஊத்திக்கும் போது நாப்கின்லாம் கண்ட இடத்துல போடக்கூடாது, நல்லா அதை வாஷ் பண்ணி ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி குப்பத்தில் யாருக்கும் கண்ணுக்கு மறவா போடணும். இது வந்து பப்ளிக்காக போட்டிங்கன்னா அது ஒரு அசிங்கம் ஒன்று, ரெண்டாவது எல்லாருக்கும் அடப்பு ஏற்படுறோம். அப்புறம் மறுபடியும் கார்ப்பரேஷன்காரை கூப்பிட்டு அந்த அடப்பை நீக்கும் போது அது வந்து அந்த பிளாஸ்டிக்கே அப்படியே இருக்கும். அது வந்து மக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும், பிளாஸ்டிக் குப்பை மட்டும் மக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். அதனால அந்த மாதிரிலாம் போடாமல் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே வீட்டுக்கு ஒரு குப்பை தொட்டி கொடுக்குறதுக்கு ஐடியா பண்ணாங்கன்னா அந்த குப்பை தொட்டியில் அதை கூட சுத்தமாக 4-5 முறை காலில் போட்டு அலசி அதை ஒரு கேரி பேக்கில் போட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பத்திரமா யாருக்கும் கண்ணில் படாதபடி நீங்கள் போட்டு வச்சு குப்பை தொட்டி வரும்போது அந்த குப்பையை தூக்கி கொட்டிடுங்க. புரியுதுங்களா? அப்புறம் என்ன வேற என்ன கேட்க போறீங்க? நம்ம ஏரியாவுக்கு வர குப்பை தொட்டி கேட்டீங்க, அதுதான் காவ அடைக்கிறதுக்கு காரணம். என்ன, நான் மட்டும் நல்லா இருப்பேன், என் வீடு மட்டும் சுத்தமாக்கணும், நான் மட்டும் சத்தாட்டு சொல்ல அடைக்கணும், அடுத்த வீடு வந்து குப்பை அப்படி கிடையாது. நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன், நான் என்ன, நானும் இந்த மாதிரி வீட்டுல வாழ்ந்தவதான். நான் என்ன சொல்றேன், என் வீடு கடைசி வீடு, கழுவி கழுவி கழுவி விட்டுனு இருப்பேன். முதல் வீட்டுக்காச்சும் பாவம், 4 வீடு கழுவி கழுந்தா 5வது வீட்டுல வந்து நிக்கும், அவ கழுவ விட்டு அழுவான் நம்ம வீட்டு தண்ணி
11: நிக்குதேன்னு. குறைஞ்சி இருக்குது, காவவே சரியில்லை, அதாலேயே குழந்தைங்களுக்கு உடம்பு சரியா தான் ஆகுது. உண்மையாலுமே அத போய் போய் இங்க கண்ணு இங்க போய் இங்க போன்றாங்க, இங்க போனா அங்க போயிட்டாங்க, மாத்து கட்டுல அலைய விடுறாங்க 1 வருஷமா எங்களை. அப்புறம் எங்க இருந்து மேடம் நாங்க சுத்தமா வைக்கல வைக்கலன்றாங்க எங்களை.
12: அப்போ அடிக்கடி ஒரு வாரம் கூட சுத்தமா இருக்க மாட்டேது, உடனே அடிச்சுக்குது, 4 நாள் 3 நாள் அடிச்சுது. அது சுத்தமானா கூப்பிட்டா வர மாட்டாங்க. நாங்க வர மாட்டோமா, நீங்க எங்க போய் சொல்றீங்களோ சொல்லிங்கன்றாங்க.
13: அந்த குப்பை பாக்கெட்ல அவங்க பேடு போட மாட்டாங்க. நீங்க சொல்றதுதான் குப்பை வடிக்காங்கன்னா எல்லாத்தையும் வீட்டுக்கு ஒரு குப்பை டப்பா நீங்க குடுக்குறீங்க, அது சரி. பாத்ரூம்ல எப்படி இருந்தாலும் பாத்ரூம் பார்த்தாக்க அந்த பேடுகள்லாம் அவுத்து அவுத்து அங்கங்க போட்டுருக்குது. அது ஒரு ஜென்ஸ் எடுக்கிறான்னா அது நம்மளுக்கு ஒரு பூச்சராச்சே இருக்கணும். இந்த பேடு எத்தனை நம்ம வைக்கிறோமோ ஒரு ஆம்பளை எடுக்கிறான்னு தெரியணும். பாத்ரூம் போய் பாருங்க எவ்வளவு பேடு இருக்குது, 2 ஆம்பளை அந்த பேடு எடுக்கிறோம். அப்ப நம்மளுக்கே வந்து சுத்தம் தெரியலன்னா ஒரு ஜென்ஸ் எடுக்கிறானா அவனுக்கு எவ்வளவு சுத்தம் இருக்கும், அவன் கையால எல்லாத்தையும் வாடுறான் எடுக்கிறான் கொள்றான். அப்ப அவனுக்கு பூச்சம் இருக்காத, நம்ம பொம்பளைக்கு உடல்ல இருந்து வர ரத்தத்தை அவன் வாடுறானாக்கா பொம்பளைக்கு தெரியணும். இது நம்ம போடுறமே ஒரு ஆம்பளை வந்து எடுக்கிறான்னு தெரியணும். அது தெரியாத அவங்க எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. நீங்க குப்பை படி குதா ஒரு வாரம் 2 வாரம் கூட அப்படிதான் இருக்கும். நீங்க அதுக்கு ஒரு இது சொல்லுவோம்,
9: அதுக்குதான் நாங்க வந்திருக்கோம். லைக் எல்லா கேர்ள்ஸுக்கும் வந்துட்டு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்குதான் நாங்க இந்த ப்ரோக்ராமே பண்றோம்.
12: முடிக்குது 3 நாள் சென்று போய் அந்த குப்பை தொட்டிக்காரன் பாத்ரூம் கழுவ என்ன செய்வான், ஒரு ஆம்பளை வந்து தகுதியா கழுவுறான்னா வயசு பொண்ணுங்க என்ன பண்ணும், அவங்க சொல்ற மாதிரி ஒரு கவர்ல போட்டு எங்கேயாச்சும் வைக்கணும், அது செய்ய மாட்டாங்க. கேட்டா நீ என்ன கேக்குறது, நாங்க அப்படிதான் போடுவோம், நீ கழுவுனா கழுவுல போயினாரு அப்படின்னா என்ன, அது என்ன தகுதி, அது என்ன வார்த்தை, அது நாம உணர்ந்து அதை செய்யணும், அந்த சுத்தம் பண்ணிக்கணும். அதுதான் ஒரு பெண்களுக்கு ஒரு அழகு, அது கிடையாது. எப்படியாவது செய்யலாம், வீட்டுல எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணும் இப்படி பண்ணும், வீடு சுத்தம் பண்ணிட்டா போதுமா? அந்த பாத்ரூம்ல போய் நம்ம அவ்வளவு ஒரு அடக்கம் உடக்கமா பொம்பளை பிள்ளைங்க உட்காந்து அந்த துணி எப்படி போடணும் எப்படி வரணும் அது புரிஞ்சுக்கணும் பொண்ணுங்க. அது கிடையாது, தூக்கி வந்து வேண்டியது மாணவரே போட வேண்டியது. அவன் ஆம்பளை என்ன பண்றான், அப்படி பிடிச்சி தொடர்ந்து உள்ள போடுறான். அது அசிங்க இல்ல. அவன் என்னதான் சம்பளம் வாங்கினாலும் சரி, அவன் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கினாலும் சரி, அவன் எவ்வளவு தகுதியா அது வாடுறான், அது ஒரு நம்மள பேர் பொண்ணா எடுக்கிறா கிடையாது ஆம்பளை. அது மாதிரி நடக்க மாட்டேங்க. என்ன சுத்தமான சொல்றாங்க, வர வர வரீங்க, எல்லாம் செய்யறீங்க, போறீங்க, நல்லது செய்யறீங்க, இந்த ஊருக்கு நல்லது செய்யலாம், அதை வந்து அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஆ போடி நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது அப்படின்னு சொல்லவே கூடாது. இப்ப வந்து நீங்க கேக்குறீங்கன்னா தன்மானமா அதை என்ன செய்யணும், நான் செய்யறமா, நான் இந்த அளவு அவங்க சொல்லிட்டு போனாங்களோ அந்த மரியாதைக்கு நம்ம நடக்கணும். அது மாதிரி நடக்க மாட்டாங்க இங்க. அது ஒரு கவர்ல போட மாட்டாங்க, ஒண்ணு பண்ண மாட்டேன், கடாசுவாங்க இப்படி பண்ணுவாங்க, அது வந்து அவங்களுக்கு அது புரியாது. இது என்னது சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு புரியறவங்களும் இருக்கிறாங்க, புரியாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. படிச்சவங்களுக்கு ஒரு அறிவுனா படிக்காதவங்களுக்கு மூணு அறிவுன்னு சொல்லுவாங்க, அஞ்சு அறிவு அதுல கூட இருக்காது. இங்க இருக்கிறதுக்கு சும்மா இந்த வராங்க, இந்த ஒரு வயசு பிள்ளைங்க, அது எந்த அளவுக்கு படிக்குதுங்க, எப்படி வருதுங்க, எப்படி போகுதுங்க, எதுக்கு வந்து அது சொல்லுதுங்க, அது நம்ம புரிஞ்சுக்கணும். புரியாம ஜன்மங்க குப்பை தொட்டி கேக்குறாங்க, கரெக்ட். ஒரு வாரத்துக்கு ஒருத்துக்கு டெய்லி வண்டி வருது, இவ்வளவு பேர் கிராமத்துக்கு ஒரு வண்டி பின்னாடி வச்சுக்கிறாங்க, அது ஒரு தனி வரும். அவன் என்ன செய்ய முடியும்? இது வந்து எப்படி பார்த்தாலும் 500 வீடு, 500 வீட்டுக்கு பிள்ளை குட்டி எல்லாம் இருக்குது. குடும்பம் வந்து பெரிய குடும்பமும் இருக்கு, சின்ன குடும்பம் இருக்குது, உக்காரத்துக்கு இடம் இல்லாத கூட அந்த நிலைமை கூட இருக்குது இந்த இடத்துல. அப்படி இருக்க சமயம் என்ன பண்ணணும்? அது நம்ம தகுதியாட இப்படி எல்லாம் இருக்குதம்மா போகுதம்மா. குப்பை வண்டிக்காரமா நம்ம கோபமா பேச முடியாது. ஏன்னு கேளுங்க, ஒரு ரெண்டு வண்டி வந்தா ஒரு வண்டி பாதையாத்தாலும் ஒரு வண்டி அண்ணாந்து போய் தள்ளி வரும். 54 ஒரு வண்டி கொண்டாந்து அவன் என்ன செய்ய முடியும்? அவன் மேல நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அவன் மேல அவனை திட்டிங்கன்னா அவனை போயிருந்தா தப்பாலாம். நம்ம முடியாத என்ன பண்றோம்? கவர்ல போடுறோம், கூடையில போடுறோம், ஃப்ரீக்கில் ஓடுறோம், கூடியவங்க போட்டு வந்துடும். முடியாதவங்க அவன் எப்போ வருவான் வருவான் எதிர்பார்க்கறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி நல்லா சுத்தமா நீங்க படுறதுக்கு ஒரு எதே ஒண்ணு உங்களால முடிஞ்சதை நீங்க ஒரு நன்மை செய்யுங்க இந்த ஊருக்காக. பரவாயில்ல, பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க வந்தது இந்த ஊருக்காக ஒன்று செய்ததுங்க அப்படின்னு உங்கள் பேர் நல்ல பேர் வரும். கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு மரியாதை. அவங்க எங்களுக்கெல்லாம் வந்து என்னால சின்னவங்களாக இருக்கலாம், அவங்கெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசம். குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாசமானவங்க அவங்க. அவங்க வேறல அப்படி கூறு காட்டினாங்க, நாங்கள் எல்லா ஜனமாங்க போய் நிற்போம். பெரியவங்க சின்னங்க வரைக்கும் கூப்பிட்றாங்க, நாங்கள் எல்லாமே போயிடுவோம். அதுமாரி நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்கோ மக்களுக்கு, ஏழப்பட்ட பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கோ. எனக்கு செய்யுங்கோ, எனக்கு போங்கன்னு உங்களை கேட்கல, இந்த குழந்தைங்களுக்கு தான்.
14: ஒரு கூட்டம் போடுறோம், அவங்களுக்கு சத்து மாவு குடுக்கறோம், சத்து இது சுத்தத்தை பத்தி சொல்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனா முதல்ல நீங்களா நம்ப மாட்டீங்க, முதல்ல ஓலை குடிச்சு இருக்கிற மாதிரி இருந்தது மாதிரி இப்ப கிடையாது. அரசாங்கத்தை குறை சொல்ல கூடாது. நான் ஒரு ஓலை வீட்டுல பாத்துக்கிறேன், ஒரு ரூம ஒரு ஓலை வீட்டுல குறுக்க படுகைய போட்டு இப்படி ஒரு குடுத்தா ஓட்டுல நடக்கவே முடியாது. சேரு சகதி எல்லாமே இருப்பான். ஆனா இப்ப ஒரு அளவுக்கு நமக்கு அரசாங்கம் செய்யுது. அந்த அரசாங்கம் செய்யறத முழுமையா செய்யணும்னா நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமா பாடு பண்ணோம். உனக்குதான் வந்தது, எனக்குதான் வந்தது, நீ இருந்தாலும் ஆறு கெட்டு போவோம். பிள்ளைங்க சீக்காவுது, பிள்ளைங்க சீக்காவுது. நீங்க பெரியவங்க, நம்மளால எல்லாம் தாங்கும். கொசு கடிச்ச கூட தாங்க, உறைஞ்சு போற ரத்தம் அது இள ரத்தம். கொசு வந்து சீக்கிரமா அட்டாக் ஆகுறது யாரு எதுனா குழந்தைங்கதான். அப்ப நீங்க தான் சுத்தமா இருக்கணும். எது வந்தாலும் ஸ்கூல் ஆண்ட வாங்க. அப்புறம் இன்னும் உங்களுக்கு டைரியா இந்த சுத்தம் இல்லாதனால என்ன வருது? பேதி ஆகுது. பேதி ஆகுதுன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? மசூதிக்கு போவீங்க, மந்திரிச்சிடுவீங்க, குச்சம் போட்டுக்குவீங்க, விட்டுருவீங்க. பேதி ஆச்சுன்னா நேரம் உஷா வந்து அங்க வந்தா இவன் அந்தோனியம்மா, என் குழந்தைக்கு பேதி ஆகுது டீச்சர், எங்கேயா போல, 2 ORS பாக்கெட்டு உப்பு கரைசல் நீர் கொடுத்து அனுப்புன, நல்லா ஆச்சு டீச்சர் சொன்னா ஸ்கூல்ல விடுறேன். யாருக்கு பெருமை? எனக்கு பெருமை, அந்த குழந்தை நல்லா ஆயிடுச்சு. பேதி ஆகுது, பேதி ஆகுது, சுத்தம் இல்லை, நகை வெட்டுறது இல்ல, டெய்லி குளிக்கிறது இல்ல, இந்த வாசலை சுத்தம் பண்றது இல்லைன்னா நோய் வராது. என்னமா வரும் இப்ப எல்லாமே? எங்க பார்த்தாலும் பிறந்த குழந்தைக்கு சுகரு, 60 வயசு கேள்விக்கும் சுகர் வருது. 60 வயசு கேள்வி தாங்கிக்குவான். நம்ம வருங்கால குழந்தைங்க, இன்னைய குழந்தைங்க நாளைக்கு தலைவருங்க, அவங்கள நல்லா ஆக்கணும் நமக்கு ஒரு எண்ணம் இல்லையா? நம்ம சுத்தமா இருக்கணும்னு அவசியம் இல்லையா? அதனால நம்ம ஏரியாவுக்கு எதுக்கு வந்துக்கிறோன்னா, முதல் காரணம் இன்னைக்கு வருவேன், இனிமேல் மாசம் மாசம் வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எல்லாரும் இந்த மாதிரி எங்க கூட சேர்ந்து எங்க எல்லாருக்கிட்டையும் நான் போய் சொல்வேன், மோடி கிட்ட கூட போய் சொல்லிட்டு வந்துக்கிறேன். நாங்க டெல்லிக்கு போய், நான் டெல்லி போய் அவார்டு வாங்கும் போது என்ன சொன்னேன், இந்த அவார்டு எனக்கு வேணாம், இந்த அவார்டு யாரால கிடைச்சது? என் ஏரியா ஜனங்களா, நானும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு, தாய்ங்க, என் அம்மா அவங்க இருக்கிறாங்க, பாத்திங்க இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சிக்கிறாங்க, என் பொண்ணுங்க இருக்குதுங்க, என் பேத்திங்க இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு ஒத்துமையான ஒரு எதுனா 29 Greens Road தான். அவளுங்க கொலைப்பாளுங்க தான், லபா லபா பாச விட்டு போவாது. என்ன என்கிட்ட ஒரு மதர் கூட சண்டைக்குன்னு வந்ததே கிடையாது. நான் நம்ம ஏரியா பத்தி அவ்வளவு பெருமையா பேசிட்டு வந்துக்கிறேன். அதை வச்சுதான் இப்ப இந்த காலேஜ்ல என்ன சொல்றாங்க, அந்த டீச்சர் எந்த ஏரியாவுக்கு போறாங்களோ அந்த ஏரியாவுக்கு தான் போனோம்னு இந்த மூணு பிள்ளைங்களும் சாப்பிட கூட இல்லை, அவ்வளவு ஆசையா ஓடியா இருந்தாங்க. வாங்க டீச்சர் நம்ம ஏரியா போலாம், வாங்க டீச்சர் நம்ம ஏரியாவுக்கு போலான்னு. எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இப்ப வந்து இது எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம், நான் எதை பத்தி உங்ககிட்ட எல்லாம் சொன்ன சொல்லுங்க யாராவது. எதை பத்தி இதுதான் ஃபர்ஸ்ட் இது. அதுக்கு அடுத்த வாரம் ஒரு ஒரு கான்செப்டா வருவோம், உங்க நல்லது கெட்டதுல கலந்துக்குவோம். அதனால நீங்க எல்லாரும் வந்து நம்ம கூட ஒத்துழைக்கணும். சுற்றாட்ட பத்திரம் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா அந்த குழந்தைய பாதி இருப்பாரு, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. ஐயோ நம்ம நகை வைக்கலையே, நம்ம பாத்து குளிக்க வைக்கலையே, நம்ம குளிச்சு அழகா மஞ்சா பிடிச்சி ஸ்டைலா இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளை குளிக்க வைக்கிறோமா? சரி எல்லாருக்கும் போயிட்டு வரேன்.
15: என் பேர் ராதிகா.
9: ராதிகா, ஓகே. உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க?
15: மூணு பசங்க இருக்காங்க.
9: மூணு பசங்க வீட்டுல நல்லா சுத்தமா வச்சிருக்கீங்களா?
15: வீட்டுல நல்லா சுத்தமா வச்சிருக்கீங்க.
9: குழந்தைங்களை எப்படி எப்படி பாத்துக்கிறீங்க? அவங்களுக்கு எப்படி கேர் பண்ணி சுத்தமா இருக்கிறது? அவங்க மூணு பேரையும் எப்படி?
15: பெரிய பையன் அவனே வந்து காலையில சுத்தமா கிளம்பி குளிச்சிட்டு கிழிச்சிட்டு அவனே கிளம்பிடுவான். இந்த ரெண்டு பசங்க நாங்களே குளிக்க வச்சுப்போம், குளிக்க வச்சு சுத்தமா தான் வச்சுப்போம்.
9: ஓகே. குப்பை எல்லாம் கரெக்டா கொண்டு போய் கொட்டுறீங்களா?
15: எல்லாம் குப்பாண்டி வந்தோடனே எத்தனை வந்து கொட்டுருவோம்.
9: சரி, ஓகே, தேங்க்ஸ். ஹாய், உங்க பேர் என்ன?
16: பேர் தமிழரசி.
9: தமிழரசி, சார், உங்களுக்கு உங்க வீட்டுல நீங்க எப்படி சுத்தமா இருக்கீங்களா? கிளீன்லினஸ் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? லைக் உள்ள சுத்தமா வச்சுட்டு வெளியில எல்லாத்தையும் கொண்டாந்து வெளியில
16: காலையில ஏந்தானே பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வாசல பெருக்கி குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில போட்டு குப்பை வண்டி வந்தானே கொட்டிடுவேன். கொட்டிட்டு என் பொண்ணு எழுந்தானே பிரஷ் பண்ணிட்டு அவளை குளிப்பாட்டி நகம் எல்லாம் கட் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன்.
9: ஓகே ஓகே, ரொம்ப நல்ல அம்மான்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த அம்மா கிட்ட போய் பேசுவோம்.

0: ரோசி மேம் நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் உங்களெல்லாம். உங்க பேர் என்ன?
1: என் பேர் அந்தோணி அம்மாள்.
0: அந்தோணி
1: அம்மாள்.
0: அந்தோணி அம்மாள், சொல்லுங்க உங்க வீட்டுல எப்படி சுத்தமா இருக்கீங்களா?
1: எங்க வீட்டுல நாங்க சுத்தமா வச்சிருக்கோம். என்ன எல்லா வேலையும் செஞ்சு காலைல குழந்தை வந்து பல்லாம் வலிக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு திருப்பி வீட்டுல வந்து ஆஸ் யூஷுவல் துணி தைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடை கழுவுறது, எங்களோட வேலை. அப்புறம் நாங்க குளிக்கிறது, திருப்பி மதியானம் குழந்தைய கூட்டிட்டு வர்றது, அந்த மாதிரிதான் கண்டினியூ இருக்கு.
0: குப்பைலாம் எங்க கொட்டுறீங்க?
1: நாங்க டஸ்ட்பின் டஸ்ட்பின் எங்களோட இதுல டஸ்ட்பின் வச்சிருப்போம். நாங்க அதுல போட்டு வைப்போம். ஏரியால வந்து வண்டி வரும், அந்த வண்டி வர டைமுக்கு நாங்க எத்தனை பேர் வண்டியில கொட்டோம். அப்படி சப்போஸ் அந்த வண்டி வரலன்னா வெளியில குப்பை இருக்கும் ரோட்ல, அந்த டப்பால இருந்து கொட்டிட்டு வரோம்.
0: எல்லாரும் வந்து வீடு கிளீனா வச்சிருக்கோம் சொல்றாங்க. எல்லாரும் குப்பை குப்பை குப்பை தொட்டில தான் கொட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஏரியாக்குள்ள வந்து பாக்கும்போது காய் வெட்டினது எல்லாம் வெளியில இருக்கு, எல்லாமே ஒரு மாதிரி வெளியில போட்டு வச்சிருக்காங்க.
1: இந்த சைட்ல இருக்கிற வீட்டுல வந்து வெளியில செய்யறாங்க வேலைங்க. அவங்க வந்து வயசானவங்க எல்லாம் நம்மள மாதிரி வீட்டுக்குள்ள செய்யறவங்க டப்பால கொட்டி உடனே திரும்ப கொட்டிடுறோம். வெளியில இருக்கிறவங்க வந்து வெளியில செஞ்சு அப்படியே கூட்டி விட்டுட்டு போயிடுறது. அது அது மத்தவங்க வந்து அந்த வாசல பெருக்கி வாரி அவங்களுக்கு டைம் கிடைச்சா செய்யறாங்க, டைம் கிடைக்கலன்னா வேலைக்கு போறாங்க, அதனால டைம் கிடைக்கலன்னா அப்படியே விட்டுறாங்க. மறுநாள் தான் அந்த வேலையை செய்யறாங்க.
0: எப்படி நிறுத்தலாம்னு நினைக்கிறீங்க நீங்க?
1: அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க சுத்தமா வச்சாதான் அது நிறுத்த முடியும். நம்ம உங்க இடத்த நம்ம வந்து கிளீன் பண்ணா நீங்க ஏன் செய்யறீங்க அப்படின்னு பிரச்சனை வரும். அதனால ஒண்ணு எல்லாத்துக்கும் ஒரு பொது மீட்டிங் மாதிரி போட்டு செய்ய முடியும், செய்ய பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டஸ்ட்பின் பொதுவா வச்சுட்டோம்னா அப்பயே வாரிமே அந்த இடத்துல கொட்டிடலாம். இப்போ ஒரு அஞ்சு வீட்டுக்கு ஒரு டஸ்ட்பின், ஆறு வீட்டுக்கு ஒரு டஸ்ட்பின், அந்த மாதிரி கொடுத்தா எந்த பிரச்சனை இல்லை. ஆறு வீட்டுக்காரங்க தானே அதுக்கு பொறுப்பு, அந்த மாதிரி பேசிக்கலாம், அது வேணா பண்ணலாம்.
0: இங்க நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் வெளியில வந்து குப்பையை கொட்டிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நிறைய பேர், நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சிலர் வந்து என்னன்னா வீடுக்குள்ள வந்து சுத்தமா வச்சிருக்காங்க, வீட்டுக்கு வெளியில வந்துட்டு எல்லா குப்பையும் கொட்டி அது பப்ளிக் ரோடு வந்து குப்பையா இருக்கு. சோ எல்லாரும் வந்து ஈக்குவலா வந்து குப்பை தொட்டியில போட்டு எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
2: தேங்க்யூ. கலேஜா தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க பழக்கம் அதை மாத்த முடியல. நீங்க யாரு வந்து சொன்னாலும் இந்த இடத்துல மாத்தவும் மாட்டுறாங்க.
0: அடுத்து ஒருத்தவங்க குழந்தைய வச்சுட்டு வந்து நிக்கிறாங்க ரொம்ப நேரமா. நாங்க இங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் அதையெல்லாம் குழந்தைங்களையும் வச்சுட்டு எல்லா இதையும் டாலரேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து நின்று இந்த மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பேர் என்ன?
3: சங்கீதா.
0: சங்கீதா, உங்க வீடு எப்படி கிளீனா வச்சுக்கிறீங்களா?
3: கிளீனா தான் வச்சிருப்பேன்.
0: ஓகே, வீடு மட்டும் இல்ல ரோடும் நீங்க உங்க உங்க வீட்டு வாசல்ல கொண்டு போய் குப்பை கொட்டது. எங்க கொட்டுறீங்க குப்பை எல்லாம்?
3: 10 மணிக்கு வருவாரு, நாங்க எல்லாம் கிளீன் பண்ணி வாசல் எல்லாம் பெருகிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு குப்பாண்டி வந்தோன்னு கொட்டிடுவோம். 10 மணிக்குள்ள எங்க வீடு வாசல சுத்தமா வச்சிருப்போம். காவால தண்ணியே போக மாட்டேங்குது. நாங்களும் ஒரு வருஷமா போய் கார்பரேஷன்ல போய் சொன்னோம், யாரும் வந்து பாக்கவே மாட்டாங்க. நாங்க கையை விட்டு காவா எடுக்கிறோம், எடுத்து அது கொஞ்சதான் போகுது, அதுக்கப்புறம் போக மாட்டேங்குது. அந்த கார்பரேஷன் காரங்க என்ன சொல்றாங்க, பழுப்பு வந்துட்டு இருக்குது, நீங்க தான் போடணும் சொல்றாங்க. அவ்வளவு பணம் எங்களுக்கு எவ்வளவு 10,000 செலவாகும் சொல்றாங்க. எங்களால எப்படி செய்ய முடியும்? எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நாங்க சுத்தமா வச்சுக்கோல. இன்னும் சுத்தமா
0: குழந்தைக்கு நடுவில் அடுத்த ஒரு பையன், ஒரு சின்ன பையன் இருக்கா, அவங்க கிட்ட போய் பேசுவோம். பேர் என்னப்பா?
4: தமிழ்வாணன்.
0: தமிழ்வாணன் எந்த ஸ்கூல்? அசம்ஷன். ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற?
4: 9th ஸ்டாண்டர்ட்.
0: 9th ஸ்டாண்டர்ட், சரி. ஓகே, இந்த மாதிரி யங் பிளேஸ் கிட்ட சொன்னாதான் வந்துட்டு சீக்கிரம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும், கிளென்லினஸ் பத்தி எல்லாம் வந்துட்டு. சரி, உங்க ஏரியால வந்து எப்படி கிளீனா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. ஏன்னா சின்ன பசங்க கிட்ட கேட்டாதான் உண்மையெல்லாம் வெளில வரும். நான் கேட்ட எல்லாருமே நான் கிளீனா இருக்கேன், நான் கிளீனா இருக்கேன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா ஏரியா மட்டும் குப்பையாவே இருக்கு, ஏன் அப்படி இருக்கு? உங்க ஏரியா எப்படி, அதை பத்தி நீ வந்து கொஞ்சம் பிராங்கா உண்மையே சொல்லு.
4: சுத்தமா இந்த ஏரியா சுத்தமே கிடையாது.
0: ஏன் சுத்தம் இல்ல?
5: இருக்கிற புள்ள சாதிங்க தான் மேடம், இருக்கிற புள்ள சாதிங்க அதே இதே வாங்கி தின்னுட்டு அங்கங்க போட்டுடுங்க. தாய்மாருங்க எல்லாம் கரெக்டா வாசல பெருக்கி கிளீனா வைக்கிறாங்க, கோலி விளையாடுறாங்க, குப்பைங்களை போடுறாங்க. அப்படி இருக்கும் போது எப்படி கிளீனா இருக்கும்? அங்கேயே போட்டுறாங்க, காவாத்திர வாசல்லயே போட்டுறாங்க, குப்பைங்களை எல்லாம் இங்க விட்டுறாங்க, குப்பை வண்டி வந்து அப்படியே விட்டு போயிடறாங்க. தண்ணி இல்ல, ஓய்வு இது.
0: சரி, நம்ம இந்த டாபிக்ல டீப்பா போனா பையனுக்கும் அம்மாக்கும் சண்டை வந்துடும் நினைக்கிறேன், டிபேட் மாதிரி வந்துடும். சரி, ஓகே. உனக்கு வந்து மோடியோட ஸ்வச் பாரத் பத்தி தெரியுமா?
4: தெரியாது.
0: தெரியாதா? உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? கண்டிப்பா அம்மாக்களுக்கு எல்லாம் தெரியுது, உனக்கு தெரியல. நீ தான் ஸ்கூலுக்கு போற, உனக்கு தானே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், ஏன் தெரியல? சரி, ஓகே. ஸ்வச் பாரத்ங்கிறது மோடியோட ஒரு ப்ராஜெக்ட், ஓகேவா? அது வந்து கிளென்லினஸ்க்காகவே, சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காகவே. இன்னும் 2 இயர்ஸ்ல வந்து கிளீன் இந்தியாவை கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கொண்ட அந்த ப்ராஜெக்ட் அது, ஓகேவா? இந்த மாதிரி 4 பேர் வந்து அதெல்லாம் கேட்டு யங் பிளஸ் தெரிஞ்சுக்கிட்டாதானே எல்லாருக்கும் தெரியும், நீயே தெரியலன்னு சொல்றியே. சரி, ஓகே. நீ எப்படி, நீ இந்த கிளென்லினஸ்ல உன்னோட பங்கு என்ன? நீ எப்படி பண்ணுவ? இல்ல நீயும் குப்பை போட்டுட்டு போவியா? அந்த மாதிரி ஏதாவது சொல்லு, நீ உன்னோட பங்களிப்பு சொல்லு.
4: நானே குப்பை போட்டுதான்
0: போவேன். பிராங்கா ஒத்துக்கிட்டதுக்கு வந்து உன்னை அப்ரிசியேட் பண்றேன், பட் ஸ்டில் பிளீஸ் அதை பண்ணாத, ஓகேவா? குப்பை பாஸ்கெட்ல போடு. நீ வந்து வீட்டுல நிறைய பேர் போட மாட்டீங்க, வெளியில வந்து போடுறீங்க, அது ஹோல் ஏரியாவை தான் அஃபெக்ட் பண்ணுது. நீ பிராங்கா பேசினதுக்கு தேங்க்ஸ். இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத.

0: ஓகேவா? ஏன்னா அது ஒரு ஒரு ஏரியாவே அஃபெக்ட் பண்ணுது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கேளு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லு. ஓகேவா?
1: சுத்தத்தை பத்தி சொல்றேன்,
0: நீயே சுத்தமா இரு. ஓகேவா?
1: தேங்க்ஸ்.
0: உன் பேர் என்ன? வெளியில எப்படி சுத்தமா இருப்பியா? குப்பப்படுவியா ரோட்ல? உண்மையை சொல்லு. குப்பப்படுவியா? ஏன் அப்படி குப்பப்படுற? அது வந்து நீ வெளியில போடுறது டஸ்ட்பின்ல போடலாம்ல, ஏன் அப்படி போட மாட்டேங்கிற? மோடி இருக்காருல்ல அவர் வந்துட்டு இந்தியாவை வந்து இன்னும் 2 இயர்ஸ்ல வந்து கிளீன் இந்தியாவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஸ்வச் பாரத்ங்கிறது எல்லாருமே வந்து இந்த மாதிரி ரோடு இருக்குல்ல, ரோட் சைடு எங்கெல்லாம் குப்பை ஜாஸ்தி இருக்கோ அந்த குப்பையெல்லாம் எடுத்துடுறாங்க. ஸோ கிளீன் இந்தியாவை கொண்டு வரணுங்கிறது தான் அதோட மோட்டிவ். ஓகேவா? தெரிஞ்சுக்கிட்டியா? ரோட்ல எங்கேயுமே போடக்கூடாது, சரியா? ரோட்ல எங்கேயும் எங்க இருந்தாலும் சரி, வீட்டுல டஸ்ட்பின்ல போடும், இல்லைன்னா பப்ளிக் டஸ்ட்பின்ல போடும். ஓகேவா?
1: ஓகே
0: ஓகே, தேங்க்ஸ்.
2: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: ஏய் பஸ் வந்துடா.
4: Do you still want to risk your life by traveling on a food board? Think again.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டும் போனார். கூட்டும் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தலை, அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்களை கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: Hi, you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: For every blood donation a person makes, 3 lives get saved. People consider donation of food the best form of donation, but eye and blood donation come above that. Keeping that in mind, MOP Vaishnav College is organizing a blood donation camp. Though many of us are interested in donating blood, we are unable to do it as we have a low hemoglobin count. So the ones who are interested in donating blood will have to regulate their eating habits 2 weeks prior to the date of donation. You will have to consume fruits like pomegranate, papaya, fig and grapes that help in increasing the blood count. Before donating blood, one needs to make sure one enjoys good health. So it's time for us to take a strong pledge to donate blood.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்களோட சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி. இன்னைக்கு என்னோட ஷோல ஐ ஹாவ் ஸ்ரீகாந்த் சார். அவர் நம்மளுக்காக நிறைய கதைகள் வச்சிருக்காரு. அவர் சொல்ற கதைகளை வாங்க நம்ம கேட்கலாம். வெல்கம் சார்.
1: தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீகாந்த், சென்னை பையன் சொல்லலாம். ஸோ வந்து அப்சல்யூட்லி எக்ஸைட்டட் அண்ட் டிலைட்டட் டு பி ஹியர். நான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்த்தர் சி கிளார்க் அவர்களுடைய சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் வந்து தமிழில் சொல்ல வந்திருக்கேன். ஸோ ஸ்ருதி, ஆரம்பிக்கலாமா?
0: போலாம் சார். நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆவலா நீங்க சொல்ற ஸ்டோரிஸ் கேட்க.
1: முதல் கதை வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஆர்தர் சி கிளார்க்கோட கதைகள்ல பெயர்கள் வந்து சரியா ஞாபகம் இல்ல, அதனால நானே ஏதாவது தோன்ற பெயர் வைக்கிறேன். கதை நல்லா எசன்ஸ் ஞாபகம் இருக்கு, பெயர்கள் மட்டும் நான் வந்து ராபர்ட் தாம்சன் அப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கதை வந்து ஒரு காமெட் ஹாலிஸ் காமெட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 86 வருடங்களுக்கு ஒரு தடவை வரும், எர்த்துக்கிட்ட வரும். அது வந்து சூரியனை சுத்துறது ஒரு லாங், என்ன சொல்றது, அது எலிப்டிக்கல் பாத, அதாவது ஒரு நீளமான பாதையில சூரியன் கிட்ட வரும். அப்புறம் அது மாதிரி ஒரு காமெட். சி, இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் ஹேப்பன் இன் ஃபியூச்சர், எதிர்காலத்தில் நடக்கிற கதைகள் இதெல்லாம். ஸோ ஒரு கதையில் எப்படின்னா, ஒரு காமெட் அது வந்து சூரியன் கிட்ட வந்துட்டு அது போயின் இருக்கு. அந்த காமெட்டில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை கொண்டு லேண்ட் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் நடக்கிற கதை, அதாவது 2245 அந்த மாதிரி ஏதாவது ஒரு வருஷம் வச்சுக்கோங்க. ஒரு அந்த காமெட் மேலே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை கொண்டு லேண்ட் பண்ணுறாங்க. லேண்ட் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒரு 20 பேர் இருக்காங்க. 20 பேரில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் இருக்கார். அந்த ஜேர்னலிஸ்ட் பேர் தாம்சன் வச்சுக்கலாம். அந்த ஜேர்னலிஸ்ட் பேர் தாம்சன். அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கார். 20 பேர் இருக்காங்க அந்த காமெட் மேல லேண்ட் பண்ணி அந்த காமெட் பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக. அந்த அப்படிலாம் அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது, பண்ணிட்டு அவங்க திரும்பி தே ஹேவ் டு ரிட்டர்ன் டு எர்த் ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காஃபி போடலான்னு வந்து இந்த கம்ப்யூட்டரை ப்ரெஸ் பண்ணா கம்ப்யூட்டர் கோ, ஐ மீன் பிளிங்க்ஸ் ஆஃப், கம்ப்யூட்டர் ஹஸ் கான்க்ட் அவுட் கம்ப்ளீட்லி. கம்ப்யூட்டர் போயிடுது, கம்ப்ளீட்டா போயிடுது. அதாவது மெயின் மாஸ்டர் கம்ப்யூட்டர் கம்ப்ளீட்டா போயிடுது. தப்பு தப்பா 4x4 எவ்வளோன்னு கொடுத்தா 842 கொடுக்கறது. அது ஒண்ணுமே அதில் கம்ப்ளீட்டா அவுட் ஆயிடுது கம்ப்யூட்டர். இது தெரிஞ்ச உடனே ஆடி போயிடுறாங்க எல்லாரும். ஏன்னா அவங்களால திரும்பி அர்த்துக்கு வர முடியாது. பிகாஸ் கம்ப்யூட்டர் வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு அப்படிதான் பார்த்து சார்ட் அவுட் பண்ணி அப்படிதான் மீண்டும் அவங்க அர்த்த ஆர்பிட்டுக்கு வந்து அர்த்துக்கு உள்ள நுழைய முடியும். ஆனா இப்ப கம்ப்யூட்டர் போனதுனால அவங்களால திரும்பி வழி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து லைக் ரொம்ப சோகமாக இருக்காங்க எல்லாரும். அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து எல்லாம் வயத்தறிச்சல், மற்ற ஜேர்னலிஸ்ட்லாம் வயத்தறிச்சல் பட்டாங்க. அந்த தாம்சன் நினைக்கிறாரு மற்றவங்களாம் வயத்தறிச்சல் பட்டாங்க, இவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதேன்னு. இப்போ அவ்வளோதான், நான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயே சாகணும், அவ்வளோதான். 5 லட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை எர்த்துக்கிட்ட போகும், எங்கள் பாடிஸ் எல்லாம் டெட் பாடிஸ் எல்லாம் எர்த்துக்கிட்ட போகும் 5 லட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த காமெட் ஆர்பிட் வந்து அவ்வளோ நாள் எடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ எல்லாம் ஒரு மாதிரி, வெல் தே ப்ரிப்பேர் டு டை. ஸோ வேற என்ன பண்றது, லைக் பிகாஸ் சி, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் ஒரு லிமிட்டட் பீரியடுக்கு தான், அதுக்கப்புறம் அதெல்லாம் தீர்ந்து போயிடும், எல்லாம் ஃபுட் சப்ளை எல்லாம் தீர்ந்து போயிடும். ஸோ தே ப்ரிப்பேர் டு டை. அப்போ வந்து இந்த ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க சின்ன வயசுல தாம்சனோட பாட்டி சொல்லி கொடுத்தது அவருக்கு ஞாபகம் வருது. லைக் ஆபகஸ் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? பீட்ஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும், பீட்ஸ் இருக்கும். ஸோ இவர் வந்து ஆபகஸில் வந்து கணக்கு போட முடியும். ஸோ அந்த சீஃப்ட்டை போய், அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட சீஃப்ட்டை போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆபகஸில் எனக்கு கணக்கு போட தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாரு. டோன்ட் பி ரிடிக்குலஸ், என்ன ஆபகஸில் கணக்கு போட்டலாம், அது ஆகிற வேலை இல்லை. நம்ம வந்து திரும்பி எர்த்தோட ஆர்பிட்டுக்கு போகணுன்னா எக்கச்சக்க கணக்கு போட வேண்டியிருக்கும், அதுவும் ஃபாஸ்ட்டாக போட வேண்டியிருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, சீஃப் சொல்கிறாரு, லெட் அஸ் ட்ரை இட் அப்படின்னு சொல்கிறாரு இவர் தாம்சன். உடனே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற ரூடிமெண்ட்ரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 20 ஆபகஸ் தயாரிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு அபகஸ் கொடுத்து இவர் வந்து ட்ரெயின் பண்ணுறாரு அவங்கள, எப்படி ஆபகஸில் ஃபாஸ்ட்டாக கணக்கு போடுறது, மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அப்புறம் அந்த சீஃப் வந்து

0: அவங்களுக்குலாம் கணக்கு கொடுக்குறாரு. கொஞ்சம் தே ப்ராக்டிஸ்னால தே இம்ப்ரூவ் ஆல்சோ, இம்ப்ரூவ் பண்ணி கடைசியில் தே கம் டு அர்த் ஆர்பிட் அண்ட் ஹலோ திஸ் இஸ் த ஸ்பேஸ் கிராஃப்ட் காலிங். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்ன ஞாபகம் இல்லை எனக்கு. திஸ் இஸ் ஜெமினி காலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கால்ஸ் அர்த், இட் இஸ் பேக் இன் அர்த்ஸ் ஆர்பிட், இட் இஸ் சேஃப், இட்ஸ் கமிங், இட் ஹஸ் கம் டு அர்த் அப்படின்னு முடியறது. ஹாப்பி எண்டிங். அதாவது ஒரு ஓல்டு டெக்னாலஜி வந்து சூப்பர் மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் கைவிட்ட போது கூட கை கொடுத்ததுன்ற ஒரு அழகான ஒரு கதை இது.
1: வெரி நைஸ் சார், எல்லாரும் இந்த ஸ்டோரி நிச்சயமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க, பிகாஸ் இந்த சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணி நீட்டா முடிஞ்சது அந்த ஸ்டோரி. சோ சார், நெக்ஸ்ட் ஸ்டோரி சார்,
0: நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரெயின் ஒரு ஸ்டோரி. என்னன்னா ஒரு அதாவது இந்த கதை எப்படின்னா, ஆர்தர் சி கிளார்க் வந்து ஒரு சின்ன ஒரு லைன் தான், குறிப்பு தான் கொடுப்பாரு, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதாவது வீனஸ் ஹஸ் பீன் காலனைஸ்ட், வீனஸ்ல மனுஷங்கள்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே, வீனஸ்ல செட்டில் ஆயிடணும், மெர்க்யூரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர். அதாவது சோலார் ஆர்பிட்ல ரெண்டாவது இருக்கிற பிளானட் வீனஸ், இட்ஸ் அ ஹாட் பிளானட், எப்படியோ காலனைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எர்த்துக்கும் வீனஸ்க்கும் நடுவில் அதாவது கார்கோ ஷட்டில் நடந்துட்டு இருக்கு. எப்படின்னா அந்த அந்த அந்த ஷட்டில் வந்து எர்த்துலேயும் இறங்காது, வீனஸ்லேயும் இறங்காது. அது எர்த்துலேருந்து அந்த ஷட்டிலில் வந்து லோட் பண்ணுவாங்க, வீனஸ் கிட்ட போனவுடனே வீனஸில் அதை அந்த ஷட்டிலில் இருக்கிற கார்கோலாம் எடுத்துட்டுருவாங்க. இது எர்த்தையும் வீனஸையும் சுற்றிகிட்டே இருக்கும் அந்த இந்த ஷட்டில். அந்த ஷட்டிலில் ரெண்டு பேர் போகிறாங்க, சார்ல்ஸ் அண்ட் ரிச்சர்ட்ஸ்ன்னு ரெண்டு பேர் போகிறாங்க. அந்த ஷட்டிலில் ரெண்டு பேர் போகிறாங்க. அந்த ரெண்டு பேர் போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இட் இஸ் ஹிட் பை அ மீட்டியோரைட். அந்த ஷட்டில், அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இஸ் ஹிட் பை, இட் இஸ் அதாவது அது வந்து இட் கெனாட் டேக் ஆஃப் ஃப்ரம் எர்த், அதுக்கு அந்த எனர்ஜிலாம் கிடையாது. இட் கெனாட் டேக் ஆஃப் ஃபார் லேண்ட் ஆன் எர்த் ஆக்சுவலி. ஸோ அது வெளியில தான் சுத்தின்னு இருக்கும், எர்த்துக்கும் வீனஸ்க்கும் நோடுல. அப்படி சுத்தின்னு இருக்கும் போது இட் இஸ் ஹிட் பை அ மீட்டியோரைட். மீட்டியோரைட் வந்து அதோட ஆக்சிஜன் டேங்க் அடிச்சிடுறது. அடிச்ச உடனே இப்போ இன்னும் 20 நாள் இருக்கு போறதுக்கு, வீனஸ் போய் சேர்றதுக்கு இன்னும் 20 நாள் இருக்கு, ஆக்சிஜன் டேங்க் காலி. இப்போ மீதி இருக்கிற காத்தை வச்சுட்டு ஒருத்தருக்கு 20 நாள் வரும், ஒருத்தருக்கு 20 நாள் வரும். ஆனால் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில், ரிச்சர்ட்ஸ் அண்ட் சார்ல்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேர் இருக்கா, சார்ல் அந்த பேர் தானே சொன்னா, ரிச்சர்ட்ஸ் அண்ட் சார்ல்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ ஒரு ஸோ ரெண்டு பேர் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதல்ல இந்த ரிச்சர்ட்ஸ் ரொம்ப வெலவெலத்து போயிடுறான், ரிச்சர்ட்ஸ் ரொம்ப வெலவெலத்து போயிடுறான் அந்த டேங்க் ஹிட்டான உடனே. அவன் கிட்டத்தட்ட மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹி ரிகவர்ஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் சார்ல்ஸ் பார்க்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரிச்சர்ட்ஸ் என்ன பண்ணுறான், அந்த கார்கோவில் இருந்து வைனெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஸோ சார்ல்ஸுக்கு அவனை கண்டாலே பிடிக்கல, ரிச்சர்ட்ஸ் கண்டாலே பிடிக்கல. ஸோ ஒரு சிம்பிள் கல்குலேஷன் ஆக்சுவலாக, அதாவது இப்போ வந்து ரெண்டு பேருக்கு 10 நாள் தான் வரும் அந்த ஆக்சிஜன் ஆக்சுவலாக, ஆனால் வீனஸ் போகிறதுக்கு 20 நாள் இருக்கு, இன்னும் 20 நாள் இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கு 10 நாள் தான் வரும்னா ஒரே ஒருத்தர் இருந்தா 20 நாள் வரும். சிம்பிள் கால்குலேஷன். ஸோ சார்ல்ஸ் வந்து அதான் கால்குலேட் பண்ணுறான், எப்படியாவது ரிச்சர்ட்ஸை ஒழிச்சு கட்டிடணும். என்ன வேற வழி இல்லை, ரிச்சர்ட்ஸ் அவன் வந்து நடந்துக்கிற விதமும் நல்லா இல்லை. என்ன நடந்துக்க, அவன் என்ன சொல்கிறான், எப்படி சாக போகிறோம், நம்ம வந்து நல்லா வந்து வயன்லாம் சாப்பிட்டுட்டு சாகலாம், ஏய் இந்த கார்கோட இதெல்லாம் கை வைக்க கூடாதுரா அப்படின்றான். நம்ம எங்கே போயா சேரப்போகிறோம், நம்ம சாக தானே போகிறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான் ரிச்சர்ட்ஸு. சார்ல்ஸுக்கு இது பிடிக்கல. ஸோ ரிச்சர்ட்ஸ் தான் வழக்கமாக காஃபி போடுவான். ஒரு நாள் சார்ல்ஸ் சொல்கிறான், நான் காஃபி போடுறேன்னு சொல்கிறான். சார்ல்ஸ் வந்து காஃபி அந்த காஃபியில் வந்து சயனைடு வந்து அவங்க ஏற்கனவே வச்சுருக்காங்க ஃபார் எமர்ஜென்சி, ஏதான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி. அப்போ தான் அவனுக்கு சார்லி சாப்ளின் படம் ஒன்று ஞாபகம் வருது. சார்லி சாப்ளின் ஒரு படத்தில் என்ன பண்ணுவார், ரெண்டு பேருக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி அது ஒன்றுத்துல விஷம் கலந்துருவார், டம்ளர் மாறிடும், சம்திங் லைக் தட். அவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். இவன் ரெண்டு பேருக்கும் வந்து சார்ல்ஸ் வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான், ஒன்றுத்தில் விஷம் கலந்துருக்கான். ஸோ தவறுதலாக தான் எடுத்துட்டுருக்க கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக கொடுக்குறான் அந்த விஷம் கலந்த காஃபியை டு ரிச்சர்ட்ஸ். அப்போ த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் ஹஸ் கம், ரிச்சர்ட்ஸ் குடிக்க போகிறான், குடிக்க போகிறான். ஐயோ ரிச்சர்ட்ஸ் வந்து சிரிக்கிறான், என்ன சிரிச்சுட்டு என்ன அவன் கேஷுவலாக பேச ஆரம்பிக்க, இவனால இவன் ஹார்ட்டு வந்து வயலண்ட்டாக அடிக்கிறது, என்ன டமால் டமால் டமால் டமால்னு இவனால் நிற்க முடியல. அட்லாஸ்ட் இட் டேக்ஸ் அ சிப், அப்பாடா விழுந்துருவான், இன்மே இல் கிராஷ் டு த கிரவுண்ட் அப்படின்ட்டு அவன் நகர்றான். வெயிட் அப்படின்னு ரிச்சர்ட் சொல்கிறான். தூக்கி வாரி போடுறது. என்னடா தேவன் சாகல, நீ பண்ணது உனக்கே நியாயமா அப்படின்னு கேக்குறான் ரிச்சர்ட்ஸ். நியாயமாவா, என்ன சாகல இவன் அப்படின்னு உடனே கொஞ்சம் கொஞ்சமா, சி இத உனக்கு அறிவு இருக்கா உனக்கு, இப்ப நீ வந்து என்ன சாகடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அங்க போய் என்ன ஸ்டோரி சொல்லுவ, வீனஸ்ல போய் என்ன ஸ்டோரி சொல்லுவ நீ, வீனஸ்ல போய் என்ன ஸ்டோரி சொல்லுவ, அவனை சாகடிச்சிட்டேன்னு சொல்லுவியா, முட்டாள் தனமா இல்ல இது. அவன் அப்பதான் யோசிக்கிறான், ஆமா சி நானோ நீயோ ஒருத்தர் சாகிறது வாஸ்தவம், அதனாலதான் இன்னொருத்தர் ஒருத்தரால் தான் சர்வைவ் பண்ண முடியும், பட் வி நீட் அ கவர் ஸ்டோரி, அந்த இன்னொருத்தர் ஒத்துண்டு சாகணும், இல்லைன்னா நீ எப்படி வீனஸ்க்கு போவ நீ அப்படின்லாம் சொல்லுவான். சரி எப்படி என்னன்னா, அந்த இவன் அந்த ரிச்சர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கான், இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு ஆன்டிசிபேட் பண்ணி அந்த சைனைட் அந்த அந்த பாக்ஸ் எல்லாத்துலேயும் வெறும் ஒரு சாதாரண அந்த சைனைடுக்கு பதில் சுகர் கேப்சூல் போட்டு வச்சிருக்கான், அந்த மாதிரி ஏதோ போட்டு வச்சிட்டான். ஸோ அதனால ரிச்சர்ட்ஸ் ஒன்றும் ஆகலை. ஸோ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீ ஏதோ யூ ஹாவ் அ ட்ரிக் அப் யுவர் ஸ்லீவ், நீ ஏதோ ஃப்ராட் பண்ணுற அப்படின்னு சார்ல்ஸ் சொல்லுவான். ஃப்ராடை பற்றி நீ பேசுறியா அப்படின்னு, நீ தான் என்னை கொல்ல பார்த்த என்ன அப்படின்னு ரிச்சர்ட் சொல்லுவான். ஸோ இந்த சீன் எங்கேயே விட்டுலாம். அதுக்கப்புறம் ஒரு டெட் பாடி ஃப்ளோட்ஸ் அவுட் ஆஃப் த இது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். அப்புறம் வீனஸை நெருங்கிட்டாங்க, வீனஸில் எல்லாரும் பேசிக்கிறாங்க, அவன் பரவாயில்ல எப்படியோ தப்பிச்சிட்டான், புத்திசாலித்தனமாக தப்பிச்சிட்டான், என்ன பண்ணுறது அவன் வந்து அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. வீனஸில் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இவங்களோட இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட டாக் ஆகுது, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து ரிச்சர்ட்ஸ் வரான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ளே போகிறான். ஸோ எப்படி ரிச்சர்ட்ஸ் வந்தான், ஸோ வி ஃப்ளாஷ்பேக் அகெயின் என்ன ஆச்சுன்னா, ஸோ இப்போ ரிச்சர்ட்ஸ் சொல்கிறான் இந்த மாதிரி, இது பார் வி நீட் அ கவரிங் ஸ்டோரி, என்ன நானும் நீயும் கார்ட்ஸ் விளையாடலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து போகட்டும், யார் தோற்று போகிறாங்களோ தே வில் டை, அண்ட் வி ஹவ் டு ரெக்கார்ட் திஸ் மெசேஜ் அண்ட் வி ஹவ் டு டிரான்ஸ்மிட் இட் டு வீனஸ், வீனஸ்க்கும் தெரியணும் அது, நம்ம ரெண்டு பேரும் ஒப்பந்தப்படி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ரிச்சர்ட்ஸ் வின்ஸ் அண்ட் ஹி கோஸ் டு வீனஸ் சேஃப்லி. அந்த சார்ல்ஸ் செத்து போயிடுறான், ஏன் கொல்ல ட்ரை பண்ணானோ அவன் வந்து கடைசியில் செத்து போயிடுறான். வெல் ரிச்சர்ட்ஸ் ஆல்சோ ஃபீல்ஸ் கில்ட்டி அபவுட் இட், என்ன தான் இருந்தாலும் வெல் ஒன் ஃபீல்ஸ் கில்ட்டி அபவுட் இட், பட் என்ன பண்ணுறது, த கில்ட் வில் பி வித் மீ ஃபார் ஆல் த டைம், பட் என்ன பண்ணுறது, ஐ ஹேட் டு சர்வைவ், ஐ ஹேட் டு டூ சம்திங், இல்லைன்னா ரெண்டு பேரும் செத்து போயிருப்போம், அதனால அவன் ஒத்தன் சாப்பிட்டுமே. ஸோ தட் இஸ் தட் ஸ்டோரி, இட்ஸ் கால்ட் பிரேக்கிங் ஸ்ட்ரெயின்.
1: வெரி நைஸ் ஸ்டோரி சார். ஆக்சுவலி லைக் வென் யூ டூ அ மிஸ்டேக் யூ வில் ஃபீல் கில்ட்டி ஆப்வியஸ்லி, அண்ட் தேர் ஆர் ஆல்வேஸ் சிச்சுவேஷன்ஸ் இன் லைஃப் வேர் ஒன் ஹேஸ் டு வின் அண்ட் ஒன் ஹேஸ் டு லூஸ்.
0: யா எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் பாரிஸ் பெக்கர் ஒரு தடவை சொன்னார், சி விம்பிள்டன் ஃபைனல்ஸில் நான் வந்து என் எதிரியை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அவன் தோத்து போயிட்டான்ற சோகத்துல இருக்கும்போது ஹவு கேன் ஐ செலிப்ரேட் மை விக்டரி அப்படின்னு அவர் கேட்டார் பாரிஸ் பெக்கர்.
1: வெரி தாட்ஃபுல் க்வெஸ்சன். யா
0: ஹவ் கேன் ஐ செலிப்ரேட் மை விக்டரி அப்படின்னு அவர் கேட்டார். இட் ரியலி டச்ட் மீ. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டோரி, திஸ் ஸ்டோரி இஸ் கால்ட் காஸ்மிக் காசனோவா. பை தி வே திஸ் இஸ் எ வெரி கிளீன் ஸ்டோரி, அதனால தான் சேஃபா சொல்றேன்னா டைட்டில் தான் இப்படி இருக்கு, இட்ஸ் எ வெரி கிளீன் ஸ்டோரி அண்ட் லவ்லி ஸ்டோரி, அதனால சொல்றேன் சேஃபாக தைரியமாக சொல்ல முடியும் இந்த ஸ்டோரியை, அதனால தான் சொல்கிறேன். இட்ஸ் கால்டு காஸ்மிக் காசனோவா. ஓகே, அவன் பேர் என்ன வச்சுக்கலாம், பீட்டர். ஓகே, பீட்டர் இஸ் காசனோவா, தட் இஸ் ஹீ அவன் ஹீ ட்ராவல்ஸ் ஆல் ஓவர் த யூனிவர்ஸ். ஓகே, யூ நோ லைக் இந்த சயின்டிஃபிக் இந்த சயின்ஸில் ஹவு த செட்டப் இஸ், யூனோ இல்லையா, சன் இஸ் சப்போஸ் டு பி அ ஸ்டார். ஓகே, சன் இஸ் அ ஸ்டார் அண்ட் தி பிளானட்ஸ் ஆர் கோயிங் அரவுண்ட் த சன். அந்த மாதிரி மற்ற ஸ்டார்ஸும் சன்ஸ் they are also supposed to have planets around them. So this Peter goes to all corners of the universe where human civilization or similar civilizations have arisen or whatever the word is. So அந்த புது புது இடங்களுக்கு போய் அங்கெல்லாம் சிவிலைசேஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் அவனோட வேலை. போற இடத்துலலாம் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். He doesn't like to talk to others at all. He is only interested in girls. Girlfriends தான் அவனுக்கு எப்போ, he likes to be surrounded by girls. ஸோ அவனுக்கு போகிற இடத்துலலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அவனோட ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் கூட ஃபுல்லாக கேர்ள்ஸ் ஃபோட்டோஸ் தான் வச்சுருப்பான் அவன். ஸோ அப்படி போகும்போது ஒரு 6-7 months ஆச்சு ஒரு பிளானெட்டுக்கு போய் விசிட் பண்ணிட்டு, அங்கே ஜோனா அப்புறம் கேத்ரினா அந்த மாதிரி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு பிரியா விடை கொடுத்துட்டு அவன் அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வச்சுட்டு அவன் போயிட்டு இருக்கான். இப்போ அடுத்த வேற ஏதாவது பிளானெட்டுக்கு போகும்போது லைக் ஹி மிஸ்ஸஸ் ஆல் தோஸ் கேர்ள்ஸ் அண்ட் ஸோ அப்படி போகும்போது ஹி சடன்லி கெட்ஸ் அ பீக்கன் ஒரு ஒரு ரேடியோ சிக்னல் வருது ஒரு பிளானட்லேருந்து. ஹீ இஸ் ஹோமிங் இன் ஆன் தட் சிக்னல் பார்த்தா அந்த சிக்னல் வந்து ஒரு பிளானட்லேருந்து வருது. அவன் அந்த பிளானட் கிட்ட போகிறான். லைக் அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இங்கிலீஷ் மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. ஸோ இவனுக்கு அதாவது 50% இங்கிலீஷ் இருக்கும். இன்னும் அந்த பிளானட்டை நெருங்கின உடனே டெலிவிஷன் கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. பை த வே திஸ் இஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி, ஸோ என்ன வேணால் இதில் சொல்லலாம். திஸ் இஸ் சப்போஸ் டு பி ஹேப்பனிங் இன் ஐ டோன்ட் நோ 26th century ஆர் 37th century ஆர் சம்திங் லைக் தட். ஓகே, வெல் இன் டு த ஃபியூச்சர். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ அந்த பிளானட்டோட இவன் வந்து டெலிவிஷன் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறான். நவ் டெலிவிஷன் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே டு ஹிஸ் பியூட்டிஃபுல் பிளசன்ட் சர்ப்ரைஸ் அங்கே ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் இருக்கா. அண்ட் அவனோட அதிர்ஷ்டம் என்னன்னா அவ தான் அந்த பிளானட்லயே லிங்குவிஸ்ட், அவளுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். ஓகே, ஸோ அவ வந்து அவன் கூட பேசுறா. இவன் ஹீஸ் த்ரில்டு டு டாக் டு ஹர் அண்ட் ஸோ இவனை வெல்கம் பண்றதுக்கு தே ஆர் வெரி ஹாப்பி டு ரிசீவ் ஹிம் அந்த பிளானட்ல. இஸ் தே ஆர் வெரி ஹாப்பி டு ரிசீவ் ஹிம் அவங்களாம் தயாராக இருக்காங்க. அந்த கேர்ள் ரொம்ப பியூட்டிஃபுல் கேர்ள், அவள் லிங்க்விஸ்ட், அவ முக்காவாசி இங்கிலீஷ் பேசுகிறா, அவள் தான் லிங்க்விஸ்ட், அவளுக்கு தான் இங்கிலீஷ் நல்லா தெரியுவாங்க. ஸோ அவள் பேசுகிறான் இவன் கூட. இவன் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறான். என்னன்னா சி, இவன் சொல்கிறான், சி நான் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவன், ஃப்ராடு எல்லாம் எதுக்காக, நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவன், நீங்கள் அத்தனை பேர்லாம் வந்து என்னை ரிசீவ் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப பயந்து போயிடுவேன், அந்த கேர்ள் மட்டும் வந்து என்னை ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்றான். அந்த கேர்ள் மட்டும் வந்து என்னை ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்றான். அவங்க ட்ரெடிஷனுக்கு அது அகேன்ஸ்ட்டு இருந்தால் கூட இவனுக்காக விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டாலிட்டி, அதுக்காக அந்த அவங்க விட்டு கொடுக்குறாங்க. சரி, அவன் மட்டும் வந்து உன்னை ரிசீவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒரு பாயிண்டில் வந்து இவன் லேண்ட் பண்ணோம், அங்கே அவன் மட்டும் வந்து இவனை ரிசீவ் பண்ணுவான், இவன் அவளோட ஃப்ளர்ட் பண்ணலான்லாம் நான் கனவு கண்டுருக்கான். ஸோ ஸோ அக்கார்டிங் டு த அரேஞ்ச்மெண்ட் இவன் போய் அந்த இடத்துல லேண்ட் ஆகிறான். லேண்ட் ஆகிட்டு இறங்குறான். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் ஆல் ரைட். ஆனா என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி இவன் வந்து அவளோட முட்டி ஹைட்டு கூட இல்லை. சி டிவியில பார்க்கும்போது ப்ரொபோர்ஷன் சரியா தெரியல. ஓகே, ஸோ இவன் அவன் வந்து இவன் ஹைட்டு நினச்சிருக்கான். ஷீ இஸ் அ ஹியூஜ் ஜாயண்ட், இவன் வந்து அவளோட முட்டி ஹைட்டு கூட இல்லை. ஸோ லவ்லி ஆன்டி கிளைமேக்ஸ், வெரி டிசப்பாயிண்டட் காஸ்மிக் காசனோவா. அதனால தான் டிட் யூ லைக் த ஸ்டோரி, அதனால தான் சொன்னேன்.
1: Now, sudden turning point, beautiful girl he sees, sudden on the height. Nice, sir.
0: Very disappointed cosmic Casanova. I loved the story. It's a safe story.
1: Sure, everybody listening to this would love it, sir.
0: Thank you. So, the final story is Meridian. ஒரு மெரிடியன் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி. சி, உங்களுக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் மோர் நவ், அப்புறம் சொல்றேன். ஸோ இன்டர்நேஷனல் டேட் லைன், ஓகே, சரி, அதை விடலாம். சி, இப்போ மார்ஸ்லேருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்துட்டு இருக்கு எர்த்துக்கு, அதாவது ஒரு ரெகுலர் ஷட்டில் மார்ஸ்லேருந்து ஒரு ஷட்டில் எர்த்துக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? உடனே நம்ம புரிஞ்சுக்கணும், மார்ஸ்ல நிறைய மனுஷங்கள்லாம் போய் குடியேறிட்டாங்க, ஃபியூச்சரில் நடக்கிற கதை அது. ஓகே, 100-500 வருஷம் முன்னால் நடக்கிற 2645 நடக்கிற கதை, சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ மார்ஸ்லேருந்து ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்துன்னு இருக்கு எர்த்துக்கு. அது ஷட்டில்னா நம்ம ஒரு ஏரோப்ளைன் சர்வீஸ் மாதிரி. ஓகே, மார்ஸ்லேருந்து ஒன்று எர்த்துக்கு வந்துன்னு இருக்கு. அதில் வந்து இந்த ஸ்டோரி நரேட்டர் இருக்கார். ஓகே, வாட் கேன் ஐ கால் இம், கேரி. ஓகே, கேரி, இந்த ஸ்டோரி நரேட்டர் கேரி இருக்கார். அப்போ அந்த மார்ஸில் எல்லாம் குடியேறிட்டாங்க, ஏற்கனவே நிறைய பேர் குடியேறிட்டாங்க. ஓகே, மார்ஸ் ஹஸ் பீன் காலனைஸ்ட். ஓகே, ஸோ அப்போது அந்த போலீஸ் மேன் ஒரு ஸ்டோரி சொல்கிறார். எர்த்துலேருந்து அந்த போலீஸ்காரர் என்ன சொல்கிறாருன்னா, ஹே மார்ஸ்லலாம் அப்படிலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் வேலைலாம் ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றும் பெருசாக கிரைம்லாம் இல்லை, நான் திரும்ப இங்கிலாண்டுக்கே போப்பேன், போப்போம், அதனால தான் ஐ வாண்டட் டு கோ பேக் டு இங்கிலாண்ட், அதனால தான் ஐம் கோயிங் பேக் டு இங்கிலாண்ட் அப்படின்னு அந்த போலீஸ்மேன் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு மார்ஸில் நடந்த ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். அவர் ஒரு திருட மாட்டிருக்கான், எர்த்துலேருந்து வந்து ஒரு திருடம் என்ன பண்ணியிருக்கான், மார்ஸில் மெரிடியன் சிட்டின்னு ஒரு சிட்டி இருக்குது. மார்ஸ்ல மெரிடியன் சிட்டி, அந்த சிட்டியில போய் என்ன பண்ணிருக்கான், வந்து வந்து சாட்டர்டே ஈவினிங் போயிட்டானா என்ன, அங்கே ஒரு ஃபர்டிலிட்டி காடஸ்னு ஒரு சிலை இருக்கு, ஃபர்டிலிட்டி காடஸ் சிலை, அது மார்ஸ்லயே கண்டுபிடிக்கப்பட்ட சிலை. ஓகே, மார்ஸ் இதெல்லாம் கதை. ஓகே, மார்ஸ்லயே தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு சிலை அது, ஃபர்டிலிட்டி காடஸ், சப்போஸ் டு பி வெரி ஏன்ஷியன்ட், இண்டிகேட்டிங் தர்வாசிவிலைசேஷன் இன் மார்ஸ் ப்ரீவியஸ்லி. ஓகே, அதனால அந்த சிலையோட ரெப்ளிகா வந்து எல்லா டூரிஸ்ட் டு மார்ஸும் வாங்கிப்பாங்க. ஓகே, அது கடை எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அந்த சிலை வந்து இந்த மியூசியம்ல இருக்கு. அந்த சிலை விலை மதிக்க முடியாத சிலை அது. ஸோ இந்த திருடன் என்ன பண்றான், சாட்டர்டே போயிட்டு என்ன அந்த மியூசியம்ல ஒளிஞ்சுடா, அது ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த சிலை, அந்த சிலை வந்து நல்லா பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் டு ரிமூவ் த சிலை. ஸோ இந்த சாட்டர்டே ஈவினிங் அந்த கும்பல் வெளியில போகும்ல, அப்போ கும்பலோட வெளியில போகாம என்ன சாட்டர்டே உள்ளே தங்கிட்டா சண்டே முழுக்க வேலை செஞ்சு மண்டே காலங்காத்தால அதை சிலையை எடுத்துட்டு மண்டே கும்பல் வரும்போது அவங்களோட அப்படியே வெளில போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த திருடன் பிளான் பண்ணியிருக்கான். ஸோ அவன் சாட்டர்டே உள்ள போயிட்டான். சாட்டர்டே உள்ள போயிட்டு அவன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கான், அவனோட வேலையை முடிக்கல. மறுநாள் சண்டே, பட் டு ஹிஸ் ஹாரர் என்ன ஆச்சுன்னா, மறுநாள் மக்கள் வராங்க. இவனால் ஃபுல் ஒர்க்கே முடிக்க முடியல, அண்ட் இவன் வெளியில எஸ்கேப் பண்ணி போயிடுறான். ஆனால் கூட அவன் மாட்டிக்கிறான் ஆக்சுவலா. ஓகே, பிகாஸ் இவன் வந்து எர்த்லிங் அதெல்லாம் வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படி மறுநாள் பீப்புள் கேம் டு தட் மியூசியம், இட் சண்டேனா க்ளோஸ்டு தானே. இங்கேதான் ஒரு விஷயம் கவனிக்கணும். ஓகே, அது மெரிடியன் சிட்டி, அது பேரு மெரிடியன் சிட்டினா. இப்போ இன்டர்நேஷனல் டேட் லைன் வச்சுக்கோங்களேன், இது என்னால நான் வந்து வரைஞ்சுதான் காமிக்க முடியும் ரேடியோல, எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. சி இப்படி சரி, மேலேந்து கீழே ஒரு கோடு போடுங்க, இதுதான் இன்டர்நேஷனல் டேட் லைன், இதுதான் இன்டர்நேஷனல் டேட் லைன். ஓகே, இதுக்கு ரைட்ல இருக்கிறது வந்து ஈஸ்ட், லெப்ட்ல இருக்கிறது வெஸ்ட். ரைட்ல வந்து அதாவது ஈஸ்ட்ல வந்து சாட்டர்டேனா வெஸ்ட்ல சண்டே, வெஸ்ட்ல சண்டே. ஓகே, ஈஸ்ட்ல சாட்டர்டேனா வெஸ்ட்ல சண்டே. ஓகே, சோ இவன் ஆக்சுவலா வந்து சாட்டர்டே உள்ள போல, ஏன்னா ஈஸ்ட்ல இருந்திருக்க அந்த அந்த மியூசியம். இவன் சாட்டர்டே நினைச்சு ஃப்ரைடே உள்ள போயிட்டான், சாட்டர்டே மாட்டிக்கிட்டான். ஓகே, புரிஞ்சுதா, இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படிதான். அதாவது ஈஸ்ட்ல சாட்டர்டேனா வெஸ்ட்ல, அதாவது அந்த அந்த லைனுக்கு வெஸ்ட்ல சண்டே. ஸோ அதனால நீங்க ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போகும்போது யூ லூஸ் ஒன் டே, அண்ட் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரும்போது யூ கெயின் ஒன் டே. அது சொல்லுவாங்க, ஏரோப்ளைன்ல போறவங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மார்ஸ்ல மெரிடியன் சிட்டின்னு அதுக்கே ஃபேமஸ் அது. நம்ம நம்ம எர்த்ல எப்படின்னா, அந்த அந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் வந்து வெர்டிக்கலா டைரக்டா இருக்காது, சில இடங்கள்ல வந்து வளைஞ்சு போகும். ஏன்னா அந்த இடத்துல கண்ட்ரி இருக்கும், கண்ட்ரிக்கு குறுக்கா போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, யுவர் நெய்பர் வில் பி லிவிங் இன் டுமாரோ, யூ வில் பி லிவிங் இன் எஸ்டர்டே. அதனால சில கண்ட்ரிஸ் வரும்போது மட்டும், அங்கே பசிபிக் கண்ட்ரிஸ் தான் இருக்கு இல்லையா, அது வரும்போது மட்டும் வளைஞ்சு போகும், மற்றபடி டைரக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ தட் இஸ் த ஃபண்டா அஸ் தே சே இன் ஐஐடி. ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் ஸ்டோரிஸ் விச் ஐ தரோலி என்ஜாய்ட், and I hope you also enjoyed.
1: Yes sir, I enjoyed a lot. I'm sure our listeners, when they're hearing to this, they would enjoy it more, because each and every story had a logic. It was not logicless. Like for example, in the last story the meridian had that logic.
0: Yeah,
1: it's making people think. And your stories were wonderful sir. I'm sure everybody who are listening to our show would be enjoying it. I personally enjoyed it thoroughly. Thank you so much sir.
0: அதான் சயின்ஸ் ஃபிக்ஷன், அதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் மேக்ஸ் யூ திங்க். கற்பனையை வந்து வளமாக்குவது, அதாவது இமேஜினேஷனுக்கு நல்ல வேலை கொடுக்கறது சயின்ஸ் ஃபிக்ஷன். அண்ட் ஆர்தர் சி கிளார்க்கு என்னோட தேங்க்ஸ். அண்ட் அப்சல்யூட்லி ஒன்ஸ் அகெயின் அப்சல்யூட்லி த்ரில்டு டு பி ஹியர்.
1: தேங்க்யூ சார். நீங்க எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகில்
4: தொகுத்து வழங்குறேன். கலைன்றது ஒரு கிஃப்ட் சொல்லுவாங்க, அது ஒரு விதமான அழகும் கூட. ஒரு கலைஞனால எல்லார் மனசையும் தொட முடியும். கடவுள்கிட்ட நம்மளால இன்னும் நெருக்கமாக்குறது நம்ம கலை தாங்க. இப்படிப்பட்ட கலையை நம்ம கல்ச்சர்ல நம்ம அது ஒரு தெய்வமா நினைச்சு கும்பிடுறோம். கலையில ஒரு முக்கியமான கலை பாடல் கலை. எல்லாராலையும் பாட முடியாது, அது ஒரு வரம் தான் சொல்லுவாங்க. ச ரி க ம ப த நி என்கிற சப்த ஸ்வரத்தினுள் அடங்கினதே இந்த இசை. அப்படிப்பட்ட அந்த இசையின் ஒரு பரிணாமம் தான் இந்த கர்நாடக சங்கீதம் என்பது. கிபி 18 நூற்றாண்டு விஜயநகர மன்னர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இசை கர்நாடக மாநிலத்திலிருந்து பிறந்து தஞ்சாவூரில் வளர்ந்து சென்னையில் தனி பாரபோலா படுத்தி கொண்டது. இந்த கர்நாடக இசை ஸ்ருதி, ஸ்வரம், ராகம் மற்றும் தாளத்தை அடிப்படையாக கொண்டது. கர்நாடக சங்கீதத்துக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் கோவிந்தாச்சாரியா மற்றும் வெங்கடமகின். இவர்களால் உருவாக்கப்பட்ட 72 மேல் கர்த்தா ராகங்களை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த சங்கீதத்தின் உபயோகிக்கப்படும் ராகங்கள். மனதிற்கு இனியதுமாகி செவிகற்கு திகட்டாத அமுதாகி மனசஞ்சலங்களை அகத்தோடு கரைந்து ஆன்மாவை தெய்வீகமாக்குவதுதான் இந் இசையின் நோக்கம். அந்த பக்தியால் கர்நாடக இசை MS சுப்புலட்சுமி, KJ யேசுதாஸ், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் போன்றோர்களால் உலகின் பல்வேறு மக்களுக்கு சென்றடைந்தது. இந்த 7 ஸ்வரத்தம் வெவ்வேறு விதமா பாடப்பாட நிறைய ராகங்கள் உருவாகும். இந்த மாதிரி எத்தனையோ ஆயிரம் கணக்கான ராகங்கள் இருக்கு. இந்த கணக்குக்கு இன்னும் 2 ராகம் கூட்டி இருக்காரு நம்ம கெஸ்ட் அண்ட் செலிபிரிட்டி ஆஃப் தி ஷோ, மிஸ்டர் ரமேஷ் விநாயகம். இவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, அவர் ஒரு கர்நாடக சங்கீத பாடல்கள், திரை இசையமைப்பாளர், தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு, பின்னணி பாடகர், பாடலாசிரியர் மற்றும் ஒரு கம்போசரும் கூட. வணக்கம் சார்.
3: கர்நாடக மியூசிக் எப்போ கத்துக்க ஆரம்பிச்சீங்க? எப்போ உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது?
5: கர்நாடக மியூசிக் I was introduced to it early in my days. In the sense, என்னுடைய பாட்டெல்லாம் வந்து முதல் பாட்டெல்லாம் கேட்டது வந்து நான் தூங்கும்போது. தூங்கும்போது எப்படி பாட்டு பாட கேட்க முடியும்னு கேட்காதீங்க. த பாயிண்ட் இஸ் ஐ கோ டு ஸ்லீப், அப்பா அம்மா யூஸ் டு சிங் சாங்ஸ் டு மீ, ஆஸ் ஐ திங்க் மோஸ்ட் பேரண்ட்ஸ் வுட் டூ இட். கிராமத்தில் இருந்தால் கிராமத்து பாட்டு நிறைய பாடி இருப்பாங்களா இருக்கும். பட் சின்ஸ் தே ஆர் தெம்செல்ஸ் வெரி குட் மியூசிஷியன்ஸ், அவங்க வந்து தினமும் ராத்திரி பாடுவாங்க. ஸோ அந்த பாடுறது வந்து அது வந்து இம்பைவ் ஆகிடுது நேச்சுரலாக. ஸோ த ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வாஸ் மோர் வாஸ் டு கர்நாடிக் மியூசிக் ஏர்லி டேஸில், பிகாஸ் தட்ஸ் அவர் கல்ச்சர். சவுத் இந்தியாவில் பிறந்திருக்கோம். ஸோ பட் தேர் ஆஃப்டர் ஐ லேர்ன் மை ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டீச்சர், மியூசிக் டீச்சர். அவங்க சுப்புலக்ஷ்மின்னு பேர். அவங்கக்கிட்ட முதல்ல அப்புறம் கற்றுனேன், கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுனேன். There after I went under the tutelage to Mrs. Rukmani Ramani, who is the daughter of Papanasam Shivan. அவங்க கிட்ட வந்து ஒரு ரீசன் பீரியட் ஆஃப் டைம் ஐ ஸ்டார்ட் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக்.
4: நீங்க ராகம்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
6: நான் கண்டுபிடிச்ச ராகத்தை பத்தி சொல்லுமா? ஓகே, உங்களுக்கு ராகத்தை பத்தி என்ன தெரியும்? அப்படின்னு நான் உங்களை கேட்க வேண்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட். நான் எவ்வளோ தூரம் சொல்லணும்? சரி வேணாம், நோ ப்ராப்ளம். நான் கண்டுபிடிச்ச முதல் ராகம், நான் நிறைய ராகம் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. இப்போ ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு ஃபைண்ட் அவுட் அ நியூ ராகா. இட் இஸ் நாட் வித் அன் இன்டென்ஷன் ஆஃப் கிரியேட்டிங் அ நியூ ராகா. ஐ டிட் வாட் எவர் ஐ டிட். எஸ்பி பாலசுப்ரமணியம் சாருக்காக வந்து ஒரு ரிவிஷன் ஆல்பம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போது என்னை வந்து அவர், நீ நல்லா எழுதுகிற பாட்டு, நீயே எல்லா பாட்டையும் எழுதி கம்போஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த டைத்தில் வந்து டிவோஷனல் ஆல்பம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ 10 different 80s மேலே 10 different சாங்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐ செட் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ ஸ்டார்டட் கம்போசிங் மியூசிக். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி இந்த ஹிந்து டிவோஷனில் வந்து இந்த விநாயகர் மேலே ஒரு பாடல் வந்து பண்ணணும். நார்மலாக ஹம்சத் தனின்னு ஒரு ராகம் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஐ டோன்ட் நோ, அது சரி க பனி சா சனி ப கரி சா அப்படின்னு ஆரோகணம் அவரோகணம். அந்த ராகத்தில் வந்து நிறைய விநாயகர் மேலே இருக்கக்கூடிய பாடல்கள் வரும். ஸோ அந்த பாட்டில் வந்து அது மாதிரி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சும்மா ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு, ஒய் நாட் ஐ ஜஸ்ட் டூ சம்திங் அண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்வியஸாக வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு பிரதி மதியம்னு ஒரு ஸ்வரம், அந்த மத்தியமத்தை வந்து அதில் கலந்துட்டேன். சரி க பனிசா சனி பமா ப கரிசா அப்படின்னு ஒரு வக்கரத்தோட ஒரு சின்ன ட்விஸ்ட், சனி பம கரிசானா ப்ளீனாக வந்துடும். மா கரிசன் சனி பமா ப கரிசா, மா போயிட்டு திருப்பி பா போயிட்டு கா, ஸ்மால் ட்விஸ்ட், சனி பமா ப கரிசான்னு அவரோணத்தில் மட்டும் அதை வச்சு இந்த சாங்கை கம்போஸ் பண்ணேன். ஜஸ்ட் டிட் இட் ஜஸ்ட் பி டிஃப்ரெண்ட், பிகாஸ் சி அஸ் அ கம்போசர் தேர் இஸ் ஆல்வேஸ் திஸ் ஹாப்பினஸ் ஆஃப் கிரியேட்டிங் சம்திங் நியூ. அம்சத்வனிலே பண்ண போர் இல்லை, அதனால ஒரு புதுசாக வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் பண்ணேன். ஐ ஸ்டக் டு தி ஸ்கேல் இன் தி சென்ஸ், அதை ரீடைன் பண்ணி இந்த ஹோல் காம்போசிஷன் பண்ணப்போ, பட் இது என்ன ராகம், ஏதாவது ராகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டீச்சர் கூட நம்மகிட்ட போய் கேட்டேன். எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அம்மாட்ட கேட்டேன், இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டேன், ஸ்கூலில் இருக்கிற மியூசிக் டீச்சர், தெரியலையே இப்படி ஒரு ராகமாக இருக்கிறதா தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. தென் இட் டான்ட் ஆன் மீ, மேபி தெர் இஸ் அ நியூ ராகா தட் ஐ ஹவ் இன்வென்டட். So I went ahead and then I wanted to check it out. I wanted to check it out and see. Then I went to a musicologist, Periya or Dr. S. Ramanathan. I went to the cake and asked him to get it. He said, I'm going to get it. I'm going to get it. But then let me check it out. Come after 2 days. I went to the cake and asked him to get it. பிரதித்வனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு, இந்த ராகம் நல்லா இருக்கு, நான் பாடி பார்த்துருக்கேன், ரெண்டு நாள் அதை தான் பாடுறேன் அப்படின்னா. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் அ கிரேட் வின், நம்பவே முடியல நான், ஓகே இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் ஐ டிட் செக் அவுட் வித், மீன் லைக் சி வென்எவர் ஐ மேக் மியூசிக், ஏதாவது இது மாதிரி ஒரு புதுசாக இருந்ததுன்னா வந்து ஐ மேக் நோட் ஆஃப் இட் அண்ட் ட்ரை டு ஸ்டிக் டு இட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் வெதர் இட் கேன் பி அ குட் ராகா. ஏன்னா ராகம் அப்படின்றதுன்னு பார்க்கும்போது மனசுக்கு ரம்யமாகவும் காதுக்கு இனிமையாகவும் இருக்கக்கூடியது தான் அது ராகம். இட் ஷுட் ஹேவ் அ யூனிக் குவாலிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன் ஐடென்டிஃபிக்கல் ஐடென்டிஃபையபிள் குவாலிட்டி. அதாவது இப்போ இந்த ஹம்சம் தினி ஒரு ராகம் இருந்ததுன்னா இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோகனம், மோகனம் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோடி, பட் தேல் ஆல் ஹேவ் தேர் ஓன் பியூட்டிஃபுல் யூனிக் வேல்யூ ஃபார் சவுண்ட். ஸோ திஸ் இஸ் தட் ராகம். அந்த ராகத்தில் வந்து இந்த மாதிரி நான் வந்து வெவ்வேறு டைப்பில் வந்து இது பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, அதான் பியூட்டி, ஆர்ட் இஸ் அபவுட் பியூட்டி, இட்ஸ் அன் எக்ஸ்ப்ளோரேஷன் டுவர்ட்ஸ் ஃபைண்டிங் பியூட்டிஃபுல் திங்ஸ்.

0: as a matter of information, நான் சொல்றேன், I'm probably the only other composer than the other great composers like Papa and Shivan, whose composition is being sung in kacheris now. Nitishri Mahadevan is singing one of my kirtanai in Sanskrit. Sri Ramududum சொல்லிட்டு ஒரு மணிரங்கராக நான் பண்ணது வந்து பாடிட்டு இருக்காங்க அவங்க. லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இட்ஸ் ஃபீச்சரிங் இன் ஹர் கச்சேரிஸ். இன்ஃபேக்ட் யூ கேன் கோ அண்ட் ஹியர் இட் இன் ஜெயா டிவி. யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமதூதம், அது ராமதூதம், ஸ்ரீ ராமதூதம் பேர். அது வந்து நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எல்லாம். தட்ஸ் கம்போசிஷன் ஆஃப் ரமேஷ் விநாயகம். ஐ ஹவ் டன் இட் இன் சான்ஸ்கிரிட்.
1: கமகத்துக்குலாம் நீங்கள் வந்து ஸ்வரம் போட்டு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் சார், கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறீங்களா?
0: ஆ, ஸ்வரம் இல்லை, கமகம்ன்றது வந்து எசென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்தியன் மியூசிக் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக்னு பார்க்கும்போது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கமகம். வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் பிளெயின் நோட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஹார்மனி பேஸ்ட். வேற இந்தியன் மியூசிக் போத் நார்த் அண்ட் சவுத் இஸ் வந்து மெலோடிக் பேஸ் இருக்கு அதுக்கு. அதே மாதிரி அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து கமகம். கமகம் இஸ் அண்ட் ஆசிலேஷன் அண்ட் மூவிங் அண்ட் கர்விங் அண்ட் கனெக்டிங் அண்ட் யூனோ பியூட்டிஃபைங் அ நோட். அதுக்குன்னு பிரயத்தனம் இருக்குது, ஒரு ஒரு ராகத்தில் ஒரு ஒரு கமகங்கள்லாம் வந்துட்டுருக்கும். ஆனால் இந்த கமகத்தை வந்து சரியாக நோட்டேட் பண்ணுறதுக்கான வழிமுறை வந்து ரொம்ப இட் ஹஸ் பீன் எல்யூடிங் அஸ் பிகாஸ் வாட் எவர் நோட்டேஷன் தட் வீ ஹேவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங்குவேஜ்ன்றது பார்த்தோன்னா அதுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் வேண்டியிருக்கு. லாங்குவேஜ் என்ன பேசுகிறோமோ அதுக்கு வந்து ஒரு ஆல்ஃபபெட் வேண்டியிருக்கு. அந்த ஆல்ஃபபெட்லேருந்து வேர்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், வேர்ட்லேருந்து சென்டென்ஸ், சென்டென்ஸ்லேருந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், எந்த எவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஒரே நான் வந்து ஒரு விதமாக பேசலாம், நீ ஒரு விதமாக பேசலாம், ஒரு விதமாக பேசலாம், ஒவ்வொருத்தர் பேசினா கூட சேம் விஷயம் வந்து வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கனெக்டேஷன் அண்ட் இம்பேக்ட் டிபெண்டிங் அப்பான் த வே வாண்ட் புட்ஸ் இட் இல்லையா. ஸோ வி நீட் த பேசிக் ஆல்ஃபபெட்ஸ். பட் வேற நம்மளுடைய நொட்டேஷன் சிஸ்டம் வந்து இஸ் நாட் ரியலி டெவலப்ட் டு எக்ஸ்பிரஸ் த வெரி இன்ட்ரிகேட் கமகாஸ். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்வர ஸ்தானங்கள், அதாவது வெஸ்டர்ன் மியூசிக்கில் என்ன இருக்கோ அது மாதிரி தான் வந்து ரிலேட் பண்ண முடியாதே தவிர அந்த கமகங்களுக்கான சரியான நொட்டேஷன் இல்லை. அதே மாதிரி அதை ஸ்டடி பண்ண முடியாது, ரீசர்ச் பண்ண முடியாது, கற்றுக்க முடியாது. கற்றுக்குறாங்க எல்லாரும் காது வழியாக கற்றுக்குறாங்க, பட் யூ ஓன்ட் பி ஏபிள் டு ரியலி நோ வாட் யூ ஆர் டூயிங். சி, அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு சொன்னானா, ஒரு பையன் இருக்கான் வச்சுக்கோங்க, அவன் வந்து அவன் தினம் மூச்சு விட்டுன்னு தான் இருக்கான், பட் அவன் காத்துன்னு ஒரு விஷயம் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அண்ட்ல சம்படி சேஸ் கேன் யூ ஃபீல் தி ஏர், யூ கான்ட் சீ இட். அதே மாதிரி யூ கேன் சி, யூ கோ டு தி பீச் ஆர் சம்வேர், யூ ஒன்ட் ஹேவ் லுக் அட் த வேவ்ஸ். ஈவினிங் பார்த்தானா அப்படி யூ சி த ஸ்கை வில் பி டச்சிங் த சி, அப்படி இருக்கும். ஓ, தொட்டுதான் அவன் நினச்சானா அப்படி தொடலை. த ட்ரூத் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வாட் இஸ் ஆப்வியஸ் இஸ் நாட் த ரியலி ட்ரூத், அண்ட் வாட் இஸ் நாட் ஆப்வியஸ் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய ப்ராக்டிஸில், கர்நாடிக் மியூசிக்கில் கமகங்கள் வந்து தினந்தனம் யூஸ் பண்ணாலுமே அது என்னன்றது நமக்கு தெரியறதில்ல. ஒரு மிஸ்டிஃபைடு ஏரியா ஆஃப் கர்நாடிக் மியூசிக், பட் தெர் இஸ் அ பேசிக் ஏரியா. அதுக்கான நொட்டேஷன் நான் வந்து கண்டுபிடிச்சி அகாடமியில் இன்ஃபேக்ட் தி மியூசிக் அகாடமி டூ காக்னிசன்ஸ் ஆஃப் மை ஒர்க் கேம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரெசென்ட் இட் டு தி சதர்ஸ், விச் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ தீஸ் திங்ஸ் ஹவ் ஹேப்பன். ஐ எம் பிளானிங் டு பிரிங் அவுட் காம்ப்ரஹென்சிவ் எஜுகேஷனல் கோர்ஸ் ஃபார் வேர் பீப்புள் ஹூ வாண்ட் டு டேக் மியூசிக் அண்ட் லேர்ன் மியூசிக் கர்நாடிக் மியூசிக் அண்ட் டூ இட் த்ரூ மை சிஸ்டம் ஆஃப் கமக பாக்ஸ். கமக பாக்ஸ் இஸ் தி இன்வென்ஷன்.
1: நீங்க கர்நாடிக் மியூசிக் படிச்சு உங்களுக்கு கச்சேரி பண்ணணும்ன்ற ஆசை இல்லையா?
0: நான் வந்து கர்நாடிக் மியூசிக் படிச்சா கூட என்னுடைய மெயின் ஆக்சன் இஸ் அண்டர்லைனிங் ஆல் மை இன்ட்ரெஸ்ட் ஹஸ் பீன் அபவுட் மேக்கிங் மியூசிக் பிகாஸ் மேக்கிங் மியூசிக் வந்து என்டைசஸ் மீ பிகாஸ் ஐ எம் கிரியேட் சம்திங் நியூ. ஸோ ஈவன் வென் ஐ லேர்ன் கர்நாடிக் மியூசிக் எனக்கு வந்து அந்த பேக் ட்ராப்ல வந்து ஓ புது ராகமா இருக்கே லதாங்கின இதே ஒரு டியூன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ என்னோட இன்டென்ஷன் எல்லாமே வந்து டு கிரியேட் சம்திங் ஃப்ரெஷ். பட் அஸ் அ சிங்கர் ஐ திங்க் ஐ ஹேவ் ஒர்க் ரீசன்ட்லி வெல் இன் மை என்னோட பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் ஓரளவு டீசெண்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் டு சிங் கர்நாடிக் கச்சேரி ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட், பட் ஐ நீட் டு ப்ராக்டிஸ் வெரி ஹார்ட் பிகாஸ் இட் இஸ் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் வொக்கேஷன். யூ நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம், ப்ராக்டிஸ், எனர்ஜி. ஈவன் தோ அஃப்கோர்ஸ் வாட் ஐ எம் டூயிங் அஸ் அ ஃபிலிம் சிங்கர் இஸ் ஃபைன், அந்த ஸ்லைட் சிங்கிங்லேருந்து ரியலி கிளாசிக்கல் சிங்கிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் யூ நீட் டு ஒர்க் ஹார்டர். அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஐம் எ மியூசிக் டைரக்டர் ஐ எம் நாட் அன் எக்ஸெப்ஷன். I have to say the same things I'll tell a new singer because it applies. Some rules don't change, it never changes over time, never changes for the person.
1: நீங்க எவ்வளவு ஆல்பம்ஸ் பண்ணிருக்கீங்க சார்?
0: நான் நிறைய ஆல்பம் பண்ணிருக்கேன். I've done about maybe 15 albums for a period of time, and films in Telugu and Tamil

0: also in Malayalam. I've done show, corporate films, advertisements, everything that goes with making music. Yes.
1: Carnatic music is almost becoming extinct. ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: I don't believe so. I really don't believe because it's a fad nu solvanga. Just to, hey, come on, yeah, this is Carnatic music, I'm not going to hear it, let's go for rock. அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. இன்ஃபேக்ட் எங்க பீப்புள் அது எல்லா டைட்லையும் அப்படிதான் இருந்திருக்கு. ஏன்னா வி ஆர் ஆல் எனாமர்ட் பை த வெஸ்டர்ன் கல்ச்சர் மச் அண்ட் வி ஆல்வேஸ் திங்க் தட் ஆர் மியூசிக் இஸ் ஃபார் லெஸ், வேரிங் சாரி இஸ் பேட், ஆர் வேரிங் ஜீன்ஸ் இஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரியான சில ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் யூ சி ஃபாரினர்ஸ் ட்ரை டு வேர், மடோனா ட்ரைஸ் டு வேர் அ சாரி, ஷி கம்ஸ் அண்ட் ஷி இஸ் ஹாப்பி டு டூ இட். யூ சி ஆல் த ஃபாரினர்ஸ் கம் அண்ட் தே ஹேவ் அ புட் வச்சுக்கிறாங்க, மேலே மாலை போட்டுக்கிறாங்க, சாரி கட்டிக்கிறாங்க. The whole world is behind sari because they say that sari is what a woman looks very beautiful in. So there is a way the world looks at. So this is, you know, the same thing. Angain paatha idu nalla irukkum mari irukkeenga paakanga, but it is not true that it is not good. It's all very beautiful. So our music has got its own wonderful music, that the culture is giving you this Carnatic music or Hindustani music. And Carnatic Idol or music nadakkudhu and the competition, other people are wanting to join. People want to know the ragas, they feel a bit awkward if they don't know their ragas. They will come and say, sir, enak romba music theriyadhu sir, ana romba nalla irukku sir, enna ragam sir adhu appdinu vandu kekkranga, which means that people are interested in Carnatic music. Please throw that sort of, you know, thevillada oru porvaiya vandu thukki potutu, be natural and be happy to understand your music, because every music has got every music genre, you know, rock or jazz or classical or Indian music or tribal music or Spanish music or Caribbean music. So Goan music, Caribbean music, blanch on and you start dancing. It was very, you know, jolly lucky madri poet irukum, that's where it really helps you, rhythmical. Whereas rock is very hard and energizing, but you won't be able to listen to rock all the time. You want to hear a lullaby, right? So classical music in paakumbodhu, it gives you a very sobering effect. That is onudaya வழியெல்லாம் நீவி விடுற மாதிரி, இட் வில் ஜஸ்ட் சே தட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் மை டியர் சன், யூ கேன் கோ அப் அண்ட் டூ யர் ஜாப் டுமாரோ, ஃபார்ம் பெட்டர் தேன் வாட் யூ டிட் டுடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் சொன்னார். வேர் குவாய்ட்னஸ் அண்ட் சம்திங் தட் மேக்ஸ் யூ சேஞ்ச் ஃப்ரம் இன்சைட், தட் இஸ் கர்நாடிக் மியூசிக். யூ ஷுட் சர்ட்லி ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் இட்.
1: ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புறீங்க? கர்நாடிக் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்?
0: டோன்ட் ஹேவ் எனி இன்ஹிபிஷன்ஸ், த்ரோ யூ ஆல் யுவர் not so reasonable understanding about Carnatic music. Carnatic music is very beautiful music. Adilene vandu John Williams, a great Hollywood composer who makes Star Wars and tries to understand Carnatic music, or they try to incorporate ragas, appdin paakumbodhu why do you want to you know, say that your music is not good? It's very foolish. Enga beauty irundalum, wherever beauty lies, you have to see it, enjoy it, and look at it, and, you know, and don't say that it is not from my place, so it's not good, or it is from my place, it's not good. Abhinandra Dandir has got nothing to do with that product. Whatever that the nature has given, you should enjoy it. Keep your eyes, heart, ears open, and that will make you look into the real things. Then you can really enjoy life far more better, because there's so many hues, so many colors, so many beautiful things around you. And that includes Indian music as well.
1: என்னுடைய
0: ஆரோகணம் ஸ்ரீ

0: Thank you, sir.
1: Thank you. It's a pleasure meeting you guys. All the best. Listen to music. Listen to good music. Listen to my music.
0: என்ன நேர்களே, நம்ம ராமேஸ்வரம் ஆகம் சார் லிசன் டு குட் மியூசிக் அண்ட் லிசன் டு மை மியூசிக்னு சொன்ன மாதிரி இப்போ அவரோட ஒரு சாங்கை நம்ம கேட்கலாம். நித்யஸ்ரீ மகாதேவன் பாடின பாட்டு பிரதித்வனி ராகம். ரமேஷ் சார் இந்த ராகத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, வாங்க கேட்கலாம்.

0: என்ன நேயர்களே, உங்க பசங்களையும் கர்நாடிக் மியூசிக் கத்துக்க வைக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சேருங்க. அது கெரியரா எடுக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா அது ஒரு அழகான மன திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கலை. அப்படி கெரியரா எடுக்கணும் நினைச்சாங்கன்னா தயவு செய்து அவங்க தடுக்காதீங்க. கர்நாடக சங்கீதத்திலயும் ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படின்றத நம்ம நித்யஸ்ரீ, சுதா ரகுநாதன் அவங்கள எல்லாம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளால ஒரு கலைஞனா இருக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல கலை ரசனை உள்ளவனா இருப்போம். நிறைய சங்கீதத்தை கேட்போம், சங்கீதத்தை வளர்ப்போம், கலையும் கலைகளையும் வளர்ப்போம். நன்றி. உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்க ஆர்ஜே மற்றும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது.
1: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Hi, hello, you're listening to MOP CRS 107.8 FM and this is Traveler's Diary with me, RJ Preeti. இப்போ நீங்க ஒரு வாக்ஸ் பாப் கேட்டிருப்பீங்க. அந்த வாக்ஸ் பாப் என்னதான், இந்த வாக்ஸ் பாப் ஃபுல்லாக என்னென்னமோ வளர்றாங்க, பிளேசஸ் பிளேசஸாக சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக நம்ம இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக பிளேசஸ் பற்றி தான் பேச போகிறோம், நிறைய இடங்கள் பற்றி பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ரோக்ராமில். இன்னும் போக போக நிறைய இடத்த பற்றி, நிறைய வித்தியாசமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில். டூர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தானுங்க. கண்டிப்பாக ஐ டூரா, டூர் போகிறோமா, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம எல்லோரும் எகிரி குடிக்கிற ஒரு இல்லதான் இருப்போம், அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தானே, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளில போகிறது, நல்லா அப்படியே ஊர் சுற்றுறது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம். ஏன்னா நம்ம இருக்கிறதே ஒரு மிஷின் லைஃப்பில், அப்படி இப்படின்னு அங்கே இங்கேன்னு ஒரு ஒரு டைரெக்ஷனில் ஆளாளுக்கும் சுற்றிட்டு இருப்போம். யாருமே யாரை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே ஒரு மாதிரி வேலை வேலை வேலை வேலை, நம்மளோட கடமை அப்படி இப்படின்னு நம்ம இருந்துகிட்டு இருப்போம். அந்த ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு சுச்சுவேஷனில், ஒரு ரொம்ப நம்ம இவ்வளோ ஒர்க் இருக்கே அப்படின்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும், ஏன் நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்ச நாள் கூட நம்மளால் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்க முடியாதா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகுதுனா அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் வந்து டூர்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட்டிகிட்டு ஒரு ஒரு வாரம், ஒரு ஒரு மாதம் அது மாதிரி ஒரு ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு, ஒரு லாங் டூர் போய் நல்லா என்ஜாய் பண்ண அது எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஒரு ஃபீலே. ஸோ அந்த மாதிரி டூர் பற்றின விஷயங்கள்ல நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டூர் அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே, ஐயோ நம்ம இங்கே போகணும், நம்ம அப்படியே அப்ராட் போகணும், அமெரிக்கா போகணும், கனடா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அங்கே இங்கே என்னென்னமோ யோசிப்போம். ஆனால் நம்ம இந்தியா இங்கே இடங்க இங்கே எவ்வளவோ அவ்வளோ இடங்கள் இருக்குங்க. இங்கே நம்ம லைஃப் டைமே பத்தாது, அந்த அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இங்கே பார்த்து முடிக்கவே. எல்லாமே அவ்வளோ அழகான ஒரு இடங்கள், நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது, அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு இடமும். நான் அதை பற்றி எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஒவ்வொரு இடமும் லைக் பீச்சஸ், இந்தியாவில் என்ன தான் இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்கள். பீச், ஹில் ஸ்டேஷன், அப்புறம் வேறு என்னது, ஃபாரஸ்ட், எல்லாமே எல்லாமே இங்கே இருக்குங்க, எல்லாமே இங்கே இருக்குது. டெசர்ட் போனால் டெசர்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணதுக்கு இங்கே இல்லாத ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு உங்களோட ஆசையை நிறைவேற்றக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போவீங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ஆசையுமே ஒரே கண்ட்ரியில் நிறைவேற்ற முடியும்னா தட்ஸ் ஒன்லி இந்தியா. இந்தியாவில் மட்டும்தான் எல்லாமே ஒரே இடத்துலேயே நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ என்ஜாய் பண்ணலாம். நம்ம இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக இந்தியாவை நிறைய பார்க்கலாம், இந்தியாவில் இருக்க நிறைய பிளேசஸ் பற்றி பார்க்கலாம், நிறைய பேசலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் எடுத்ததும் நம்ம அப்படியே கீழேருந்து போகலாம், ஓகேவா, சவுத்துலேருந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது சவுத் இந்தியா, சவுத் இந்தியாவில் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம இப்போ போக போகிறோம். இப்போது சவுத் இந்தியாவில் நம்ம பீச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீச்சஸில் ஃபர்ஸ்ட் அப்படியே ஒன்று ஒன்றா வரலாம். நம்ம கர்வார் பீச், கர்வார் பீச் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து 12 kilometers நார்த்தில் இருக்குது, ஆனால் கோவாவோட பார்டரில் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குமாங்க, இந்த சீஷோர். ஸோ ஒன்ஸ் வந்து ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார், அவர் வந்து அந்த இடத்துக்கு போனாராம். அந்த அழகில் அப்படியே மெய் மறந்து அவர் ஒரு என்டையர் சாப்டரே, ஒரு போயம் சாப்டரே அவர் வந்து இந்த பிளேஸுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் இது. அண்ட் இங்கே இது மட்டும் இல்லை, இது பக்கத்தில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. சதாசிவ்காட் ஃபோர்ட், ஆக்டகோனல் சர்ச், அப்புறம் வெங்கடேஸ்வரா டெம்பிள், குரும்காட் ஐலாண்ட். குரும்காட் ஐலாண்ட் வந்து 4 kilometers ஃப்ரம் இந்த கர்வார் பீச்லேருந்து. ஸோ நிறைய இடங்கள் இருக்குது இங்கே இந்த இடத்த சுற்றியே பார்த்தீங்கன்னா, கர்வார் பீச் சுற்றியே. ஸோ இந்த இடத்துக்கு போக வேண்டிய கரெக்டான ஒரு பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மே வரைக்கும். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டைம் டு விசிட் திஸ் கர்வார் பீச். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்றுனா நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரவில் வில்லேஜ், இது வந்து 8 kilometers ஃப்ரம் பாண்டிச்சேரி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புளுமே இருப்பாங்க. இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் டவுன்ஷிப், ரொம்ப அழகான ஒரு ஏரியா எல்லாமே. இங்கே ஆரவில் வில்லேஜில் வந்து நிறைய ஹேண்டிகிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் கூட பண்ணுவாங்க, அழகழகாக இருக்கும் ரொம்பவே பார்க்கவே. அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராமினேட் பீச். இங்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக ராக்கி ஸ்ட்ரெச், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐகான்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரின்னு சொல்லலாம். வார் மெமோரியல், காந்தி ஸ்டாச்சு, ஓல்ட் லைட் ஹவுஸ், இதெல்லாம் ஐகான்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரடைஸ் பீச், இது வந்து 8 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. அதெல்லாம் கடலூர் மெயின் ரோடில் இருக்குது. ஸோ அங்கே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனால் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து போட் ரைடு. யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது பீச்சில் போயிட்டு போட் ரைட் போகணுன்னு ஆசைப்பட்றவங்களாம் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயாகணும். ரொம்ப அழகான ஒரு இடம், போட் ரைட் சூப்பராக இருக்கும் சீரியஸ்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் ஆரவெல் பீச், ஆரவெல் பீச் வந்து 12 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. இங்கே இன்னொரு விஷயம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங். எப்பவுமே பீச்சில் என்ன போனீங்கன்னா, இப்போ இங்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்விம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே போனீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ஸ்விம் பண்ணும்போது ஸ்விம் பண்ணலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர். அண்ட் ஸ்விம்மிங் இஸ் அலவுட், ஸோ ப்ளீஸ் டூ கோ பாண்டிச்சேரி அண்ட் என்ஜாய் யுவர் டூர். அடுத்தது மாமல்லபுரம். மாமல்லபுரம்ல ஃபேமஸான விஷயம்னாலே சீஷோர் டெம்பிள். அங்கே அப்புறம் நிறைய இன்னும் நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. அங்கே சுற்றி சிற்பங்கள், அழகழகான சிற்பங்கள் இருக்கும் எல்லா இடத்துலையும். பார்க்கும்போதே ரொம்ப ப்ளெசண்ட்டாக அழகாக இருக்கும் அந்த சிற்பங்கள். அவங்க எப்படி அந்த சிற்பங்களை வடிவமைக்கிறாங்க, நம்ம லைவாக அங்கே போகணுன்னா நம்ம பார்க்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி, சிற்பங்கள் வடிவமைக்கிறத பற்றி. அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துல. அங்கே அண்ட் சர்ஃபிங், சர்ஃப் பண்ணலாம் அண்ட் ட்ரெக்கிங் போகலாம் மாமல்லபுரத்தில். நெக்ஸ்ட்டு போட் ரைட்ஸ்க்கு போகலாம். ஃபிஷ்ஷிங்னாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், ஒரு சரௌண்டிங், பீஸ்ஃபுல்லான சரௌண்டிங் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ யா, இந்த இடம் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு. ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணலாம் மாமல்லபுரத்தில். அண்ட் இங்கே மாமல்லபுரம் போகிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும். அடுத்தது கோவளம். கோவளம் இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஷேலோ பீச்சஸ். இது வந்து 13 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் திருவனந்தபுரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக 3 மெயின் பீச்சஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து லைட் ஹவுஸ் பீச், அடுத்தது ஹவா பீச், அதுக்கப்புறம் சமுத்ரா பீச். இந்த சமுத்ரா பீச் வந்து மெயினாக அங்கே இருக்க லோக்கல் ஃபிஷர்மென் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் ஃபேமஸ் அண்ட் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ் ஆக்சுவலி ஃபார் ஆல் வாட்டர் பேஸ்ட் ஸ்போர்ட்ஸ். அண்ட் இதை விசிட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து மார்ச் வரைக்கும். ஸோ கோவளம் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் வாட்டர் கேம்ஸ் எல்லாமே இங்கே பண்ணலாம். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். அடுத்ததாக இப்போது ஹில் ஸ்டேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹில் ஸ்டேஷன்ஸ் எடுத்திங்கன்னா வந்து மூணார், கேரளாவில் இருக்க மூணார். ஆக்சுவலி இதுக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க, நிக் நேம் காஷ்மீர் ஆஃப் கேரளா. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம். அண்ட் இங்கே இந்த நேம் மூணார் அப்படின்ற நேம் ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மூணு ஆறுகள், அதாவது 3 rivers மீட் ஆகிற பிளேஸ் இது. அதாவது என்னென்ன பார்த்தீங்கன்னா மதுரை புலா, நல்ல தண்ணி அண்ட் குண்டாலி ஸ்ட்ரீம்ஸ், குண்டாலி மவுண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த மூணு ரிவர்ஸும் வந்து சேர்ற இடம்ன்றதுனால மூணார், 3 ஆறுகள் மூணார் அப்படின்ற நேம் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனைமுடி அப்படின்ற ஒரு பீக், இட் இஸ் 2695 meters, அது 2695 meter உயரம் உள்ள பீக் இருக்குது. அண்ட் இட் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் ட்ரெக்கிங். நிறைய பேர் வந்து இங்கே ட்ரெக்கிங் போகிறாங்க. ஸோ அண்ட் ரொம்ப அழகான ஒரு இடம். ஸோ ப்ளீஸ் டூ கோ அண்ட் விசிட் திஸ் பிளேஸ், சச் அ ரொமான்டிக் பிளேஸ் இந்த மூணார். அடுத்தது கூர்க். இரண்டு வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது, ஆஃப் கர்நாடகாவில். இது ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. அவ்வளோ அழகாக இருக்கும், ஸ்காட்லாண்ட் மாதிரி இருக்கும். எங்கள் ஸ்காட்லாண்ட்லாம் உயிருக்காக கஷ்டப்பட்டு போட்டேன், வெளில கூருக்கு போனாலே போடும். இங்கே ரெண்டு ஃபால்ஸ் இருக்கு, இருப்பா அண்ட் அபே. அதுக்கப்புறம் இங்க வேற என்னென்ன பிளேசஸ் பாத்தீங்கன்னா, நாகர்ஹோல் நேஷனல் பார்க், டுபாரே எலிஃபென்ட் கேம்ப் அண்ட் நிசர்கதாமா ஆசம். அது வந்து லைக் இதெல்லாம் வந்து ஒரு சில அட்வென்ச்சரஸ் பிளேசஸ். இங்க நீங்க யாருக்கெல்லாம் வந்து நிறைய அட்வென்ச்சரஸா ஒரு த்ரில்லா இருக்கணும், அவங்களோட டிராவல் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும் கண்டிப்பா. அண்ட் இதை சொல்லியாகணும், காஃபி, இங்கே கிடைக்கிற காஃபி வந்து தி பெஸ்ட். அதோட அரோமா, அதோட ஃப்ளேவர், டேஸ்ட், வாவ், செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதை காஃபி மறக்கவே மறக்காதீங்க. அடுத்தது ஊடக மண்டலம். இங்கே நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் பார்க், ரோஸ் கார்டன், ஊட்டி லேக், டியர் பார்க் அண்ட் கவர்மெண்ட் மியூசியம். இதெல்லாம் கண்டிப்பாக, ஊட்டி லேக்லாம் வந்து அவ்வளோ அவசமாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக போயாகணும், எல்லாத்துக்கும் போய் என்ஜாய் பண்ணு. ஸோ தீஸ் ஆர் த பெஸ்ட் பிளேசஸ் ஊட்டிக்கு போனீங்கன்னா. யா இப்போ நம்ம ரொம்ப நிறைய பேசிட்டோம் பிளேசஸ் பற்றி, ஸோ நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். டில் தென் ஸ்டே டியூன், திஸ் இஸ் MOPCRS அண்ட் யூ ஆர் லிசனிங் டு ட்ராவலர்ஸ் டைரி வித் மீ ஆர்ஜே பிரீத்தி.
2: அம்மா அப்பா எப்போமா வருவார், இவ்வளோ டைம் ஆச்சு, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போனால் சொன்னல.
1: ஆமாம்மா அப்பா வருவார், வெயிட் பண்ணு சரியா.
2: அம்மா ரொம்ப டைம் ஆச்சு, சீக்கிரமாக வர சொல்லுமா அப்பாவை.
1: அம்மா இங்கே பாரு, அப்பா ஆண்டவே வந்துக்கிட்டு இருக்காரு, நீ எதுக்கு இவ்வளோ இடம் பிடிக்கிற, இரு சைலண்டா, குட் கேர்ளா,

0: Your dear ones are waiting for you. Drive safe. Podunalam kaliri veliyiduvathu MOPCRS 107.8. Yeah, welcome back to our show. Traveler's Diary. You're listening to MOPCRS 107.8 FM. And this is RJ Preeti. So, ippo namba adutha polama?
1: Kodaikanal. Kodaikanal irukku or nickname irukku enna pathina Princess of Hill Station. Idu vandu 7200 meters height-unga idoda ஹைட் பார்த்தீங்கன்னா. அண்ட் இன்னொரு விஷயம், இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஒன்லி ஹில் ஸ்டேஷன் டெவலப்டு பை த அமெரிக்கன்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ரைடிங், சைக்கிளிங் அரவுண்ட் த லேக், அந்த லேக்கை சுற்றி சைக்கிளிங் போகலாம், அப்புறமா ரோவிங் அண்ட் பாத்திங் இன் ஒன் ஆஃப் த ஸ்பிளாஷிங் வாட்டர் ஃபால்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணலாம் வாட்டர் ஃபால்ஸில், அங்கே அவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் ட்ரெக்கிங், ட்ரெக்கிங் இஸ் ஆல்சோ த பெஸ்ட் திங் இன் திஸ் பிளேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுக்கி. இடுக்கி அட் சென்ட்ரல் கேரளா. இங்கே என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ், கேஸ்கெட்ஸ், ஸ்பைஸ் பிளான்டேஷன், அழகான பசுமையான கிராஸ்லேண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலீஸ் அண்ட் ரொம்ப த்ரில்லான மலைத்தொடர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங், எலஃபண்ட் ரைட், அப்புறம் அங்கே இருக்க ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அங்கே பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், இதெல்லாம் அங்கே பண்ணி. அப்புறம் வந்து குனூர். குனூர் வந்து எஸ் தமிழ்நாடு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பல வகையான மரம், செடி, கொடி, பூக்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க. பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாத்துலேயும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்கலாம், வித்தியாசமான வகைகள் எல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவிக்குளம். தேவிக்குளம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி 8 kilometers ஃப்ரம் மூணார். இட் இஸ் த பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன் ஃபார் நியூலி வெட்ஸ், புதுமண தம்பதிகளுக்கு பர்ஃபெக்டான ஏரியா தேவிக்குளம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட ஃப்ளோரா அண்ட் ஃபானா எங்கே பார்த்தாலும் பசுமை, அப்படியே புல் புல் புல் தரையோட நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பூ பூவாக பார்க்கவே அழகாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ், ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப க்ரீனரியான நேச்சுரலான ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் சீதா தேவி லேக், இங்கே இதுதான் இங்கே இருக்க ஒரு மெயின் அட்ராக்ஷன். இட் இஸ் ஆக்சுவா இதுதான், ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தாகணும், சீதா தேவி லேக். அடுத்தது பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் அட் பெங்களூர். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4851 feet. இங்கே மலை உச்சியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் சீ ஆல் த ஃபோர்ட்ஸ் அண்ட் ஃபோர்ட் வெல்ஸ். அண்ட் இங்கே இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வர் டெம்பிள். ஸோ இந்த மலை உச்சிக்கு போய் நின்னா அவ்வளோ அழகாக இருக்கும், எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன் இஸ் ரியலி சூப்பர், ஸோ பிளசன்ட். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரக்கு வேலி. அரக்கு வேலி இஸ் ஆக்சுவலி இட்ஸ் நியர் வைசாக், அதாவது விசாகப்பட்டினம். அண்ட் இட் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் காஃபி பிளான்டேஷன். அண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் வந்து சைட் சீயிங்காக மட்டும்தான் போகிறீங்க, பீஸ்ஃபுல்லாக சைட் சீயிங்காக மட்டும் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் பிளேஸ் அரக்கு வேலி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்காடு. ஏற்காடு இது வந்து இஸ் வெல் நோன் ஃபார் ட்ரெக்கிங். அண்ட் அங்கே வந்து ஷெவரோயில் ஹில்ஸ், அது கொஞ்சம் ஃபேமஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் ஊட்டி அண்ட் கொடைக்கானல். உங்களால் ஊட்டி கொடைக்கானல் போக முடில அப்படின்னு இருந்தால் யூ கேன் பெட்டர் கோ ஃபார் ஏற்காடு. இங்கேயே நிறைய விஷயம் இருக்குது, ஸோ யூ கேன் என்ஜாய் இங்கேயே யூ கேன் என்ஜாய் யுவர் ட்ரிப் வெரி வெல். ஹவ் யூ என்ஜாய் யுவர் ட்ரிப் அட் ஊட்டி அண்ட் கொடைக்கானல். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி, என்ன டெஸ்டினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன். ஸோ அதில் முதல்ல நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி, ஆந்திர பிரதேஷ். அது தமிழ்நாடு பார்டரில் இருக்கு, சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே நிறைய மோஸ்ட்லி தெரிஞ்ச ஒரு டெஸ்டினேஷன், ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன்ஸ் திருப்பதி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். ராமேஸ்வரம்ல வந்து த மோஸ்ட் நோன் டெம்பிள் ராமநாத சுவாமி டெம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராமநாத சுவாமி டெம்பிள் வந்து வாரகதேஷ், பூரி அண்ட் பத்ரிநாத் டெம்பிளோட சேர்ந்து சர்க்கியூட் ஆஃப் சர்தாம் யாத்ரா அப்படின்ற ஒரு இது இந்த கோயிலுக்கெல்லாம் போவாங்க, போனால் நல்லது புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாலு கோயிலும் கண்டிப்பாக இந்த நாள் கோயிலுக்கும் கண்டிப்பா போவாங்க. ராமநாத சுவாமி டெம்பிள், பத்ரிநாத், பூரி, துவாரகடீஷ் இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் வந்து ராமர் ராவணனை வந்து வதம் செய்யறதுக்கு முன்னாடி சிவனை வந்து வழிபட்டாரு, வாக்ஷி பண்ணாரு அப்படின்ட்டு சொல்றாங்க என்று நம்பப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், காஞ்சிபுரம்ல இருக்க காஞ்சிபுரம் இஸ் த ஹெட்குவார்டர்ஸ் ஆஃப் ஹிந்து மொனாஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வரதராஜா டெம்பிள், ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள், காமாட்சி அம்மன் டெம்பிள் அண்ட் குமரக்கோட்டம் டெம்பிள், இதெல்லாம் வந்து மற்ற டெம்பிள்ஸ், அங்க இருக்க ஃபேமஸ் டெம்பிள்ஸ், பார்க்க வேண்டிய கோவில்கள், ரொம்ப பிரசித்தி வாய்ந்த கோவில்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் காஞ்சிபுரம் பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளோட 108 திவ்ய தேசங்களில் 14 திவ்ய தேசங்கள் இந்த இடத்துல தான் இருக்கு, காஞ்சிபுரம்லேயே இருக்கு எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போகிறோம். கன்னியாகுமரியில குமரியம்மன் டெம்பிள், அது பார்த்தீங்கன்னா 108 சக்தி பீடங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று இந்த குமரியம்மன் டெம்பிள். அதுக்கப்புறம் மற்ற கோவில்லாம் அங்கே இருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகராஜா டெம்பிள், தாரமலையான் டெம்பிள் இன் சுச்சீந்திரம், சுச்சீந்திரமாங்கன்னு பார்க்கணும்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகான் ஆஃப் காஞ்சிபுரம், திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அதெல்லாம் அங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் மைசூருக்கு போகலாம். மைசூரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலாம் போகணும்னா, மைசூரில் வந்து ஃபஸ்ட்டு தசரா ஃபெஸ்டிவல் இஸ் த ஃபேமஸ் ஃபேமஸ் திங், என்ன சொல்றது, ஹவுஸ் ஆஃப் தேவி மகிஷாசுரமர்த்தினி. இந்த மைசூர் தான் வந்து ஹவுஸ் ஆஃப் தேவி மகிஷாசுரமர்த்தினிவாங்க. இங்கெல்லாம் வந்து சாமுண்டி ஹில்ஸ், அது வந்து மைசூர்லேருந்து 13 kilometers ஈஸ்டில் இருக்கு. அங்கே சாமுண்டி ஹில்ஸில் தான் வந்து சாமுண்டேஸ்வரி டெம்பிள் இருக்கு, வேர் சாமுண்டேஸ்வரி கில்ட் மகிஷாசுரன் அந்த அரக்கனை, மகிஷாசுரன் அந்த அரக்கனை வந்து வதம் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அந்த சாமுண்டி ஹில்ஸில் தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதுரை டெம்பிளுக்கு போகலாம். மதுரையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமஸான ஒரு விஷயம் மதுரை அப்படின்னா மீனாட்சி டெம்பிள், அங்கே தான் சிவா அண்ட் சுந்தரேஸ்வரர், வா சிவா அண்ட் சுந்தரேஸ்வரர் அங்கே அவர் சிவா அவர் வந்து என்னவா ஃபார்ம்ல இருக்காருன்னா சுந்தரேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. நெக்ஸ்ட் கூடல் அழகர் டெம்பிள், திருப்பரங்குன்றம், பழமுடி சோலை, இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் அங்க பக்கத்துல இருக்கிறது. நெக்ஸ்ட் அங்க பாத்தீங்கன்னா 33,000 ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கா மீனாட்சி டெம்பிள்ல, 33,000 ஸ்கல்ப்சர்ஸ் சிலைகள் அந்த மீனாட்சி டெம்பிள், ஒரு கோவில இத்தனை சிலைகள் செஞ்சிருக்காங்க. அண்ட் இது வந்து நாமினியா இருந்திருக்கு டாப் 30 நியூ 7 வண்டர்ஸ் வேர்ல்ட் வண்டருக்கு. இப்ப புதுசா 7 வண்டர்ஸ் எடுத்ததுல இந்த மதுரையில இருக்க மீனாட்சி அம்மன் கோவில வந்து நாமினியா எடுத்திருக்காங்க, டாப் 10 நாமினிஸ்ல ஒன்னா இருந்திருக்கு. இப்போ அடுத்தது போனீங்கன்னா அப்படி நாகப்பட்டினம் போலாம். நாகப்பட்டினம்ல ஃபேமஸ் இஸ் வேளாங்கண்ணி சர்ச், அது வந்து பெசிலிகா ஆஃப் அ லேடி ஆஃப் குட் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாகூர் தர்கா ஆர் நாகூர் ஷாரிப் சொல்லுவாங்க. ஆமா, ஸோ அந்த தர்கா இஸ் ஆல்சோ ஃபேமஸ் அங்க. அங்க வந்து கண்டூரி ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் 14 days நடக்கும். டியூரிங் அர்ஸ் அர்ஸ்னா டேட் ஆஃப் டேட் ஆனிவர்சரி ஆஃப் அ செயின்ட் இட் சீம்ஸ். அடுத்ததா போனீங்கன்னா திருவண்ணாமலை, திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவில் இஸ் அ ஃபேமஸ் ஒன். அண்ட் அங்கே இன்னொன்று விஷயம்னா அங்கே ஒரு 3 கேவ்ஸ் இருக்கு திருமலை, அங்கே அந்த கேவ்ஸும் வந்து இங்கே ஃபேமஸான ஒரு விஷயம் திருவண்ணாமலையில். அதுக்கடுத்து போனீங்கன்னா பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில வந்து இந்த அரவிந்தோ ஆசிரமத்தை தவிர அண்ட் இங்க ஆரவில்ல இருக்கும் ஆரவில்ல ஒரு கோவில், அதெல்லாம் தவிர இங்க நிறைய கோவில் இருக்கு, லைக் கன்னிக பரமேஸ்வரி டெம்பிள், வரதராஜ பெருமாள் டெம்பிள், மலகுல விநாயகர் டெம்பிள், இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ஃபேமஸ் திங்கர்ஸ் பிரதீஸ்வரர் டெம்பிள், அதான் அதோட கோபுரம் அந்த டாம்போட ஷேடோ வந்து தரையில் படவே படாது. ஸோ யுனெஸ்கோ வந்து இதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்றா நியமிச்சிருக்கு. அண்ட் இங்கே அதை தவிர இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளா டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம், நெக்ஸ்ட்டு கீழப்பெரும் பாலம் டெம்பிள், இந்த மாதிரி நிறைய அங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ இடங்கள் இருக்குது, நம்ம சவுத் இந்தியாவிலே இத்தனை இடங்கள் இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய, இன்னும் நான் நிறைய இடம் விட்டு கூட இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு இன்னும் நிறைய பிளேசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வரும், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி we will go for a small break and come back. Still then, stay tuned. This is Traveler's Diary. Hey darling! நிறைய எவ்வளோ அழகாக இருக்குல்ல?
0: ஆமாம்மா, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நம்ம வந்து போன ஞாபகத்தமாக ஏதாவது பண்ணலாம்ல? ஆமாம், நல்லாயிருக்கும். இங்கே நம்மளோட நேம் இந்த செவத்தில் எழுதிடலாம், அது என்றைக்குமே அழியவே அழியாது.
1: ஓகே, என்னம்மா நீங்கள் இப்படி கெடுக்குறீங்க?
0: சார் போங்க சார், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு. என்

0: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா.
1: சுற்றுலா தலங்களை பாதுகாப்போம், இந்தியாவின் பெருமைகளை நிலைநிறுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: Hi, hello, welcome back to our show Traveler's Diary. This is MOP CRS 107.8 FM and I am RJ Preeti. So, last episode, நம்ம ஃபுல்லா சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் பார்த்தோம். எல்லாம் இல்லை, ஏதோ ஓரளவு கவர் பண்ணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த எபிசோட் ஃபுல்லாக நம்ம நார்த் இந்தியா பற்றி பார்க்கலாம். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த எபிசோடில் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்தியாவில் இருக்க பிளேசஸ் பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து என்ன யாரும் பார்க்க போறோம் அப்படின்னா
3: ஹரித்வார். ஹரித்வாரை வந்து கேட்வே ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹோலியஸ்ட் சிட்டி இன் இந்தியா. இதுல பாத்தீங்கன்னா இந்த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த இடத்துலதான் வந்து கடவுள் அடையிற வழி இருக்கு அப்படின்றாங்க இந்த பிளேஸ்ல. அண்ட் இட் இஸ் in the foothills of Himalayas at Uttarakhand, and Haridwar la da vandu river ganga vandu originate agudhu. And inge every evening vandu inge irukka local people and tourist avangala vandu velaketti aarthi solvanga, velaketti river la amichuvanga, adu per aarthi, evening aarthi appdin solranga. Adu thala nama paaka poradhu vandu Varanasi is again adukana or old history spiritualism marga எல்லாமே இருக்கு. இட் இஸ் ஆக்சுவலி லொகேட்டட் அட் உத்தரப்பிரதேஷ். அண்ட் இந்த பிளேஸ்ல வந்து சிட்டி ஆஃப் லார்ட் சிவா அப்படின்றாங்க. சிவானாலே யாக்கும் அழிக்கும் சக்தி இல்லையா, அவரோட பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட காட்ஸ், இங்கே இருக்க காட்ஸ் எல்லாம். அண்ட் இங்கே ரிவர் வந்து ஈஸியா விசிட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணலாம். அண்ட் இங்க மிஸ் பண்ண கூடாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தசா சுவாமி காட். அண்ட் இன்னொன்று வந்து விஸ்வநாத் டெம்பிள். இதை கண்டிப்பா இங்க மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இடம். ஸோ பிளீஸ் டூ விசிட் தீஸ் டெம்பிள்ஸ் அண்ட் பிளேசஸ். இங்க வாரணாசியில இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பர்னிங் காட். இங்கதான் வந்து டெட் பாடிஸ் எல்லாம் வந்து எரிக்கிறாங்க. அண்ட் ஈவினிங் ஆனாலே ஃபுல்லா அப்படின்னு சிட்டியே வந்து ஃபுல்லா லைட்ல க்ளோ ஆகும். சோ அண்ட் தீஸ் ஆர் தி இன்ட்ரஸ்டிங் திங்ஸ் அட் வாரணாசி. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, போத்கயா. இங்கதான் வந்து இங்கதான் லார்ட் புத்தா வந்து என்லைட் ஆனாரு போதி மரத்துக்கு அடியில அப்படின்னு சொல்லப்படுது. இட் இஸ் ஆக்சுவலி லொகேட்டட் அட் பீகார். இங்க நிறைய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ் இருக்கு இந்த போத்கயால. அடுத்ததா அம்ரித்சர் கோல்டன் டெம்பிள். அம்ரித்சர் தான் வந்து இஸ் அ ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் சீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கோல்டன் டெம்பிள் வந்து நைட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா மெஸ்மரைசிங்கா இருக்கும். அண்ட் மார்னிங்ல போனீங்கன்னா ஃபுல் ஆஃப் ப்ரேயர்ஸ், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா செம்மையா இருக்கும். அண்ட் பில்கிரிம்ஸ் டேக் பாத் அங்க இருக்க குளத்துல வந்து டேக் அ பாத். அது பேர் வந்து அம்ரித் சரோவர், அ சாக்ரட் வாட்டர் பூல் அரவுண்ட் கோல்டன் டெம்பிள். அண்ட் இது இந்த இடத்துல வந்து யார் வேணாலும் எந்த ரிலிஜனை சேர்ந்தவங்க வேணாலும் போய் போலாம் இந்த இடத்துக்கு. ஸோ தட்ஸ் த மெயின் இன்ட்ரெஸ்டிங் திங் இன் திஸ் பிளேஸ். அண்ட் இங்கே இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, வாகா பார்டர் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் பார்டர். இங்கே பரேட் ஆஃப் ட்ரூப்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் காட் இஸ் அ மஸ்ட் வாட்ச் செரிமனி. அவ்வளோ செம்மையாக இருக்கும் இந்த பறையை பார்க்கவே. ஸோ அது மிஸ் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் அது. அடுத்ததா ஷீரடி. ஷீரடி இஸ் அட் ஆக்சுவலி மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த ஷீரடிக்கும் வந்து எல்லா ரிலிஜன், கேஸ்ட், கிரேட் எல்லா எவ்வளோ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே இங்கே அலவுட் இந்த பிளேஸில். ஸோ ஷீரடி சாய்பாபா வழிபடத்துக்கு தினமும் அத்தனை கோடி பக்தர்கள் வராங்க இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கே. இதுதான் ஷீரடி இஸ் ஆக்சுவலி சமாரி ஆஃப் சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணோ தேவி. வைஷ்ணோ தேவி டெம்பிள் இஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி லொகேட்டட் என்ன சொல்றது, டெடிக்கேட்டட் ஃபார் சக்தி. அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி சிச்சுவேட்டட் ஆன் த ஹில்ஸ் ஆஃப் வைஷ்ணோ தேவி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. இந்த அம்மன் மாதா வைஷ்ணோ தேவி அம்மன் வந்து ஒரு குகையில தான் இருக்கா இருக்கு அவங்களோட சிலை. அந்த குகை வந்து அந்த குகை இருக்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5200 feet. அண்ட் இட் இஸ் பிலீவ் தட் அந்த அம்மனே வந்து கூப்பிட்டாதான் வந்து அந்த இடத்துக்கு போக முடியும். ஏன்னா அது கூப்பிடாம நம்மளால அந்த கேவை வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்சிணேஸ்வர் டெம்பிள். இந்த தட்சிணேஸ்வர் டெம்பிள் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் கல்கட்டா. அண்ட் இங்கே தான் வந்து இம்பார்ட்டன்ட் லைஃப் இஸ் of Lord Ramakrishna irukku, who was the head priest in the temple and he is a great devotee of காளிமா. அண்ட் இட் இஸ் பிலீவ் தட் அவர் வந்து காளியம்மனை வந்து நிஜமாலே வந்து அந்த கோவில் உள்ள பார்த்துருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த காளி கோவில் வந்து ரிவர் கங்காவோட கரையில தான் இருக்குன்றாங்க. அண்ட் இந்த டெம்பிள்குள்ளவே 7 சிவன் கோவில்கள் இருக்கு. காளி கோவிலுக்கான மெயின் பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கெல்லாம் போகலாம், போய் ப்ரே பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேதார்நாத். கேதார்நாத் இஸ் அ ஹோலி டவுன். அது எங்கே சுச்சுவேட் ஆயிருக்குன்னா லைக் உத்தரகாண்ட் அண்ட் ருத்ர ஹிமாலயா ரேஞ்ச். இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில், பில்ட் பை அ மேசிவ் ஸ்டோன் அபவுட் சம் 1000 இயர்ஸ் ஆகும். அண்ட் இங்கே வந்து என்ன லார்ட் சிவாக்காக இந்த கோவில், அவர் வந்து ஜோடி லிங்கமாக வந்து இங்கே வழிபடப்படுது. அண்ட் கேதார்நாத் ஜேர்னி இஸ் சச் அ ஸ்கேட் அண்ட் மோஸ்ட் ரிலீஜியஸ் ஜேர்னி இன் ஒன் இண்டிவிஜுவல்ஸ் லைஃப். அண்ட் அந்த கோவிலுக்கு வாசல் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கும். அண்ட் அந்த டெம்பிள் இஸ் ரியலி வெரி ஏன்ஷியன்ட். அடுத்ததா பீச்சஸ் இல்லை, ஃபஸ்ட் வந்து கோவா, அடுத்ததா பீச்சஸ் இல்லை பார்த்தீங்கன்னா குஜராத். ஃபஸ்ட் குஜராத்தில் வந்து நிறைய பீச்சஸ் இருக்குது. அதில் சம் ஆஃப் த மெயின் ஃபேமஸ் பீச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமத்பூர், மாண்ட்வி, சோர்வால், கோப்நாத், மாதவ்பூர், டியூ பீச் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அகமத்பூர் மாண்ட்வியில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மோஸ்ட் ஃபைனஸ்ட் பிரெட்டியஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் பீச்சஸ் இன் குஜராத். அண்ட் அங்கே இருக்க சாண்ட் சீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் அண்ட் வெரி பெர்ஃபெக்ட் ஃபார் ஸ்விம்மிங் அண்ட் அதர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு. டேமன் அண்ட் டியூ பீச் அதுவும் இட்ஸ் லைக் அ பாரடைஸ் ஃபார் அஸ். அங்கே இருக்க விண்டே ரொம்ப லைக் அவ்வளோ சாஃப்டாக, அந்த ஃபீலிங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே போனீங்கன்னா ரொம்ப மைல்ட் விண்ட், ஸோ என்ஜாய் பண்ணலாம் அங்கே ஏரியாவை. அடுத்ததான் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் நார்மஸ் நம்பர் ஆஃப் பீச்சஸ் இல்லஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ். இங்கே இருக்க சம் ஃபேமஸ் பாப்புலர் அண்ட் எக்ஸாட்டிக் பீச்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுஹு பீச், கணபதி புலே பீச், பெசைன் பீச் இதெல்லாம். அண்ட் கொன்கன் கோஸ்டல் பீச்சஸ்லாம் எதாவது ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா தேவகா, அலிபாக், கிஹிம், ஹரிஹரேஸ்வர், காசிட் அண்ட் டபோலி. லைக் காசிட் பீச் இஸ் சச் அ most beautiful beach among all and it is well known for its scenic beauty. And inge konkan area like cuisines is the greater attraction for the tourists all over India land. So anga pona kandipa and cuisines vittadadinga. Adutha paathina Goa. Goa is like it's a land of most exotic beaches in India. Anga nariya tasty cuisines and it has a mixed culture and another lens of coast called you can enjoy all popular water sports like scuba diving, snorkeling and swimming. எல்லாமே இங்க இருக்க எல்லா பீச்சஸ்லும் நம்ம பண்ணலாம். அண்ட் ஒரு சில ஃபேமஸ் பீச்சஸ் அட் கோவா அது என்னன்னா பார்த்தீங்கன்னா பாகா பீச், கலங்கட் பீச், கோண்டாலம் பீச், மஜோர்டா பீச் அண்ட் கோல்வா பீச். இல்ல கலங்கட் பீச் இஸ் மோஸ்ட் பாப்புலர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வார்ம் சேண்ட் அண்ட் சன்பாத். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரிசா. ஒரிசாவில் இருக்க பீச்சஸ் ஆர் ஆக்சுவலி இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் கோல்டன் சேண்ட் அண்ட் ப்ளூ வாட்டர். இங்கே இருக்க ஃபேமஸ் எக்ஸாய்ட் பீச்சஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரி, சந்திப்பூர், கோபால்பூர் பீச், தலாசாரி பீச் அண்ட் பலராம் காடி பீச். இதில் வந்து பூரி அண்ட் சந்திப்பூர் பீச்சஸ் ஆர் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பெஸ்ட், இட் ஆஃபர்ஸ் அ பெஸ்ட் ட்ரைபல் டெஸ்டினேஷன் ஸ்பாட் அண்ட் வி கெட் some incredible tribal handicrafts and we have the Chilika lake boating also over here. So idella anga iruka famous things. And north india pathina it has quite lot more of hill stations. Alla romba enjoy pannalam inga iruka hill stations ellame. Alla first one pathina Sonamarg.
2: Sonamarg is a beautiful hill station. It's actually a great Himalayan glaciers of Kashmir Valley, and it is over an altitude of 2,800 meters in a bank of Nalla Sind and nestled with the great Himalayan peaks.
3: Dalhousie is a famous hill city. இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுலடார் மவுண்டெயின் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் டவுலடார் மவுண்டெயின் ரேஞ்ச் அண்ட் இட் இஸ் சரவுண்டட் கம்ப்ளீட்லி பை ஸ்னோ கேப்டு பீக்ஸ் அண்ட் டல்ஹௌசி தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிஸ்ட்ரிக்ட் சம்பா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இங்கே நிறைய ஃபேவரட் ஸ்பாட்ஸ் ஃபார் டூரிஸ்ட்லாம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் கரிலானு அல்லா டான்கோபி அண்ட் பக்ரோடா ஹில்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்மோரா அல்மோரா இஸ் ஆக்சுவலி சிச்சுவேட்டட் அட் உத்தரகாண்ட் அண்ட் எட்ஜ் ஆஃப் குமாயோன் ஹில்ஸ் ஆஃப் த ஹிமாலயா ரேஞ்ச் அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி சரவுண்டட் பை டென்ஸ் ஃபிர் அண்ட் பைன் ட்ரீஸ் அண்ட் இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னோஃபாலோட கவர் ஆகிருக்கும் ஸ்னோஃபால் வரும் அண்ட் சீசன் ஸ்னோஃபால் சீசன் இட் வில் பி ஃபுல்லி கவர்ட் வித் ஸ்னோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் த கிளைமேட் இஸ் ரியலி பிளசன்ட் அண்ட் கூல் அடுத்தது பார்த்தீங்கன்னா தவாங் தவாங் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் at Arunachal Pradesh is at a high situated at high elevation in the mountainous region and Tawang la vanda winter season la pathina snowfall will be very high and it's the best place for adventurous sports and recreation activities and inga romba famous ana or vishayam enna nu pathina Tawang monastery adukapra innoru or vishayam innoru matha famous ana vishayam anga enna na appdin pathina festivals pristine beauty and frozen lake of Tawang these are the famous things at Tawang. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாவா. லாவா இஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஃபார் அன்எக்ஸ்ப்ளோர்டு டெரைன் கால் நியோரா வேலி நேஷனல் பார்க் இன் டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக் அட் வெஸ்ட் பெங்கால். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லாவா இஸ் த ஒன்லி பிளேஸ் விச் ரிசீவ்ஸ் ஸ்னோஃபால் டியூரிங் விண்டர் சீசன் இங்க டார்ஜிலிங்ல. வேற எங்கேயுமே கிடைக்காது லாவா. அண்ட் இன்னொரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெப்சா ஜாகாட். இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்து விண்டர் சீசன்ல ஸ்னோஃபால் இருக்கும், மற்ற எங்கேயுமே இருக்காது இங்க டார்ஜிலிங்ல. அண்ட் அலாங் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் டார்ஜிலிங் இந்த பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா இந்தியா ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கு. அண்ட் மற்ற இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா அண்ட் அசாம் இங்கெல்லாம் கூட வந்து ஸ்னோஃபால்ஸ் இருக்கும் ஒரு சில சம்டைம்ஸ் இட் கெட் ஸ்னோஃபால்ஸ் இட் ரிசீவ் ஸ்னோஃபால்ஸ் ஜூரிங் த விண்டர் சீசன்.
1: யா இப்போ நம்ம நிறைய நார்த் இந்தியாவை பற்றி பார்த்தோம் பிளேசஸ் பற்றி. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்மால் பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செக்மெண்ட் இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த எபிசோட்ல. அந்த செக்மெண்ட் இஸ் It may be something interesting and different. Till then, stay tuned. This is MOPCRS and you're listening to Traveler's Diary with Mia J. Preeti.
0: Hey darling! நிறைய எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா அம்மா ரொம்ப அழகா இருக்கு. இங்க நம்ம வந்து போன ஞாபகம் ஏதாவது பண்ணலாம்ல? ஆமா நல்லா இருக்கும். இங்க நம்மளோட நேம் இந்த செவத்துல எழுதிடலாம், அது என்னைக்குமே அழியவே அழியாது.
1: ஓகே,
0: என்னம்மா நீங்க இப்படி கெடுக்குறீங்க?
1: சார் போங்க சார், உங்க வேலையை பார்த்துக்கிட்டு

0: தெரியுமா?
1: சுற்றுலா தலங்களை பாதுகாப்போம், இந்தியாவின் பெருமைகளை நிலைநிறுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: ஓகே, இந்த செக்மெண்ட்டில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்தியாவில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் பிளேசஸ் அலைக் அப்ராட், இந்தியாவில் இருக்கிற பிளேசஸ் விச் லுக் லைக் பிளேசஸ் இன் அப்ராட் என்னென்ன அப்படின்னு ஒன்றுன்னா, நம்ம நிறைய பிளேசஸ் இருக்குது, ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட் இஸ் ஷிலாங். ஷிலாங் வந்து என்னன்னு சொன்னால் ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்வாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மெடோஸ் அண்டியூலேட்டிங் மெடோஸ் ரிவர்ஸ் அண்ட் lush extensive grassland. எங்க சுத்தி எங்க பார்த்தாலும் ஃபுல்லா அப்படியே கிராஸ்லாண்டாவே இருக்கும். So it's actually called Scotland of East. அப்புறம் மலானா. மலானா வந்து லிட்டில் கிரீஸ் அப்படின்வாங்க. பிகாஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க பீப்புள் வந்து லோவர் அண்ட் அப்பர் ஹவுஸ் சிஸ்டம் தான் வச்சிருப்பாங்க. They believe that their descendants were Greek soldiers of Alexander. And

இங்க நிறைய ஹீப்ரூ சயின்ஸ் எல்லாம் இருக்கு சொல்றாங்க. அடுத்தது ரான் ஆஃப் கட்ச். ரான் ஆஃப் கட்ச் வந்து மினி போனிவெல் சால்ட் பிளாட்ஸ் அப்படின்றாங்க. இங்க வந்து நைட் டைம்ல ஸ்டார்ஸ் பார்க்க, படுத்த அந்த இடத்துல ஸ்டார்ஸ் பார்க்கலாம், அவ்வளோ அழகா இருக்கும். அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பேண்ட் ஆஃப் நத்திங், எதுவுமே கடை சுத்தி நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அழகான இடம் ரான் ஆஃப் கட்ச். அடுத்தது கோவா. கோவாக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா த ஹிப்பி ஆஃப் த ஹிப்பி பாரடைஸ். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய 60 ஸ்டைல நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் கல்ச்சர். அடுத்தது மும்பை. மும்பை வந்து மியாமி ஃப்ரம் த 80s. 80s இருந்த மியாமி எப்படி இருந்துச்சோ அதே வந்து நீங்க இப்ப இருக்க மும்பையை வந்து பார்க்கலாம். அடுத்தது காஷ்மீர். காஷ்மீரை வந்து இந்தியா சுவிட்சர்லாந்து சித்ரகூட் ஃபால்ஸ். இதை வந்து த நயாகரா ஃபால்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேசிவ் ஃபால்ஸ். அடுத்தது தார் டெசர்ட். இதை இந்தியா சஹாரா டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க, பிகாஸ் இட் ஹாஸ் வைட் ஸ்ப்ரெட் டெசர்ட். எங்க பார்த்தாலும் ஃபுல்லா டெசர்டாவே இருக்கும். இட் ஹாஸ் ஸ்கார்பியான்ஸ், சாண்ட் ஸ்னேக்ஸ். அண்ட் நைட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அழகா ஸ்டார்ஸ், ஸ்கை வில் பி ஸ்டட்டர்ட் வித் ஸ்டார்ஸ். ஸோ அதுவும் நல்லா இருக்கும் பார்க்க. அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து டெசி அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மிஸ்டீரியஸ் வைல்ட் லைஃப் அண்ட் டெக் அண்ட் திக் lush green forest like Amazon எப்படி இருக்கோ அந்த மாதிரி திக் ஃபாரஸ்ட் இருக்கனால இட்ஸ் டெசி அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கூர்க். கூர்க் வந்து ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றாங்க. இட்ஸ் ஆல்சோ இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ஷிலாங். அதே போல கூர்க் இஸ் ஆல்சோ த ஸ்காட்லாண்ட், ஷிலாங் இஸ் ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் கூர்க் இஸ் நோன் ஆஸ் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா பிகாஸ் ஆஃப் சேம் ரீசன், ஃபுல் ஆஃப் கிரீன் மெடோஸ் அண்ட் எங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் கிரீன் மெடோஸ் ஏடா இருக்கும். அடுத்தது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அட் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் இட் இஸ் ஆக்சுவலி நோன் ஆஸ் இந்தியாஸ் ஆன்டிலோப் வேலி பிகாஸ் ஆஃப் இட் சீனிக் பியூட்டி ஆஃப் எக்ஸ்டெண்டட் ஃபிளார் லேண்ட். ஃபுல்லா பூவாவே இருக்கும் அண்ட் இட் ஆக்சுவலி லுக்ஸ் லைக் ஆன்டிலோப் வேலி. அடுத்த டாபிக் எதை பத்தி பார்க்க போனா, பிளேசஸ் look spectacular even at night in India. என்னன்னு பாத்தீங்கன்னா, first is Harmandir Sahib or Golden Temple. அம்ரித்சர்ல இருக்க கோல்டன் டெம்பிள் அது நைட்ல பார்க்கவே அவ்வளோ அழகா, அந்த எல்லோ லைட்ஸ் லிட் பண்ணி சுத்தி அந்த நைட் டைம்ல அங்க மட்டும் எல்லோ கலர்ல பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ பிளீஸ் டோன்ட் மிஸ் தட். அண்ட் அடுத்தது தாஜ்மஹால், அதுக்கப்புறம் லோட்டஸ் டெம்பிள் அட் டெல்லி அண்ட் கேட்வே ஆஃப் இந்தியா அட் மும்பை. அடுத்தது அம்பா விலாஸ் பேலஸ் அட் மைசூர். இங்க வந்து மோர் தேன் 1 lakh லைட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் புத்தா ஸ்டாச்சு, இட் இஸ் அட் ஹுசைன் சாகர் லேக் ஹைதராபாத்ல இருக்கு. அதுக்கப்புறம் நீர்மஹால் திரிபுரால இருக்கு, நீர்மஹால். ஜெய்சல்மர் ஃபோர்ட் அட் ராஜஸ்தான். நெக்ஸ்ட் சிக்மங்களூர் அட் கர்நாடகா. அங்க வந்து லைக் பிளான்டேஷன்ஸ் மாதிரி இருக்கும். அங்க நைட் டின்னர் சாப்பிடுறது ஸ்பெஷல் திங், தனியா ரொமான்டிக்கா இருக்கும் சீரியஸ்லி. அண்ட் இட் வில் பி சரவுண்டட் பை பிளான்டேஷன், சிக்மங்களூர் பிளான்டேஷன் அண்ட் லைட்ஸ் லைக் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பார்க்கவே. நெக்ஸ்ட் கோல்கொண்டா ஃபோர்ட் ஹைதராபாத். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட் அட் ஹைதராபாத். இங்க வந்து ஆன் வீக்டேஸ் எக்ஸப்ட் ஆன் மண்டே எல்லா நாளும் வந்து 7 to 8 லைட் ஷோ நடத்துறாங்க, ஷோயிங் த பாஸ்ட் ஆஃப் தட் ஃபோர்ட். அதுக்கப்புறம் அலப்பே ஹவுஸ் போட் கேரளா. இங்க வந்து 900 kilometer ஸ்ட்ரெச் வந்து ஃபுல்லா தண்ணி தான், 900 meters கிலோமீட்டர்ஸ் நாட் மீட்டர்ஸ், 900 kilometers ஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் ஹர்கி பௌரி ஹரித்வார். இங்கதான் வந்து கங்கா வந்து காட்ஸ்ல இருந்து பிளெயின்ஸ்க்கு வருது இந்த இடத்துலதான். நெக்ஸ்ட் அம்பேத்கர் மெமோரியல் பார்க் அட் லக்னோ. இட் வாஸ் ஆக்சுவலி பில்ட் பை பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அங்க ரூல் பண்ணிட்டு இருக்க டைம்ல பில்ட் பண்ணாங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் பை ரெட் சாண்ட் ஸ்டோன் விச் வாஸ் ப்ராட் ஃப்ரம் ராஜஸ்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவா

0: Mahal at Jaipur. Next is Red Fort. Next Brindavan Gardens at Mysore. அங்க ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டைன் கூட இருக்கு, சூப்பரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மெரைன் டிரைவ் மும்பை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நஹவ்கார் ஃபோர்ட் ஜெய்ப்பூர். அடுத்த டாபிக் என்ன எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் அன்யூஷுவல் திங்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. அதில் ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயோங் அசாமில் இருக்கு. மயோங் வந்து மரிகயான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அசாமில் இருக்கு, பேங்க் ஆஃப் ரிவர் பிரம்மபுத்ரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்கெலிட்டன் லேக் ஆஃப் ரூப்கண்ட். இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் அட் ஹிமாலயாஸ் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 5,029 மீட்டர்ஸ் உத்தரகாண்டில் இருக்கு. இந்த மிஸ்ட்ரி லேக் எதுக்கு ஃபேமஸ் பண்ணா, இட் ஹாஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ் அட் எட்ஜ் ஆஃப் த லேக். அண்ட் இட் இஸ் அ பாப்புலர் ட்ரெக்கிங் டெஸ்டினேஷன் கூட. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளீனஸ்ட் வில்லேஜ் மாலிங்னாங் அட் மேகாலயா. இந்த மாலிங்னாங் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லொக்கேட்டட் அட் ஈஸ்ட் காசி ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மேகாலயா ஸ்டேட். அண்ட் இந்த இடமே வந்து அவ்வளோ கிளீனாக இருக்குமா, அண்ட் இட் வாஸ் டிஸ்கவர் இந்தியாவால் கிளீனஸ்ட் பிளேஸ் இன் ஏஷியா அப்படின்னு சொல்லி 2003 டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் கிளீனஸ்ட் இன் இந்தியான்னு சொல்லி 2005 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸ. அண்ட் அடுத்தது மேக்னட் ஹில்ஸ். மேக்னட் ஹில்ஸ் இதை வந்து கிராவிட்டி ஹில்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் ஆன் லே கார்கில் ஸ்ரீநகர் நேஷனல் ஹைவே நியர் லே இன் லடாக். இங்க வந்து எல்லா டொமஸ்டிக் டூரிஸ்டும் வந்து அவங்க வண்டியை நிறுத்திட்டு அண்ட் தே செக் தட் கிராவிட்டி பவர் அந்த இடத்துல. அண்ட் இன்னொரு விஷயம், லேண்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ் ஷேட்பால் மகாராஷ்டிரால இருக்கு. இந்த வில்லேஜ்ல, இந்த வில்லேஜ் இஸ் இன் சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த வில்லேஜ்ல எல்லா ஒரு ஒரு வீட்லயுமே வந்து தே ஹேஸ் அ ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் லைவ் கோப்ராஸ் ஆன் தேர் ராப்டர்ஸ், சீலிங்ல இருக்கிற ஆக்டர்ஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒரு பாம்பு கடி கூட இருந்ததில்ல அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லப்படுது. ஹேங்கிங் பில்லர் ஆஃப் லெபாக்ஷி இஸ் ஒன் ஆஃப் த மிஸ்டீரியஸ் பிளேசஸ் இன் இந்தியா டு விசிட். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்லர்ஸ் வந்து கிரவுண்ட்ல இருக்காது, பட் தே ஆக்சுவலி ரெஸ்ட் ஆன் த ரூஃப். Lepakshi is a small village. It is at Anandpur district of Andhra Pradesh, and it has many other attractions such as Nandi Bull, multi-hooded serpent nag, apart paintings of Vijayanagar king and Kannada inscriptions. And innon pathina Cherrapunji la iruka living root bridges. It is a double decker living root bridge in Meghalaya state of northeast India. Inga enna pathina idu vande inna enna solvanga, bridge of the rubber tree அப்படினு சொல்வாங்க. அடுத்து the great banyan tree in the Indian botanic garden or commonly known as Calcutta botanical garden. And in the banyan tree da vandu is the widest tree in the world itself. And the other one is Loktak lake is the largest freshwater lake in northeast India, and it is famous for its floating pumdis. And Kabul Lamjao is the only floating national park in the world. It is the only floating national park. And even in the ancient lake vandu plays important role for those people at Manipur for the rural fishermen, for the livelihood of rural fishermen. And it is a home for endangered sangai or Manipur brow antler deer. And the other one is Chandipur hide and seek beach. The Chandipur beach vandu pathingana suddenly vandu disappear aidum, beach sea vandu disappear aidum. And it is located at Baleshwar district of Odisha.
1: Yeah, ipo nambu north india south india ida patti nariya paathom first episodes la. So nambu oda next episode la inno nariya vyathasamana topics patti paakalam, nariya therinjikalam. Till then stay tuned. ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். This is MOPCRS 107.8 FM. You are listening to Traveler's Diary with me, RJ Preet.
2: Dude, you want this chocolate?
3: Yeah, I'd like one. Thanks.
2: Dude, what are you doing? This is my car. Don't litter it.
3: Dude, what are you doing? This is my nation. When you can litter my nation, I can litter your car, okay?
2: If it is your house, you keep it neat. If it is your car, you keep it neat. But isn't it also your nation? You need to keep it neat.

0: Our show, Traveler's Diary, you're listening to MOPCRS 107.8 FM with me, RJ Preeti. So, last two episodes, we have many places, North India, South India, and India, we have many places, we have many different things to discuss. So, now, last final overview. Like நம்ம டிராவல் இந்தியாவில் டிராவல் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணலாம், என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். டாக் டு ஆஸ் மெனி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆஸ் யூ கேன். நீங்கள் வந்து பழகாதவங்கக்கிட்ட பேச பேச தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் இங்கே. அண்ட் இந்தியாவில் பண்ண எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் யோர் ஏர்லி ஸோ ஸ்வீட். ஸோ நீங்கள் ஈஸியாக எல்லாருக்குரியும் நல்லா மிங்கிள் ஆகிடலாம். அண்ட் ட்ராவல் அப்போது ஏதாவது சம்திங் ரொம்ப க்ரேஸியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அந்த ஒரு ட்ரிப்பை வந்து உங்களால் லைஃப் டைமுக்கு மறக்கவே முடியாது. யூ வில் பி ஸோ என்ன சொல்கிறது, அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு மொமெண்ட்டும் அதை பற்றி, ஓ நம்ம இங்கே போகணும், இந்த இடத்துக்கு போகணும், நான் இந்த மாதிரிலாம் பண்ணும் அந்த மாதிரி யோசிக்க முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் உங்கள் ட்ராவல் அப்போது யூ ட்ரை டு ஸ்பீக் தட் லோக்கல் லாங்குவேஜ். அந்த லோக்கல் லாங்குவேஜை கற்றுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அது ஒன்றும் லாங்குவேஜை கற்றுக்கிறது ஒன்றும் ஒரு தப்பான விஷயம் இல்லை. நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குனா நல்லது இல்லையா? ஸோ அங்கே எங்கே போகிறீங்களோ அந்த இடத்தோட லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா இட் வில் பி ரியலி செம்மையாக இருக்கும் அது. அப்புறம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை தவிர்த்து வேறு மற்ற இடங்களுக்கு கூட போங்க. ஸோ அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களோட ட்ராவல் அப்போ இன்னொரு உங்களோட கம்பெனியை ட்ராவல் கம்பெனியனா உங்களுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக யார் யோசிக்கிறாங்களோ அவங்களோட நீங்கள் அக்கம்பெனி ஆகிட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக உங்களால் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ அ குட் பெட்டர் செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லைஃப் லாங் மெமரிஸ் அது. நீங்கள் எப்போ எடுத்து அந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் வா இந்த இடத்துக்கு போகணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், இதை எவ்வளோ என்ஜாய் பண்ண இடம், இந்த இடத்துல இந்த இடம் எவ்வளோ அழகான ஒரு இடம், அந்த மாதிரி செல்ஃபீஸ் இல்லை ஓகேவா, ஒன்லி ஃபோட்டோஸ் நான் சொல்கிறது, நோ செல்ஃபீஸ். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் அந்தந்த ஏரியாக்குன்ட்டு ஸ்பெஷல் ஃபுட்ஸ் குசைன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் போகும்போது டேஸ்ட் பண்ணலாம். யூ கேன் டேஸ்ட் தோஸ் ஃப்ளேவர்ஸ் அண்ட் என்ஜாய் தட் அண்ட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. அண்ட் ட்ராவல் அப்போ யூ டூ சம்திங் தட் இஸ் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கெலாம் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இல்லை நான் சொல்கிறது, சம்திங் த்ரில்லிங்காக ஏதாவது பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, உங்களோட மெமரிஸ் தானே, என்ஜாய் பண்ணலாம் அதையும் நீங்கள் ஃப்யூச்சரில் எப்பயாவது யோசிக்கும் போது. வேறு என்னெல்லாம் ட்ராவலில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது மொனாஸ்ட்ரீஸ் போயிட்டு யூ கேன் பி டே ஃபார் சம் டேஸ். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல. ஸோ இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ அ குட் மெமரிஸ் ஓட. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். ஸோ அந்த எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே ஒரு லோக்கல் ஃபெஸ்டிவல்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள். நிறைய கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கலாம், வித்தியாசமான ஆளுங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லலாம். அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ பெட்டர் அண்ட் செமையான மெமரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் நாம் நிறைய விஷயம் பார்த்துட்டோம் இல்லையா இந்த எபிசோட்ஸில். ஸோ இதோட நான் வந்து என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஸோ யூ ஆர் லிசனிங் டு MOPCRS 107.8 FM வித் மீ ஆர்ஜே பிரீத்தி. ஸோ நான் இதோட மூட்டை கட்டு போகிறேன், இதுக்கப்புறம் நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். பை பாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளைய குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.
1: குடிக்காம இருக்க முடியலையே, சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே, ஐயோ என்னத்த செய்யறது.
0: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி, இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே ராசா சிகரெட்ட குடிக்காதே.
1: குடிக்கலையா இனிமே, குடிக்கலையா நிலைக்கணுமையா, உயிரே நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா, குடும்பம் பொழைக்கணுமையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ராஜினியா, ஹே மைத்தனே, பையன் அலங்காரத்துல எங்க போயிருக்கா?
1: குயிக்க போயிருக்கா. ரசனே, ஓ ரசனே, ஓ ரசனே,
2: தூரமா
1: சீக்கிரம் வா. இம்புட் நேரம் தலை கூசினுங்கிறிய, காசல் வந்தா என்ன பண்றது? தலை தோட்டின்னு உங்க அப்பா கூப்பிடறவன்.
3: எங்கம்மா புருஷன்?
1: கூப்பிடற சாமியா,
3: நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க. மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். காடை இருக்குமாப்பா? ஆமாண்டா, அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க, தங்க மாட்டாங்க. அதனால 10 காடையும் 5 கவுதாரியும் உடனே கொண்டு வந்து
0: கொடுத்துரு.
3: மறந்துடாதடா சக்கரை,
0: விட்டு குடுத்துருக்கல, மறந்துருவனே. காலிம்பா பாடி ஆழ்ந்துட்டம்மா, காலையில பாய்க்கன்னியா சீக்கிரம் காஜி
1: காசுடா
0: பணம் குத்திக்கிறாரு, காவுதாரி பிடிக்கிற காட்டுக்கு போனோம். ஜரட்சி வரைகிற காட்டுக்கு போவோம்,
2: ஸ்கூல் டைம் நான் போகணும்.
0: காடு கவுதாரி பிடிக்கிறதுக்கு காட்டுக்கு போனோம். பேசுறேன் ஐயா பணம் குத்துக்கிறாரு, ஸ்கூலுக்கு போக வேணாம், இன்னைக்கு லீவு போடு.
2: இன்னைக்கு பட்ஜெட் இருக்குது, நான் போகணும்.
1: போயிட்டானே.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாரா ஒருத்தர் வர சொல்லாரு, யாரா ஒருத்தர் எங்க கூட வர.
1: கும்பிடுறேன் சாமி.
2: இந்த கூட வந்தவங்களா இருக்காங்க?
1: வெளியில உட்கார்ந்து இருக்காங்க சாமி.
2: தலையில பலமா அடிபட்டு இருக்கு, டாக்டர்கள் முடிஞ்ச அளவு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்களா யாருமே காலையில இருந்து சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன், முதல்ல போய் சாப்பிட்டு வந்துருங்க.
1: சாமியோ என் புள்ள கண்ணு திறக்காம பச்சை தண்ணி கூட பல்ல விடாது. சாமியோ
2: நீங்க இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க.
0: இன்ஸ்பெக்டர் வாங்க.

0: ஒன்னு சொல்ல முடியும்.
1: உங்களைத்தான் சாமி கடவுள் மாதிரி நம்புறோம்.
0: நீங்க யாரு?
1: நான் தான் சாமி, எங்க நரிக்குறவங்க சங்கத்து தலைவர்.
0: சரி, எல்லாரும் என் ரூம்க்கு வாங்க, அங்க போய் பேசலாம். வாங்க உட்காருங்க.
2: சொன்ன
0: உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு.
1: போய் பார்த்து வந்து
0: வாடு கொண்டு வந்திருப்பாங்க. சரி, நீங்க போங்க, நானும் வரேன்.

0: casa. Pobre.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு உங்க மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு ஒளி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதன இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியா சொல்லுங்க. சிஸ்டர் லாஸ்ட் வீக் இன்னும் ஒரு டோஸ் 40 மில்லிகிராம் கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கரை இம்புட்டி யோசனா, எனக்கு இன்னும் டாக்டர் சாமி சொல்றது சரியா தான்படுது.
3: சாமி கிட்ட வேண்டி இருக்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ள தானே மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாடுறது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போகுது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு புட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போகுது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். ஊசிரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம்னு தானே சொல்றோம். ஆனா ஓம் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெற்றதாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு. மனுஷனுக்கு உபயோகமா இருக்க, அதே மாதிரி மனுஷன் சேர்த்த பிறகும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கு சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒண்ணு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டர் கணிப்பை ரெடி பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
4: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
5: என்ன சக்கர நீ இன்னும் போல?
6: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
5: என்னது?
6: நீங்க சாப்பிட்ட கொடுத்த துட்டு, இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் புள்ள செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
7: ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன்
8: என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள், நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை
9: வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் ஒரு நாளைக்கு வந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேங்க, பயங்கர கூட்டம். அந்த கடைசி சீட்ல ஃபுல்லும் ஜென்ஸ் தான் உட்காந்துருந்தாங்க. அதுல வந்து வயசான பெண்கள் நின்றுட்டு இருந்தாங்க, கர்ப்பிணி பெண்கள் நின்றுட்டு இருந்தாங்க, இளம் மாணவிகள் நின்றுட்டு இருந்தாங்க, நடுத்தர ரொம்ப கஷ்டப்பட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து அப்படி ரொம்ப களைப்ப பெண்கள் நின்றுட்டு இருந்தாங்க. பல பேர் வந்து கேட்டாங்க ஆண்கள் கிட்ட, இது மகளிர்னு போர்டு போட்டிருக்கே ஏன் ஏஞ்சிக்க கூடாதா அப்படின்னு. ஒருத்தரும் எந்திரிக்கவே இல்லை. இன்னும் கூட பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறது எந்திரிக்காம விட்டதோட நிறைய பேர் வந்து கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன கிண்டல் பண்ணாங்கன்னா, வந்துடுவாங்க உரிமைன்னு சொல்லிட்டு மட்டும், ஆனா வந்து 30% வந்து உரிமை கேட்கிறாங்க. ஏன் நின்றுட்டு வர வேண்டிதானே, இல்ல ஆட்டோல வர வேண்டிதானே அப்படின்னு. இன்ஃபேக்ட் அது வந்து கண்டக்டர் கூட சப்போர்ட் பண்ணாரு, அது வந்து லேடிஸ் சீட்டுப்பா காலி பண்ணி விடுங்க அப்படின்னு. ஆனா அவங்க ஏந்திரிக்கவே இல்லை. கடைசியில பெண்கள் வந்து எவ்வளவு நேரம் சண்டை போடுவாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இந்த மாதிரி பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பெண்களோட உரிமைகள் மீறவே படுது. நம்ம வந்து ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில எத்தனையோ பெண்களுடைய பல விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாறாங்க. அப்புறம் வந்து படித்த பெண்கள் கூட வந்து பல விதமான பிரச்சனைகள் ஆளாறாங்க. அவங்களோட உரிமைகள் நல்லாவே மீறப்படுது. ஏன் வெளியில போனோம், வீட்டிலேயே பாருங்க, சொத்துரிமை பல இடங்கள்ல பெண்களுக்கு மறுக்கப்படுது, கல்வி உரிமை பெண்களுக்கு மறுக்கப்படுது. ஸோ முதல்ல வந்து பெண்களுக்கு பெண்களுடைய உரிமை என்ன அப்படிங்கறது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த பெண் அந்த உரிமைகள் எந்தெந்த மாதிரி சமுதாயத்துல மீறப்படுது அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி மீறப்படும் பட்சத்துல அவங்க என்ன மாதிரி வந்து சமுதாயத்துல யார தொடர்பு கொண்டு அந்த அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகாம அதுல இருந்து மீண்டு வரணும், இந்த மூணு விஷயமுமே பெண்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, குறிப்பா நம்மளுடைய நேர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கலந்துரையாடலுக்கு வந்திருக்கிறவங்க வந்து ஜீவஜோதி பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம். இந்த இயக்கத்துல வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க உரிமையை பத்தி விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துறதோட எந்தெந்த இடத்துல உரிமை மீறல்கள் நடக்குதோ அங்க போய் அவங்களுக்காக போராடி பல வெற்றிகளை வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு வராங்க. ஒரு விஷயம் நம்ம வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கணுங்க, இந்த உரிமை வந்து அதுவா வரணும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அது வந்து அது வரப்போட்டு வரட்டும் அப்படின்னு விடக்கூடாது. அது வராட்டி பரவாயில்லன்னு நம்ம விடக்கூடாது. ஏன்னா அதுக்கு நமக்கு எல்லா விதத்திலையும் உரிமை இருக்கு, அது போராடிதான் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. கூடிய விரைவில் சமுதாயத்துல பெண்களுக்கு எல்லா விதத்திலையும் உரிமை வருங்கிற நம்பிக்கையோடு நம்ம இந்த பேட்டியை தொடங்குவோம். வணக்கம் மேடம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: வணக்கம் மேடம், என் பேர் கே ஹேமலதா.
9: மேடம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
10: வணக்கம் மேடம், நான் என் பேர் வந்து மாலா.
9: சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
11: எல்லாருக்கும் வணக்கம், என்னுடைய பெயர் வந்து அல்போன்ஸ். ஜீவஜோதி பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகின்றேன்.
9: சார், இந்த மாதிரி வந்து பெண்களுடைய உரிமையை பாதுகாக்கணும், அதுக்காக ஒரு இயக்கம் தொடங்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் வந்து யாருக்கு வந்தது, எப்படி வந்தது, எதனால வந்தது?
10: பெண்கள் வந்து சமுதாயத்தில் நிறைய அளவில் பாதிக்கப்படுறாங்க. எல்லா விதத்திலையும் பெண்கள் இந்த சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. மாதர் போற்றும் மாந்தரை போற்றுவோம், மாதராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்றெல்லாம் கவிஞர் பாடியிருக்காங்க. ஏன்னா நம்முடைய
9: தாய்ண்ட அளவுல தான் இருக்கு இல்லையா.
10: ஆமா, நம்முடைய நாட்டையே வந்து தாய் திருநாடுன்னு தான் சொல்றோம், கண்டி தந்தை திருநாடுன்னு நாம் சொல்றது கிடையாது. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, காவிரி பொன்னி வைகைன்னு பெண்களுடைய பெயர்களை தான் நதிகளுக்கு கூட பெயரிட்டு அழைச்சி வருகிறோம்.
9: பேரு வந்து வைக்கிறாங்க, ஆனா அந்த ஆறுல தான் அசுத்தமும் செய்யறாங்க.
10: ஆமா,
4: அதனால ஆரம்பிச்சது
10: பெண்கள் வந்து இப்படியெல்லாம் பெண்களை வந்து உயர்த்தி இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய நாட்டுல வந்து பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது எவ்வளவு சொல்லக்கூடிய ஒரு பெரிய வருத்தமா தான் இருக்கு, மன வருத்தமா. அதனால எங்களுடைய இயக்குனர் ஐயா அவர்கள் வந்து திரு சூசைராஜ் ஐயா அவர்கள் பெண்கள் இயக்க பாதுகாப்பு உரிமை பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு பெண்களுடைய உரிமைகள் பாதுகாப்புகள் என்னென்ன, அந்த உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக பெண்கள் வந்து எல்லா விதத்திலையும் பயனடையணும். குறிப்பிட்டு சொல்லப்போனா குடும்பத்தில இருந்தே பெண்கள் வந்து வன்முறைகளால பாதிக்கப்படுறாங்க. அந்த குடும்ப அளவிலிருந்தே பெண்கள் வந்து உரிமைகள் அவர்களுக்கு பறிக்கப்படக்கூடாது. பெண்கள் வந்து எல்லா விதத்திலையும், பொருளாதார ரீதியிலும், குடும்ப ரீதியிலும், சமுதாய ரீதியிலும், கல்வி ரீதியிலும், எல்லா ரீதியிலும் பெண்கள் வந்து அதிகமா முன்னேற்ற செய்யணும், பெண்களை முன்னேற வைக்கணும்ன்ற ஒரே ஒரு உயரிய உன்னத நோக்கத்தோடு இந்த பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தை என்னுடைய இயக்குனர் ஐயா அவர்கள் தொடக்கி வைத்தார்.
9: சரி மேடம், இப்போ வந்து உங்களுடைய பார்வையில் நீங்க நிறைய இடங்களுக்கு போய் வந்து விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துறீங்க. சமுதாயத்தில் முதல்ல எடுத்துப்போம், சமுதாயத்தில் வந்து எந்தெந்த வகையில் வந்து பெண்கள் வந்து உரிமை மீறப்படுது?
4: அரசியல்ல மீறப்படுகிறது, சம இது இடம் யாருக்கும் கொடுக்கப்படுறது இல்லை பெண்களுக்கு. இந்த அதை வலியுறுத்தி நாங்கள் போன மார்ச் 25ஆம் தேதி நாங்கள் ஒரு மனித சங்கிலி நடத்தணும். நாங்கள் பெண்கள் இயக்கங்கள் சேர்ந்து இந்த சம உரிமை வலியுறுத்தி இயக்கம்.
9: ஆனா அரசியல பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து நிறையவே இப்ப ஈடுபடுறாங்களே, நிறைய வந்து இப்ப வந்து அமைச்சர்கள் எல்லாம் கூட நிறைய வந்து இப்போ கலந்து நிறைய அமைச்சர்களுக்கு வந்து பதவி வந்து கூட பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய கிராமங்கள்ல கவுன்சிலர்ஸா வந்து பெண்கள் இருக்காங்க. நல்ல முன்னேற்றம் தானே வந்துட்டு இருக்கு.
10: கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது பெண்கள், குறிப்பா கல்வி உரிமை தான் பெண்களுக்கு. நகரங்கள்ல விட்டுருங்க, கிராமங்கள்ல வந்து பெண்கள் நிச்சயமா நூற்றுக்கு 90% பெண்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது. ஒரு பெண் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாண்டறது கூட கஷ்டம் இந்த காலத்துல. அப்படி கிராமங்கள்ல வந்து பெண்கள் வந்து முன்னேற்றுக்கு வரணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த இயக்கங்கள் மூலமாக வந்து சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பெண்களுக்கு வந்து இதெல்லாம் அமைஞ்சு பெண்கள் வந்து வெளியே வந்து சமுதாயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் அப்படின்றத. கல்வி உரிமை நிச்சயமா மறுக்கப்படுகிறது சமுதாயத்துல.
9: அப்புறம் எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஏன்னா இப்ப நிறைய மாநகராட்சி பள்ளிகள்ல பெண்கள் வந்து நல்லா அதிக அளவுல சாதிச்சுட்டு வராங்க. நிறைய இடங்கள்ல வந்து பெண்களுக்கு வந்து சீட்ல வந்து முன்னுரிமை கொடுக்கறாங்க. சோ எப்படி மீறப்படுது அப்படின்னா அதை கொஞ்சம் டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா உங்களால?
4: ஒரு சில இடத்துல தான் மேடம் இது நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. குறிப்பா நீங்க பாக்க போனீங்கன்னா ஏழை மக்கள் வந்து ஒரு 10th வரைக்கும் தான் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்க படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது. ஒரு திருமணம் செஞ்சு வந்து அவங்க படிப்பை வந்து பாதிலேயே நிறுத்திடுறாங்க. இது படிப்பை தொடரணும்னு அந்த பெண்ணே நினைச்சா கூட அவங்கள தொடர விடுறது கிடையாது. இதுவும் ஒரு குடும்ப வன்முறை. இதுதான் இவங்களும்
9: இது வந்து வீரல் அப்படிங்கறதோட இது வந்து ஒரு குடும்ப சூழல் அப்படின்னு சொல்லலாம் இல்லீங்களா? இது வந்து எந்த வகையில வந்து இப்ப ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஒரு ஆண் குழந்தை இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா படிக்கும் பட்சத்துல மேல படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா கூட அந்த பெண் குழந்தை வந்து பெண் அப்படிங்கிற காரணத்தினால மேல் படிப்பு படிக்காத உன கல்யாணம் பண்ணிடு, இல்ல வீட்டு வேலைக்காக வந்து உன வந்து வீட்டுல வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பெண் உரிமையும் மீறப்படுது இல்லீங்களா? அதைதான் நம்ம வீட்டுல வந்து எப்படி
10: மீறப்படுகிறது
9: கல்வி வந்து கொடுக்கற உரிமை வந்து பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அது வந்து ஒரே ஒரு வீட்டுல ஒரு ஆண் பெண் ரெண்டு குழந்தைகள் இருந்தாலும் அந்த இது வந்து மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து இந்த பெற்றோர்களுக்கு நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் இல்லையா?
10: ஆமாங்க.
9: எந்த மாதிரி உங்க இயக்கம் அதுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்குறீங்க?
10: பெண் குழந்தைகள் இருக்கிற ஏன்னா பேசிக்கலி இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறதுன்றது நீங்க குடும்ப சூழல்னு சொல்றீங்க, அதுங்க வந்து ஒத்துக்கிற அளவுல இல்ல. ஏன்னா பெண் வந்து கருக்கொலை சிசு கொலை எல்லாம் இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு. பெண் குழந்தைன்னு தெரிஞ்சாலே அதை கருவிலேயே சிசுலயே அழிக்கிற காலம் நடந்துகிட்டே இப்போ அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. பெண் கருக்கொலை பெண் சிசு கொலை எல்லாம் அதிகமா வந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது பெண் வந்து கருவிலேயே அழிக்கப்படுறான்னா அவர் ஒரு இழிவான பொருளா தான் வந்து சமுதாயம் பாத்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தாலும் சமுதாய அளவுல கண்ணோட்டத்துல பார்க்கும்பொழுதும் பெண்கள் வந்து அதிகமான கல்வி உரிமை மறுக்கப்படுகிறதா தான் தோன்றுது. ஏன்னா ஒரு ஒரே குடும்பத்துல கூட ஒரு ஆண் வந்து நல்ல வக்கீல் டாக்டர் என்ஜினியர் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கான். பெண் பாத்தீங்கன்னா 10th தான் படிச்சேன் அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பெற்றோர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கற வகையில எங்களுடைய சுய உதவி குழுக்கள்ல ட்ரைனிங் வச்சு அவங்களுக்கு அதன் மூலமா பெண் குழந்தைகளுக்கு உரிமைகள் முக்கியமா கல்வி உரிமை மீறக்கூடாது மறுக்கப்படுக்க கல்வியை வந்து பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும். பெண் ஆண் பிள்ளைக்கு எந்த அளவுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கே பெண் பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு அவேர்னஸ் வந்து நாங்க கொடுத்துட்டு வரோம் மேடம்.
9: ஆமா, நீங்க சொன்ன மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வந்து சில வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க உணவுல கூட பாரபட்சம் இருக்கும். அது இது வந்து வளர்ந்த இப்போ நகரங்கள்ல இல்லைன்னா கூட கிராமங்கள்ல வந்து பையன்தானே அவங்க வந்து வெளியில போறாங்க நிறைய வந்து சாப்பாடு இருக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தை வீட்டுல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தைங்களுக்கு வந்து அந்த உணவு வந்து மறுக்கப்படுறது இருக்கு அப்படின்னு. பெற்றோருக்கு வந்து எல்லா குழந்தைகளும் ஒண்ணுதான் அப்படின்னு இருந்தா கூட குடும்ப அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வறுமை காரணமாக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாரு
4: நகரத்துல கூட அது இருக்கு மேடம். நிறைய விஷயம் ஆண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உணவு வகையிலன்னு இல்ல துணி வகையில கூட ஆணுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் துணி எடுத்தாக்கா பெண்ணுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் துணி எடுக்கிறாங்க. உனக்கு என்னத்துக்கு நீ அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு தானே, உனக்கு இந்த அளவுல போதும், உனக்கு எதுக்கு நான் அதிக செலவு பண்ணணும்? பாதிக்கப்பட்ட பெண்களே எங்க இயக்கத்திலேயே கூட இருக்காங்க. அவங்களுடைய தாயார கூட இந்த மாதிரி செய்யறாங்க. ஆண் பிள்ளைனா ஒரு முட்டையும் பெண் பிள்ளைனா வெறும் காய் வச்சு சாப்பாடு போறதும் எங்க இயக்கத்துல இருக்க பெண்கள் கூட அந்த மாதிரி சொல்லி நாங்க அவங்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கோம். ஆணும் பெண்ணு இயக்கத்துல இருக்க பெண்களே இப்படி பண்ணா எப்படி, நீங்களே வந்து வளர்ச்சி அடையாம நீங்க போய் அடுத்த பெண்களுக்கு எப்படி நீங்க இதை எடுத்து சொல்ல முடியும்? நீங்களே முதல்ல மாறணும்னு சொல்லி நாங்களே எவ்வளவு அவங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கோம்.
10: நீங்க சொன்ன உணவு விஷயமா
4: நடத்தணும். நீங்க
10: உணவு விஷயத்துல எடுத்துக்கணும்னா அதுக்கும் நாங்க அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம். ஆண் பிள்ளைகளுக்கு ஏன் சத்து அதிகமா இருக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு குறைவா கொடுக்கும் பொழுது சத்துக்கள் கம்மியா இருக்கும். ஆனா மெச்சூர்டாய் அவங்க ஒரு கல்யாண ஸ்டேஜ் ஒரு குழந்தை பேரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் எல்லாம் வரும்பொழுது நாம் தாயார்கள் பெற்றோர்கள் கொடுக்கற அந்த ஒரு சத்துணை தான் பிள்ளைங்களுக்கு
9: கண்டிப்பா.
10: நிச்சயமா வந்து கணவர் வீட்டுல அதை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சத்தாதான் மனைவி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தாய் தகப்பன் எந்த அளவுல நம்ம பெண் பிள்ளைகளை வளர்க்கிறோமோ அவர்கள் எந்த அளவுக்கு ஊட்டச்சு உள்ள பிள்ளைகளா இருக்கிறார்களோ சமுதாயத்தில் அந்த அளவுக்கு வந்து வியாதிகள் தடுக்கப்படும். மருத்துவமனைகள் பெண்கள் தான் இப்போ அதிக அளவில் கருப்பை கோளாறு உடல் ரீதியான கோளாறு மன ரீதியான கோளாறு எல்லா வகை வகையில பெண்கள் வந்து எதை சொல்ல வரீங்க, அடிப்படையான உணவு பழக்க வழக்கங்கள்னாலதான் இப்போ பெண்கள், அதுக்கும் நாங்க வந்து பெற்றோர்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு வரோம்.
9: கண்டிப்பா ரத்த சோகை நோய் கூட வந்து பெண்களுக்கு தான் அதிகமா தாக்கும், குறிப்பா வந்து இந்த 18 வளர் இளம் பருவத்தில் அனிமியா. அப்ப வந்து அது வந்து ஏன் அப்படின்னா ப்ராப்பர் வந்து அந்த இரும்பு சத்தோ இல்ல வந்து
10: சிவப்பு அணுக்கள் வந்து குறைவா இருக்கிறதுனால.
9: இப்போ இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்றதுனால அந்த தாயே ஒரு பாரபட்சம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து பெண்ணுக்கு வந்து வளரும் போதே வந்துடுது. ஏதோ நம்ம வந்து செகண்ட் சிட்டிசன், அதாவது நம்ம வந்து அந்த
10: இரண்டாம் பட்சம்
9: அப்படிங்கிற வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில அந்த பெண் வந்து லேபிள், அதாவது ஒரு முத்திரை குத்தப்பட்டிருந்தது அவங்களுடைய மனதிலேயே இல்லைங்களா. அப்ப அந்த பெண்களையும் அதாவது வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற மாதிரி 1வதுலயே இருந்தே கூட நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போறப்பயே கூட நம்ம வந்து அந்த மைண்ட் அந்த குழந்தை ஆண் பெண் சமம், எல்லா உரிமை ஆணுக்குள்ள எல்லா உரிமையும் பெண்ணுக்கும் இருக்கு அப்படிங்கிற வகையில நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாடத்தை வளர்ப்பு அதாவது தகவல்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வரோம். இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாட புக்ல வந்து கூட இப்ப மாற்றிட்டாங்க. அது முன்னாடி கூட அது வந்து அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு கூட ஆளாச்சு. அதாவது வந்து அம்மா அப்பா வந்து வெளியில வேலைக்கு போயிட்டு வருவாரு, அம்மா வந்து வீட்டுல வந்து சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, அண்ணா வெளியில போவாங்க, அக்கா பாத்திரம் தேய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதையிலயோ அந்த படக்கட்டுரையிலயோ வரும் அப்படின்னு நிறைய பேருடைய முயற்சியினால அந்த அதை மாற்றப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல முயற்சி தான் நம்ம அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வேற என்ன மாதிரி வீடுகளில் அடுத்த லெவல்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி உணவு உடை கல்வி இப்போ அடுத்து என்ன விதத்துல உரிமைகள் மீளப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
10: இந்த விமர்சனங்கள் மூலமாக பெண்களுடைய உரிமைகள் மீறப்படுகிறது. ஆபாசமா ஒரு பெண்களை சித்தரிக்கிறது, ஒரு சின்ன ஜட்டி விளம்பரத்து கூட ஒரு பெண் வந்து ஆபாசமா நிக்கிற அரைகுறை ஆடையோடு நிக்கிற மாதிரி. ஒரு ஜட்டி விளம்பரம்னா ஒரு ஆணை காட்ட வேண்டியதுதான், ஆண் தானே அவங்களுக்கு அது அது காட்டலாம். பெண்களையே அந்த அளவுக்கு அவங்க ஈக்குவலா நிக்க வச்சு ஒரு பெண் இன்னாதான் அதுல வியாபாரம் ஆகும் அப்படின்ற வியாபார கண்ணோட்டத்தோட வந்து பெண்ணை கொச்சைப்படுத்துறாங்க விமர்சனங்கள் மூலமா.
9: ஏன் அந்த பெண் கூட அதுல வந்து மறுக்கலாமே, நான் இந்த மாதிரி வந்து ஆபாசமா நான் செய்ய மாட்டேன் விளம்பரம் செய்ய மாட்டேன்னு ஏன் அந்த பெண் வந்து அதை எதிர்ப்பு காமிக்கல அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து கேட்கலாம். சோ இதுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்லலாம்?
10: அந்த அளவுக்கு அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இதன் மூலமா அந்த இயக்கங்கள் மூலமா தான் அவங்களுக்கும் நாங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு.
9: பெண்ணா வெறும் வந்து போக பொருள்
10: ஆமா சித்தரிக்கிறாங்க,
9: அவங்களுக்கு வந்து அதாவது வந்து
10: உணர்வுகள்
9: இருக்கிறது, ரத்தம் சதை எலும்பு உள்ள ஒரு உயிர் உள்ள ஒரு பெண், அது வந்து ஒரு போக பொருள் கிடையாது. ஒரு விளம்பரத்துல வெறும் வந்து மாடலா மட்டும் அதாவது வந்து தேவையில்லை அந்த இடத்துல. இப்போ ஒரு சமையல் விளம்பரம் இல்ல வந்து ஒரு நகைக்கடை விளம்பரம் அப்படின்னா இப்ப பெண் வந்து ஒரு அப்ப பெண் சம்பந்தப்படாத ஒரு விஷயத்துல கூட ஒரு பெண்ணோட போட்டோ போட்டு அதை வந்து பெண்ணு வந்து ஒரு போக பொருளா வச்சு அதை வந்து மூலமா வந்து அந்த ப்ராடக்ட் மார்க்கெட் பண்றதுங்கிறது கூட ஒரு பெண்ணுடைய உரிமைன்னு
10: மீறப்படுகிறது. ஆமா உரிமைகள் மீறப்படுகிறது.
9: மேடம் இது வந்து ஒரு சமூக பிரச்சனை, இது அடுத்தது வருவோம். வீட்டிலேயே பாத்தீங்கன்னா இந்த சொத்துரிமை கூட நீங்க சொன்னீங்க, சொத்து உரிமை வந்து இப்ப வந்து நீதிமன்றத்திலே கூட தீர்ப்பாயிடுச்சு பெண்களுக்கு வந்து சமமான சொத்துக்கள்ல வந்து உரிமை இருக்கு அப்படின்னு. பட் இன்னும் வந்து முழுமையான அந்த அவேர்னஸ் இருக்கா? சொத்து பிரிக்கிறப்ப வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு சரிசமமா கொடுக்கறாங்களா?
10: சரிசமமா இன்னும் அதாவது 75% இருக்கு, கண்டிப்பா கொடுக்கறாங்க சொத்துரிமை. 25% பெண்களுக்கு மறுக்கப்படுகிறது இருக்கு, அது தெரிய வரல நமக்கு. அது கோர்ட்ல போனோம்னா 1956 பெண்களுக்கு வந்து சொத்துரிமை சட்டம் வந்துடுச்சு, வாரிசு உரிமை சட்டம். ஆண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாய் தகப்பன் சொத்துல பங்கு இருக்கோ அதே அளவுக்கு பெண்களுக்கும் உரிமைகள் கொடுக்கணும் சொத்துல அப்படின்னு சொல்லி. ஆனா இப்பொழுது மறுக்க சில 25% மறுக்கப்படுகிறது பெண்களுக்கு.
9: இதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னாக்க ஒரு குடும்பம் எடுத்துட்டோம்னா இன்னமும் கூட வந்து நீங்க சொல்ற மாதிரி சொத்து உரிமை மறுக்கப்படுது, கல்வி உரிமை மறுக்கப்படுது. அது பின்னாடி நம்ம ஆலோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஏன் இதுக்காக இந்த மாதிரி உரிமையை வந்து மீற, ஏன்னா பெற்றோர்களுக்கு தன் குழந்தைக்கு எல்லாம் கொடுக்கணும் அதுக்காக தான் அவங்க உழைக்கிறாங்க. பட் இன்னும் கூட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்போ அவங்க என்னதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் வேலையில இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நகை அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்யாண செலவு பாக்குறப்போ அப்ப வந்து அவங்க ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அது வந்து ஒரு சுமையா தான் இருக்கு. அப்போ வந்து இவங்களுக்கு படிக்கவும் வைக்கிறோம் வந்து அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி செய்யறோம் அதுக்கப்புறம் அதையும் மீறி எப்படி சொத்து கொடுத்தோம்னா அந்த ஆண் குழந்தைக்கு நம்ம வந்து ஒரு அநீதி இழைச்சிட்ட மாதிரியா அப்படின்னு கூட பல பெண்கள் வந்து நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறது நம்ம?
10: இப்ப இப்போ ஒரு பெண் வந்து நாம அது சம்பிரதாயங்கள் முறையா அப்படியே வந்துடுச்சு. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இவ்வளவு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலலாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் இருந்திருக்கு, நமக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லை. ஆண் வந்து ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனான்னா அந்த வீட்டுக்கு அவன் தான் கொடுத்துட்டு வரணும். இப்ப பெண்ணுக்கு நாம எப்படி கொடுக்கறோமோ அந்த காலத்துல ஆண்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டு தான் ஒரு பெண்ணை மனம் முடிச்சிட்டு போனோம். ஆனா அதையே கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்தவங்களுக்கு நாம இப்ப அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணுக்கு இப்ப சமமான சொத்து பாகத்துல இருக்குன்னா அதை நாம வந்து பெண்ணுக்கு கொடுக்கும் பொழுதே அவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு சொல்லி நகை பணம் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துடுறோம். குடுக்கும் பொழுது அதையும் நாங்க இப்ப அவேர்னஸ்ல கொண்டு வரோம்.
9: வரதட்சணை வந்து கொடுக்க மாட்டேன் அல்லது வரதட்சணை வாங்க மாட்டேன் அப்படிங்கறது வந்து இளம் தலைமுறையினருக்கும் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அந்த பெற்றோர்களுக்கும், பெண்ணை பெற்றிருந்தாலும் சரி ஆணை பெற்றிருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்துல வந்து ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன செலவு செய்யறாங்களோ ரெண்டு குடும்பமும் அதை பங்கிட்டுக்கிட்டா இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வரவே வராது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா பெண்ணும் அவங்களுடைய படிப்பறிவுக்கு ஏத்த வகையில ஏதோ ஒரு வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை வந்து காப்பாத்துறாங்க இல்லீங்களா. இப்ப வந்து சுய உதவி குழுக்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆணை விட அதிகமா வந்து பெண்கள் சம்பாதிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல எதுக்காக வந்து பெண்ணுக்கு வந்து வரதட்சணை கொடுத்து நம்ம வந்து பணத்தையும் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயும் போய் உழைச்சிட்டு அங்கேயும் நமக்கு வந்து சரியான மரியாதை கிடைக்க மாட்டேங்குதுதான் பல பெண்களோட வாதம். இப்போ நீங்க சொன்னீங்க குழந்தைகளுக்கு வந்து உணவு மறுக்கப்படுறது அப்படின்னு, இன்னும் குடும்பங்களே கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க உணவு நம்ம சாப்பிடுறப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்க. எங்க வந்து ஒரு வீட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுற பழக்கம் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும் பட்சத்துல, இல்ல வந்து ஒரு குடும்ப தலைவி அல்லது அந்த பெண் ஹோம் மேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க போய் சாப்பிடும்போது சாப்பாடு வந்து இல்லாம இருந்து குறைவா இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணை வந்து யாரு நீ சாப்பிட்டியா அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான். இப்ப அந்த சினோரியா மாறிட்டு இருந்தா
10: அவங்களுக்குள்ளேயே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. அதனாலதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்
9: குடும்பத்துல வந்து என்னன்னா உட்காந்து சாப்பிடும் போது இருக்கிறத அனைவரும் விழிப்புணர்வு இருக்கணும் இருந்தால்தான் இது. ஏன்னா நம்ம உரிமை, நம்ம நம்ம தான் சமைக்கிறோம், நம்ம நம்ம சம்பாதிச்சு நம்ம சமைச்சு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும் போது நம்ம ஏன் வந்து நம்ம ஏன் நமக்கே அந்த உரிமை நம்மளே ஏன் அதை மீறணும் இல்லீங்களா. நம்மளும் அதுல வந்து கலந்துட்டு இருந்தா இயல்பாவே அந்த திட்டங்கள் எல்லாமே மாறிடும். இந்தியெல்லாம் வெளியில வேலைக்கு போறது வந்து எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருந்தது, பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வேலை, அது வந்து ஒரு ஒரு காலத்தின் கட்டாயம். ஆனா நல்லது, அந்த காலத்தின் கட்டாயத்தினாலதான் பல பெண்களுடைய பல அபரிதமான திறமைகள்
10: வெளிப்படுத்தி
9: வெளிப்பட்டு எல்லா பெண்ணுமே வந்து ஏதோ ஒரு விதத்துல சமுதாயத்துல பெரும் தொண்டாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சொல்லலாம். நம்ம சரி நம்ம சொன்ன மாதிரி வந்து சொத்துரிமை மீறப்படுது கிராமங்கள்ல,
10: கல்வி
9: நகரங்கள்ல கல்வி உரிமை சாப்பாடு. சோ அடிப்படை பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய மனநிலை உளப்பாங்கு, அந்த உளப்பாங்கு மாறிடுச்சுனாலே
10: எல்லாமே
9: எல்லாமே இதுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வுகளை கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு ஆணுடைய கண்ணோட்டத்துல நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நாங்க பெண்கள் உரையாடிட்டு இருந்தோம், நீங்க அதை கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க, நீங்க சொல்லுங்க.
11: மேடம் நீங்களாம் பேசிட்டு இருந்தீங்க, உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னீங்க, பெண்கள் வந்து எந்த இடத்துல வந்து குடும்பத்திலையும் சமுதாயத்தில் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுடைய பங்கேற்பு எல்லா வகையிலும் இருந்துச்சுன்னா அந்த அதான் சொல்கிறது, பெண்கள் வந்து வன்முறையிலும் சரி எந்த பிரச்சனையிலேருந்து அவங்க உரிமைகளையும் சரி பாதிக்கும் வகையில் நல்ல வகையில் செயல்படலாம். பெண்களுடைய பங்கேற்பு குறிப்பாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா சமுதாயத்தில் அரசியலில் பொருளாதாரத்தில் இந்த எல்லா வகையிலும் வந்து பெண்களுடைய பங்கேற்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த பெண்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படாது. இதே வலியுறுத்தி தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜீவஜோதி பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பெண்கள் தினத்தை முன்னிட்டு ஒரு மாநாடு நடத்தினோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனித சங்கிலி, அதில் வந்து பெண்களுக்கான உரிமைகள் என்னென்ன உரிமைகள் இருக்குது, சொத்துரிமை பல சட்டங்கள் இருக்குது, அதையெல்லாம் வந்து வலியுறுத்தி ஒரு மனித சங்கிலி நடத்தணும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு. மக்களுக்கு மட்டும் இல்லை, குறிப்பாக வந்து எங்கள் பகுதியில் வேலை செய்கிற இந்த பெண்கள் அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கிற பெண்கள் ஒரு 3000 பெண்கள் வந்து திரண்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பங்கேற்பு எல்லா வகையிலும் இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஆண்கள் என்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜீவஜோதி பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தையே வந்து பார்த்தீங்கன்னா

0: இருந்தாலும் சரி அவங்கள கலந்து ஆலோசித்து அவங்களுக்கு அந்த அதுல பங்கேற்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து பெண்களுடைய
1: அந்த அதாவது நீங்க சொல்றீங்க அந்த அடிப்படையிலேயே வந்து ஒரு பெண்ணையும் வந்து ஒரு பெண் ஒரு முக்கிய வந்து ஒரு முடிவை எடுக்கும். அதாவது வந்து ஒரு எப்படி ஒரு மந்திரி சபை கூடினா எல்லாரும் வந்து அதுல ஆலோசிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து பெண்ணு தான் வந்து ஜீவ ஆதாரமாக இருக்காங்க. அப்ப அந்த பெண்ணுடைய முடிவு வந்து பெரிதா வந்து மதிக்கப்படணும். நீங்க சொன்னது வந்து அது ஒரு நல்ல கருத்து. அது வந்து ஒரு குடும்பத்துல ஆண் மட்டுமே அல்லது குடும்ப தலைவன் மட்டுமே அதை வந்து முடிவு எடுக்காம இவர் குழந்தைங்க கூட அது வந்து அவங்க வந்து சேர்ந்து ஒரு குடும்பம் அப்படிங்கறது வந்து ஒரு ஆண் பெண் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்துதான் நடக்கிறது தான் ஒரு ஒரு ஹோமா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுடைய முடிவுகளும் மதிச்சு அந்த முடிவுகளை வந்து எடுக்கிறப்ப கூட அது வந்து அது அங்கிருந்தே நம்மளுடைய உரிமைகள் உரிமை என்னன்னா அது வந்து ஒரு அந்த உளப்பாங்கு வந்து நம்மளையும்
0: எங்கெல்லாம் வந்து பெண்களுடைய பங்கேற்பு இருக்குதோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பெண்களுடைய தரம் உயர்த்தப்படும், அவங்களுக்கு உரிமைகள் பாதிக்கப்படாது.
1: இப்போ நீங்க வந்து இப்ப அடுத்தது நம்ம சமுதாய நீங்கன்னா அதிகமா வந்து சமுதாயத்துல நீங்க வந்து அங்க போய் களப்பணி செஞ்சு அங்க வந்து நிறைய பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வுகளை செஞ்சுட்டு வரீங்க. சமுதாயத்துல என்ன மாதிரி வந்து மட்டத்துல வந்து பெண்களுடைய உரிமைகள் பெரிதா பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க?
2: அடித்தட்டுல இருந்தே பாக்கலாம், பெண்களுடைய உரிமை அடித்தட்டு மட்டத்திலிருந்தே பாதிக்கப்படுகிறது. ஏய் பொட்ட கழுதன்னு தான் சொல்றாங்க.
3: அதுவும் இல்ல மேடம், திருவள்ளூர் மாவட்டத்துல செங்கல் சூளைன்னு ஒரு பகுதியில வந்து பெண்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு காமனா ஒரு கழிப்பறை கூட கிடையாது மேடம். அவங்களுக்கு சாப்பிட்றது கூட வெயில உட்காந்தா சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஒரு குடிசை போட்டு கூட கொடுக்காம ரொம்ப கீழ்த்தரமா அவங்கள வேலையை வாங்கி கூலி
1: ஆண்கள் அங்க வேலை பாக்குற ஆண்களுக்கு குடிசைகள் தனியா இருக்கா சாப்பிடறதுக்கு?
3: அவங்களுக்கும் அதே மாதிரிதான். ஆனா பெண்கள் வந்து ரொம்ப ஆண்கள் வந்து அது ஏற்கனவே அவங்க வெயில வேலை செஞ்சு அவங்க பழக்கப்பட்டவங்க. பெண்கள் வந்து அந்த அளவுக்கு அனுபவம் இல்லாதவங்க. இப்பதான் அவங்க வந்து வேலைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து வெயில ரொம்ப வாடி குடிக்கிற தண்ணி கூட அவங்க வந்து உப்பு பயங்கர உப்பு. அந்த தண்ணி கூட அவங்க சுகாதாரமான முறையில் ஏற்பாடு பண்றது கிடையாது. கழிவு நீர் வசதி செஞ்சு கொடுக்கறது கிடையாது. அதே போல கூலியம் பாத்தீங்கன்னாக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு ஒரு கூலி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மிகவும் கீழ்த்தரமான நிலைமையில தான் அவங்களை வச்சுட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் வேலை அவங்களை எப்ப தேவைப்படுதோ அப்ப கூட்டுக்கிறாங்க வேலைக்கு. அவங்களுக்கு ஒரு ஓய்வுன்றதே கிடையாது. அங்கேயே செங்கல் சூழலையே அவங்களை தங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஓய்வே இல்லாம தான் அவங்க வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பிரச்சனைங்க கூட ஆச்சு. இதுக்கான போராட்டங்கள் எல்லாம் பண்ணி இப்ப வந்து 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்காகவும் எங்கள் இயக்கம் அதுக்காக பாடுபட்டு இன்னைக்கு அவங்களுக்கு லெட்டின் பாத்ரூம் எல்லாம் அவங்களுக்கு தனியா கழிப்பறைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கோம்.
1: வேலை பார்க்கும் இடங்கள்ல குறிப்பா வந்து கீழ்த்தட்டத்துல கூலி வேலை செய்யறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது இருக்கு அப்படிங்கிறீங்க.
2: வீட்டு வேலை செய்யற பெண்
1: அதை சொல்லணும். அதை உண்மையிலே வந்து அவங்களுக்கு ஒரு பொருள் திருடு போச்சு அப்படின்னா உடனே அவங்க வந்து என்னன்னா சந்தேகம் வந்து அந்த வீட்டுல வேலை செய்யறவங்களதான் இருக்கும். அப்ப வந்து ஒரு அடிப்படை மனிதாபிமானம் அதாவது வந்து வீட்டுல வேலை செய்யறவங்க வந்து அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி அவங்க படிப்பறிவுக்கு ஏத்த மாதிரி அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க அவ்வளவுதான். அப்போ அந்த ஒரு பொருள் திருட்டு போச்சு அப்படின்னா அது வந்து அவங்கதான் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அது வந்து ஆக்சுவலா அது எல்லா சமுதாயத்திலே ஒரு மாற்றப்பட வேண்டிய கருத்து.
2: பற்றாக்குறை குடும்ப சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும்
1: படிச்சவங்க வந்து ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பாக்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை அவங்க செய்யறாங்க.
2: இதுல சமுதாய கண்ணோட்டம் என்னன்னா மேடம், அவங்க வந்து பற்றாக்குறையினால போதுமான சாப்பாடு வீட்டு வேலைன்னா என்ன உங்களுக்கு சாப்பாடு அதுக்குதான் மெயினா வருவாங்க. அதனால பற்றாக்குறையினாலதான் வராங்க. இப்படி திருடி இருப்பாங்கன்ற ஒரு தவறான கண்ணோட்டம் வந்து சமுதாயத்துல மாறணும். அது கண்டிப்பா மாறணும். மாறும் பொழுதுதான் அந்த வீட்டு வேலை செய்யற பெண்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு உரிமைகள்
1: பாத்தீங்கன்னாக்க இந்த நகரத்துல நீங்க சொல்றது மேபி கிராமங்கள்ல இருக்கலாம். நகரத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து அதாவது பல வீடுகள்ல வேலை பண்ற பெண்கள் வந்து அவங்க வீட்டுல வந்து ஒருவரா மதிக்கப்படுறாங்க. நல்ல உணவுகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது.
3: அதுக்கு இந்த மாதிரி சங்கங்களாலதான் மேடம் அவங்க செய்யறாங்க. அவங்க சங்கங்கள் பல சங்கங்கள் இது போராட்டங்கள் நடத்தி அவங்களுக்கு கூலி வந்து சம கூலி தரணும். சும்மா குறைந்த கூலி தரக்கூடாது. 500 ரூபாய் 200 ரூபாய் கூட வேலை செய்யறவங்க இருக்காங்க. இப்ப வந்து அவங்களுக்கு 100 ரூபாய் தரணும், உணவு கரெக்டா தரணும், வருஷத்துல அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லா சங்கங்களும் இணைந்து இது போராட்டங்கள் பல நடத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்க சில விழிப்புணர்வுகளும் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இப்ப பெண்களுக்கு வீட்டு வேலை செய்யும் பணியாளர்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க.
1: ஓரளவு
2: அது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. இந்த மாதிரி இயக்கங்கள் மூலமா அவங்க ஒரு கூட்டமோ விழிப்புணர்வு ஏதோ நடத்தும் பொழுது ஓ இப்படி வேலை செய்யறவங்களுக்காக இவங்க இரு இருக்காங்க அப்படின்ற ஒரு பயம் கூட சொல்லலாம். அது ஒரு பயமும் சொல்லலாம். இன்னொன்னு, நம்மளா மாதிரி மதிக்கப்பட வேண்டியவர்கள் வீட்டில் உள்ளவர்கள்

0: வேலை செய்யறவங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸும் வீட்டு உரிமையாளர்களுக்கு கிடைக்குதுன்றதுனால சொல்ல வர.
1: கண்டிப்பா அதுல நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, அதிக அளவுல வந்து படிக்காத பெண்கள் போய் வேலை செய்யறது வந்து கார்மெண்ட் ஃபேக்டரிஸ். அவங்களுக்கும் அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? நீங்க ஏதாவது வந்து அவங்களுக்காக போராடினது அந்த மாதிரி ஏதாவது?
2: எக்ஸ்போர்ட் கப்பலில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு 9 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மேடம். ஒரு பெண், அவங்களுடைய பேர் சொல்ல விரும்பல. 9 வருஷம் வேலை செஞ்சு மாதம் வந்து 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க. அவங்க ஒரு 9 வருஷம் வேலை செஞ்ச வரைக்கும் அவங்க உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக நல்லா இருந்தது. 9 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டோம்னா அவங்க கணவர் வந்து கண்டிப்பாக நீ வேலைக்கு போய் தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தினாரு. அவங்களால போக முடியல. முடியலனாலும் பரவாயில்ல, நீ போய் தான் அவனை வருமானம் வந்து மாதம் 5000 வர வருமானம் குறைஞ்சிடுதுன்னா ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. கொடுமைன்றது வந்து அவளுக்கு பணம் ரிட்டைர்மெண்ட் எழுதி, வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் எழுதி வெளியே வந்துட்டான். அந்த பணம்லாம் கூட வந்து அவள் பேருக்கு வராமல் அவங்க ஆஃபீஸ் மூலயமா போய் ஆளுங்களை பிடிச்சி இவர் பேருக்கு வரா மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எல்லாம் அந்த பொண்ணுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காம ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காரு அவர். அந்த பொண்ணையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டார். அது எங்கள் இயக்கத்து மூலயமா நாங்கள் என்ன பண்ணால், காவல் நிலையத்தில் அணுகி அந்த பொண்ணுக்கு சேர வேண்டிய எல்லாமே, அந்த பிஎஃப் பண்ண எல்லாம், இஎஸ்சி பண்ண எல்லாமே நாங்கள் அவளுக்கு கிடைக்க வழிவகை செய்தோம். பாலியல் பலாத்காரமும் அதே மாதிரி ஒரு சில இடத்துங்களில் நிறைய நடந்திருக்கு. அதாவது செல்போன் மூலயமா நீ இந்த மாதிரி நீ லேட்டா வர அவளை எவ்வளவு கட்டாயப்படுத்திருக்காங்க. அவ இடங்களோன்னா அவளை ரொம்ப கொடுமைப்படி வேலைக்கு வர வைக்காம வெளியில அனுப்புற அளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த மேனேஜருங்க பண்ணிருக்காங்க.
1: கண்டிப்பா. ஆமா, அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த செல்ஃபோன்கள் வந்து இந்த டெக்னாலஜி ஒரு பக்கம் வந்து வளர்ந்துட்டே போனாக்கூட இந்த டெக்னாலஜினால சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை வந்து பெண்கள் தான் வராங்க. இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இப்போ ஃபோனில் கூட வந்து சில சமயங்களில் நம்ம வந்து நிறைய இந்த கமிஷனர் இன்டர்வியூலாம் பார்க்குறப்போ வந்து ஆபாச பேச்சுக்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி வருது. அதெல்லாம் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணி எங்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப்லைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப அதே போன்ல இருந்த பிரச்சனை போக இப்ப இமெயில வந்து அனுப்புறது, மெசேஜஸ் அனுப்புறது, குறிப்பா வந்து இளம் பெண்கள்ல வந்து ரோட்ல போறப்ப வந்து அந்த மொபைல் கேமராவை எடுத்து வச்சு அந்த மாதிரி எல்லாம் வந்து பல முறைகள்ல வந்து பெண்களுக்கே தெரியாம ஆளாகிட்டு வராங்க. இதெல்லாம் எப்படி தடுக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க?
0: இதெல்லாம் நாம தடுக்கணும்னா சமுதாயம்
1: எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு இயக்கமோ இல்ல எல்லாத்துக்குமே ஒரு போராட்டமோ பண்ணி பண்ணி பண்ணி நம்மளால முடியுமா? பண்றானா நம்ம போறோம். இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பஸ்லயே நான் எடுத்துக்கோங்களேன், ஒரு இடங்கள்ல வந்து நமக்கு வந்து யாரோ வந்து நம்மள ஒரு டீஸ் பண்றாங்க இல்ல வந்து ஒரு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா பல நேரங்களில் பெண்கள் மௌனமாக தானே போக வேண்டியிருக்கு. இதுக்கு நாங்கள் உங்கள் ஒரு ஹெல்ப்லைனோ இல்லை ஒரு இயக்கத்தோ எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் பெண்ணுக்கு இருக்கா, இல்லை நேரம் பெண்ணுக்கு இருக்கா, இல்லை அந்த சமூகம் வந்து அதுக்கு ஒத்துக்குதா இல்லைங்களா? இது எப்படி எப்படி அதை வந்து நம்ம பண்ணலாம் நீங்க சொல்லுங்க சார்.
0: இதெல்லாம்
1: நினைக்கிறீங்க?
3: இதற்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய இயக்கங்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜீவஜோதி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்காக வந்து என்னென்ன சட்டங்கள் இருக்கு அதை பத்தி முதல்ல பெண்கள் விழிப்புணர்வு அடையணும்னு நோக்கத்தோட பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய நிறுவனத்தில் மாதம் ஒரு முறை பகுதி வாரியா, இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நார்த் சென்னையில் இருக்கிற அனைத்து மகளிர் சுயதி குழுக்களுக்கும் வந்து மாதம் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அவங்கள அலுவலகத்தில் கூட்டி அவங்களுக்கு வந்து சட்டங்கள், பெண்களுக்கான என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்றத பற்றியான அவங்களுக்கு விழிப்புணர்வு தரோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வொகேட் மூலமாக சொத்துரிமை சட்டம் அவங்களுக்கு என்ன இருக்கு, திருமண சட்டம்னா என்ன, விமன் ரைட்ஸ்னா என்ன, எது எதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு, எதெல்லாம் நீங்க போராடி வாங்கலாம், அந்த மாதிரியான சட்டங்களை பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டு இருக்கோம், விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அதன் மூலமா வந்து அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சி அவங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு வந்து இதை விழிப்புணர்வு சொல்லி பெண்கள் வந்து பாதிக்கப்படாத வகையில வந்து பல விழிப்புணர்வு ப்ரோக்ராம்களை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம்.
1: நீங்க சொல்ல மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குன்னு தெரிய வரணும். சட்டங்கள் மீறும் போது அவங்க வந்து தைரியமா வந்து குரல் கொடுக்கற தைரியத்தை வந்து இது பண்ணணும்,
0: வளர்த்துக்கணும்.
1: இப்ப இன்னொன்னு வந்து என்னன்னா, அந்த இப்போ பெண்கள் வந்து ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற போது இன்னொருத்தர் யாரோ ஒரு இயக்கம் வருவாங்க, இல்ல யாரோ ஒரு வந்து ஒரு ஹெல்ப்லைன் வரும், இல்ல யாரோ ஒரு அரசாங்கம் வரணும், இல்ல போலீஸ் தான் வரணும் அப்படின்னு இல்லாம பக்கத்துல இருக்கும் ஒரு பெண் கூட வந்து அந்த குரலை வந்து முதல்ல
0: எழுப்பலாம்.
1: அது கூட நம்ம வந்து செய்யலாம். ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு வேலை செய்யும் பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற அந்த அந்த வீட்டு உரிமையாளர் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள வந்து தன் சகோதரி மாதிரி பாவித்து அவங்களுக்குடைய பிரச்சனை இப்போ நிறைய நடக்குது. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வீட்டு வேலை செய்கிற பெண்களுடைய குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க பல குடும்பங்களில், நிறைய நல்லது பண்ணுறாங்க. பட் இன்னும் வந்து இருந்ததுன்னா பல படிக்காத பெண்களுடைய வாழ்க்கையில கூட வந்து
0: ஒளியேற்றி
1: வைக்கலாம். ஏன்னா நம்மளோட படித்த அறிவை வந்து நம்ம வந்து
0: பயன்படுத்தி
1: ஒரு விளக்கு வந்து ஒரு விளக்கத்தை வச்சு திருக்குறள் படித்தா விளக்குக்கும் பெருமை என்றோ அப்படின்னு ஒரு கவிஞரோட வாசகம் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து அவங்களோட அறிவு வந்து பலருக்கு அது வெளிச்சமாக்கிட்டா அது வந்து நல்லாவே இருக்கும்.
2: ஒரு பெண் வந்து அவங்க வளர்ச்சியை தானே தான் அவங்க வளர்ச்சியை உருவாக்கிக்கணும் தவிர எல்லா இடத்துலயும் வந்து எல்லா இயக்கங்களும் போலீஸும் எல்லாருமே வந்து அவங்க பார்த்துட்டு இருக்க முடியும்.
1: கண்டிப்பா
2: அவங்களுடைய வளர்ச்சி அவங்களே தான் வளர்த்துக்கணும். வளர்த்துட்டு அதுக்கு அவங்க அதையே மீறி அவங்க எல்லாம் மீறி போனாதான் ஒரு இயக்கங்கள் மத்தவங்களை சேர்ந்து நம்ம அதை போராட்டம் பண்ணலாம்.
1: சேர்ந்து போராடம்.
2: ஆமா, முதல்ல வந்து தனி நபர் முயற்சி வந்து நல்லா வளர்த்துக்கணும்.
1: கண்டிப்பா
2: அவங்களுடைய
1: தைரியம் மன தைரியம்
2: தாய்தான் அதை உருவாக்கணும். ஒரு குடும்ப சூழ்நிலை வந்து அவங்க உருவாக்கணுன்றதுதான் எங்களுடைய பணி. அவங்களுடைய பெற்றோர்களை வர வச்சு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்க பெண்ணை இப்படி வளங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு தைரியம் கொடுங்க, நீங்க இருக்கிற மாதிரி உங்க பெண்ணையே நீங்க அடிமையா வளர்க்காதீங்க,
1: அடுத்த தலைமுறையாவது அட்லீஸ்ட் வந்து நல்லா
2: வெளி உலகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும்.
0: இதற்காக தான் இயக்கத்துல நாங்க மேடம் நவம்பர் 25 உலக மகளிர் பெண்கள் வன்முறை எதிர்ப்பு தினத்தை
1: ஒட்டி
0: நவம்பர் 25 உலக பெண்கள் வன்முறை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி ஒரு கண்டன பேரணி நடத்துறோம். அடிமை தலைகளை முறித்தெறிந்து மரபுரிகளை தரித்தெழுந்து பெண்கள் வெல்க வென்று கூத்திடுவோமடா, பெண்கள் வாழ்க வென்று கூத்திடுவோமடா என்ற பாரதியின் கனவை நனவாக்கும் வகையில் பெண்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்படுகிற வன்முறைகளை எதிர்த்து அந்த கண்டன பேரணி எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நாங்கள் செங்குன்றம் பகுதி பஸ் ஸ்டாண்ட்ல நாங்கள் நடத்தினோம் மேடம். அதுல ஏறக்குறைய 1000 பெண்கள் கலந்து கொண்டாங்க. நல்லா இருந்தது. எங்களுடைய இயக்குனர் ஐயா சூசைராஜ் அவர்கள் தலைமையில் அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம்.
1: நீங்க சொல்லும் போது அந்த மாதிரி இந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறப்போ நம்ம என்னன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வந்து மன தைரியத்தை வந்து அவங்க
0: வளர்த்துக்கிறதுக்குதான்
1: வந்து இருக்கும். அப்புறம் வேற என்ன மாதிரியா நீங்க உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல பெண்கள் ரொம்ப கொத்தடிமைகளாக இருந்து அங்க போய் நீங்க போராடி அவங்கள வந்து மீட்ட அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க.
0: நிறைய கேஸ் சந்திச்சிருக்கோம் மேடம்.
1: ஒரு சிலது சொல்லுங்களேன்.
0: அதுல வந்து ஒரு பெண், ஒரு எக்ஸ்போர்ட்ல வேலை செஞ்ச பெண்ணு, அவங்களுக்கு வந்து கணவர் அதாவது ஒரு பையன் தினமும் தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே போய் கவிதான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு பேர்
1: தொடர்ந்து
0: மாற்றப்பட்டிருக்கு, கவிதான்னு வச்சுங்க. அந்த பையன் பேர் வந்து மனோகரன் வச்சுக்கலாம். தொடர்ந்து போய் அவளை கெடுத்து 4 முறை 5 முறை அப்படியே பண்ணிட்டு சும்மா வேலைக்கு போகும்போது வரும்போதே இல்லீகலா கான்டாக்ட் வச்சுட்டு பண்ணிட்டு விட்டுட்டான். கர்ப்பம் தரிச்சதும் விட்டுட்டான் அந்த பெண்ணை. குழந்தையும் அந்த பொண்ணு அந்த மன உளைச்சல்ல பாய்சன் சாப்பிட்டு அந்த குழந்தை கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல ப்ரீமெச்சூர் சைல்டு, குறைமாத குழந்தையா பிறந்து 7 மாசத்துல இறந்துடுச்சு. அந்த பெண் வந்து நம்ம கிட்ட வந்தாங்க, எங்களுடைய இயக்கத்துல வந்தாங்க. வந்து நாங்க அதற்கு வந்து சட்ட ரீதியான அதாவது இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வந்து நாங்கள் லீகல் அட்வைசர் வச்சிருக்கோம் உமன்ஸ் இயக்கத்தில். சட்ட ரீதியாக அந்த பெண்ணுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக அந்த பையனை வந்து பிடிக்க சொல்லியிருக்காங்க. பிடிச்சு என்ன பேசிக்கலி என்ன எடுப்பாங்களோ சட்டத்தில் அது ஒரு இது பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன்னா அந்த பெண்ணு ஏற்கனவே நிறைய இயக்கங்கள்லாம் கான்டாக்ட் பண்ணி யாருமே அவளுக்கு உதவி பண்ண முடியாத சூழ்நிலை எங்களுடைய இயக்கத்துக்கு வந்தாங்க. நாங்கள் வந்து பெண்களை
1: வேற சமுதாய பிரச்சனை
0: வேற வந்து ஒரு ஆண் வந்து ஒரு 30 வயசு ஆண் வந்து ஒரு 14 வயது குழந்தை 14 வயசு அதாவது ஏஜ் அட்டனே பண்ணல, பெண்களுக்குரிய அந்த இது இல்லாதபடி கெடுத்துட்டான் அந்த பொண்ணை. கற்பழிச்சு, கற்பழிப்புன்னு சொல்லலாம், கற்பழிப்பு பண்ணிட்டான் ரெடில்ஸ் செங்குன்றம் பகுதியில். அந்த பெண்ணுக்கும் நாங்க வந்து அவனை பிடிச்சு, ஏன்னா அவன் 30 வயதான் கல்யாணமானவன், அந்த குழந்தையை திருப்பி நாம அவனுக்கு இது பண்ண முடியாது. அது வந்து ஒரு
1: அதுவே ஒரு ராங் கவுன்சிலர்.
0: ஆமா, ராங் கவுன்சிலர் ஆயிடும். இன்னொன்னு எங்க இயக்கம் அதனால வந்து கெட்ட பேர் உண்டாகணும் அப்படின்னு அவனை பிடிச்சி கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்.
1: பெண்களுக்கு வந்து எங்கெங்க வந்து எப்படியெல்லாம் அந்த பாலியல் தொந்தரவுகள்ல இருந்தும் பாலியல் பலாத்காரங்கள இருந்து தன்னை தற்காத்துக்கிறது அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வந்து பள்ளி
0: உங்களை
1: மாதிரி இயக்கங்கள்ல நிறைய வந்து அவங்களுக்கு வந்து இது
0: கொடுக்கணும்.
1: சமீபத்துல நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருந்த நம்ம சமுதாய துறை அமைச்சர் கூட அவங்க சொன்னாங்க, நாங்க நிறைய வந்து விழிப்புணர்வுகள்லாம் நாங்க செஞ்சுட்டு வரோம். அதே மாதிரி அரசாங்கம் நிறைய பண்ணிட்டு வராங்க. ஒரு தாம்பரத்துல ஒரு ஹோம் பத்தி சொன்னாங்க, அப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் செக்ரட்டேரியட்ல 8th floor ஒரு விங் இருக்கு அது மாதிரி சொன்னாங்க. சோ அந்த சைல்டு அபியூஸ்க்கு ஒரு இது ஒரு நம்பர் ஹெல்ப்லைனே வந்து 1098 இருக்கு. அதுக்கு வந்து நிறைய எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு வந்து அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு விஷயமா வந்து நீங்க சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி நம்ம வந்து எங்க வரோம் அப்படின்னு சுத்தின ஒரு மைய கருத்து எங்க வரோம் அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து பெண் வந்து தன்னைத்தானே பாதுகாக்கிற அந்த மன தைரியத்தையும் அது பக்குவத்தையும் அவங்க வந்து ஏற்படுத்திக்கிறது தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவா இருக்க முடியும் இல்லையா?
3: ஆமாங்க மேடம், கண்டிப்பா. இதை வலியுறுத்தி பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய நிறுவனத்தில் சார்பாக வந்தீங்கன்னாக்கா அதாவது குறிப்பாக வந்து அடலசன் கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் பாலியல் கல்வியை பற்றி அவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு வரோம். அதாவது கெட்ட தொடுதல் எப்படின்னா என்ன, எந்த மாதிரிலாம் வந்து உங்களை அபியூஸ் பண்ணுவாங்க உங்களே அறியாமல். ஸோ அதை பற்றி ஆனால் வந்து பெண்களுக்கு குறிப்பாக வந்து அந்த வளரினம் குழந்தைங்களுக்கு ஸோ அடலசன் கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷனை பற்றியான விழிப்புணர்வும் நாங்கள் கொடுத்துட்டு வரோம்.
1: கண்டிப்பாக. ஸோ அப்போன்னா அந்த பெண்களுக்கு வந்து தெரியும், அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருந்தால் தான் தன்னைத்தானே அவங்க பாதுகாத்துக்க முடியும் இந்த சமுதாயத்தில். ஏன்னா எல்லா சமயத்துலையுமே நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து வேலை நிமித்தமாக பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு, பெண்கள் தனியாக பல வெளியூர்களுக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ அந்த பெண் வந்து எல்லாரும் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே நல்லவர்களாக இருப்போம்னே நம்ம நினைப்போம். ஆனாலும் ஒரு சில கசப்பான அனுபவங்களை பெண் சந்திக்கும் வரும்போது அவங்களுடைய மன தைரியத்தையால் அவங்க வந்து
0: அதை மேற்கொள்ள
1: முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: வேற சொத்துரிமை பிரச்சனைகளும் நிறைய போயிருக்கும் மேடம்.
1: சரி மேடம், இப்போ வந்து வேற என்ன மாதிரியான பெண்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டு அதன் மூலமா உங்க இயக்கத்திலிருந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து நல்லது நடந்திருக்குங்களா?
2: இது ஒரு பொது விஷயம் மேடம். தெரு வந்து அந்த தெருவில் வந்து லாரி போகிறதுக்கே அலவுடு கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மணல் லாரி தண்ணி லாரி எல்லாமே அந்த சைடு போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் கூட ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் இருந்துச்சு. குழந்தைங்க ரோட்டில் விளையாடும் போது ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி அவங்க எவ்வளோ பொதுமக்கள் சொல்லியும் வந்து அவங்க அதை சரி பண்ணவே இல்லை, அவங்க நிப்பாட்டவே இல்லை. லாரி வந்துகிட்டே தான் இருந்தது அந்த பக்கம் லாரிங்க. எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எவ்வளோ பண்ணாங்க அவங்க கேட்கவே இல்லை. நாங்களாம் இந்த இயக்கங்கள்லாம் எங்ககிட்ட இந்த இயக்கத்து மூலயமா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த இயக்கத்து மூலயமா நாங்கள் என்ன பண்ணோம், ரெடில்ஸ் பகுதியில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு போராட்டம் மாதிரி நடத்தினோம். எல்லாம் ஒரு 100 பெண்கள் சேர்ந்து ஒரு போராட்டம் மாதிரி நடத்தினோம். நடத்தி அந்த பகுதியில் வந்து இந்த லாரிகள் ஏதோ அந்த போக்குவரத்து வந்து நீங்கள் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போக்குவரத்தில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் போக்குவரத்து காவல் நிலையத்தில். இன்றைக்கி வந்து அந்த பக்கம் அந்த பகுதியில் அந்த வண்டிங்களே போல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த சைடு வெறும் 2-வீலர் காரு ஆட்டோ இது மட்டும்தான் போதும். மணல் லாரி தண்ணி லாரி எதுவும் போகாத அளவுக்கு அந்த ஏரியாவில் நாங்கள் அதை நிறுத்தியிருக்கோம். இது எங்க இயக்கத்து மூலமா நாங்க ஒரு சாதனை பண்ணியிருக்கோம். நாங்க
3: இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சமுதாய அதான் இயக்கம் வந்து சமுதாயத்துக்காகவும் பாடுபடுறீங்க அப்படின்றது தெரியுது. குறிப்பா வந்து பெண்கள் இயக்கம் மூலமாக வந்து பெண்களுக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இப்போ சொன்னீங்களா, பாலியல் பிரச்சனைகளை வந்து நாங்கள் எடுத்து அந்த தீர்வு காணிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களா. வேற எதனா ஒரு பிரச்சனைகளை வந்து நீங்க பெண்கள் இயக்கம் மூலமா எடுத்து அதை வந்து நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்களா?
2: ஒரு சொத்து ரீதியான பிரச்சனைங்க நாங்கள் போயிருக்கோம் சார்.
0: கணவன் மனைவி
2: வந்து கணவருடைய ஒரு உறுப்பினருடைய கணவர் வந்து இறந்துட்டாரு. அவருடைய அண்ணன் வந்து ஒரு காவல் நிலையத்தில் பிசியாக இருக்கார். அவர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வீடு கூட அவங்க இருக்கக்கூடாது காலி பண்ணினேன்னு சொல்லி அவங்கள எவ்வளோ அவங்க சொத்து வந்து கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு, அவங்கள எப்படியாவது வெளியே ஏற்றிட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்கள அவங்க எவ்வளோ சொல்லியும் பக்கத்தில் சொந்தக்காரங்க யார் சொல்லியும் அவங்க கேட்கல. அவங்க மூத்தார் அவர் நீங்கள் வெளியே தான் போய் அவனே இந்த சொத்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எங்கள் அண்ணனே போயிட்டார் இனிமேல் உங்களுக்கு என்ன எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எங்கள் இயக்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒரு முறை, நீங்களாவது கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க போய் பேசினாலும் அவங்க எந்த இதுவும் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் பக்கத்தில் யார் சொன்னாலும் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வந்து நீங்கள் இதை கம்ப்ளைண்ட் எங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு செயல்படுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு பெரியார் நகர் போலீஸ் நிலையத்தில் போய், அவரும் அதே போலீஸ் நிலையத்தில் தான் அவர் வேலை செய்கிறார் பிசியாக, அவர் அங்கே போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க மேலதிகாரிகிட்ட போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு அவங்கள வார்ன் பண்ணாங்க, நீங்களே ஒரு காவல் நிலையத்தில் வேலை செய்கிற ஒரு பிசியாக இருந்துட்டு நீங்களே போய் ஒரு பொண்ணுக்கு போய் இந்த மாதிரி அநீதி பண்ணலாமா, கணவனை இழந்த பெண்ணுனா அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து நீங்களே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா நீங்கள் தானே ஆதரவாக இருக்கணும், நீங்களே இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி இனிமேல் அந்த மாதிரிலாம் புகார் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, அடுத்த முறை உங்கள் மேலே புகார் வந்தால் நாங்கள் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வார்ன் பண்ணி அனுப்பிட்டாங்க. அந்த விஷயம் அதுக்கப்புறம் வரல மேடம். இப்போ அவங்க வந்து இப்போ சௌகரியமாக நல்லா அதே வீட்லேயே இருக்காங்க. அவங்க மாமியார் மூத்தார் எல்லாம் நல்லா மரியாதையாக நல்லா ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறாங்க. எங்களுக்கு நன்றி கடிதம் கூட அவங்களுக்கு அதை கொடுத்தாங்க, உங்கள் இயக்கத்து மூலமாக எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தெளிவு ஏற்படுத்தி கொடுத்தீங்கம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி கடிதம் கூட எழுதி கொடுத்தாங்க.
3: வேறு எதனா அனுபவங்கள் இருக்கு?
0: இன்னொன்று இருக்குது சார், அதாவது ஒரு பெண் வந்து ஒரு கணவன் இறந்துட்டா அவளை வந்து ஒரு பூனை எப்படி குறுக்க ஓடுதோ ஒரு மிருக ஜீவனுக்கு ஒப்பாக தான் வந்து மதிப்பிடுறாங்க. பூனை குறுக்க போகும் போது அபசகுணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கணவனை இழந்த பெண் எதிரில் வரும்பொழுது அது அபசகுணமாக நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பெண் வந்து பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறதெல்லாம் சமுதாயம் மறுக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலை எங்கள் இயக்கத்தின் மூலமாக நாங்கள் ஒரு விதவை திருமணம் நடத்தினோம் சார். விதவை திருமணத்தில் வந்து ஒரு பெண் கணவனை வந்து வாழ்ந்து ஒரே வருஷந்தான் ஆச்சு, அவன் நீரில் மூழ்கி இறந்து போயிட்டான். அந்த பெண்ணுக்கு ரெண்டாவது திருமணம் நாங்கள் செஞ்சு வச்சோம். நம்முடைய பெண் வந்து சின்ன வயசு 18 வயசில் கல்யாணம் பண்ணி இறந்து கணவன் இழந்து 6 வருஷம் இருந்து 22 வயசு இப்போ 5ஆம் மாதம் ஒரு திருமணத்தை, விதவை திருமணத்தை எங்களுடைய இயக்கத்தின் மூலமாக நாங்கள் நடத்தி வச்சோம். இப்போ கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்காங்க. அது மாதிரி விதவை திருமணங்கள்லாம் ஆதரிக்கப்படணும். விதவைகள் வந்து, இளம் விதவைகள் வந்து எவ்வளவோ நாம் எல்லாமே மனுஷருங்க தான். உணர்வு ரீதியாக வந்து அவங்களையும் நம்ம ஒரு நல்ல மனுஷங்களாக கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இளம் விதவை திருமணங்களையும் நாங்கள் செஞ்சு வச்சுட்டு இருக்கோம் எங்களுடைய இயக்கத்தின் மூலமாக.
2: அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் சார், பெண்கள் வந்து சமுதாயத்தில் வந்து கண்ணோட்டம், பெண்களை பார்க்குற கண்ணோட்டமே தவறான கண்ணோட்டமாக தான் சார் இருக்குது பெண்களை. பெண்கள் வெளியுலகத்துக்கு வந்தாலும் ஒரு ஆணுடன் பைக்கில் போனால் கூட அவங்கள வந்து தப்பாக தான் பேசுகிறாங்க. ஒரு சைக்கிளில் வண்டியில் போகும்போதும் சரி, ஒரு ஆட்டோவில் கூட ஒரு ஆண் கூட போகும்போது கூட தவறாக தான் சித்தரிக்கிறாங்க பெண்களை வந்து. அவள் தவறான பெண், இன்னொரு ஆணோட அவள் போயிட்டுருக்கா, வெளியே போயிட்டு, ஆனால் அவள் வேற ஒரு உண்மையான நிகழ்ச்சிக்காக தான் அவள் போயிட்டுருப்பா. நல்ல காரியத்துக்காக தான் ஒரு ஆணுடன் சேர்ந்து ஒரு சமுதாய பணிக்காகவோ வேற எதுக்காகவோ போயிட்டு இருப்பா. ஆனால் அந்த தெரு மக்களும் மற்ற மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கூடி பேசும்போது அவள் ஒரு தவறான பெண், இன்னொரு ஆணோட தொடர்ந்து எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கா, பேக்கை மாட்டிக்கிட்டு வந்தேன் போகணும்னு சொல்லி எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். இப்படி தவறான கண்ணோட்டத்தோடும் பெண்களை இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சமுதாய முன்னேற்றம் எவ்வளோ அடைஞ்சிருந்தாலும் பெண்ணுக்கு இன்னும் அந்த கேவலமான இதை தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க.
1: அதான் இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் திருப்பி திருப்பி நம்ம போடுறதுக்கு என்ன காரணம்னா, பெண்ணுடைய மனப்பாங்கு உளப்பாங்கு எல்லா விதத்திலையும் முன்னேறணும். அதாவது வந்து வெறும் படிச்சுட்டு நல்ல பதவிகள்லையும் நல்ல வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணா கூட நம்மளுடைய அடிப்படையில இருக்கிற நம்மளுடைய மனம் வந்து எந்த விதமான பிரச்சனையை வந்து நம்ம வந்து
0: எதிர்கொள்ளக்கூடிய
1: தைரியம். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வந்து எதையுமே வந்து தவறாக பார்க்காம எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல பார்க்கணும் அப்படிங்கிற, அதாவது வந்து இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து நகைகள் வெறும் புடவைகளுக்கும் வந்து ஆசைப்படுறவங்களா வந்து ஒரு தீபாவளி சமயம்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய ஜோக்ஸ் அப்படிதான் வரும். ஆண்களும் சம்பாதிச்சு கொடுப்பாங்க, அதை பெண்கள் செலவு பண்ணுவாங்க, நகைய வந்து நகை உள்ள கடைக்கு போனா ஒரு நாள் அப்படின்னு.
0: அது ஒரு இமேஜ் கிரியேஷன்.
1: அதாவது வந்து பெண்கள் வந்து எப்பயுமே வந்து வெறும் விளம்பரங்களை நம்பி ஏமாந்துருவாங்க அப்படிங்கிற வந்து அந்த லெவல்ல தான் பெண்களை வந்து சித்தரிக்கிற வகையில வந்து நம்ம அதுக்கு இடம் கொடுக்க
0: கூட
1: நம்மளும் வந்து மன ரீதியாகவும் சரி, நம்ம வந்து நம்மளுடைய அறிவு ரீதியாகவும் சரி, நம்மளுடைய நம்மளுடைய தைரியங்களையும் நம்மளுடைய உள்ளத்தையும் நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம மேம்படுத்தினா உண்மையிலே வந்து நம்மளுடைய உரிமைகள் எக்காரணமும் யாராலையும் மீறப்படாது, அப்படியே பறிக்கவும் படாது. அப்படியே அது பறிச்சாலும் அது வந்து ஒரு இன்னொருத்தர் வந்து அதை காப்பாத்தணும் இல்லாம நம்மளே நம்மளே அதை எதிர்கொண்டு காப்பாத்தி அதை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோட கருத்தோடையும் நம்ம இன்னைக்கு வந்து விடைபெறலாம். இப்போ நம்ம பேசின கருத்துக்கள் எல்லாமே நேர்கள் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இயக்கம் இவங்க கிட்ட நீங்கள் அணுகலாம். இவங்களுடைய தொலைபேசி என்ன இவங்க இப்போ சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி நாம் திருப்பியும் சொல்கிறதுக்கு என்ன, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வந்து ஒளிபரப்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யாரும் நமக்கு வந்து பின்னாடி வந்து உதவுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நம்மளே நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறது, நம்மளுடைய அறிவையும் சரி நம்மளுடைய மனங்களையும் சரியா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது தான் நடக்கும். ஸோ நேர்களே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஜீவஜோதி பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். நீங்க சொல்லுங்க மேடம் உங்களுடைய ஃபோன் நம்பரை.
0: எம் மாலா, ஜீவஜோதி பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் பொருளாளராக இருக்கிறேன். நம்பர் 9940273911. மறுபடியும் சொல்லுகிறேன், 9940273911.
2: ஜீவஜோதி நிறுவன நம்பர் வந்து 2555-91290. இதுக்கு இந்த தொடர்பு கொண்டாக்கா எங்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் இதை எங்கள்கிட்ட எல்லா தகவலும் சொல்லிடுவாங்க. நாங்கள் உங்களுக்காக எப்போ வேணாலும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கோம். நாங்கள்
3: இந்த வாய்ப்பு அளித்த எம்ஓபி சமுதாய வானொலி மையத்திற்கு எங்களுடைய பெண்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கோம்.
1: கண்டிப்பாக
3: இந்த வாய்ப்பு அளித்தவங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றோம்.
1: எங்கள் நேயர்களுக்காக பெண்கள் உரிமையெல்லாம் எந்தெந்த வகையில் மீறப்படுதுங்கிறதுக்கு ரொம்ப அழகாகவே இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு எங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசாக பண்ணி லைஃப்பில் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்க உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல் உயிர் மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா, யோகா, யோகா.
1: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான

நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்க பேசிக்கொண்டிருப்பது உங்கள் விஷ்ணு, அதாவது ஆஃபீஸ் விஷ்ணு. சொன்னவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு சோஷியல் மெசேஜ் ஒரு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் விரும்புகிறேன். அண்ட் பியூட்டி, இந்த பியூட்டி எப்படின்னா உங்க அழகுல இல்லை, நீங்க நடந்துக்கிறீங்கன்ற ஒரு முறையில தான் இருக்கு. பி யுவர் செல்ஃப், யாருக்காகவும் எப்பவும் மாத்திக்காதீங்க. ரொம்ப

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட ஃபேவரட் சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி. இன்னைக்கு என்னோட ஷோல ரொம்ப பாப்புலர் ஆக்டர், பாப்புலர் மட்டும் இல்ல ஹேண்ட்சம் ஆக்டர் விஷ்ணு சார் இருக்காரு. வெல்கம் சார்.
1: நன்றி
0: சார். எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அப்படியே காலேஜ் லைஃபுக்கு திரும்பி வந்த மாதிரி இருக்கா?
1: ஆமாங்க, ஆக்சுவலி நாங்கள் எங்கள் காலேஜ் படிக்கும் போது எப்படின்னா, நான் ஆசன் மெமோரியல் தான் யூஜி பண்ணேன். ஓகேங்களா, இது வந்து பயங்கரமான ஸ்டோரி. ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஸ்கூலிங் வந்து பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன், உங்களுக்கே அந்த ஃபீலிங் தெரியும். ஸோ காலேஜ் ஆச்சு, நான் பயங்கரமான காலேஜ் படிக்கணும்னு அப்படியே எனக்கு ஒரு பயங்கரமான ட்ரீமில் இருந்தேன் நான். சரி, ஒரு செம்ம காலேஜ் படிக்கணும், ஒரு எஸ்ஆர்எம் அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ட்ரீமில் இருந்தேன். ஸோ இன்ஜினியரிங் தான் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி. பட் என்ன ஆச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து பயங்கரமாக படிக்கல, மொக்க மார்க் எடுத்துட்டேன். பட் கிடச்சிது, எனக்கே தெரிஞ்சிச்சு அங்கே போய் அடி வாங்காமல் மிதி வாங்காமல் நம்ம வேறு எதாவது ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி விஸ்காம் சேர்ந்துட்டேன். ஆனால் நான் எஸ்ஆர்எம் ட்ரை பண்ணேன், அது கிடைக்காம எனக்கு ஆசான் மெமோரியலில் கிடச்சிது, நான் சேர்ந்துட்டேன். சரி, அதை ஒரு வழியாக 3 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜி பண்ணேன். பிஜி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ இப்படி தான். ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு. பிகாஸ் இது வந்து எம்ஏ மேனேஜ்மெண்ட்டில், மீடியா மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். ஓகேங்களா, லைக் நானும் மீடியா ஸ்டூடெண்ட்டு. நான் எம்எஸ் எலக்ட்ரானிக் மீடியா சேரும் போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது எல்லாமே சொன்னாங்க ஆக்சுவலி. ஆனால் கடைசி வரைக்கும் நான் முடிக்கிற வரைக்கும் அந்த ரேடியோ ஸ்டேஷனே வரல. பட் இங்கே வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து ரேடியோ ஸ்டேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். லைக் இங்கே வந்து எம்ஓபி பொண்ணுங்க பாருங்கள், ஒரு கேர்ள்ஸ் காலேஜ், அவங்க காலேஜில் வந்து இவ்வளோ ஸ்டுடியோ, இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. இப்போ இவ்வளோ அழகாக ஒரு ஆர்ஜியாக ஆகிட்டீங்க நீங்கள், எனக்கு காலேஜ் வெளில போகும்போது ஒரு
0: ஆர்ஜியாக.
1: ஸோ அந்த மாதிரி எப்படின்னா, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எனக்கு இல்லை. ஸோ உங்களுக்குலாம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்களாம் நாளைக்கு ஒரு பெரிய, அதாவது ஈஸியாக நீங்கள் அசோசியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வெளியில் வந்தால் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ரேடியோ மிர்ச்சியோ இல்லை டாப் எஃப்எம் எங்கே எது இருக்கோ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் யூ ஹாவ் த நாலேஜ் அண்ட் த திங். ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக, இந்த டெக்னாலஜிலாம் லைக் உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம்.
0: சார், நீங்கள் வந்து இதை பற்றிலாம் பேசுறீங்க, பியூட்டிஃபுல் கேம்பெயின்காக வந்திருக்கீங்க, பியூட்டியை எப்படி சார் டிஃபைன் பண்ணுவீங்க?
1: என்னை பொறுத்த வரைக்கும் பியூட்டினா, நான் சிம்பிளாக சொல்லுவேன், பியூட்டி வந்து அழகில் கிடையாது, லைக் நீங்கள் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்ம பிஹேவியரில் தான் இருக்குது. மேபி நான் அதான் லைக் அதுதான் பியூட்டியை டிஃபைன் பண்ணவே முடியும். ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா லைக் இப்போ என்னை பார்த்தா எந்த யங் கேர்ள்ஸை வந்து யாருமே வந்து அட்மையர் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா, என்னை பார்த்து வந்து விஷ்ணு இந்த பார்ட்டிஸ் தான் பயங்கர ஃபேன்ஸ் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? இப்படிதான் எனக்கு ஏன் என் வாழ்க்கை எப்படியே சுத்திட்டு இருக்கேன்னு தெரியலங்க, இப்படிதாங்க போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் பியூட்டியை வந்து நான் வந்து டிஃபைன் பண்றது இப்படிதான், லைக் யாருக்காவும் எப்போதுமே நீங்க மாத்திக்காதீங்க, நீங்க உங்களை நீங்க எப்படியோ அப்படியே இருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது ஆக்சுவலி. நீங்கள் வந்து ஒரு இப்போ திடீர்னு இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே போனோடனே ஒரு மேனரிசம், பாடி லாங்குவேஜ் டோட்டலாக மாறிச்சு வச்சுக்கோங்களேன், லைக் அது தட்ஸ் நாட் குட். ஓகேங்களா, நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இருக்கணும்.
0: நீங்க ஒரு அப்கமிங் ஆக்டர், எங்களோட காலேஜ்ல நிறைய ஆக்டர்ஸ் வந்து நான் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆடிஷன்ஸ் போறவங்களுக்கு நீங்க கொடுக்குற டிப் என்ன?
1: ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொன்னா, ஓகே நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, ஐ எம் மீடியா ஸ்டூடெண்ட், நான் சொன்னேன் நான் விஸ்காம் பண்ணேன், அப்புறம் எம்எஸ் எலக்ட்ரானிக் மீடியா பண்ணேன். நான் முடிச்ச உடனே நான் வந்து விஜய் டிவியில் இன்டர்ன் லைக் ஜாயின் பண்ணேன், இன்டர்னா லைக் 1 மந்த் இன்டர்னா ஜாயின் பண்ணி நான் விஜய் டிவியில் எம்ப்ளாயை ஃப்ரீலான்சராக நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா, லைக் ஆல்மோஸ்ட் லைக் 2 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். ஷோஸ் பார்த்தீங்கன்னா, காஃபி வித் அனு, அழகிய தமிழ் மகன், யுவன் லைவ் இன் கான்சர்ட், விஜய் அவார்ட்ஸ், விஜய் டெலி அவார்ட்ஸ், இந்த மாதிரி நான் நிறைய ஷோஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய ஷோஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஏன் எம்ஓபிலேருந்தே நிறைய இன்டர்ன்ஸ் வந்திருக்காங்க என் காலேஜ். விஜய் டிவினாலே எம்ஓபி கேர்ள்ஸ் கண்டிப்பாக வந்துருவாங்க இன்டர்ன். பிகாஸ் என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் தான், பிகாஸ் நான் ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக எவ்வளோ காலேஜ் இருக்குது, எவ்வளோ மீடியா காலேஜ் இருக்குது, நிறைய காலேஜ் இருக்குது, எல்லாம் வந்து மீடியா கோர்ஸ் வந்து ஒரு கோர்ஸாக ஒரு டிகிரி வேல்யூக்காக படிக்கிறாங்க. ஜாலியாக நம்ம வந்து ஒரு 3 வருஷத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணும், படிக்கக்கூடாது அப்படின்னு தான் படிக்கிறாங்க. பட் நான் என்ன என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஏர்ன் பண்ணுறானோ, லைக் மணி வேல்யூ எனிவே வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா, மணி தான் ஒரு எண்ட் ஆஃப் தி மூமெண்ட். வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுதுன்றது தான் அல்டிமேட்டாகவே இருக்குது ஓகேங்களா. வாட் எவர் இட் இஸ் நீங்கள் டாக்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் மாறுதில்ல. ஸோ இன்ஜினியர் ஆனீங்கன்னா லைக் நான் அப்ராடில் போயிட்டு நான் 2 lakhs ஏர்ன் பண்ணுவேன், 3 lakhs ஏர்ன் பண்ணுவேன். இதுதான் ஒரு பேசிக் மென்டாலிட்டியாக இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, மீடியா வந்து ஒரு இது இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இது நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுறது வந்து இன்ஃபினிட்டி, லைக் நீங்கள் எவ்வளோன்னு ஏர்ன் பண்ணலாம், உங்கள் மூளை தான் ஓகேங்களா. இதுக்குன்னு வந்து உங்கள் க்ரியேட்டிவ் பிரெயின் மட்டும்தான், நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ தட் வில் லீட் யூ லைக் உங்கள் லைஃப் ஃபியூச்சருக்கு. ஸோ அதுதான் நான் எம்ஓவி எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, உங்கள் காலேஜில் கேர்ள்ஸ் நிறைய பேர் இன்டர்ன் என்னோட டீம்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. மதுஸ்ரீன்னு ஒரு எக்ஸாம்பிள், நான் சில பேர் தான் ஞாபகம் இருக்குது, மதுஸ்ரீ, வர்ஷா, ஸ்ரேயா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, எலக்ட்ரானிக் மீடியா ஒரு எம்ஏ மீடியா மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஏன் டிபார்ட்மெண்ட்டில் இவங்கெலாம் ஒர்க் பண்ணாங்க எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, தே ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ். யாரும் வந்து ஓபி அடிக்கணும்னு வரல, ஒரு பேஷனாக ஒர்க் பண்ணாங்க. பிகாஸ் விஜய் டிவியில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களை இன்வால்வ் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து இன்டர்னாக இருக்க மாட்டீங்க, யூ வில் பி எம்ப்ளாயி, அதுதான் ஒரு விஷயமே. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, லைக் உங்களோட இன்டர்ன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, லைக் 1 week வந்து ஒரு அப்சர்வேஷன் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்றது தான். அதுக்கப்புறமேட்டி அவங்க உங்களை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எம்ப்ளாயியாக. ஏன் அந்த வேலையை முடிச்சேன் நீ காலையில் வந்தோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஏ நான் என்ன நீ பண்ணுற வேலையை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நாங்கள் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம். பிகாஸ் நாங்கள் நீங்கள் இன்டர்ன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்களும் ஒரு எம்ப்ளாயி, என்னோட டீமில் ஒர்க் பண்ணுறேன், இந்த வேலையெல்லாம் இதெல்லாம் இன்னொரு டியூட்டி நீ தான் பார்த்துக்கணும். லைக் வாட் எவர் இஸ் கண்டஸ்டன்ட் கோஆர்டினேஷன் இல்லை ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷன் இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். லைக் அவங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரீடம் கொடுத்துருவோம், லைக் எல்லாமே நம்மக்குள்ளே வச்சுக்கிட்டு. எப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், இப்போ லாஸ்ட் அசிஸ்டன்ட் இப்போ படத்தில் வச்சிங்கன்னா லாஸ்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பெரிய வேலையே இருக்காது, ஒரு சும்மா ஒரு
0: மானிட்டர் பார்க்கறது
1: அந்த மாதிரி சிம்பிள் ஒர்க் தான் இருக்கும். பட் இங்கே வந்து விஜய் டிவியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் லீட் சம்வேர். எனக்கு தெரிஞ்சு எம்ஓபியில் ஒர்க் பண்ண நிறைய பொண்ணுங்க வந்து இப்போது நல்ல பொசிஷன்ஸில் இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம், ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல விஷயம். நான் எந்த காலேஜ் பொண்ணுங்களுமே பார்க்கல, சில பேர் வந்திருக்காங்க, சில காலேஜில் ஓபி அடிக்கணும்லாம் வந்திருக்காங்க. பட் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், இப்போ மதுஸ்ரீ வந்து என் டீமில் ஒர்க் பண்ணாங்க, இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு உங்கள் காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி அப்புறம் அங்கேருந்து ஷீஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ பி. இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கு. இப்போ எனக்கு நான் ஒரு ஈவெண்ட் கம்பெனி வச்சுருக்கேன் பர்சனலாக, நான் ஈவெண்ட் என்னால் பண்ண முடியலன்னா நான் மதுவை தான் கூப்பிடுவேன், மதுவை மாதிரி நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கோ, இந்த ஈவெண்ட் எனக்கு பண்ணி கொடுத்துரு அப்படி அந்தமாதிரி அவங்களுக்கு ஜாப் நான் அசைன் பண்ணுவேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை, பிகாஸ் ஐ நோ அவங்க எப்படி அந்த ஒர்க் எடுத்துப்பாங்க, எவ்வளோ சீரியஸாக பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அதுதான் அல்டிமேட்டாகவே. ஸோ நீங்களாம் ரொம்ப லக்கி, அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட். ஒரு பொண்ணாக இருந்துட்டு இவ்வளோ பேஷனாக ஒர்க் பண்ணுறீங்க மீடியாவில். மீடியாவில் வந்து பொண்ணுங்க ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட், டே அண்ட் நைட் ஜாப் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நம்மளுக்கு வந்து இந்த டைம் லிமிட் கிடையாது, நைட் ஷூட் இருக்கும், டே ஷூட் இருக்கும், நம்ம தூக்கமே இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால லைக் நீங்களும் அது பேஷனாக ஒர்க் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அண்ட் கங்க்ராட்ஸ், லைக் நீங்கள் ஃபர்தராக லைக் ஃபியூச்சர்லையும் நீங்கள் இந்த மாதிரி இது பேஷனாகவே நீங்கள் ஒர்க் பண்ணணும், நான் பெரிய இடத்துல வரணும் அதுதான். அண்ட் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அது எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. வைப்பாங்க மீடியா, இப்போ நீங்கள் ஃபிலிம்ஸ் போனீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இருக்குது ஓகேங்களா, அங்கே கேமரா டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. டேரக்டர்னா ப்ராப்பர் அசிஸ்டன்ட் கிட்ட ஒர்க் பண்ணுங்கள், சினிமோட்டோகிராஃபர்னா லைக் ப்ராப்பர் சினிமோட்டோகிராஃபரில் ஒர்க் பண்ணுங்கள், மூவிஸ்லும் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. லைக் மீடியா இட்ஸ் நாட் எ சிம்பிள் ஜாப், லைக் சும்மா நீங்கள் சில பேர் நினச்சிப்பாங்க வெறும் டைரக்ஷன் மட்டும்தான் மீடியா, அப்படி கிடையாது, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அதே ஓகேங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் போகலாம். ஹார்ட் ஒர்க்லாம் வந்து ஹார்ட் ஒர்க்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஆக்சுவலி எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, நிறைய ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, லைக் இங்கே கேர்ள்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, லைக் ஹார்ட் ஒர்க்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட், அதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா பிகாஸ் அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்க்கல, ஹார்ட் ஒர்க்ல வந்து நான் ஜாயின் பண்ணோம், அது ஒரு ஃபீல்டாவே யாரும் யோசிக்கல.
0: இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டு நிச்சயமா ஜாயின் பண்ணுவாங்க நம்புறேன்.
1: ஏன்னா அது ஒரு பெரிய ஜாபுங்க, மணி வைஸ் சொல்றேன், அதுதான் பெரிய ஜாப். ஆக்சுவலி ஒரு செட்டு போடுறாங்கன்னா சும்மா இல்லை, தட்ஸ் லைக் 10 lakhs 20 lakhs வேல்யூ அது ஒரே ஒரு நாளுக்கு. பரவாயில்ல இல்லை, நீங்கள் பண்ணலாம், ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வரும். பிகாஸ் இப்போல்லாம் வந்து நீங்கள் முன்னே நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் கிடையாது மீடியா டோட்டலாக. இப்போ ஒரு டிஜி கேமரா இருந்தால் யார் வேணால் படம் எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. மீடியாஸ் உங்கள் கையிலே இருக்குது, இப்போ நீங்கள் ஒரு டேரக்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி இப்போ படம் பண்ண முடியும் லோ பட்ஜெட்டில் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்ககிட்டயும் மீடியா இருக்குது ஓகேங்களா. இதை வந்து இப்போ முன்னே வந்து ஆக்டிங் வந்து வெரி டிஃபிகல்ட், உங்களுக்கே தெரியும், வெரி ஃபியூ கேன் பி அ ஹீரோ ஆர் வெரி ஃபியூ கேன் பி அ காமெடியன் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஆர்டிஸ்ட் ரொம்ப கொஞ்சம் பேர் தான், ரொம்ப செலக்டிவா இருக்கும். இப்ப அப்படி கிடையவே கிடையாது. இப்போ ஒவ்வொரு ஃப்ரைடேவுமே ஒரு புது ஹீரோஸ் வராங்க, புது ஹீரோயின்ஸ் வராங்க, புது காமெடியன்ஸ் வராங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் வராங்க, ஒவ்வொரு ஃப்ரைடேவும் வராங்க. ஸோ அதனால இட்ஸ் ஸோ ரொம்ப காம்படிட்டிவ் ஆகிடுச்சு இப்போ மீடியாவில். இப்போ ஒரு படம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, எப்படி நீங்கள் உங்களோட இன்புட் எப்படி கொடுக்குறீங்க, எப்படி நீங்கள் வரப்போறீங்கன்றதான் முக்கியம். உங்களோட எப்படி சொல்கிறது, ஒரு யூனிக் ஒர்க் இருக்குல்ல, அதுதான். மற்றபடி ஒன்றும்
0: Such an upcoming inspiring star, sir. Office serial, you got ரொம்ப நிறைய வரவேற்பு, அதுக்கான நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சது உங்களுக்கு. இப்போ அடுத்தது நீங்கள் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்தே சில்வர் ஸ்க்ரீனுக்கு போயாச்சு, மாப்பிள்ளை சிங்கம், இவன் யார் என்று தெரிகிறதாங்கிற படம் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த ஜேர்னி எப்படி இருந்தது, அந்த ஜம்ப் ரொம்ப பெருசா?
1: ஜம்ப் வந்து பெருசு தான். நான் வந்து விஜய் டிவி வந்து என்னோட வீடு மாதிரி சொல்லுவேன் ஆக்சுவலி. பிகாஸ் நான் காலேஜ் படிக்கும்போது ஒன்றே ஒன்றுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். லைக் நான் வந்து யூஸ்வலாக காசுக்காக வேலை பார்க்க வேணாம், எனக்கு என்

0: திறமையை நான் எங்கே காட்ட முடியுமோ நான் அங்கே வேலை பார்க்கணும். அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். ஸோ விஜய் டிவி தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி தான் வந்து ஒன் ஆஃப் தி லீடிங் சேனல், ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற ஒரு சேனல். நான் வெளியில் இருக்கும்போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து எப்படின்னா, பிரதீப் மில்ட்ரா பீட்டர் இவர் தான் வந்து விஜய் டிவியோட ப்ரோக்ராமிங் ஹெட். ஏன்னா இஸ் லைக் ஒரு யங்ஸ்டர், ஓகே, விஜய் டிவியை மாற்றின ஒரு ஒருத்தர், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரம் த ஸ்க்ராச் விஜய் டிவி வந்து எப்படி ஒரு நார்மலாக ஒரு குதிரை படம் போட்டு பழைய ஒரு விஜய் டிவி எப்போ ஆரம்பித்தாலும் அப்போதில் இருந்தாங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. அது நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் அவங்க கூப்பிட்டா வெளியில் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ரீராம் சார் ஜிஎம்மும் சரி, அவரும் அப்படி தான். அவர் வந்து விஜய் டிவிக்கு வந்து பைக்கில் வர்றதுலேருந்து இப்போ அவரோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்க வரைக்கும் விஜய் டிவியில் தான் இருந்திருக்காங்க. யாருமே வந்து தே நாட் கிவ் அப் ஃபார் மணி, ஓகேங்களா. நான் இங்கே நான் ஹெட்டாக இருக்கேன், நான் இன்னொரு சேனல் போய் நான் அங்கே போய் ஹெட்டாக இருக்கலாம், அங்கே எனக்கு வந்து இவ்வளோ பே பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக இங்கே யாருமே ஒர்க் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து 10 to 15 years ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து விஜய் டிவி தான் லைஃப். எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சருமே இங்கே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே மகேந்திரன் சாராக இருக்கட்டும், ரமணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே ஃப்ரம் த ஸ்க்ராச் தே ஆர் தேர். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஏன்னா அந்த ஒரு சேனல் வந்து நான் ஒர்க் பண்ணும். இவ்வளோ பேர் நான் ரிசர்ச் பண்ணேன், இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க, சம்திங் யூனிக்காக பண்ணணும், இனோவேட்டிவாக பண்ணணும், நாளைக்கு ஒரு சேனல் ஒரு ஸ்டாண்டர்டை மாற்றணும், இவ்வளோ ட்ரீமில் தான் இவங்க இத்தனை பேரும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இவங்க எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங், எவ்வளோ க்ரியேட்டிவ் திங்கிங்கில் இருந்தாங்களோ நான் அங்கே போய் ஒர்க் பண்ணோம், அவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒன்றுமே தெரியாத போது கூட நான் அங்கே தான் விஜய் டிவி தான் ஒர்க் பண்ணணும்னு தான் என்னோட பிளான். ஆக்சுவலி நான் காலேஜில் சொல்லும் போது நான் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயி மாதிரியே பேசுவேன். ஸோ எல்லாமே வந்து என்னை வந்து டே கிண்டல் தான் நினச்சாங்க. ஆக்சுவலி நீங்கள் நம்பவே மாட்டீங்க, காலேஜ் முடிச்சு 6 months நான் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணேன். அது ஒன்றுமே கிடையாது, நான் தீசிஸ் பண்ணேன், லைக் அதுக்கு நான் எஃபர்ட் போட்டேன் அதுக்கு, ஓகேங்களா. நான் என்னோட ரிசர்ச் ப்ராப்பராக பண்ணேன், அது வந்து எப்படி சேனலோட அசோசியேட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு டாபிக் எடுத்தேன். ஸோ அங்கே நான் ப்ரெசன்ட் பண்ணும்போது எனக்கு பிரதீப் சார் தான் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் விஜய் டிவியில் உனக்கு ஜாப் ஆஃபர் பண்ண என்ன பண்ணுவேன் அப்படி சொன்னேன். சார் இட்ஸ் மை ப்ளஷர், லைக் நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஸோ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஐம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் 6 months அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சேனல் வந்து ஒரு எம்ப்ளாயை எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன், ஓகேங்களா. பட் என்னை விஜய் டிவி தான் ஆக்குச்சு ஆர்டிஸ்ட்டாக. எப்படின்னா ரமணன் சார் வந்து நான் கூப்பிட்டு டே இந்த மாதிரி கனாக்கலம் கலங்கள் கல்லூரியின் கதை ஒன்று பண்ணுறோம், நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சார் சும்மா கலாய்க்காதீங்க சார் அப்படி சொன்னேன். பிகாஸ் அவர் என்னை கூப்பிட்டதுக்கு வந்து உன்ன மாதிரி நான் ஃபேராக இருக்கனால உன்ன மாதிரி ரிச்சான ஒரு பையன் வேண்டாம், அதுக்கு தான் என்னை கூப்பிட்டாங்க, ஓகேங்களா. என்ன எப்பவுமே இந்த ஃபேராக இருப்பேன், நான் ஸ்பெக்ஸ் வேற போட்டிருப்பேன். ஸோ என்னை அதுக்கு தான் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் நான் போகும்போது பிகாஸ் நான் பிகேந்த கேமரா ஒர்க் பண்ணும்போது நான் வந்து மற்றவங்களை பயமாக கலாச்சிருக்கேன். ஏ இது நடிக்க தெரியாது உனக்கு, இது ஒரு சின்ன மேட்ரு, இது கூட நடிக்க தெரியல, போடா வெளில போடா நீ வாடா அப்படி இப்படிலாம் சொல்லி ஆடிஷன் பண்ணும்போது இல்லை கெட் அவுட் யூ கம் அப்படி அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன். ஸோ நான் நடிக்கும் போது ஃபஸ்ட்டு சீன் நல்லா ஞாபகம் இருக்குது. அது எப்படின்னா அந்த டைலாக் வந்து மேபி நான் தப்பாக சொல் கரெக்டாக ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பட் நான் சொல்கிறேன். இந்த சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற, யானை மாதிரி பிள்ளைற, இப்படி ஒரு டைலாக் ஒரு லென்த் டைலாக் வரும். அது ஒரு 10 takes போயிடுச்சு எனக்கு, என்னால் முடியல. எனக்கு சார் என்னை விட்டுருக்கு சார், இப்படியே போயிடுறது சார். நான் அப்போ தான் தெரிஞ்சு வா கேமரா முன்னாடி இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, கேமரா பின்னாடி நம்ம எல்லோரும் எவ்வளோ கலாய்ச்சிருப்போம், அவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ சாபம் விட்டுருப்பானுங்க, அதனால தான் நம்ம இங்கே நடிக்க வந்திருக்கும் போல அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படி தான் என்னோடய ஆக்டிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பாயிண்டில் வந்து அது புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இவங்க தான் எனக்கு தட்டி கொடுத்தது. பார்த்தீங்கன்னா ரமணன் சாரும் சரி, பிரதீப் சாரும் சரி, ஸ்ரீராம் சாரும் சரி, லைக் எப்படின்னா இவங்க வந்து எனக்கு வந்து டெய்லி இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம் ஆக்டிங்கில். நீ ஒர்க்கராக நீ பண்ணிட்ட, ஓகேங்களா, நீ நல்ல ஒரு எம்ப்ளாயி, ஓகே. ஸோ இப்போ நீ நடிக்க போயிட்ட, அது புது ப்ரொஃபஷன், நீ ஸ்டார்ட்லேருந்து வந்திருக்க, ஸோ இன்னும் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து என்னோட வீடியோஸ் இருக்குல்ல, நான் இங்கே ஒவ்வொரு எபிசோடுமே நான் வந்து போட்டு பார்ப்பேன், என்ன மிஸ்டேக், நான் என்ன தப்பு பண்ணுறேன். அங்கே தான் நான் வந்து யோசிச்சது ஒரே ஒரு விஷயம், ஆக்டிங் வந்து டீச் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஒருத்தர் வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா டீச் பண்ண முடியாது. இந்த கூத்துப்பட்டெல்லாம் பண்ணுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல, ட்ராமாஸ்லாம் இருக்காங்க, அது மோர் ஸ்டேஜ் பிளேலாம் பண்ணுறதுலாம் டோட்டல் டிஃப்ரெண்ட். எப்படி சொல்கிறது, நடிப்பாங்க, ஓகேங்களா. நீங்கள் ஆட் பண்ணும்போதில் யூ கேன் சி செம்மையாக ஆட் பண்ணுறாங்களே அப்படி இருக்குது, பட் ரியலாக ஆட் பண்ணுறது டோட்டலாக வேறு, ரியலிஸ்டிக் ஒன்று. இப்போ எப்படின்னா ஸ்ருதி நீங்கள் எப்படின்னா ரியலாக எப்படி இருக்கீங்க, அதுதான் வந்து மக்களுக்கு பிடிக்கும், யூனிக் கேரக்டர், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து சில தப்புகள் இருக்கும், நீங்கள் ஒரு பாடி லாங்குவேஜில் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்தனா ஆப்வியஸ்லி அதை ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் என்னோடய ஆக்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. கனாக்காலங்காலங்கள் இஸ் மை லைக் ஒரு ஸ்டார்ட் அப்படி சொல்லலாம், ஒரு ஸ்கூல் மாதிரி சொல்லலாம், அங்கே நான் கற்றுக்கிட்டேன் ஆக்டிங்கை. ஸோ ஆஃபீஸ் வந்து இட்ஸ் மை ப்ரொஃபைல் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. என்னை ஒரு வேற ஒரு லெவல் கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். ஆஃபீஸ் தான் என்னை வேறு லெவல் கொண்டு போச்சு. அதுக்கு காரணம் ரமணன் சார், பிரம்மா சார் என்னோட டைரக்டர், என்னோட லுக்கும் சரி. அப்போது நான் போகும்போது ரொம்ப யூனிக்காக இருப்பேன். எப்படின்னா ஒரு லாக்லாம், சைட் லாக்லாம் வச்சுட்டு நிறைய முடி வச்சுட்டு அந்த ஒரு கேரக்டர், அதுவே வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணும். ஆன் ஸ்கிரீன் பார்த்தாலே இவன் என்ன வித்தியாசமா,
1: எல்லா ஏஜ் குரூப்பும் அந்த சீரியலுக்கு ரொம்ப அட்ராக்டடாக இருந்திருக்காங்க.
0: எக்ஸாக்ட்லி. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப எப்படின்னா ஒரு வீட்டில் இருக்க எல்டர்லி பீப்புள் கூட அந்த ஆஃபீஸை வந்து பார்த்து அவங்க அட்மயர் பண்ணி லைக் எவ்வளவு பேர் என்ன விஷ் பண்ணுவாங்க.
1: பாயிண்ட் ஆஃப் டைம் ஆஃபீஸ் ரொம்ப லேட் நைட்ல தே ஸ்டார்ட்டட் 10:30
0: வியூவர்ஸ்.
1: என்னோட பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா மறந்து சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆஃபீஸ் சீரியல்காக.
0: சோ ஸ்வீட், தேங்க்ஸ் லாட். லைக் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு கொடுத்தாங்க ஆக்சுவலி. எனக்கு ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து யாருக்கு கிடைக்குமோ, யாருக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியல, பட் எனக்கு கிடைச்சிது. லைக் எப்படின்னா பாருங்க, ஏன்னா பிகாஸ் ஒரு எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா யங்ஸ்டர்ஸ் கவர் பண்றதோட எல்டர்லி பீப்புள் கவர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் சொல்லுவேன். பிகாஸ் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் இப்போ இந்த ட்ரெண்டுக்கு நான் ஒன்று ஒரு ஒரு விஷயம் நான் பண்ணனா உங்களுக்கு பிடிச்சிடும், பட் இன்னும் யூனிக்கா இன்னொருத்தன் பண்ணனா அவங்களையும் உங்களுக்கு பிடிக்கும். இட் வில் கீப் ஆன் சேஞ்சிங். அதுதான் நம்ம மைண்ட், உங்கள் மைண்ட் நான் தப்பாக சொல்ல, பட் நம்மளோட மைண்டே அதுதான் ஓகேங்களா. லைக் யங்ஸ்டர்ஸோட டோட்டல் மைண்ட் அப்படி தான் இருக்கும். பட் எல்டர்லி பீப்புள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக லைக் பண்ண மாட்டாங்க. லைக் பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த ஒரு விஷயம் கிடைச்சது. அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இவன் யாருன்றது தெரிகிறதாவோட டைரக்டரோட அம்மா வந்து எனக்கு பயங்கர ஃபேன். அவங்க வந்து நீ இவன் தான் நடிக்கணும், இவன் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு என்னை அப்படி தான் நான் ஹீரோ ஆனேன். நான் ஹீரோ ஆனேன் என்றைக்கும் நினச்சதே கிடையாது. ஐ வாண்ட் டு பிகேம் ஏ காமெடியன் தான் நினச்சேன். பிகாஸ் காமெடி இஸ் மை கைண்ட் ஆஃப் மை, எப்படி சொல்லி நான் ஈஸியாக அசோசியேட் பண்ணிக்க முடியும். காமெடினா நீ சொன்ன நான் டைமிங்கில் நான் அப்படி பிடிச்சிடுவேன். என்கிட்ட ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது, நான் அதை நான் கேட்ச் பண்ணிப்பேன். பட் ஹீரோ நான் நினச்சே பார்க்கல. அண்ட் நீங்கள்லாம் வந்து என்னடா அவன் ஹீரோ பண்ணிட்டான், இதுதான் என்னோட ட்ரீமாக இருந்துச்சு அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. பிகாஸ் இது ஜஸ்ட் ஹேப்பன் டு மீ, நான் அதை தவிர்க்க முடியாமல் நான் எடுத்துட்டேன். பட் அந்த கேரக்டரும் ஹியூமராக தான் இருக்கும். நான் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டருக்கு. பட் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆவீங்க, யாருமே திட்ட மாட்டீங்க. நான் ஹீரோ ஆகணும், நான் வந்து ஒரு ஹீரோ ஆகணும்லாம் எனக்கு இன்றைக்குமே ட்ரீம்லாம் கிடையாது, பட் ஆயிட்டேன். அது உங்களோட எப்படி சொல்லுது, உங்களோட நீங்க ஏதோ பாவம் பண்ணிருப்பீங்க, அதனால நீங்க
1: பாத்துதான்.
0: அப்படியா, தேங்க்யூ. இல்ல பல பேர் நான் நடிக்குமா, நான் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஓகேங்களா. லைக் எப்படின்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எப்படின்னா மேபி அது பிடிச்சவங்க சொல்லியிருக்கலாம், பிடிக்காதவங்க சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு ஓகேங்களா. பட் நான் ஒன்னே வந்தா நம்ம எனக்கு ஆனா வர்றது நான் எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி இப்போ என் லைஃப் வந்து மூவிக்கு போயிருக்கு. அண்ட் நான் இதுக்கு வந்து விஜய் டிவிக்கு எப்பவுமே தேங்க் பண்றேன். லைக் அவங்களால தான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன்.
1: திங்க் லிசனர்ஸ் எல்லாரும் விஷ்ணு சார் மாதிரி டேக் லைஃப் அஸ் இட் கம்ஸ், அந்த பாத்திலே போயிட்டே இருங்க. நீங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க, அவரை மாதிரி அப்படியே சிரிச்சுட்டே இருப்பீங்க. சார் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார் இந்த ரெண்டு படத்துக்கு?
0: இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட்லாம் வந்து மாப்பிள்ள சிங்கம் வந்து பாருங்க, இட்ஸ் அ பிக் பேனர். எஸ்கேப் ஆர்டிஸ்ட் விமல் அஞ்சலி அவங்களாம் நடிச்சிருக்காங்க. நான் வந்து செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படம் 1 month கேப்ல இந்த படம் லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு கப்பல் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஃபைனல் பண்ணி வச்சிருக்கேன். அது ஷூட்டிங் வந்து மாப்பிள்ள சிங்கம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஷூட்டிங் போகிறோம். பிகாஸ் எனக்கு இன்னும் ஒரு சாங் மட்டும் ஒரு பெண்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷூட் போகிறோம். தேங்க்ஸ் லாட். லைக் நீங்கள் என்னை இங்கே இன்வைட் பண்ணதே ரொம்ப லைக் பெரிய விஷயம். நான் இங்கே ரேடியோ எம்ஓபி கேர்ள்ஸ் காலேஜில் வந்து நான் ரேடியோ ஸ்டேஷனில் பேசுறது நினச்சா எனக்கு பயங்கரமாக அப்படியே புல்லரிச்சிச்சு. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு எனக்கு ஒரு ட்ரீம், ட்ரீம் கம் ட்ரூ அப்படி சொல்லலாம்.
1: ஸோ இன்னும் 10 வருஷத்தில் உங்களோட ப்ரொஃபைல் இன்னும் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபைனலாக எல்லாரும் உங்களை பார்த்தா ஒரு காமெடியனாக ரெக்கக்னைஸ் பண்ணணுமா, இல்லை ஒரு ஹீரோவாக ரெக்கக்னைஸ் பண்ணணுமா, இல்லை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: அது அப் டு தெம். லைக் எப்படின்னா, பட் நான் பெருசாக பிளான் பண்ணல என் லைஃப்பில் வந்து இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணணும் இல்லை. ஆஸ் இட் கம் நான் எடுத்துக்கிறேன். பட் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் பண்ணுற வேலைக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படி தான். நான் சும்மா லெத்தாஜிக்காக பண்ண மாட்டேன். காசு வாங்கிட்டோம், இது பண்ணி முடிக்கணும், இது இந்த வேலையை நம்ம பண்ணுறோம், அது ஒரு கடமையாக பண்ணணும் அப்படின்னு எடுக்க மாட்டேன். அதை நான் 1 ரூபாய்க்கு வாங்கணும், இல்லை காசு எல்லாம் பண்ணுறணும், அதை நான் 100% எஃபர்ட் போடுவேன். அந்த எஃபர்ட் தான் இது வரைக்கும், அது நான் அதுக்காக நான் விட மாட்டேன். எனக்கு பெருசாக டான்ஸர் ஆக வராது. ஏன்னா இப்போ நான் வந்து ஐம் இன்டு ஃபுல் இன்டு டான்ஸ் அப்படின்னா எந்த கிளாஸுமே விடுறதில்ல. ஸ்விங்கர்ஸில் வந்து எது கற்றுக்கொடுத்த பேலே கூட போறேன் பார்த்துக்கோங்களேன், எதுவுமே விடுறதில்ல.
1: சாரி,
0: பெல்லி டான்ஸ் கூட போறேன் பாத்துக்கேன், அந்த மாதிரி சொல்லலாம். சோ அப்படி
1: சார், சோ இத்தனை வருஷம் நடிச்சதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கும். பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா எதை சொல்லுவீங்க?
0: பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா லைக் விஜய் டெலி அவார்ட்ஸில் எனக்கு அவார்டு கொடுத்ததும் இல்லை ட்ரீம்க்கு ரொம்ப எப்படி சொல்வது பெரிய விஷயம் அது அவார்டு வாங்குறேன் நான் அவார்டு வாங்குறேன் அப்படின்றது எனக்கு பெரிய விஷயம் ஆச்சு ஏன் நான் ஒரு எம்ப்ளாயாக இருந்தேன் அதே விஜய் டிவியில் நான் ஒரு அவார்டு வாங்கினேன் அது பெரிய விஷயம் ஏன்னா இந்த கரண்ட் இதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் போக முடியல ஷூட்டிங்கில் நான் ஸோ மேபி நான் போயிருந்தேன் இன்னொன்று கிடச்சிருக்கோம் நான் போகல இருந்தாலும் அதான் ஏதோ போயிட்டுருக்கேன் என்னை விஜய் டெலி அவார்ட்ஸ் நான் அவார்டு வாங்கினது வந்து நான் மறக்கவே மாட்டேன் என்றைக்குமே தட்ஸ் மை ஃபேமிலி இல்லை அது என்னை கொண்டு வந்தவங்க அவங்க தான் ஸோ அதுக்காக தான்
1: சார் உங்களை மாதிரி இப்படி சிரிச்சுட்டே இருக்க நம்ம லிசனர்ஸ்க்கு ஒரு மூணு டிப்ஸ் கொடுங்க சார்
0: நான் பெருசாகவே நான் பர்சனலாக எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் அண்ட் நான் பண்ணுற தப்பும் இருக்குது என்னோடய கேரக்டருக்கு சில தப்பு இருக்குது நான் எப்படின்னா டப்பு டப்புன்னு பேசிடுவேன் அது மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா இல்லையான்னு யோசிக்க மாட்டேன் நான் வந்து ரொம்ப யோசிச்செல்லாம் பேச மாட்டேன் அதுதான் நான் பட் நான் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் நான் எப்பவுமே ஜாலியாகவே இருக்கிற ஒரு கேரக்டர் ஸோ அதான் அதுதான் என்னோடய ப்ளஸ் ஆக்சுவலி நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ நம்ம இங்கே கெத்தாக தான் இருக்கணும் இப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன் நான் எப்படி இருக்கணும் அப்படி இருப்பேன் அது எப்படி அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது பட் ஐல் பி மை செல்ஃப் அதுதான் மற்றபடி பெரிய விஷயம் இல்லை ஐ வில் டேக் மை லைஃப் ஆஸ் வெரி சிம்பிள் தட்ஸ் இட்
1: தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் ஆன் மை ஷோ
0: தேங்க்ஸ் தேங்க்ஸ்
1: ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க
0: தேங்க்ஸுங்க என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் எம்ஓபியில் இருக்க எல்லா கேர்ள்ஸுமே வந்து நல்லா படித்து பெரியால வரணும் ஒவ்வொரு பொசிஷனுக்கு போகணும் அண்ட் தட்ஸ் மை விஷஸ்
1: தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் சார் இன்னும் கேட்டுக்கொண்டே இருங்க பியூட்டிஃபுல் கேம்பெயினை பற்றி நம்ம நிறையா பேசலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை
0: உங்கள் விஷ்ணு

0: ஒருவர் ஒரு முறை செய்யும் இரத்த தானத்தின் மூலம் மூவரின் உயிர் காப்பாற்றப்படுகிறது. தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பர். ஆனால் அதனினும் சிறப்பானது கண் தானமும் இரத்த தானமும் தான். அதை கருத்தில் கொண்டே எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி இரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. நம்மில் பலருக்கு இரத்த தானம் செய்ய ஆர்வம் இருந்தும் அதற்கு தடையாயிருப்பது அவர்களின் ஹீமோகுளோபின் அளவு. எனவே இரத்த தானம் செய்ய விரும்புவோர் குறைந்தது 2 வாரத்திற்கு முன்பாகவே உணவு உண்ணும் நேரத்தை முறைப்படுத்திக் கொள்ளவும். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் பழங்களான மாதுளை, பப்பாளி, அத்தி, திராட்சை போன்றவற்றை அதிகம் உட்கொள்ளவும். தனக்கு பின்னே தானமும் தர்மம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இரத்த தானம் செய்வோர் முதலில் தங்களை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். மனதில் உறுதி வேண்டும் என்ற பாரதியாரின் வாக்கிற்கேற்ப நாமும் உறுதியோடு இரத்த தானம் செய்வோம் என்று உறுதியேற்போம். மறந்துவிடாதீர்கள், எம்ஓபி மகளிர் வைணவ கல்லூரி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம்.
2: You're listening to MOP Community Radio 107.8.
3: Kati used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Kati's dermatologist found 2 melanomas. Although both the melanomas were caught in the early stages, the survey to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer care can help you. Call the helpline number 9876-5432-10.
4: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்பலாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் எஸ்பி முத்தராமன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பிறப்பது இயல்பாக இருக்கலாம், இறக்கும் போது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதோடு இந்தியாவை உலக வல்லரசில் ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஐயா அவர்களே, உங்கள் எண்ணம் போல் உலகத்தில் சிறந்த வல்லரசாக இந்தியாவை நாங்கள் உருவாக்கி சரித்திரத்திலே இடம் பிடிப்போம் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்வோம்.
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. கதை நேரம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. என்ன குட்டீஸ், ஷாலோக்கா கதை சொல்ல வந்தாச்சு. நீங்க தூங்குறதுக்கு ரெடியா, கேக்குறதுக்கு ரெடியா? கதையை கேட்டுட்டே தூங்கிருந்தோம் சமத்தா, ஓகேயா? மழை கதை 10. கதை பை விழியன். நீஜுவை சந்தித்த டினிகா. நீஜு ஒரு குட்டி பெண், நகம் வெட்டி கொள்ளாததால் அன்று அவள் பள்ளிக்கு செல்லவில்லை. நீஜு வீட்டில் தூங்கி கொண்டிருந்தாள். டொக் டொக் டொக் டொக் என கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அட, யாருப்பா இந்த நேரத்தில் என எழுந்து கதவை திறந்தாள். வெளியே யாரும் இல்லை. 4 பெரிய கால்கள் மட்டும் தெரிந்தது. தலையை வெளியே நீட்டி பார்த்தாள் நீஜு. வெளியே எட்டி பார்த்த போது 4 மாடி உயரத்திற்கு ஒரு மிருகம் நின்று கொண்டிருந்தது. அதனுடைய கால்கள் தான் வாசலில் பார்த்திருக்கிறாள் நீஜு. அந்த பெரிய மிருகம் பச்சை நிறத்தில் இருந்தது. அதன் பற்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய கைகள் அளவிற்கு இருந்தது. 2 கண்கள், நீண்ட கழுத்து. என்ன வேண்டும் என கை காட்டி கேட்டால் நீஜு அதன் தலையை பார்த்து. அந்த மிருகத்தின் தலை 4 மாடி உயரத்தில் இருந்ததால் அதற்கு நீஜு பேசுவது கேட்கவில்லை. உடனே நீஜு பம்பம் போலே பம்பம் போலே என்ற மந்திரத்தை கூறினாள். உடனே அவளும் அந்த மிருகத்தின் உயரம் அளவிற்கு பெரியவளாக மாறிவிட்டாள். இப்ப சொல், என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப என்னை எழுப்பின என்று கேட்டாள். எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட எதுவுமே கிடைக்கல. ஏதாச்சும் சாப்பிட தாயேன்? சரி, நீ இவ்ளோ பெருசா இருந்தா எப்படி வீட்டுக்குள்ள வருவ? இரு என்று சொல்லி பம்பம் போலே பம்பம் போலே என்ற மந்திரத்தை சொல்லி அதன் தலையில் ஒரு குட்டு குட்டினாள். உடனே அது நாய்க்குட்டி அளவிற்கு சிறியதாக மாறிவிட்டது. நீஜுவும் அவளுடைய சாதாரண உருவத்திற்கு வந்துவிட்டாள். வா என ஒரு நாய்க்குட்டியை அழைத்து செல்வது போல வீட்டிற்குள் அழைத்து சென்றாள். ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா என கேட்டாள். ஐஸ்கிரீமா? அப்படின்னா என்ன? ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீம் தான். என்ன சுவையில இருக்கும்? ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும். வேற ஏதாச்சும் இருக்கா? நூடுல்ஸ் சாப்பிடுறியா? கஞ்சி ஏதாச்சும் கிடைக்குமா? சமையல் அறைக்கு இருவரும் சென்றனர். நீஜுக்கு கஞ்சி வைக்க தெரியாது, ஆனாலும் சமையல் புத்தகத்தில் இருந்ததை படித்து செய்து விடலாம் என்ற நம்பிக்கையில் அந்த மிருகத்தை உள்ளே அழைத்து சென்றாள். புத்தகத்தில் சொன்னது மாதிரியே பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டனர். குட்டியான அந்த மிருகம் சமையல் அறையின் திட்டு மீது ஏறி பாத்திரத்தில் கஞ்சி தயாராவதை ஆர்வமாக பார்த்தது. சீக்கிரம் தயாராகாதா என கேட்டது. அப்ப கொத கொதக்குள்ளா கொத கொதக்குள்ளான்னு சொல்லிட்டீரு, சீக்கிரம் தயாராகிடும் என சொன்னாள் நீஜு. அந்த மிருகமும் கொத கொதக்குள்ளா கொத கொதக்குள்ளான்னு சொல்லிட்டே இருந்ததாம். கஞ்சி சீக்கிரம் தயாராகியும் விட்டதாம். துணியை கொண்டு அந்த சூடான பாத்திரத்தை எடுத்து வந்து முன்னறையில் அமர்ந்து கொண்டனர். சூடு குறைய ஒரு கரண்டியை வைத்து துழாவி கொண்டே இருந்தாளாம் நீஜு. ஆமா, நீ யாரு, இங்கிருந்து வரன்னு கேட்டாள். எங்களை டைனோசர்னு கூப்பிடுவாங்க. நான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வரேன். இப்ப எப்படி ஊர் உலகம் இருக்குன்னு பாக்கலாம்னு வந்தேன். பசிச்சது உன் வீட்டு கதவை தட்டினேன். ஓ, நீதான் டைனோசராசா என்று சாதாரணமாக கேட்டாள் நீஜு. ஆமா, உன் பேரு என்ன டைனோசார்? பேரா? அப்படின்னா எனக்கு நீஜுன்னு பேரு. எங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீஜுன்னு கூப்பிடுவாங்க. உன்னை எப்படி கூப்பிடுவாங்க என்று கேட்டாள். எனக்கு பேரு எல்லாம் இல்லை, நீயே ஒரு பேரு வையேன் என்றது டினோசார். டினிகா, நல்லா இருக்கா? ஹாய் டினிகா, நல்லா இருக்கே இந்த பேரு. அதற்குள் கஞ்சி ஆறி இருந்தது. டினிகா அதனை ருசித்து குடித்தது. நேரமாகிவிட்டது, நான் கிளம்புறேன் என கிளம்பி சென்று விட்டது டினிகா. நீஜவும் உறங்க சென்று விட்டாள். கொஞ்ச நேரத்தில் டொக் டொக் டொக் டொக் என்று மீண்டும் கதவு தட்டப்பட்டது. திறந்தால் மீண்டும் டினிகா. இப்ப என்னப்பா, இப்பதானே சாப்பிட்டு போன என்று கேட்டாள். என்னை குட்டியா மாத்தினியே, திரும்ப பெருசா மாத்து. எங்க காலத்துல என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓ, மறந்தே போயிட்டேன்னு பம்பம் போலே பம்பம் போலே என்றாள் நீஜு. கதை பை

0: 97.8. வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன சுட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இந்த கதை நேரம்ல வாங்க நம்ம கதை கேட்கலாம். சுட்டீஸ், எப்ப பாரு டிவி, மொபைல் போன், வீடியோ கேம்ஸ் கேட்டு உங்களுக்கு போர் அடிக்கலையா? அதெல்லாம் ஒரு சைட்ல போட்டுட்டு நம்ம ஷோக்கு கேட்க வாங்க. இங்க உங்களுக்காக புதுசா ஒரு கதை வச்சிருக்கோம், ரொம்ப ஜாலியா கேட்டு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. என்ன, ஓகேவா? வாங்க கதைக்குள்ள போகலாம்.
1: அக்கா,
0: என்னடி இன்னும் தூங்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
1: கதை சொல்லுக்கா.
0: என்ன கதை சொல்லலாம்? தெனாலிராமன் கதை தெரியுமா?
1: தெனாலிராமனா? நான் லாஸ்ட் இயர் என்னோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு தெனாலிராமன் வேஷம் தான்க்கா போட்டேன். ஆனா எனக்கு அவரை பத்தி ரொம்ப ஒன்னும் பெருசா தெரியாது. அவரை பத்தி சொல்லுக்கா, கேக்கலாம்.
0: அவரை பத்தி நான் சொல்ல போறது இல்ல, அவரை பத்தின ஒரு கதையை தான் நான் உனக்கு சொல்ல போறேன். மண்டு
1: சரி சொல்லுக்கா.
0: கேளு. ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரோட ஃப்ரெண்டு, கிருஷ்ணதேவராயரும் ஒரு மன்னர் தான், அவரோட ஃப்ரெண்டு அவருக்கு டின்னருக்காக கூப்பிட்டு இருந்தாரு. உடனே இந்த கிருஷ்ணதேவராயர் மன்னர் அவரோட வீட்டுக்கு போனாரு. அங்க போய் பெருசா விருந்தெல்லாம் வச்சாரு அவரோட நண்பர். உடனே இவர் நல்லா சாப்பிட்டுட்டு அவருக்கு, ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இருந்தது. அது என்ன டிஷ் தெரியுமா? அதுக்கு பேர் கத்திரிக்காய் குழம்புன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய், இந்த காய்கறி உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த நண்பர், நான் இது ரொம்ப தொலைவுல இருக்க ஒரு தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்தேன், எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விருந்து உனக்கு வச்சேன் அப்படின்னு சொல்வாரு. உடனே கிருஷ்ணதேவராயர் ரொம்ப மகிழ்ந்துட்டு, எனக்கும் இதுல ஒரு செடி தருவியா, நானும் என் தோட்டத்துல போய் வச்சுட்டு நிறைய காய்கறி வச்சுட்டு நல்லா சாப்பிடுவேன்ல அப்படின்னு. உடனே மன்னர், சரி அதனால என்ன, நீயும் என்னோட நண்பர் தானே, நான் உனக்கு தரேன் அப்படின்னு எடுத்து கொடுப்பாரு. உடனே ரொம்ப மகிழ்ச்சியோட கிருஷ்ணதேவராயர் அவரோட தோட்டத்துல போய் இதை வச்சு அதை பாத்துக்கறதுக்கு ஒரு ரெண்டு காவலாளிய தனியா வச்சுப்பாரு. அந்த நல்லா பாத்துட்டு நிறைய காய்கறி எல்லாம் வர தொடங்கிருச்சு. அதுல கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, டெய்லியும் நம்ம இதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட நண்பர் தெனாலிராமன் இருந்தாரு. அப்போ என்னாச்சு, ஒரு நாள் தெனாலிராமனுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. உடனே தெனாலிராமனை கூட்டிட்டு வந்துட்டு இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு விருந்து வச்சாரு. தெனாலிராமனுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சு போச்சு. மன்னர் கிட்ட கேட்க கொஞ்சம் தயங்கினாரு. இருந்தாலும் மன்னரும் தெனாலிராமனும் ஃப்ரெண்டு தான், ஆனாலும் அவருக்கு ரொம்ப தயங்கினால எதுவுமே கேட்காம வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனாலும் அவர் கத்திரிக்காயோட சுவை அவரை வாய் விட்டு போகவே இல்லை, அந்த நினைப்பாவே இருந்தாரு. உடனே ஒரு நாள் என்ன தெரியுமா பண்ணாரு?
1: என்னக்கா பண்ணாரு?
0: திருட்டுத்தனமா கிருஷ்ணதேவராயரோட மன்னர் தோட்டத்துக்கு போயிட்டு கத்திரிக்காவை பறிச்சுட்டு வந்துட்டாரு. காவலாளிங்க இதெல்லாம் பாத்திருந்திருக்காங்க, ஆனா மன்னர் கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல. ஏன் தெரியுமா? மன்னரும் தெனாலிராமனும் ரொம்ப நண்பர்கள், அதனால எதுக்கே தேவையில்லாம இவர்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு காவலாளிகளும் விட்டுட்டாங்க. ஆனா ஒரு நாள் கிருஷ்ணதேவராயருக்கு இத பத்தி தெரிய வந்துருச்சு. தெரிய வந்தோன்னா காவலாளர்கிட்ட போய் கேட்டாங்க, என்ன இங்க இருந்து காய்கறி எல்லாம் குறைஞ்சுகிட்டே இருது, எங்க போச்சு அப்படின்னு. காவலாளர்கள் சொன்னாங்க, இல்ல மன்னா, ஒரு நாள் தெனாலிராமன் வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாரு, எங்க கிட்டயும் எந்த உதவியும் கேட்கல, அவர் பாட்டுனு வந்தாரு பறிச்சுட்டு போயிட்டாரு, எங்களால தடுக்கவும் முடியல அப்படின்னாரு. உடனே கிருஷ்ணதேவராயர், யார் என்ன பண்ணாலும் சரி, இதுக்காக நான் யாரும் விட்டு கொடுக்க போறது இல்ல, அவன் செஞ்சு திருட்டுத்தனும், அதனால அவனை புடிச்சு சிறைக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு உத்தரவிட்டுருவாரு. உடனே தெனாலிராமனை புடிச்சு சிறையில வந்து போட்டுருவாரு. ஆனா இதுக்கு நடுவுல என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள்
1: என்னக்காச்சு,
0: கத்திரிக்காவை பறிச்சு தெனாலிராமன் வீட்டுக்கு போனார்ல, அன்னைக்கு செம்மையா அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஐயோ, இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சு சமைக்க போறோம் அப்படின்ட்டு மனைவி கிட்ட போய் தெனாலிராமன் கத்திரிக்காவை போய் கொடுத்தாரு. கொடுத்தோன்னு மனைவி நல்லா ருசியா அதை வச்சு குழம்பு பண்ணிருந்திருக்காங்க. பண்ணோன்னு இவருக்கு தன்னோட மகனும் இதை சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. மகனை பத்தி மனைவி கிட்ட கேட்டோன்னு அவன் நல்லா தூங்குறான்னு சொல்லி இருந்திருக்காங்க. உடனே இவர் போய் மகனை எழுப்பி இருந்திருக்காரு. ஆனா அந்த பையன் நல்லா தூங்கி இருக்கான். உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில தெளிச்சு எழுப்பியிருக்காரு.
1: தண்ணியா?
0: நீ பண்ணுவல எப்பவுமே லேட்டா எழுந்துக்கிறதுக்கு, அது மாதிரிதான் அவரும் பண்ணிருக்காரு, தண்ணிய எழுப்பியிருக்காரு. உடனே இந்த பையனும் தூக்கத்துல எழுந்து அவங்க அம்மா செஞ்ச சுவையான கத்திரி குழம்பு நல்லா சாப்பிட்டிருக்கான். சாப்பிட்ட உடனே விடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்ச உடனே அன்னைக்குதான் தெனாலிராமனை சிறைய புடிச்சிட்டாங்க எல்லாருமே. சிறையில அடைச்ச உடனே மன்னர் வந்து தெனாலிராமனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்திருக்காரு. என்ன தெரியுமா, தெனாலிராமா மறுபடியும் நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ தோட்டத்துல இருக்க கத்திரிக்காவை பறிச்சியா திருடிட்டு போனியா அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. ஆனாலும் தெனாலிராமன் எதுவுமே பேசாம, இல்ல மன்னா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு தான் செஞ்சதை கூட ஒத்துக்காம கல்லூலி மங்க மாதிரி ஒன்ன மாதிரி நின்றுருக்காரு.
1: சரி,
0: உடனே என்ன பண்ணிருக்காரு, நீ வந்து பொய் மேல பொய் சொல்ற, நீ சிறைக்குள்ள இரு அப்படின்ட்டு சிறைக்குள்ள போட்டுருவாரு. ஆனா தெனாலிராம மன்னா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. சரி, என்ன சான்ஸ் வேணும் உனக்கு அப்படின்ட்டு கிருஷ்ணதேவராயன் கேட்ட உடனே தெனாலிராமன் சொல்வாரு, நான் மட்டும் சாப்பிடலையம்மாண்ணா, என் குடும்பமும் சாப்பிட்டுச்சுன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப என் குடும்பத்துல இருக்கவங்களை கூட்டிட்டு வாங்க, அவங்க கிட்டே நீங்க கேளுங்க அப்படின்னு. உடனே கிருஷ்ணதேவராயர், ஆமா உனக்கு ஒரு மகன் இருக்கான்ல, அவனை கூட்டிட்டு வா, குழந்தைங்க பொதுவா பொய் சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அந்த மகனை கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வந்த உடனே இவன் அவங்க பையன்கிட்ட கேப்பாரு, இந்த மாதிரி ஏன்பா நேத்து உங்க அப்பா உனக்கு கத்திரிக்காய் வச்சு ஏதாவது குழம்பு செஞ்சு கொடுத்தாரா அப்படின்ட்டு. எனக்கு அது பத்திலாம் எதுவும் தெரியாது மன்னா, ஆனா நேத்து ரொம்ப சுவையா ஒரு குழம்பு இருந்தது, எப்போ நீ இதை சாப்பிட்ட அப்படின்னு கேப்பாரு. உடனே அதுக்கு அவரு, அந்த பையன் நேத்து செம்மையா மழை பெஞ்சதுல மன்னா, அப்போதான் நான் இதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். நேத்து மழை பெஞ்சுதா அப்படின்ட்டு மன்னர் காவலாளிங்க கிட்ட கேப்பாரு. அதுக்கு காவலாளிங்க, ஐயோ மன்னா இந்த நாட்டுல மழை பெஞ்சு ஒரு வருஷம் ஆகுது, நேத்து மட்டும் எப்படி மன்னா மழை பெஞ்சிருக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணதேவராயருக்கு சந்தேகம் வந்துரும். இவருக்கு தெனாலிராம மேல டவுட் இருந்தாலும் தன்னோட நட்பன் ஆச்சே அப்படின்ட்டு இவன் செஞ்ச தில்லு முள்ளையும் மனசுல வச்சுட்டு நக்கலா சிரிச்சிட்டு ரெண்டு பேரையும் விடுவிடிச்சிருவாரு. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது?
1: என்னக்கா என்ன சொல்ல வரீங்க, எனக்கு புரியலையே.
0: நம்ம எப்பவுமே நேர்மையா இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதை குறுக்கு வழியில கேட்காம, நம்ம செய்யறது தப்போ சரியோ நீ போய் அவங்க கிட்ட நேரடியா கேட்கணும். எப்பவுமே திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது.
1: சரிக்கா, நான்
0: எப்பவுமே என்கிட்ட இருந்து திருடுவல, இதுக்கு மேலயும் நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது. சரியா?
1: செய்ய மாட்டேங்கா.
0: சரி, போய் தூங்க. குட் நைட்.
1: குட் நைட் கா.
0: என்ன சுட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆனீங்க? நானும் அதே எக்ஸைட்மெண்டோட தான் இருக்கேன். நாளைக்கு இதே மாதிரி ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from RJ Nishanthini and Priya. We are from 3rd BSc Computer Science. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

90.8 நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது வானொலி நமது சமுதாயம் நமது பெருமை. நான் எம்ஓபி வைணவ கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி வெற்றி நிச்சயம் எனும் தலைப்பில் உங்களிடம் பேச ஆவல் கொண்டுள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் என்றுதான் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆனால் நமது முயற்சி திருவினை ஆவதற்கான திறமைகள் நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் கவலைப்படுவதே இல்லை. நமது செயல்பாடுகளில் முன்னேற்றம் காண நம்மிடம் என்னென்ன திறமைகள் இருக்க வேண்டும்? மனித வாழ்க்கையை 5 வகையாக பிரித்து பார்ப்போம். சிறு வயதில் முன்னேற்றம் என்பது தனிப்பட்ட சாதனை இல்லை, அது பெற்றோரை சார்ந்தது. ஆனால் இளைஞன் என்ற பருவம் தாண்டி அவன் கரடு முரடுகளை கடந்து உயரம் தொடுவது இப்போது சுலபம் அல்ல. சுலபமாவது அவரவர் கைகளில்தான் உள்ளது. ஒரு பதவிக்கு 10 பேர் போட்டி என்ற நிலை மாறி இன்று 100 பேர் முட்டுகிறார்கள். 10 பேர் இருக்கும் போது மனிதன் ஒய்யாரமாக கைகளை கட்டி கொண்டிருப்பதில் தவறில்லை. ஆனால் 100 பேர் மோதும் போது அது சரியல்ல. மூளையையும் கைகளையும் கால்களையும் வைத்து முன்னேற்றம் எனும் திசை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டிருப்பவனால் தான் ஜெயிக்க முடியும், நின்று கொண்டிருப்பவன் தோல்வி அடைவான். பசிக்கான போட்டி, வயிற்றுக்கான போராட்டம், வாழ்க்கைக்கான சவால்களுடன் மக்கள் கூட்டம். போட்டிகள் கடுமையானவை, சவால்கள் மலையாக நிற்கின்றன. ஆனால் ஆறுதலாய் வாய்ப்புகளும் வந்து கொண்டுதான் உள்ளன. வாய்ப்புகள் கதவை திறக்கும் போது காற்றாய் புக வேண்டும். சந்தர்ப்ப கதவு திறக்க காத்திருக்க வேண்டும். கதவு திறக்கும் போது உள்ளே நுழைய நாம் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நொடி தாமதித்தால் உள்ளே நுழைய 1000 பேர் நிற்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. கதவு திறந்தவுடன் நுழைய முடியும். ஆனால் சில சமயம் மூக்கு உடைபடலாம், ரத்தம் வரலாம். ஆனால் கதவு மீண்டும் திறக்கும். காத்திருப்பது அவசியம். காத்திருப்பவன் தான் ஜெயிக்கிறான், ஓடி ஒளிபவன் தோற்கிறான். உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 80% ஒரே மாதிரியானவர்கள். உங்களையும் மற்றவர்களையும் வேறுபடுத்தி காட்டுவது உயரமோ தோலின் நிறமோ அல்ல, மாறாக உள்ளுக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. நமது மூளையின் சிந்தனை திறன், நமது இதயத்தில் பொங்கும் உணர்வுகள், நமது மதிப்பீடுகள், நம்பிக்கைகள், சிந்தனைகள், இவைதாம் நம்மை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி இன்னார் என்று அடையாளம் காட்டுகின்றன. எல்கா என்று ஒரு சிறுமி இருந்தாள். எல்கா சிறுமியாக இருந்தபோது 2 உலக யுத்தம் நடந்தது. அவரது வசதியான குடும்பம் யுத்தத்தில் அனைத்தையும் இழந்து உணவுக்கே திண்டாடியது. தற்போது 80 வயதை எட்டிவிட்ட எல்கா ஒரு செல்வ சீமாட்டி. அவர் எதை நினைத்தாலும் எப்போதும் விலைக்கு வாங்கலாம். ஆனால் அவர் மழைக்காலத்துக்காக உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறார். உணவகத்துக்கு சென்றால் மீதமாகும் ரொட்டி துண்டுகளை அவர் கைப்பையில் போட்டு எடுத்துச் செல்கிறார். அவர் சாக்லேட்டுகளை சாப்பிடுவதில்லை என்றபோதும் உணவகங்களில் வைக்கப்பட்டுள்ள இலவச சாக்லேட்டுகளை அள்ளி எடுத்து தனது பாக்கெட்டுகளை நிரப்பிக் கொள்கிறார். ஏராளமாக பணம் இருந்த போதும் எல்கா ஒரு ஏழை போன்று நடந்து கொள்வது ஏன்? காரணம், அவர் இன்னமும் தன்னை ஏழையாகவே கருதி கொள்வதுதான். இந்த எண்ணம் அவரது வாழ்க்கையையும் தொடர்பு கொள்ளுதலையும் பாதிக்கிறது. இதுபோல்தான் மனிதன் தான் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்புகிறானோ பெரும்பாலும் அப்படியே மாறிவிடுகிறான். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று எனக்கு நானே தொடர்ந்து கூறி வந்தால் உண்மையிலேயே என்னால் செய்ய முடியாது, அந்த நிலை நிச்சயமாக உருவாகும். மாறாக என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நம்பிக்கை என்னிடம் இருந்தால், துவக்கத்தில் அதற்கான சக்தி என்னிடம் இல்லாவிட்டாலும் இந்த நம்பிக்கையே அதற்கான சக்தியை நிச்சயம் எனக்கு அளிக்கும். சிந்தனைகளில் கவனம் வேண்டும், அவை வார்த்தைகளாக மாறுகின்றன. வார்த்தைகளில் கவனம் வேண்டும், அவை செயல்களாக மாறுகின்றன. செயல்களில் கவனம் வேண்டும், அவை பழக்கங்களாக மாறுகின்றன. பழக்கங்களில் கவனம் வேண்டும், அவை குணங்களாக மாறுகின்றன. குணங்களில் கவனம் வேண்டும், அவை உங்கள் வெற்றி தோல்விக்கு காரணமாகின்றன என்கிறார் பிராங்க் அவுட்லா எனும் பேரறிஞர். நீங்கள் செய்ய வேண்டியது. இப்போது நடைமுறை திறன் மற்றும் நடைமுறை அறிவு பற்றிய முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பீர்கள். கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவலும் வந்திருக்கும். உடனே செய்ய ஆரம்பியுங்கள். என்னென்ன நடைமுறை திறன்கள் தெரியும் என ஒரு காகிதத்தில் எழுதுங்கள்.
எது எல்லாம் தெரியாது என்று பட்டியலிடுங்கள். நடைமுறை திறனை கற்றுக்கொள்ள எவையெல்லாம் தடையாக இருக்கிறது என குறிப்பிடுங்கள். நடைமுறை திறன் கற்றுக்கொள்ளாததனால் ஏற்பட்ட பிரச்சனைகளை எழுதுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் நடைமுறை திறன் அறிவு திறன் கொண்டதனால் ஏற்பட்ட முன்னேற்றத்தை குறித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு குறிக்கும் போது எதையெல்லாம் கற்க வேண்டும், எதையெல்லாம் விட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிய வரும். மாணவ பருவத்தில் ஏற்படும் அனுபவங்கள் பசுமரத்தில் ஆணி அடித்தார் போல் அப்படியே பதிந்துவிடும். இந்த பருவத்தில் தான் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் துணிவுடன் எதிர்த்து நிற்க வேண்டும். மாணவ பருவத்தில் தேர்வுதான் அவர்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கின்றது. பலர் தேர்வில் தோல்வி அடைந்தவுடன் படிப்பை நிறுத்தி விடுகின்றனர். பெற்றோர் எவ்வளவு சொன்னாலும் மீண்டும் கல்வி கற்கச் செல்வதில்லை. சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டால் அவனுக்கு இனிமேல் படிப்பு வராது என முடிவு செய்து விடுகின்றனர். தேர்வில் தோல்வி அடைந்த காரணத்துக்காக மாணவன் பள்ளிக்கூடம் செல்ல மறுத்தாலும் அல்லது பெற்றோர்கள் நிறுத்தினாலும் பாதிக்கப்படுவது அந்த மாணவன்தான். தேர்வில் மாணவன் தோல்வி அடைந்தால் அதிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர் வாய்ப்பளிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் முன்னேற்றம் உற்சாகம் தரும். இன்னும் இன்னும் முன்னேறு என உள்ளம் ஓகையால் துள்ளும். தடைகளை தகர்த்து முன்னேற கற்றுக்கொண்டு விட்டீர்களானால் வானமும் கைத்தொடும் தூரமே. இவ்வளவு நேரம் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக அமைவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் அவர்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். இன்னொரு ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.

97.8. You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. வணக்கம். இது வினோத் சந்தர். நான் இசையமைப்பாளர் சந்திரபோஸுடைய மகன். இன்னைக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லலாம்னு வந்திருக்கேன். இசையமைப்பாளருடைய மகன்றதுனால இசையை பற்றியே பேசலான்னு. இப்போ இந்த காலத்து இசை எல்லாமே ரொம்ப நல்ல நவீன டெக்னாலஜி வச்சுட்டு நல்ல வெஸ்டர்ன் கல்ச்சரை பேஸ் பண்ணி நிறைய இசைகள் வருது. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ குழந்தைங்களாம் நிறைய இசையை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு 2 வயசு 3 வயசுலேருந்து குழந்தைங்க வந்து எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்கறது, ஃபுல்லாகவே சன் மியூசிக் இந்த மாதிரி பல வானொலிகள் இந்த மாதிரி நிறைய இதில் பாட்டுகள்லாம் கேட்குறாங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் என்னன்னா, கொஞ்சம் நல்ல கருத்துள்ள பாடல்கள்லாம் சின்ன வயசுலேருந்து கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஒரே ஒரு சோஷியல் மெசேஜ் தான் எனக்கு வேணும். ஏன்னா இப்போ எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருக்கே தவிர லிரிக்ஸ் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்காகவே நானும் என் நண்பர்களும் அப்பாவுடைய இதை விட வேணாம்னு சொல்லிட்டு நானும் என் நண்பர்களும் சேர்ந்து சூச்சு டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கான பாடல்கள். அதில் வந்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல இன்ஸ்பைரிங்காக இருந்து பெரிய லெவல் வரத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அப்புறமா வந்து ஒரு தப்புலேருந்து திருந்தி அடுத்த தடவை அந்த தப்பு பண்ணாமல் இருக்க எப்படி நம்ம கற்றுக்கிறது, இந்த மாதிரி நல்ல வேல்யூஸ் இருக்கிற பாட்டுகளாக நாங்கள் எழுதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சினிமாவிலையும் இந்த மாதிரி பாடல்கள் நிறையா வந்ததுன்னா பார்க்குற இள வயது குழந்தைகளுக்கு வந்து நல்ல இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா இந்த நாட்டில் நடக்கிற பல ராங்கான விஷயங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல, இவங்க சின்னவங்க தான் நாளைக்கு நாட்டை ஆள போகிறாங்க, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல எண்ணத்தை விதைக்கிறது தான் நாங்கள் பிளான் பண்ணி சூச்சி டிவியில் பண்ணுறோம். அதே மாதிரி சினிமாலையும் அந்த மாதிரி அதர் மீடியாலையும் அந்த மாதிரி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக MOP சமுதாய
2: கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா டீச்சர் என்ன
2: இருக்கல்ல,
3: ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
4: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்காக யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள். மதுரகானங்கள்.
1: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.